Get ready, folks. இதே கலிகள பாண்ட நம்ம ஊர் ஈவினிங் வித் அபர்ணா அண்ட் சஞ்சீவன்.

0: அக்டோபர் மாதம் 12 தேதி நீண்ட வார விடுமுறையின் நிறைவு நாளாக இருக்கிறது. திங்கள் தோறும் உங்களுக்காக நம்ம ஒரு நிகழ்ச்சியில் 8 மணிக்கு முடிஞ்ச தொடங்க போட்டி நிகழ்ச்சி உங்களை சேர்த்துக் கொள்ளும். இன்றைய நாள் நீண்ட வார விடுமுறை என்ற படி உங்களுக்கும் நாங்கள் விடுப்பு தந்திருக்கிறோம், போட்டியும் விடுப்பு தந்திருக்கிறோம்.
1: அதே மாதிரி தான் இருக்கு, விடுமுறை மோட்லயே எல்லாம் ஒரு இயங்குற மாதிரியே இருக்கு. சரி, என்றாலும் டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது.
0: பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் இப்போது ஸ்டெஃபம் தமிழ் என்ற பக்கத்தினூடாக எங்கள் ஒரு நினைந்திருக்கலாம். யூடியூபில் பிரத்யேகமான காணொலிகள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்காக. ஸ்டெஃபம் 102.7
1: ஸ்டெஃபம் அலுவலக தொடர்பு விளக்கம் 416-824-1212. ஸ்டெஃபம் மின்னஞ்சல் முகவரி ஸ்டெஃபம் 102.7@gmail.com.
0: திங்கள் தொடக்கம் வெளிவரை 2 மணித்தியாலம் இரவு காற்றலையில் நாம் ஒரு நிகழ்ச்சி உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. வெவ்வேறுபட்ட விடயங்களோடு உங்களை நாங்களும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். 8:30 செய்திகளை கேட்கலாம். 8:30 செய்திகளை தொடர்ந்து வெறு விளையாட்டுச் செய்திகள் காத்திருக்கின்றன. 9 மணி வரை நிகழ்ச்சியோடு இன்று இரவு காற்றலையிலும் நீங்களும் இணைந்திருக்கலாம்.

Get ready, folks. இதே கலகலப்பான நம்ம ஊர் ஈவினிங் வித் அபர்ணா அண்ட் சஞ்சீவன்.

0: music
1: on your favorite station, 102.7.
0: It's East FM.
2: Krish, live in Toronto.
3: October 17th, தேதி சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு கனடா ஈவென்ட் சென்டரில் இலக்கம் 300 வாட்டர் ஸ்ட்ரீட் விபி.
2: பிரபல பின்னணி பாடகர் கிறிஸ்டுடன் சின்மயி, சௌந்தர்யா, மகிஷா, அஜீஷ், இன்னும் பலர்.
4: ஒரு சின்ன தாமரை.
3: டிக்கெட்டுக்கு முந்திக் கொள்ளுங்கள். விவரங்களுக்கு 647-9929-22.
2: ticketme.ca அல்லது eventbrite.ca.
3: லட்டிகா ப்ரொடக்ஷன், கிறிஸ் லைவ் இன் டொரண்டோ.
5: டொரண்டு மீனாட்சி அம்மன் ஆலயம், ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி, இலக்கம் 328 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 25, மிரோஃபியோட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560.
6: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
7: அது சரி.
6: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்.
7: என்னது,
6: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
8: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
9: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
10: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-816-2121-0462-4. சம் கண்டிஷன் அப்ளை.
11: வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ். உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ், 416-473-8472. வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ்.
5: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
0: FM 102.7
5: East FM.ca.

0: நேரம் 8:25 நிமிடமாக இருக்கின்றது. கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்-ஐ நம்ம ஒரு ஈவினிங். இப்பொழுது டொரண்டோவினுடைய காலநிலையும் ஒருமுறை பார்த்துவிடலாம். டொரண்டோவில் தற்பொழுது 19 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கின்றது. உடல்நிலையை பொறுத்தவரை 20 காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நாளைய நாள் பேலுக்கான நாளாக இருக்கிறது. அப்படித்தானே சஞ்சீவ்,
1: நிகழ்ச்சியை பாருங்க கேட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் இந்த பிள்ளைக்கு என்ன பிடிச்சது அப்படின்னு பார்க்க வர்றேன்.
0: இந்த பிள்ளைக்கு என்ன பிடிச்ச அதேதான் இந்த பெயல் அப்படின்றதுக்கான காரணம் நாங்கள் முதலே சொல்லிட்டோம்.
1: பெயல் அப்படி என்ன சொல்லுதுன்னா தமிழில் மழை. இன்றைய நாளினுடைய தங்கத்தமிழ் வார்த்தைகள் அதை நாங்கள் சொல்லியிருந்தோம். நாளை மழைக்குரிய ஒரு நாள் என்பதை தான் அவர்னா அப்படி சொல்லியிருந்தோம். அடிக்கடி அவர் அப்படி சில விஷயங்களை மீட்டு மீட்டு பார்ப்பார் இல்லையா அவர்னா.
0: செய்திகளை
1: கேட்கலாம். செய்திகளை தொடர்ந்து இன்றைய நாளினுடைய விறுவிறு விளையாட்டு செய்திகளை கேட்கலாம்.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: கனடாவின் சில பிரதான வங்கிகள் கடந்த செப்டம்பர் மாதம் முதல் வீட்டு அடமான கடனுக்கான நிலையான வட்டி வீதங்களை உயர்த்தி வந்த நிலையில் இந்த வாரம் சிஐபிசி மற்றும் பிஎம்ஓ வங்கிகள் மீண்டும் வட்டி வீத உயர்வுகளை அறிவித்துள்ளன. இதனால் இவ்வாண்டு மற்றும் அடுத்த ஆண்டில் வீட்டு அடமான கடனை புதுப்பிக்கவுள்ள பல கனேடிய குடும்பங்கள் கூடுதல் நிதிச்சுமையை எதிர்கொள்ள நேரிடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை உயர்வு மற்றும் இறக்குமதி செலவுகள் காரணமாக நாட்டின் பணவீக்கம் 3% நெருங்கி வருவதால் கனடாவின் மத்திய வங்கி அக்டோபர் 28 வெளியிடவுள்ள புதிய வட்டி விகித முடிவு எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தப் போகின்றது என்ற எதிர்பார்ப்பு பொருளாதார நிபுணர்கள் மத்தியில் எழுந்துள்ளது.
3: வெலிக்கடை சிறைச்சாலையில் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ள ஷிராந்தி ராஜபக்ஷ திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சிறிலிய சவிய அமைப்பு ஊடாக நிதி முறைகேடுகள் மற்றும் தேசிய சேமிப்பு வங்கியிலிருந்து பெறப்பட்ட நிதி விவகாரம் தொடர்பான வழக்கில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் அக்டோபர் 13 வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ள ஷிராந்தி ராஜபக்ஷ கடந்த சில நாட்களுக்கு முன்பு கண் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் தற்போது இருதய பாதிப்பு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.
2: அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே புதிய எரிசக்தி ஒப்பந்தம் மற்றும் போர் நிறுத்த நகர்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். இருப்பினும் யுக்ரைனின் எரிசக்தி உள்கட்டமைப்புகள் தொடர்ந்து தாக்குதலுக்குள்ளாகி வரும் சூழலில் இந்த ஒப்பந்தம் சர்வதேச அளவில் பெரும் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணும் ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
4: கெட் ரெடி ஃபார்
1: இது கலிகள பாட நம்ம ஊர் ஈவினிங் வித் அபர்ணா அண்ட் சஞ்சீவன்.

0: station with the best music.
1: It's East FM.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass. 102.7 FM.
4: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்போரோ.
6: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
7: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி, சிஐபிசி, பிஎம்ஓ, டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா, ரஷ் க்ளோசிங் தேவையா, வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா, அழையுங்கள். ஜனிஷான் மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742.
8: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354563. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
9: சோல் சொல்யூஷன்ஸ் ஃபுட் கிளினிக். நீண்ட நேரம் நிற்பதால் ஏற்படும் கால்வலி, ஆத்லெட்டிக் பெயின், ஆணிக்கூடு, பித்தவெடிப்பு போன்றவற்றுக்கு சோல் சொல்யூஷன்ஸ் ஃபுட் கிளினிக். பாதங்கள் அல்லது கால்களில் ஏற்படும் வலிகளை குணப்படுத்த ஷாக் வேவ் தெரப்பி, இலகுவான புதிய சிகிச்சை முறை, நீரிழிவு உள்ளோருக்கு கால் பாதங்கள் பற்றிய மதிப்பீடு, கஸ்டம் மேட் ஆர்த்தோடிக்ஸ் மற்றும் பிரேசஸ், எல்லா விதமான காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். பாத நிபுணர் கவிப்பிரியா கந்தவேள், No. 20 நியூ டெல்லி டிரைவ், Unit 72, மார்க்கம்,
5: குடியிருப்பாளர்களுக்கு பல் மருத்துவ சேவைகள் இலவசமாக கிடைக்கலாம். நீங்கள் இன்னமும் சிடிசிபிக்கு விண்ணப்பிக்கவில்லையா? BSRV டென்டல் ஆபீஸ் விண்ணப்பிக்க உதவுகின்றது. வார்டன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸில் பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் அவர்களின் சேவையினையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அத்துடன் முழுமையான டென்டல் கேர் மற்றும் மெடிக்கல் சர்வீசஸும் ஒரே இடத்தில் கிடைக்கின்றன. வாரத்தின் 7 நாட்களும் சேவை. 416-649-6388.
10: காற்றில் பரவும் இசை போல
11: ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்

0: விளையாட்டு செய்திகளை கேட்கலாம்.
1: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம் 102.7 East FM.
2: விறுவிறு விளையாட்டு செய்திகள் இன்றைய நாளும் கிரிக்கெட்டிலிருந்து ஆரம்பித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக இலங்கை பாகிஸ்தான் அணிகளுக்கு எதிரான போட்டி நாளைய நாள் இடம்பெற காத்திருக்கின்றது. இப்போது தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டி டர்பன் மைதானத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. தென்னாப்பிரிக்கா இன்னமும் 319 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. ஆஸ்திரேலியா முதலில் துடுப்பெடுத்தாடிந்தது 390 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. பதிலுக்கு அடுத்தாடிய தென்னாப்பிரிக்கா 284 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இரண்டாம் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா 6 விக்கெட்டுகளை இழந்து 314 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தது. இப்போது 4 விக்கெட்டுகளை இழந்து தென்னாப்பிரிக்கா சார்பில் 102 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றன. நான்காம் நாள் ஆட்டம் இன்றைய நாளில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மறுமுனையில் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு எதிரான டெஸ்ட் போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அபுதாபியில். இந்த டெஸ்ட் போட்டியில் பங்களாதேஷ் முதல் இன்னிங்ஸில் 346 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இரண்டாம் இன்னிங்ஸில் 376 ஓட்டங்களை 7 விக்கெட்டுகளை இழந்து பெற்றிருந்தது. ஆப்கானிஸ்தான் வெற்றி பெறுவதற்கு இன்னமும் நான்காவது நாள் அன்றைய நாளாக இருக்கிறது. 347 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. ஆப்கானிஸ்தான் முதல் இன்னிங்ஸில் 340 ஓட்டங்களையும் இரண்டாம் இன்னிங்ஸில் 3 விக்கெட்டுகளை இழந்து 132 ஓட்டங்களை பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஆப்கானிஸ்தானின் பிரீமியர் லீக் போட்டிகளிலிருந்து ஆலி பாப் அவர்கள் இப்போது வித்ரூ பண்ணியிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த இங்கிலாந்தினுடைய துருப்பிடித்த ஆட்ட வீரராக இருந்து வருகின்றபை ஆலி பாப் இது தொடர்பான சில செய்திகளும் வெளியாகியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இதே நேரம் ஒரு பக்கம் இங்கிலாந்தினுடைய ஜூஸ் பட்லர் வந்து சர்ஜரி காரணமாக ஹாம்ஸ்ட்ரிங் சர்ஜரி காரணமாக இலங்கைக்கான போட்டிகளில் பங்கெடுப்பது என்பது கொஞ்சம் ஒரு கடினமான விடயமாக இருக்கும் அப்படி என சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றவை குறிப்பிடத்தக்கது. போர்ச்சுக்கல் அணியிலிருந்து ரொனால்டோ சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றார். போர்ச்சுக்கல் அணியினுடைய அணித்தலைவரான கிறிஸ்டியானோ ரொனால்டோ உலகக்கோப்பை தொடருக்கு பின் புதிய பயிற்சியாளரான ஜோர்ஜ் ஜீசஸ் வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இருவருக்கும் இடையிலான கருத்து வேறுபாடுகள் காரணமாக இப்போது ரொனால்டோ இல்லாமல் பங்கேற்ற 3 போட்டிகளிலும் போர்ச்சுக்கல் வெற்றி பெற்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இவருக்கு பதிலாக கொன்சலோ ராமீஸ் அவர்கள் 3 கோல் அடித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இதே நேரம் ரொனால்டோவுக்கு வாய்ப்பு தராமல் மைதானத்தில் ஒரு பகுதியில் பயிற்சி செய்யுமாறு பயிற்சியாளர் ஜீசஸ் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இது தவறு என ஜீசஸ் ஒப்புக்கொள்ள வேண்டும் என சொல்லி ரொனால்டோ கேட்ட ரீதியில் தான் இவர்களுக்கு இடையிலான ஒரு முருகல் நிலை ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தான் ரொனால்டோ அணியினுடைய முகாமை விட்டு வெளியேறி இருக்கின்றார். இப்பொழுது விரைவில் இவர் ஓய்வினை அறிவிக்கலாம் மெஸ்ஸியை தொடர்ந்து அப்படி என்று சொல்லியும் நம்பப்படுகின்றது. பெண்கள் அணி கனடாவினுடைய சாக்கர் கால்பந்தாட்ட அணிக்கும் டென்மார்க் அணிக்கும் இடையிலான போட்டி டொரண்டோவில் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த போட்டியில் 4-3 அப்படி என்று சொல்லி டென்மார்க் வெற்றி பெற்றிருக்கிறது. கனடாவினை பிஎம்ஓ ஃபீல்டில் இன்றைய நாளில் இந்த போட்டி நடைபெற்று முடிந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அது இன்றைய நாளினுடைய விறுவிறு விளையாட்டு செய்திகள் கேட்டிருந்தோம்.
3: Feel the bass. 102.7 FM. Get ready, folks.
4: Ide kaligal paanda. Namma oor evening with Aparna and Sanjeev Bhatt.

0: 8:55 அந்த பாடலோடு இன்று இரவு காற்றலையின் நம் ஒரு நிகழ்ச்சி இன்று பெறிருக்கின்றது. நாளைய நாள் இரவு 7 மணியிலிருந்து 9 மணி வரை நம் ஒரு நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்திருக்கலாம்.
1: நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்னர் நாங்கள் வளமையாக 2 விடயங்களை சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். அந்த வகையில் டொராண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாலத்தில் எரிபொருளின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது.
0: 20 டிகிரி செல்சியஸ் 25 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாளைய நாள் செவ்வாய்க்கிழமை கூடிய வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ், புதன் 16, வியாழன் 12, வெள்ளி 12 இருக்க போகிறது. இப்போதைக்கு நாளைய நாளை பொறுத்தவரையில் இடியுடன் கூடிய மழைக்குரிய காலநிலை எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இன்றைய இரவு பொழுது

0: ஈஸ்டர் தமிழில் வார நாட்களில் இரவு 7 மணி முதல் 9 மணி வரை இரவுகளை இனிமையாக்கும் நம்ம ஊர் ஈவினே, நம்ம ஊர் ஈவினே.
1: திறமான 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074 416-704-8074.
2: IP Gold House, திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP Gold House. டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP Gold House, 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
3: நீங்கள் ஒரு ஃபேமிலி டாக்டரை தேடுகின்றீர்களா? டாக்டர் தனீசன் குருமூர்த்தி புதிய ஃபேமிலி பேஷண்ட்ஸை வரவேற்கின்றார். தமிழ் பேசும் மருத்துவர்கள் மற்றும் வாக் இன் டாக்டர் சேவைகளுடன் வைட்டல் கேர் மெடிக்கல் கிளினிக் அண்ட் வைட்டல் கேர் கம்பவுண்டிங் ஃபார்மசி, நியூ கமர்ஸ், IFHP, ஸ்டூடெண்ட் இன்சூரன்ஸ் பேஷன்ஸும் சிகிச்சைகளை பெற்றுக் கொள்ள முடியும். 7 நாட்களும் திறந்திருக்கும். அனைத்து ட்ரக் பிளான்ஸ்களும் ஏற்றுக்கொள்ளப்படும். வழமையாக கிடைக்காத மருந்துகளுக்கான கஸ்டம் கம்பவுண்டிங் வசதிகளும் உண்டு. சீனியர்ஸுக்கு சிறப்பு தள்ளுபடி, ஃப்ரீ டெலிவரி. Vital Care Medical Clinic and Vital Care Compounding Pharmacy, 5928 Finch Avenue East, Era Plaza Ville, 416-678-2911.
4: Enna yosine
5: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
4: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடகு மாடம்.
7: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
8: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
9: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சங்களை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM.
10: You're listening to CJRK's 102.7 East FM. The following programs and opinions and views expressed by each producer and participant of their shows have no reflection of CJRK's 102.7 East FM.

East FM, your radio, your music, 102.7. Voice of the music.

0: FM 102.77 East FM.
1: Show mercy on it.

FM, your radio, your music, 102.7.

0: Spring parties, picnics, barbecues, bhai wah!
1: Walmart roll bags, spring their favorites. Cut kimta, wah bhai wah!
0: Bikaji burger patty, $4.97. Mast masala chips, 200 gram, $2.47. Royal facial tissue, 12 pack, 2 ply, hun $13.97. Listerine 1 liter original, $4.96.
1: Wah, wah, wah!
0: ஹஜாரா ரோல் பேக்ஸ் தான், மஜா லவோ.
2: வால்மார்ட், பைசே பச்சாவ், ஜிந்தகி பெஹதர் பனாவ்.
3: ஹாய் டிவைன் எமி வர்க்.

0: You're listening to East FM 102.7
1: CJRK.

0: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com.
1: Ajax Mitsubishi இல் இப்போது the sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the sale to remember. தமிழில் பேச அகமது தம்சேன். 437-860-7002.
2: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன் சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸ் ஐ புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் சீபா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
4: Lakme Homes Inc. ஆதரவில் கனேடிய TMS VS தேவேந்திரனின் ராஜகீதம் 7 notes இசையில் வழங்கும் இன்னிசை மாலை. சூப்பர் சிங்கர் புகழ் சுகன்யாவுடன் ஜி தமிழ் புகழ் ஜாதவி மற்றும் கனடாவின் முன்னணி இசைக்கலைஞர்கள் கலந்து கொள்ளும் இசை நிகழ்ச்சி எதிர்வரும் அக்டோபர் மாதம் 31st மாலை 6:30 தமிழிசை கலாம் என்ற மண்டபத்தில் ராஜகீதம் வழங்கும் இன்னிசை மாலை.
5: East FM 102.7 கேட்டாலே summer summer summer East FM 102.7.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: பிள்ளைகளும் அங்குதான் விரும்பி போவினம் கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்
2: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanicum Middlefield, Ikumidayal, Ingu Mattume, Dr. Pavithra Nandishwarar, Survey Valangukirar, 416-299-1020.
3: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552
4: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
5: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
4: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
5: Mortgage Solutions. Kiruba Tanabala Sinkam 416-298-2777 mortgagesolutions.ca.
6: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோர்ட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
7: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல். கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்திற்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை. இவி சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம்ப் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் பாட் லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் புருவை அழையுங்கள். 416-989-4700 416-989-4700
8: என்றும் இசையுடன் இஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7

0: எழுகிற குழையிற சரியிற அலையிற
1: ஒட்டி குழையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற பெறப்பட்டு கலையிற
0: நெளியிற என குத்தி கொடையிற கொடி கொத்தா சரியிற ஒரு பித்தா.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: கிரிஷ் லைவ் இன் டொரண்டோ
3: அக்டோபர் 17 தேதி சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு கனடா ஈவென்ட் சென்டரில் இலக்கம் 300 வாட்டர் ஸ்ட்ரீட் விப்பி.
2: பிரபல பின்னணி பாடகர் கிறிஸ்டுடன் சின்மயி, சௌந்தர்யா, மகிஷா, அஜீஷ், இன்னும் பலர்.
3: டிக்கெட்டுக்கு முந்திக் கொள்ளுங்கள். விவரங்களுக்கு 6 4 7 9 1 2 2 6 4 7 5 4 9 0 0 5 9.
2: டிக்கெட் மீ டாட் சிஏ அல்லது இவன்ட் ரைட் டாட் சிஏ.
3: லட்டிகா ப்ரொடக்ஷன், கிறிஸ் லைவ் இன் டொரண்டோ.
4: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
4: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
4: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
5: 416-293-7287
4: மற்றும் 30 நியூ டெல்லி Drive Unit 67 Markham
5: 416-461-6401.
6: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
7: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
6: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 4168354128.
7: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
8: டொரண்டோ தமிழ் புத்தக அரங்கம் 2026 எதிர்வரும் அக்டோபர் மாதம் 24 மற்றும் 25 திகதிகளில் 90 லிட்டில்ஸ் ரோட், ஸ்காப்ரோவில் அமைந்துள்ள மெல்பர்ன் ஃபேமிலி ரிசார்ஸ் சென்டரில் நண்பகல் 12 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெற உள்ளது. புத்தகங்களின் காட்சிப்படுத்தல் மற்றும் விற்பனையுடன் இந்த ஆண்டு நூல் அறிமுகங்கள், கலை

0: ஸ்ரீபொன் ராஜா.
1: பர்ச்சேஸ் அண்ட் ரீஃபைனான்சிங் ஃபார் கேஸ் ஸ்டேஷன்ஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டெயில் பிளாசா, ஆட்டோ பாடி ஷாப், ஸ்டோர் வித் அபார்ட்மெண்ட், டூப்ளெக்ஸ், ட்ரிப்ளெக்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஹாபி ஃபார்ம்.
0: பிசினஸ் வைத்திருப்போர் மற்றும் பிசினஸ் ஆரம்பிப்போருக்கான பிசினஸ் லோன் அண்ட் பிசினஸ் லைன் ஆஃப் கிரெடிட்,
2: 10% டவுன் உடன் கமர்ஷியல் மோர்கேஜ்,
0: இலவச ஆலோசனைகளுக்கு ஆண்டனி டி பொன் ராஜா. கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 416-457-0651.
2: Some conditions may apply.
3: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
4: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன், ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
5: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம், ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: முரளி பஸ் உங்களை சுற்றுலாவிற்கு அழைக்கிறது. அக்டோபர் 20 செவ்வாய்க்கிழமை விஜயதசமி அன்று ராச்செஸ்டர் ராஜராஜேஸ்வரி அம்பாள் தேர் திருவிழா கண் குளிர கண்டு வரலாம். காலை சென்று மாலை திரும்ப ஒருவருக்கு $70 மட்டுமே. முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் 416-455-3514. குளிர்காலம் வரப்போகிறது. November 5 முதல் 7 கியூபா சுற்றுலா. முன்பதிவுகளுக்கு அழைக்கலாம் 416-455-3514.
3: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards 416-970-2408 416-970-2408.
4: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 289-275-8795. 2 மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 289-275-8795. You are in good hands with Allstate.
2: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதாமாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்போரோ.
5: வாரத்தில் 7 திறந்திருக்கும்.
2: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஜஸ்ட் ஆசம்னா
1: நோ டென்ஷன் பேபே.
2: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: மிக நீண்ட காலமாக இயங்கி வரும் PPS குரூப் இங்க் நிறுவனம் விடுக்கும் முக்கிய அறிவித்தல். ஜெனரல் லேபருக்கு உடனடியாக ஆட்கள் தேவை, தகுந்த சம்பளம் வழங்கப்படும். ஒர்க் பெர்மிட் உள்ளவர்கள் மட்டும் உங்கள் பெயர், முகவரி, தொலைபேசி இலக்கம் என்பவற்றை info@ppsgroupinc.ca என்ற மின்னஞ்சல் ஊடாக அனுப்பலாம் அல்லது தொலைபேசி ஊடாக அழைத்து பதிவுகளை மேற்கொள்ளலாம். 416-471-4465. PPS குரூப் இங்க், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 9, ஸ்கார்போ. PPS குரூப் இங்க் .ca.
1: குளிர்காலம் நெருங்கிவிட்டது. உங்கள் வாகனத்தை தயார்படுத்த ஸ்கார்போ வால்வாலின் எக்ஸ்பிரஸ் கேஆர்ஐ நாடுங்கள். அனைத்து வகையிலான வாகனங்களுக்கும் அனைத்து பிராண்ட் டயர்களும் ஹோல்சேல் விலையில் கிடைக்குமிடம். 4 டயர்கள் வாங்கினால் இன்ஸ்டாலேஷன் அண்ட் அலைன்மெண்ட் செக் முற்றிலும் இலவசம். பனி பொழியும் வரை காத்திருக்காதீர்கள், இன்றே குளிர்காலத்துக்கு தயாராகுங்கள். மாக்கமன் மெக்டிக்கல், பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில், வால்வாலின் எக்ஸ்பிரஸ் கேர், 416-293-4141.
3: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
4: உங்களுக்கு மோர்கேஜ் தேவையா? ஃபர்ஸ்ட் மோர்கேஜ், செகண்ட் மோர்கேஜ், பிரைவேட் மோர்கேஜ் அல்லது பி மோர்கேஜ் எதுவானாலும் தொடர்பு கொள்ளுங்கள். கணேஷ் பாலச்சந்திரன், 416-834-5482. உங்கள் அவசர பிரைவேட் மோர்கேஜ், பி மோர்கேஜ் எதுவானாலும் பேங்கிற்கு மாற்ற வாய்ப்புள்ளது. விவரங்களுக்கு அழையுங்கள் கணேஷ் பாலச்சந்திரன், 416-834-5482. லைசன்ஸ் நம்பர் 13751. மோர்கேஜ் அப்ரூவல் லெண்ட விதிமுறைகள் மற்றும் தகுதிகளுக்கு உட்பட்டது.
5: புதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
6: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
5: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: அமுதே தமிழே, அழகிய மொழியே, எனதுயிரே.
2: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
3: ஒரு நகை வெறும் தங்கம் அல்ல. ஒரு தாயின் அன்பு, தந்தையின் உழைப்பு, மகளின் கனவு, குடும்பத்தின் பாரம்பரியம். பல தலைமுறைகளாக நாங்கள் நகை ஆசாரியர்களாக

0: கிடைக்கும் நம்பிக்கை.
1: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? சிஐபிசி வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை சிஐபிசிக்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் சிஐபிசி உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், சிஐபிசி மோட்கேஜ் அட்வைசர், 4168210462 4168210462. Some condition apply.
2: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான, நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச் சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்லஸ் வாடகீரர் மாதா மாத வென்றலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
3: VG Productions, Vijaya Jewelry உடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் 2nd வெற்றி கொண்டாட்டம், மாபெரும் இசை நிகழ்ச்சி, மக்கா லாய், ரஞ்சு, ஆலப்ராஜு, ராகு நம்பியா இவர்களுடன் மாலவிகா சுந்தர், வேல் முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள். மக்கா லாய் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் VGProductions.ca-யிலும் பெற்றுக் கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
4: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTA-க்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். குட் லைஃப் ஃப்ளோரிங், 416-293-0550, 2930550. goodlifeflooring.ca.
5: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: station with the
1: best
0: music.
2: It's East FM.
3: It's East FM.
4: Feel the power. Feel the bass. 102.7 FM.
5: சரோஜு மீனாட்சி அம்மன் ஆலயம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி இலக்கம் 328 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 25, மிரோஃபீல்ட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560.
6: வெல்கம் டு நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்.
7: எல்லாம் நல்ல மலிவா தான் இருக்குது. நீர் அந்த பக்கம் போய் பைத்தங்காய தேடும், நான் இந்த பக்கம் போய் பருப்பு தருறேன்.
8: அதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் ஒழுங்கா அடுக்கி வச்சிருப்பி, நம்ம குழப்பம் இல்லாம எடுக்கலாம். வாங்கோ,
7: மரக்கறியெல்லாம் நல்ல புதுசாயும் மலிவாயும் இருக்கு.
8: மீன் எல்லாம் கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கு, விலையும் குறைவு.
7: கன்வீனியன்ஸ் ஸ்டோரும் இருக்கு.
8: இங்க இவ்வளவு சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவுண்டு பாத்தீங்களா?
9: சுத்தம், தரம், மலிவுடன் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட், டப்ஸ்கோட் அண்ட் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ,
10: லாக்மி ஹோம் சிங், கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலேயே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மி ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Singh, 416-788-2426.
11: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி, சிஐபிசி, பிஎம்ஓ, டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா? ரஷ் க்ளோசிங் தேவையா? வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா? அழையுங்கள் ஜனிஷான், மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742.
12: என்ன யோசினை?
13: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
12: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
14: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடவு மாடம்.
15: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
16: கோபிம் போட்டோஸ், ஐடி மற்றும் லீகல் போட்டோஸ் தேவைகளுக்கு தமிழர் நிர்வாகத்தில் ஸ்கார்ப்ரோவில் கோபிம் போட்டோஸ். கெனடியன், ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட், விசா, பிஆர், சிட்டிசன்ஷிப் போட்டோக்களை டிஜிட்டலில் பெற்றுக் கொள்ள கோபிம் போட்டோஸ். அத்துடன் பாஸ்போர்ட், பிஆர், டிராவல் டாக்குமெண்ட்ஸ், ஒர்க் பெர்மிட், பிஆர் அப்ளிகேஷன்ஸ் மற்றும் ரெனுவல் போன்றவற்றுக்கு உதவி தேவையா? நாடுங்கள் கோபிம் போட்டோஸ், 2347 கெனடி ரோட், யூனிட் 301A, ஸ்கார்ப்ரோ. 416-522-1775.
17: 1775. இப்பொழுதும் கேளுங்கள் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.

0: நாட்டுக்கொரு பண்பலை
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே,
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில்ஸ் பெயின், டாக்டர்ட்ட போனா பிசியோதெரபிக்கு போ சொன்னவர், எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-4
4: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710, 6472682710.
5: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்.
6: என்னது,
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் புரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
8: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட், செகண்ட் mortgages, refinance, renewal, equity line of credit நை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656, 416-908-5656.
9: எத்திசையும் எங்களிசை, ஈஸ்ட் FM 102.7.

0: East FM 102.7. You're listening to East FM 102.7.
1: CJRK.

Your radio, your music, FM 102.7.

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க

உங்களோடு இணைந்திருந்த இந்த காலை பொழுதிலே நானும் இசை வெள்ளத்திலே நினைந்திருக்கிறேன். மிக இன்பமான ஒரு காலை பொழுது. உங்கள் எல்லோருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்றைய நாள் மட்டுமல்ல, எந்த நாளும் இனிய நாளாக அமையட்டும்.

யாதும் ஊரே யாவரும் கேளீர், இது எங்கள் முன்னோர்கள் வாக்கு. இந்த உலகில் பிறந்த எல்லோரையும் நேசிப்போம், இந்த உலகில் எல்லோரையும் அன்பு செய்வோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.

உள்ளம் கொள்ளை கொள்ளும் இனிய பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. இது ஈஸ்ட் எஃப்எம்மின் இனிய காலை பொழுது.

இந்த நேரம் மட்டுமல்ல, எந்த நேரமும் நல்ல நேரமாக அமைய வாழ்த்துக்கள். இன்று திருமணம், பிறந்த நாள் மற்றும் சிறப்பு நிகழ்ச்சிகளை கொண்டாடுகிற அனைத்து நேயர்களுக்கும் நமது வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றோம். நல்ல காரியங்களை ஆரம்பிக்கின்ற அனைத்து நேயர்களுக்கும் அந்த காரியங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது ஈஸ்ட் FM 102.7, எப்பொழுதும் உங்களுடன்.

எம்மை நாமே விரும்ப வேண்டும், எம்மை நாமே மதிக்க வேண்டும், எம்மை நாமே மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும். உள்ளத்திலும் இல்லத்திலும் அமைதியும் அன்பும் நிறைய வேண்டும், ஆனந்தம் பெருக வேண்டும். இதற்கு எங்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்பிக்கையில் எங்கள் செயல் நகர்ந்து செல்லும் போது நாணயமும் நம்பிக்கையும் முன்னே விரிந்திருக்கும். இந்த இனிய காலை பொழுதில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி அன்பு நேயர்களே.

சத்தியமாய் ஒன்று திரட்டாம் படிகளே. சத்தியமாய் ஒன்று திரட்டாம் படிக்கு அதிபரே.

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் எஃப்எம் 102.7 காற்றலைகளினுடைய சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி 2026 செவ்வாய்க்கிழமை புத்தமதிய காலை பொழுதொன்று வளர்ந்திருக்கிறது. இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் எஃப்எம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். எஃப்எம் 102.7 மற்றும் எஃப்எம் ஊடாக குட் மார்னிங் கேரளா நிகழ்ச்சியை நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

0: 7:08, இது குட் மார்னிங் கனடா.
1: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆல்பர்டா கனடாவில் இருந்து பிரிந்து செல்ல போகிறதா, இதை தடுப்பதற்கு வழிமுறைகள் இருக்கிறதா, இது பற்றி தொடர்ந்து விவாதிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கனேடிய பிரதமர் ஆல்பர்டா மாகாணத்திற்கு நேரடியாக சென்று தீவிர பிரச்சாரங்களை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார். இந்த நடவடிக்கையானது ஆல்பர்டா மக்களின் மனதில் மாற்றங்களை ஏற்படுத்தும் என நம்பப்படுகிறது. இது தொடர்பில் கனேடிய செய்திகளில் நாம் விரிவாக பார்க்கலாம். ராஜபக்சே குடும்பத்தை பொறுத்தவரையில் இலங்கையில் மிக மோசமான ஒரு காலத்தை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே உடல்நிலை மோசமான நிலையில் இருப்பதாக பத்திரமுள்ள சீலரட்ன தேரர் தெரிவித்திருக்கிறார். மஹிந்த ராஜபக்சேவை நேரில் சென்று பார்வையிட்ட பின்னர் அவர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். மறுபுறம் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்ற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவின் மனைவியான ஷிரந்தி ராஜபக்சேவிற்கு இறுதி அறுவை சிகிச்சை ஒன்று மேற்கொள்ளப்படவிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அது குறித்து மருத்துவமனை வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டிருக்கின்றன. மற்றொரு மகன் ஏற்கனவே சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார், நாமல் ராஜபக்சே. இன்னொரு மகனான யோஷித ராஜபக்சே மற்றும் முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ஆஃப் த ஃபிளீட் வசந்த கருணாகுடா ஆகியோருக்கு எதிராக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு 21 வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. 21 யோஷித ராஜபக்சவும் கைது செய்யப்படக்கூடும் என்கின்ற தகவல் இருக்கிறது. இலங்கையின் நிலவரம் எவ்வாறு இருக்கிறது, இதை இந்த புதிய அரசாங்கம் எவ்வாறு கையாள்கிறது, இலங்கை செய்திகளில் இது தொடர்பில் பேசலாம். அமெரிக்காவில் நடைபெறவிருக்கும் 2026 இடைக்கால தேர்தலில் குடியரசுக் கட்சி தனது காங்கிரஸில் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள உதவும் வகையில் உலகின் முன்னணி செல்வந்தரான எலன் மஸ்க் இதுவரை 366 மில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவிட்டிருப்பதாக ரைட்டர்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. டொனால்டு டிரம்பிற்கும் எலன் மஸ்கிற்கும் இடையில் விரிசல்கள் காணப்பட்ட போதிலும் இதற்காக எலன் மஸ்க் இவ்வளவு தொகையினை இந்த தேர்தலில் செலவிட்டிருக்கிறார், அதன் பின்னணி என்ன, அவர் எதிர்பார்ப்பது என்ன, இது குறித்து சர்வதேச செய்திகளில் நாம் பார்க்கலாம். ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நேரம் இப்பொழுது 7:15. கனேடிய செய்திகள். குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். மழை தூரலோடு கூடிய காலை பொழுதொன்றில் உங்களை சந்தித்திருக்கிறது. குட் மார்னிங் கனடா வெளியில் 18°C 17 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய கூடுதல் வெப்பநிலையாக நாங்கள் 25°C வரை வெப்பநிலையை சந்திக்கப் போகிறோம். தொடர்ச்சியாக மழை இருக்கும், ஆனால் வெப்ப உடல்நிலை 32 இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சூரியொளி கலந்த நாளாக இருந்தாலும் மழை தூரலோடு கூடிய நாளாக இன்று நாள் இருக்கும் என எதிர்ப்பு கூறல்கள் தெரிவித்திருக்கின்றன. நாளை புதன்கிழமை 17°C இருக்கப் போகிறது. முகில் கூட்டமும் சூரியொளியும் கலந்திருக்கும். வியாழனும் அதே போன்ற நிலைமை இருக்கும். கூடுதலாக 12°C மாலை வேளையில் மழைக்கான வாய்ப்புகளோடு இருக்கிறது. வெள்ளிக்கிழமை 13°C 11 உணரப்படும். சனிக்கிழமை 9°C ஞாயிற்றுக்கிழமை 13°C வெப்பநிலை இருக்கும். இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல். கனேடிய பிரதமர் இந்த வாரம் அல்பர்டா மாகாணத்திற்கு நேரடியாக சென்று தீவிர பிரச்சாரங்களில் ஈடுபட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் இருந்து அல்பர்டா மாகாணம் பிரிந்து செல்ல வேண்டுமா என்பது குறித்த பொது வாக்கெடுப்பு அடுத்த வாரம் 19 நடைபெறுகிறது. இந்நிலையில் அங்கு நேரடியாக செல்லும் பிரதமர் மாக்கானி இந்த பிரிவினைக்கு எதிராக பிரச்சாரங்களை மேற்கொள்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அல்பர்டா மாகாண மக்கள் கனடாவில் இருந்து பிரிந்து செல்வது குறித்து இந்த வாக்கெடுப்பில் தமது இறுதி பதிவினை மேற்கொள்வார்கள். இந்த வாக்கெடுப்பு முடிவு உடனடியாக மாகாணத்தை பிரித்து விடாது என்ற போதிலும் பிரிந்து செல்வதற்கான அடுத்த கட்ட அதிகாரப்பூர்வ வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் முதல் படியாக இது அமையும். இந்த நிலையில் கனடாவை ஒன்றிணைத்து வைத்திருப்பதில் இந்த வாக்கெடுப்பு மிக முக்கிய பங்களிக்கும் என்பதால் மத்திய அரசாங்கம் இந்த விடயத்தில் மிக தீவிரமாக கவனம் செலுத்தி வருகிறது. தனது தேங்க்ஸ் கிவிங் தின செய்தியிலும் பிரிவினைவாத பாதை நீத்துவிருக்குமாறு அல்பர்டா வாக்காளர்களை அவர் வலியுறுத்தியிருந்தார். அல்பர்டா கனடாவிற்குள் நீடிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் அவருடைய ஒளிப்பதிவு செய்யப்பட்ட தேங்க்ஸ் கிவிங் செய்தி வெளியிடப்பட்டது. இந்த தேர்தல் கடும் தற்போது சர்வதேச அளவிலும் கவனத்தை பெற்றிருக்கிறது. இதில் வெளிநாட்டு சக்திகளின் தலையீடு இருப்பதற்கான அறிகுறிகளை கண்காணித்து வருவதாகவும் பிரதமர் மாக்கானி சுட்டிக்காட்டியிருந்தார். கனடாவின் பிரதான எதிர்க்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சித் தலைவர் பி எஃப் அலிவரும் இந்த வாரம் அல்பர்டா சென்று பிரிவினைக்கு எதிராக பிரச்சாரங்களை மேற்கொள்வார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவில் உள்ள விமானப்படை தளம் ஒன்றின் மீது தாக்குதல் மேற்கொள்ளும் முயற்சிகள் குறித்து கனடா தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. பிரித்தானியாவின் RAF ஃபேர்போர்ட் ராணுவ விமானப்படை தளத்தை இலக்கு வைத்து நடத்தப்படவிருந்த பயங்கரவாத தாக்குதல் நடவடிக்கைகள் குறித்து கனடா தனது கடுமையான கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு ஈரானை காரணம் என கூறி கனடா, அமெரிக்கா, பிரித்தானியா உட்பட 29 உலக நாடுகள் கூட்டாக கண்டனம் வெளியிட்டுள்ளன. இது தொடர்பாக இந்த கூட்டறிக்கை நேற்று வெளியிடப்பட்டது. பிரித்தானிய அறியாண்மை அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் ஈரானின் இத்தகைய மறைமுகமான தாக்குதல் முயற்சிகளும் சதி திட்டங்களும் முற்றிலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதவை என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனேடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் உட்பட 29 நாடுகளின் பிரதிநிதிகள் கூட்டறிக்கையில் கையொப்பமிட்டுள்ளார்கள். ஈரானின் இத்தகைய சட்டவிரோத மறைமுக தாக்குதல் உத்திகளுக்கு சர்வதேச அளவில் முற்றுப்புள்ளி வைக்க கனடா தனது முழுமையான கவனத்தை செலுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உளவுத்துறை பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்துவதன் மூலம் இவ்வாறான முயற்சிகளை தடுப்பதற்கு அனைத்து நாடுகளும் ஒன்றிணைய வேண்டும் என கனேடிய வெளிவிவகார அமைச்சர் அழைப்பு விடுத்துள்ளார். கடந்த மாதம் 27 பிரித்தானியாவின் தென்மேற்கு பகுதியில் உள்ள அமெரிக்க படைகளால் பயன்படுத்தப்படும் RAF ஃபேர்போர்ட் ராணுவ விமானப்படை தளத்திற்கு அருகில் சந்தேகத்திற்கிடமான முறையில் பயணம் செய்த 3 வாகனங்கள் வழிமறிக்கப்பட்டன. அந்த வாகனங்களில் இருந்து எரியூட்டக்கூடிய பெட்ரோல் உட்பட திரவங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தன. இந்த வாகனத்தில் பயணம் செய்த 5 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த தளம் ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்டு வந்ததால் அங்கு தாக்குதல் நடத்துவதற்கான சதி திட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த விடயத்தில் தமக்கு எந்தவித தொடர்புகளும் இல்லை என பிரித்தானியாவிற்கான ஈரான் தூதுவர் ஷைட் அலி மசோவி தெரிவித்திருக்கிறார். ராணுவ கொள்முதல் தன்னாட்சி பெற்றாலும் கனடாவுடன் கூட்டு ஒப்பந்தங்களுக்கான கதவுகள் எப்போதும் திறந்து இருக்கும் என கனடாவிற்கான புதிய பிரான்ஸ் தூதுவர் தெரிவித்தார். உலகளாவிய பாதுகாப்பு அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் பிரான்ஸ் தூதுவர் ஹெலனி ஃப்ரோட் டெட்மோன் இந்த கருத்தை தெரிவித்தார். பிரெஞ்சு மொழியிலான சுவியொன்றின் போது அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். கனடாவுடன் புதிய அதிநவீன ராஜதந்திர பாதுகாப்பு ஒப்பந்தங்களை மேற்கொள்வதில் தமது நாடு எப்போதும் முழு விருப்பத்துடன் உறுதியுடன் இருப்பதாக அவர் கூறினார். பாதுகாப்பு துறையை வலுப்படுத்த கனடாவிற்கு தங்களது மிகச்சிறந்த வழிமுறைகளை பகிர்ந்து கொள்ள தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மிசிசாகா நகர முதல்வர் தேர்தல் கடுமையான மூமனை போட்டியாக மாறி வருவதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் நெருங்கி வரும் வேளையில் முன்னாள் நகர முதல்வர் மோனி குரோமியை தற்போதைய நகர முதல்வர் கரோலின் பாரிஷ் நகரசபை உறுப்பினர் ஆல்வின் தேஜோ ஆகியோருக்கிடையில் மிக கடுமையான போட்டி காணப்படுகிறது. வெவ்வேறு நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள சமீபத்திய கருத்து கணிப்புகள் இந்த மும்முனை போட்டியினை உறுதிப்படுத்துகின்றன. October 2-4 வரை 1000 குடியிருப்பாளர்களிடம் நடத்தப்பட்டு October 5 வெளியிடப்பட்ட லயசன் ஸ்ட்ராட்டஜிக் ஆய்வில் ஆல்வின் தேஜோ அதிரடி வளர்ச்சியினால் முதலிடத்திற்கான போட்டியில் கடுமையான இழுபறி நீடிக்கிறது. போனி குரம்பி 30% ஆதரவையும், கரோலின் பரிஷ் 29% ஆதரவையும், அல்வின் தீஜோ 26% ஆதரவையும் பெற்றிருந்தார்கள். இது ஆகஸ்ட் மாதத்தில் இருந்த 14 புள்ளிகளில் இருந்து சடுதியான அதிகரிப்பாக பார்க்கப்படுகிறது. இதைவிட தீபிகா தர்மேலா 11% ஆதரவை கொண்டுள்ளார். இனி வேட்பாளர்களுக்கு 4% ஆதரவு கிடைத்துள்ளது. இதேவேளை அக்டோபர் 3 வெளியிடப்பட்ட மெயின் ஸ்ட்ரீட் ரிசர்ச் தொடர் கணிப்பு பொது கருத்து கணிப்புகளில் முன்னணி வேட்பாளர்களுக்கிடையில் மிக குறைந்த அளவிலான வாக்கு வித்தியாசங்கள் காணப்படுகின்றன. போனி குரம்பி 30.4% ஆதரவையும், கரோலின் பரிஷ் 27.6% ஆதரவையும், அல்வின் தேஜோ 20.5% ஆதரவையும், தீபிகா தெமேரலா 10.4% ஆதரவையும் கொண்டுள்ளார்கள். வாக்களிக்க தீர்மானித்துள்ள வாக்காளர்களிடம் செப்டம்பர் 14 முதல் 25 வரை நடத்தப்பட்ட கனடா பல்ஸ் இன்சைட் மற்றும் சிட்டி நியூஸ் ஆய்வில் தற்போது நகர முதல்வர் சற்று முன்னிலையில் இருப்பதாக தெரிய வந்திருந்தது. கரோலின் பரிஷ் 30% ஆதரவையும், அல்வின் தேஜோ 26% ஆதரவையும், போனி குரம்பி 25% ஆதரவையும் பெற்றிருந்தார்கள். தீபிகா தெமேலா 12% ஆதரவோடு இருந்தார். இந்த தேர்தலுக்கான முன்கூட்டிய வாக்குப்பதிவுகள் ஞாயிற்றுக்கிழமையுடன் நிறைவடைந்தன. அதிகாரப்பூர்வ தேர்தல் நாள் வாக்குப்பதிவு அக்டோபர் 26 காலை 10 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். இந்த தேர்தலில் மிசாக நகர முதல்வர் பதவிக்கு போட்டியிட மொத்தம் 14 வேட்பாளர்கள் தமது பெயர்களை பதிவு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மாக்கம் நகரில் டிரைவ் சேஃப் ஃபார் யூ என்ற விழிப்புணர்வு சமூக நடைப்பயணம் ஒன்று நேற்று நடைபெற்றது. மாக்கம் ரோடு மற்றும் ஸ்டீல்ஸ் அவென்யூ சந்திப்பிற்கு அருகில் அமைந்துள்ள ஜோன் டேனியல்ஸ் பூங்காவில் 1-2 இந்த நடைப்பேரணியில் கலந்து கொண்டார்கள். டிரைவ் சேஃப் ஃபார் யூ என்ற வாசகம் அடங்கிய பதாகை ஏந்தியவாறு வீதிகளில் மௌன ஊர்வலமாகச் சென்ற பொதுமக்கள் வீதி பாதுகாப்பை வலியுறுத்தி உணர்வு பூர்வமான இந்த நடைப்பயணத்தை முன்னெடுத்தார்கள். 2022 மாக்கம் நகரில் அக்டோபர் 12 இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 தமிழர்கள் கொல்லப்பட்டனர். மாக்கமின் எல்சன் சந்திப்பிற்கு அருகில் ஒரே குடும்பத்தினர் பயணித்த வாகனத்தின் மீது பாறை ஊர்தி ஒன்று மோதி இந்த விபத்தை ஏற்படுத்தியது. இந்த விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய் மகன் மகள் என 3 பேர் உயிரிழந்தார்கள். இவர்கள் பயணம் செய்த அக்யூராக வாகனத்தோடு பாறை ஊர்தி மோதியதில் வாகனத்தின் சாரதியான 21 பகிரதன் புவனேந்திரன், முன்னிற்கையில் பயணித்த 52 ஸ்ரீரதி சண்முகநாதன், பின்னிற்கையில் பயணித்த 23 நிலூஷனா புவனேந்திரன் ஆகியோர் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தின் நினைவாகவும் பாதுகாப்பான வீதி உட்கட்டமைப்பை வலியுறுத்தும் வகையிலும் இந்த நடைப்பவனி இடம்பெற்றது. தமது குடும்பத்தை இழந்த தந்தை இந்த விழிப்புணர்வு நடைப்பயணத்தை முன்னெடுத்தார். 3 தமிழர்கள் பலியான இந்த விபத்திற்கு காரணமான வாகன சாரதி நிரபராதி என இந்த வருடம் April தீர்ப்பளிக்கப்பட்டமை தமிழ் சமூகத்தின் மத்தியில் மிகப்பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது.
1: கனேடிய செய்திகள் கேட்டீர்கள்.

0: இசையெங்கும் கேட்கும் இசை eastfm.ca. BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipu, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீ ஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீ ஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட் அல்லது கேஷ்பேக். License builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
2: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
3: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
2: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே. 416-291-3232.
4: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
5: இசையெல்லாம் கேட்கும் இசை EastFM 102.7.
6: குட் மார்னிங் கனடா, ஒலித்துக் கொண்டிருக்கிறது 7:30 நிமிடம்.

ஏழு மணி 35 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடாவோடு இணைந்திருக்கிறோம். இலங்கை செய்திகள். இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு அவருடைய உடல்நிலை மிக மோசமான நிலையில் இருப்பதாக பத்திரமுல்லே சீலரட்ன தேரர் தெரிவித்துள்ளார். இன்று வைத்தியசாலைக்கு சென்று மஹிந்த ராஜபக்சேவை பார்வையிட்டுவிட்டு திரும்பும் போது ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட அவர் இதனை கூறினார். முன்னாள் ஜனாதிபதியின் உடல்நிலை முன்னரை விட மிக மோசமான நிலையில் இருப்பதாக சீலரட்ன தேரர் சுட்டிக்காட்டினார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவிற்காக அனைவரும் பிரார்த்தனை செய்ய வேண்டுமெனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையின் முன்னாள் முதல் பெண்மணி சிரந்தி ராஜபக்சேவிற்கு இதே அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படவுள்ளதா என்பது குறித்து ஆராய்ந்து இன்று பிற்பகல் 2 மணிக்கு முன்னர் அறிக்கையினை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு பிரதம நீதவான் அசங்க போதாரகம சிறைச்சாலை அத்தியட்சருக்கு உத்தரவிட்டார். சிரளிய சபைய வங்கிக் கணக்கு தொடர்பான வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த வழக்கின் 2வது சந்தேக நபரான சிரந்தி ராஜபக்சே நீதிமன்றத்தில் முன்னிலையாகாத நிலையில் அவர் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி அனில் சில்வா அவர் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் இதய அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். அவருக்கு பிணை வழங்குமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இருந்த போதிலும் அரசு தரப்பின் முன்னிலையான மேலதிக மன்றாடிய நாயகம் திலீப் பீரேஸ் சிரந்தி ராஜபக்சே கொழும்பு தேசிய மருத்துவமனையில் 61வது இலக்கு விடுதியில் சிகிச்சை பெற்று வருவதாக மட்டுமே அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவருக்கு இதய அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படுவது தொடர்பில் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை எனவும் நீதிமன்றம் தெரிவித்தார். இருதரப்பு சமர்ப்பணங்களையும் ஆராய்ந்த பிரதமர் நீதவான் சிரந்தி ராஜபக்சேவிற்கு உண்மையில் இதய அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படுகிறதா என்பதை உறுதிப்படுத்தி அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவின் மகனான யோஷித ராஜபக்சே மற்றும் முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ஆஃப் த ஃபிளீட் வசந்த கருணாகுட ஆகியோருக்கு எதிராக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை இந்த மாதம் 29ஆம் தேதி வரை ஒத்திவைக்க கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி ரஷாந்த கொடபல உத்தரவிட்டார். வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிணையில் உள்ள இருவரும் நீதிமன்றில் முன்னிலையானார்கள். இதன்போது வழக்கை எதிர்வரும் 29ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உத்தரவிட்ட நீதிபதி அன்றைய தினம் இருவரையும் நீதிமன்ற மீண்டும் முன்னிலையாக மாறும் அறிவித்தார். 2006ஆம் ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 2007ஆம் ஆண்டு ஜூன் 8ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் யோஷித ராஜபக்சேவை பிரித்தானியாவில் உள்ள ராயல் கடற்படை பயிற்சி கல்லூரியில் இடம்பெற்ற இடம் அதிகாரிகளுக்கான பயிற்சி நெறியில் பங்கேற்க செய்வதற்கு முறையற்ற வகையில் ஏற்பாடுகளை மேற்கொண்டதன் மூலம் அரசாங்கத்திற்கு நிதி இழப்பு ஏற்படுத்தியதாக வசந்த கருணாகுட மீது குற்றம் சாட்டப்பட்டது. இந்த நடவடிக்கையின் மூலம் முறையற்ற அனுகூலத்தை பெற்றதாக யோஷித ராஜபக்சே மீதும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இருவருக்கும் எதிராக மொத்தமாக 8 குற்றச்சாட்டுகளை கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு முன்வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தண்டனை அனுபவிக்கும் மகா சங்கத்தினர் மற்றும் ஏனைய மதுகுருமார்கள் சிறைச்சாலையின் உள்ளும் வெளியிலும் அணிய வேண்டிய ஆடைகள் தொடர்பான எழுந்துள்ள பிரச்சனைகள் குறித்து ஆராய்வதற்காக அது தொடர்பான துறைசார் மேற்பார்வைக் குழுவை உடனடியாக கூட்டுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்துள்ளார். பொது நிர்வாகம் நீதி மற்றும் சிவில் பாதுகாப்பு பற்றிய துறைசார் மேற்பார்வைக் குழுவை உடனடியாக கூட்டுமாறு சபாநாயகர் ஊடாக அந்த குழுவின் தலைவரிடம் எதிர்க்கட்சித் தலைவர் கடிதம் மூலம் வேண்டுகோள் விடுத்ததாக அவருடைய அலுவலகம் தெரிவித்தது. தண்டனை அனுபவிக்கும் மதுகுருமாரின் ஆடை தொடர்பான சர்ச்சைக்கு தீர்வு காணும் வகையில் இதுகுறித்து தற்போதைய நிலவியல் கட்டளைகளின் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான பரிந்துரைகள் முன்வைக்க வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டினார். இந்த விதியை நடைமுறைப்படுத்துவது தொடர்புடைய அனைத்து தரப்பினரையும் துறைசார் மேற்பார்வைக் குழுவின் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்குமாறும் அவர் தனது கடிதத்தில் வலியுறுத்தினார். தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த இத்தகைய சந்தர்ப்பங்களில் சட்டவாக்க சபையின் சேத்திறன் மிக்க பங்களிப்பும் தலையிடும் அவசியமானது என சஜித் பிரேமதாச வலியுறுத்தினார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் அசோக் அபேசிங் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் குருநாகல் தேர்தல் தொகுதிக்கான முதன்மை அமைப்பாளர் பதவியிலிருந்தும் அந்த கட்சியில் தான் வகித்த ஏனைய அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விலகுவதாக அறிவித்தார். கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரவிற்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். குருநாகல் தேர்தல் தொகுதியின் முதன்மை அமைப்பாளர் பதவியிலிருந்து மட்டுமின்றி துணை பொதுச் செயலாளர் சமக்கிய தொழிலாளர் சங்கத்தின் தலைவர் எதிர்க்கட்சித் தலைவரின் தொழிற்சங்க ஒருங்கிணைப்பு செயலாளர் மற்றும் சீர்குழு உறுப்பினர் ஆகிய பதவிகளில் இருந்தும் தான் விலகுவதாக அந்த கடிதத்தில் அவர் கூறியுள்ளார். கட்சி ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து அதில் இணைந்து செயல்பட்டமை குறித்து மகிழ்ச்சி வெளியிட்டுள்ள அவர் கட்சியின் எதிர்கால நடவடிக்கைகளில் வெற்றிக்கும் கட்சியை வெற்றி பாதையில் கொண்டெடுத்துச் செல்வதற்கும் தனது நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் கொழும்பு துறைமுகம்
புதுப்பிக்கத்தக்க சக்தி, சுற்றுலாத்துறை, தொலைத்தொடர்பு மற்றும் உட்கட்டமைப்பு உள்ளிட்ட பல துறைகளில் புதிய பொருளாதார வாய்ப்புகள் உருவாகியுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார தசநாயக்க தெரிவித்தார். இலங்கையின் பொருளாதார சீர்திருத்தங்கள் மற்றும் முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து தேசிய மற்றும் சர்வதேச கவனத்தை ஈர்க்கும் வகையில் நடைபெற்ற 2026 இலங்கை பொருளாதார மற்றும் முதலீட்டு மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை கூறினார். முதலீடுகளுக்கு உகந்த சூழலை உருவாக்குவதற்காக வெளிப்படைத்தன்மை கொண்ட நிர்வாக முறைமையினை பேடுதல், தேவையான சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளை உருவாக்குதல், அத்தியாவசிய உட்கட்டமைப்புகளை மேம்படுத்தல் ஆகியவற்றிற்கு அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாகவும், வரவிருக்கும் வரவு செலவு திட்டத்தில் இதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் எனவும் அவர் கூறினார். வெளிநாட்டு முதலீட்டாளர்களுடன் இணைந்து சிறப்பாக செயல்படக்கூடிய வலுவான வணிகச் சமூகம் அதன் நாட்டிற்கு அவசியமானது என குறிப்பிட்ட ஜனாதிபதி அதில் இணைந்து கொள்ளுமாறு அனைவருக்கும் அழைப்பு விடுத்துள்ளார். இலங்கை செய்திகள் கேட்டீர்கள். 7:40 நிமிடம் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியினை ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: 7:46 நிமிடம். குட் மார்னிங் கனடாவோடு இணைந்திருக்கிறோம். ABS Mr. P. Singaraj தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. Singaraj ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. Singaraj
1: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
0: ABS Mr. P. Singaraj வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
2: ABS Mr. P. Singaraj is the best for the Tamil community.
0: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பேடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும். CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office 416-666-7770.
3: Raman Home Comfort உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர் Linux, Carrier, American Standard, Goodman போன்ற நம்பகரமான நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச் சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். Raman Home Comfort 416-332-2989. Some conditions may apply.
4: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்சு இமேஜன் மற்றும் ரெகுலர் ஸ்கூல் கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்சு பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் IB தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர். YTTS Academy French Tutoring இன்றே அழையுங்கள். 647-608-8447.
5: வானலையில் தமிழ் வாசம்,
6: தமிழ் வாசம்
5: ஈஸ்ட் FM 102.7.
0: 7:50 நிமிடம். ஈஸ்ட் FM காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

6:54 நிமிடம். இது குட் மார்னிங் கனடா. அனைத்துலக செய்திகள். அமெரிக்காவில் நடைபெறவுள்ள 2026 இடைக்கால தேர்தலில் குடியரசுக் கட்சி தனது காங்கிரசின் அதிகாரத்தை தக்கவைத்துக் கொள்ள உதவும் வகையில் உலகின் முன்னணி செல்வந்தரான எலன் மஸ்க் இதுவரை 366 மில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவிட்டுள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டது. 276 மில்லியன் டாலர்கள் கடந்த ஜூலை மாதத்திற்கு பின்னிய காலத்தில் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அமெரிக்க பிரதிநிதிகள் சபை மற்றும் செனட் சபை ஆகிய இரண்டிலும் ஜனநாயக கட்சி மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ள நிலையில் எலன் மஸ்க் இந்த பெருந்தொகையை செலவிட்டு வருகிறார். தேர்தல் நிதி அறிக்கைகளின்படி நியூயார்க் டைம்ஸ் செய்தித்தாள் ஏற்கனவே சுட்டிக்காட்டியது போல இந்த பிரம்மாண்ட நன்கொடைகளின் மூலம் வரவுள்ள தேர்தல் களத்தில் மிகப்பெரிய தனிநபர் அரசியல் நன்கொடையாளராக எலன் மஸ்க் மாறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யுக்ரைன் காகிவ் நகரில் அனல் மின் நிலையம் மீதான தாக்குதலுக்கு பின்னர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த எரிசக்தி தாக்குதல் நிறுத்தத்தை ரஷ்யா மீறிவிட்டதாக யுக்ரைன் ஜனாதிபதி வளாடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டினார். எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் கடைபிடிப்பதற்கான உறுதியினை அமெரிக்கா வழங்க வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்தார். அடுத்த மாதம் அமெரிக்காவில் நடைபெறவுள்ள இடைக்கால தேர்தல்களுக்கு முன்பாக எரிசக்தி விலைகள் தொடர்பில் அழுத்தத்தில் இருந்த ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடந்த வாரம் யுக்ரைனும் ரஷ்யாவும் எரிசக்தி போர் நிறுத்தத்திற்கு இணக்கம் தெரிவித்ததாக அறிவித்தார். இந்த நிலையில் ரஷ்யாவிடமிருந்து டீசல் கொள்முதல் செய்வதற்கான ஒரு ஒப்பந்தத்திலும் அவர் கையொப்பமிட்டார். இதன் காரணமாக யுக்ரைன் கடும் சீற்றமடைந்தது. அதேவேளை போர் நிறுத்தம் குறித்து அதன் அதிகாரிகள் சந்தேகம் வெளியிட்ட நிலையில் ரஷ்யா மீது தொடர்ந்தும் அழுத்தம் கொடுக்குமாறு அமெரிக்காவை ஐரோப்பிய ஒன்றியம் வலியுறுத்தியுள்ளது. ரஷ்யாவின் ராணுவ தொழில்துறை வளாகத்தை இலக்காக கொண்ட புதிய தடைகளுக்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. ரஷ்ய சுத்திகரிப்பு நிலையங்கள் மீதான தாக்குதல்களை ஒருதலைப்பட்சமாக நிறுத்துமாறு யுக்ரைனை நிர்பந்திப்பதன் மூலம் ரஷ்யாவிற்கு சாதகமாக இந்த யுத்தத்தை மாற்றுவதற்கு அமெரிக்கா முயற்சிப்பதாக யுக்ரைன் குற்றம் சுமத்தியது. இந்த நிலையில் ஒப்பந்தத்தின் விவரங்களுக்காக தாம் காத்திருப்பதாக வளாடிமிர் ஜெலன்ஸ்கி அறிவித்தார். அதேவழி அமெரிக்க ஜனாதிபதி அறிவித்த எரிசக்தி தாக்குதல் நிறுத்தத்தை ரஷ்யா மீறியுள்ளதாகவும் வாசுவில் நடைபெற்ற மாநாட்டில் காணொலி காட்சி மூலம் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் குறித்து தாம் ஊடகங்கள் ஊடாகவே தகவல்களை அறிந்து கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். சவுதி அரேபியா மீது மீண்டும் ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்கள் நடத்தப்படும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதை அடுத்து ரியாத் சர்வதேச விமான நிலையத்தை தொடர்ந்தும் மூடி வைப்பதற்கு அதிகாரிகள் தீர்மானித்தனர். நேற்று மீண்டும் ஒரு புதிய தாக்குதலையை எதிர்கொண்டு வருவதாக சவுதி அரேபியா தெரிவித்தது. கடந்த சனிக்கிழமை ரியாத் வானூர்தி நிலையத்தின் பயணிகள் புறப்படும் முனையத்தின் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த தாக்குதலுக்கு ஏமனில் இயங்கும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹூதி கிளர்ச்சியாளர்கள் பொறுப்பேற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏமனின் அரசு படைகளுக்கு ஆதரவளிக்கும் சவுதி தலைமையிலான கூட்டணிப்படை தமது பகுதிக்கு வந்து கொண்டிருக்கும் ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் குறித்து தகவல்கள் கிடைத்திருப்பதாக கூறியது. இதேவேளை பிராந்தியத்தின் பாதுகாப்பு நிலைமை தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள ஐக்கிய அரபு ராஜ்யம் ஒருங்கிணைந்த வளைகுடா பிராந்திய பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மீண்டும் செயல்படுத்துமாறு கோரிக்கை விடுத்துள்ளது. அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள்.

சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போத்திய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனி துடி உடச்சுட சுட சுட கிடக்கிற இட்டி தட தட தட.

0: கூல்.
1: 8:08, இது ஈஸ்ட் எஃப்எம். இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். மழை தூறலோடு கூடிய காலை பொழுதொன்றில் உங்களை சந்தித்திருக்கிறது. குட் மார்னிங் கனடா வெளியில் 18°C 17 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய கூடுதல் வெப்பநிலையாக நாங்கள் 25°C வரை வெப்பநிலையை சந்திக்கப் போகிறோம். தொடர்ச்சியாக மழை இருக்கும், ஆனால் வெப்ப உணர்நிலை 32 இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சூரியொளி கலந்த நாளாக இருந்தாலும் மழை தூறலோடு கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் என எதிர்ப்பு கூறல்கள் தெரிவித்திருக்கின்றன. நாளை புதன்கிழமை 17°C ஆக இருக்கப் போகிறது. முகில் கூட்டமும் சூரியொளியும் கலந்திருக்கும். வியாழனும் அதே போன்ற நிலைமை இருக்கும். கூடுதலாக 12°C மாலை வேளையில் மழைக்கான வாய்ப்புகளோடு இருக்கிறது. வெள்ளிக்கிழமை 13°C 11 உணரப்படும். சனிக்கிழமை 9°C ஆகவும் ஞாயிற்றுக்கிழமை 13°C ஆகவும் வெப்பநிலை இருக்கும். இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல். கனேடிய பிரதமர் இந்த வாரம் அல்பர்டா மாகாணத்திற்கு நேரடியாக சென்று தீவிர பிரச்சாரங்களில் ஈடுபட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் இருந்து அல்பர்டா மாகாணம் பிரிந்து செல்ல வேண்டுமா என்பது குறித்த பொது வாக்கெடுப்பு அடுத்த வாரம் 19ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்நிலையில் அங்கு நேரடியாக செல்லும் பிரதமர் மாக்காணி இந்த பிரிவினைக்கு எதிராக பிரச்சாரங்களை மேற்கொள்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அல்பர்டா மாகாண மக்கள் கனடாவில் இருந்து பிரிந்து செல்வது குறித்து இந்த வாக்கெடுப்பில் தமது இறுதி பதிவினை மேற்கொள்வார்கள். இந்த வாக்கெடுப்பு முடிவு உடனடியாக மாகாணத்தை பிரித்து விடாது என்ற போதிலும் பிரிந்து செல்வதற்கான அடுத்த கட்ட அதிகாரப்பூர்வ வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் முதல் படியாக இது அமையும். இந்த நிலையில் கனடாவை ஒன்றிணைத்து வைத்திருப்பதில் இந்த வாக்கெடுப்பு மிக முக்கிய பங்களிக்கும் என்பதால் மத்திய அரசாங்கம் இந்த விடயத்தில் மிக தீவிரமாக கவனம் செலுத்தி வருகிறது. தனது தேங்க்ஸ் கிவிங் தின செய்தியிலும் பிரிவினைவாத பாதை நீத்துவிருக்குமாறு அல்பர்டா வாக்காளர்களை அவர் வலியுறுத்தியிருந்தார். அல்பர்டா கனடாவிற்குள் நீடிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் அவருடைய ஒளிப்பதிவு செய்யப்பட்ட தேங்க்ஸ் கிவிங் செய்தி வெளியிடப்பட்டது. இந்த தேர்தல் கடும் தற்போது சர்வதேச அளவிலும் கவனத்தை பெற்றிருக்கிறது. இதில் வெளிநாட்டு சக்திகளின் தலையீடு இருப்பதற்கான அறிகுறிகளை கண்காணித்து வருவதாகவும் பிரதமர் மாக்காணி சுட்டிக்காட்டியிருந்தார். கனடாவின் பிரதான எதிர்க்கட்சியான கன்சர்வேட் கட்சி தலைவர் பி எப் அலிவரும் இந்த வாரம் அல்பர்டா சென்று பிரிவினைக்கு எதிராக பிரச்சாரங்களை மேற்கொள்வார் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு அவருடைய உடல்நிலை மிக மோசமான நிலையில் இருப்பதாக பத்திரமுல்லை சீலரட்ன தேரர் தெரிவித்துள்ளார். இன்று வைத்தியசாலைக்கு சென்று மஹிந்த ராஜபக்சேவை பார்வையிட்டு விட்டு திரும்பும் போது ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட அவர் இதனை கூறினார். முன்னாள் ஜனாதிபதியின் உடல்நிலை முன்னரை விட மிக மோசமான நிலையில் இருப்பதாக சீலரட்ன தேரர் சுட்டிக்காட்டினார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவிற்காக அனைவரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்காவில் நடைபெறவுள்ள 2026 இடைக்கால தேர்தலில் குடியரசுக் கட்சி தனது காங்கிரசின் அதிகாரத்தை தக்கவைத்துக் கொள்ள உதவும் வகையில் உலகின் முன்னணி செல்வந்தரான எலன் மஸ்க் இதுவரை 366 மில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவிட்டுள்ளதாக ராய்டர்ஸ் செய்தி வெளியிட்டது. 276 மில்லியன் டாலர்கள் கடந்த ஜூலை மாதத்திற்கு பின்னிய காலத்தில் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அமெரிக்க பிரதிநிதிகள் சபை மற்றும் செனட் சபை ஆகிய இரண்டிலும் ஜனநாயக கட்சி மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ள நிலையில் எலன் மஸ்க் இந்த பெருந்தொகையை செலவிட்டு வருகிறார். தேர்தல் நிதி அறிக்கைகளின்படி நியூயார்க் டைம்ஸ் செய்தித்தாள் ஏற்கனவே சுட்டிக்காட்டியது போல இந்த பிரம்மாண்ட நன்கொடைகளின் மூலம் வரவுள்ள தேர்தல் களத்தில் மிகப்பெரிய தனிநபர் அரசியல் நன்கொடையாளராக எலன் மஸ்க் மாறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். எட்டு மணி 12 நிமிடம்.

0: 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 8:17.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: லக்மே ஹோம்ஸ் இங்க் ஆதரவில் கனேடிய TMS VS தேவேந்திரனின் ராஜகீதம் செவன் நோட்ஸ் இசையில் வழங்கும் இன்னிசை மாலை. சூப்பர் சிங்கர் புகழ் சுகன்யாவுடன் ஜி தமிழ் புகழ் ஜாதவி மற்றும் கனடாவின் முன்னணி இசைக்கலைஞர்கள் கலந்து கொள்ளும் இசை நிகழ்ச்சி எதிர்வரும் அக்டோபர் மாதம் 31 மாலை 6:30 தமிழிசை கலாம் என்ற மண்டபத்தில் ராஜகீதம் வழங்கும் இன்னிசை மாலை. மாலை
3: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்சு இமேஜன் மற்றும் ரெகுலர் ஸ்கூல் கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்சு பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் IB தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர் YTTS Academy French Tutoring. இன்றே அழையுங்கள். 647-608-8447.
2: முரளி பஸ் உங்களை சுற்றுலாவிற்கு அழைக்கிறது. அக்டோபர் 20 செவ்வாய்க்கிழமை விஜயதசமி அன்று ராச்செஸ்டர் ராஜராஜேஸ்வரி அம்பாள் தேர் திருவிழா கண் குளிர கண்டு வரலாம். காலை சென்று மாலை திரும்ப ஒருவருக்கு $70 மட்டுமே. முன்பதிவுகளுக்கு அழையுங்கள்.

0: 5 5 3 5 1 4. உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4 3 7 9 9 4 4 5 0. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4 3 7 9 9 4 4 5 0. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
1: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள். சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், மார்க்கம் நாஷ்டின், 4167246666, 4167246666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், தரம் தராதரம் நிரந்தரம்.
2: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
3: 8:20. குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

ஹையஸ்ட் எஃப்எம் 102.7. தடைகள் தாண்டுவது என்பதுதான் வாழ்க்கை பயணமாக இருக்கிறது. எல்லோருக்குமே தடைகளை தாண்ட வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. வாழ்க்கையில் தடைகளை தாண்டாமல் பயணங்கள் இல்லை, வாழ்க்கையில் தடைகளை தாண்டாமல் வெற்றிகள் சாத்தியமில்லை. இதுதான் வாழ்க்கையின் நியதியாக இருக்கிறது. எல்லா சந்தர்ப்பங்களிலும் தடைகளை தாண்ட வேண்டி இருக்கிறது. பிறந்த குழந்தையில் இருந்து வயது முதிர்ந்த பருவம் வரையில் நாங்கள் தடைகளை தாண்டுகின்ற செயல்பாடுகளில் தொடர் ஓட்டங்களை காண வேண்டியதாக இருக்கிறது. சவால்கள் நிறைந்திருக்கக்கூடிய வாழ்க்கை முறைதான் எல்லோரிடமும் இருக்கிறது. ஆகவே இந்த தடைகளை எப்படி எதிர்கொள்ளலாம் என்ற கேள்வி எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது. குழந்தை பருவத்திலிருந்து வயது முதிர்வு வரையில் பல்வேறுபட்ட தடைகள் சவால்கள் கொண்டதாக இந்த வாழ்க்கை அமைந்திருக்கிறது. அப்படி வருகின்ற போது ஒவ்வொரு தடைகளையும் நாங்கள் எப்படியாக எதிர்கொள்கிறோம், அதற்கு எவ்வாறான ஒரு திட்டத்தை நாங்கள் வகுக்கிறோம், முதலில் என்னென்ன தடைகள் எங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்ற பாதையில் குறுக்கிடுகின்றன என்பதை நாங்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். எவ்வாறான தடைகள் எங்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கிறது, எவ்வாறான சவால்கள் எங்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கிறது என்று கண்டால், அந்த சவால்களை எதிர்கொள்வதற்கான ஒரு திட்டத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே நேரம் நாங்கள் தனிமையில் இல்லை அல்லது தனியாக இல்லை, எங்களுக்கு உதவக்கூடியவர்கள் பலர் இருக்கிறார்கள், அவர்களிடம் நிச்சயமாக உதவி ஒத்துழைப்புகளை கேட்க வேண்டும். நாங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்றால் நாங்கள் தனியாக இருக்கிறோம் என்று ஒரு சவாலுக்கு முன்னால் நின்று நாங்கள் பயப்பட்டுக் கொண்டிருப்போம். ஆனால் உண்மையில் எங்களை சுற்றி உதவி செய்யக்கூடிய நல்ல உள்ளங்கள் இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர்களிடம் சென்று அந்த உதவியை கேட்பதில்லை. அப்படி இல்லாமல் நாங்கள் தனிய இல்லை என்கின்ற ஒரு விடயத்தை உணர்ந்து மற்றவர்களிடம் நாங்கள் உதவிகளை கேட்பது தவறில்லை. உதவி கேட்காவிட்டால் தான் மிகப்பெரிய பிரச்சனைகளுக்குள் நாங்கள் செல்கிறோம், சிக்கிக்கொள்கிறோம். சில வேளைகளில் ஒரு பிரச்சனை மிக இலகுவாக தீர்க்கப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கும். அதற்கு வேறு ஒருவருடைய உதவி கிடைத்தால் அதை நாங்கள் எதிர்கொண்டு அதை தாண்டி செல்ல முடியும். ஆனால் ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு ஈகோ அல்லது ஏதோ ஒரு கம்ப்ளெக்ஸ், அதன் காரணமாக நாங்கள் அந்த பொழுதிலே உதவியை கேட்காமல் இருந்து விடுவோம். பின்பு அந்த பிரச்சனை மிகப்பெரிய பூதாகரமானதாக மாறிப்போய்விடும். அப்படி மாறிப்போய்விட்டால் அப்போது யாராலும் வந்து உதவி செய்து எங்களை மீட்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். ஆகவேதான் இந்த விடயத்தில் உதவி என்பது மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. உதாரணமாக ஒரு வாய்க்கால் ஒரு சிறிய உடைப்பு இருக்கிறது, அந்த உடைப்பை நாங்கள் சரி செய்துவிட்டால் அந்த நீர்ப்போக்கை நாங்கள் சரி செய்து விடலாம். ஆனால் அதுவே ஒரு மிகப்பெரிய உடைவாக வந்துவிட்டால் அது பின்பு சரி செய்யவே முடியாமல் போய்விடும். அப்படித்தான் வாழ்க்கையிலே நாங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளும். ஆரம்பத்தில் அது ஒரு சிறிய பிரச்சனையாக இருந்து பெரிதாக படிப்படிப்படியாக அதிகரித்து கொண்டு செல்லும். அது கடனாக இருக்கலாம் அல்லது வேறு விதமான சவால்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சிறிதாக தொடங்கி பெரிதாக உருமாறும். அப்படி உருமாறாமல் இருப்பதற்கு சிறிய அளவிலேயே நாங்கள் அதை அடைத்து விடுவது என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. அதற்கு உதவிகள் தேவை. அதேவேளை ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளுகின்ற போது எங்களுடைய உள்ளுணர்வு அதை எப்படியாக கையாளுகிறது என்ற ஒரு விடயம் இருக்கிறது. அதற்கு நாங்கள் மதிப்பு கொடுக்க வேண்டும். அந்த உள்ளுணர்வுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்பது மிக முக்கியமானதாக இருக்கும். சில வேளைகளில் நாங்கள் கேட்காமலே நாங்கள் ஒரு பிரச்சனையில் இருக்கின்ற போது மற்றவர்கள் ஓடி வந்து உதவி செய்வார்கள். அப்படி வருகின்றவர்கள் அப்படியாக வரக்கூடிய ஒத்துழைப்புகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ளுதல் என்பது மிக முக்கியம். அதேவேளை நாங்கள் ஒரு சவால் மிக்க சூழலில் இருக்கின்ற போது சிலர் எங்களிடம் உதவி கேட்டு வருவார்கள். அப்படி வருகின்றவர்களை புறம் தள்ளிவிடாமல், எனக்கும் பிரச்சனை இருக்கிறது, நானும் பிரச்சனைக்குள் இருக்கிறேன், இப்போது வந்து நீங்கள் உதவி கேட்கிறீர்கள் என்று பலரும் இப்போது சொல்லக்கூடிய ஒரு நிலை, இப்போது இருக்கக்கூடிய இந்த பொருளாதார மந்தத்தில், இப்போது இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடியில் என்னிடம் வந்து உதவி கேட்கிறீர்கள், நானே எவ்வளவு சவால் எதிர்கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி அந்த உதவி செய்வதை தட்டி கழித்து விடுவோம். ஆனால் குறைந்தபட்சம் எங்களால் முடிந்த அளவு ஒரு சிறிய உதவிகளையாவது மற்றவர்கள் எங்களை நாடி வருகின்ற போது செய்வது என்பது ஒரு ஆத்மார்த்தமான ஒத்துழைப்பை, ஒரு உணர்வு தோழமையை நாங்கள் வெளிப்படுத்துகின்ற போது இயற்கை எங்கள் மீது அந்த அன்பை சொரியும் என்று சொல்கிறார்கள். அதேவேளை பிரச்சனைகளுக்கான தீர்வு என்று வருகின்ற போது எப்போதும் ஒரு பெரிய படத்தை நாங்கள் கற்பனை செய்வது மிக முக்கியம். திங்க் பிக் என்று சொல்வார்கள். அந்த பிரச்சனையை மட்டும் பார்க்காமல் அதனால் வரக்கூடிய ஏனைய விளைவுகள், அதை எதிர்கொள்வதற்கான மாற்று வழிமுறைகள் பற்றியதான ஒரு பெரிய பிம்பத்தை நாங்கள் சிந்திப்பதன் மூலம் அந்த பிரச்சனைக்கான தீர்வை இலகுவாக அடைய முடியும் என்று ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார்கள். அதே வேளையில் எப்போதும் சவால்கள் நிறைந்தது தான் வாழ்க்கை என்பதால் நாங்கள் எங்களுடைய மனநிலையை பாசிட்டிவாக வைத்திருப்பது, நேரெண்ணங்கள் கொண்டதாக அந்த மனநிலை இருக்க வேண்டியது மிக முக்கியமானதாக இருக்கும். அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கின்ற போது என்ன மாதிரியான சேலஞ்ச் வந்தாலும் அதை நாங்கள் உடைத்தெறிந்து விட்டு செல்லக்கூடியதாக இருக்கும். எப்போதும் பின்வாங்கி விடாதீர்கள், டோன்ட் கிவ் அப். இது மிக மிக முக்கியம். வாழ்க்கை என்பது சவால்கள் நிறைந்ததாக இருக்கும். ஆகவே ஒரு சவாலை கண்டு நாங்கள் பின்வாங்கிவிட்டால் நாங்கள் எல்லா சவால்களை கண்டும் பின்வாங்கி மீண்டும் பழைய இடத்திலே அதை தாண்டியும் செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துவிடும். ஆகவே வாழ்க்கையில் முன்னேறி செல்ல வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் வரக்கூடிய தடைகளை உடைத்து முன்னேறுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதற்கான உதவிகளை ஒத்துழைப்புகளை பெற்றுக் கொள்ளலாம். அந்த உடைப்பை மேற்கொள்வதற்கு, அந்த சவாலை எதிர்கொள்வதற்கான திட்டங்களை தீட்டி அதன் மூலம் நாங்கள் முன்னேறி செல்வதுதான் சிறப்பாக இருக்குமே தவிர, சவால்களை கண்டு பின்வாங்கி விடுவதோ அல்லது எங்களுடைய முன்னேற்றத்தை
கைவிட்டு விடுவதோ முயற்சிகளை கைவிட்டு விடுவதோ கூடாது. எப்போதும் திறமையாக உழைப்பது என்பது மிக முக்கியமாக இருக்கும். ஒர்க் ஸ்மார்ட் என்பது மிக முக்கியம். நாங்கள் ஹார்ட் ஒர்க் என்று ஒரு விஷயத்தை சொல்கிறோம், கடுமையாக உழைப்பதாக சொல்லிக் கொள்கிறோம். உண்மையில் கடுமையான உழைப்பை விட திறமையான உழைப்பு தான் முக்கியமாக இருக்கும். அந்த ஒர்க் ஸ்மார்ட் என்கின்ற இயல்பை நாங்கள் எங்களுக்குள் ஏற்படுத்திக் கொள்வது மிக மிக இன்றியமையாததாக இருக்கும். அப்படியாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் எங்களை இந்த தடைகளை தாண்டி பயணப்பட வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு ஏற்படும். அதேவேளை புதிய புதிய விடயங்களை கற்றுக்கொள்ளுதல், ஒரு தடை ஏற்பட்டால் அந்த தடை சார்ந்து மற்றவர்கள் எப்படி அதை எதிர்கொண்டார்கள், மற்றவர்களுக்கு இப்படியான சந்தர்ப்பங்கள் வருகின்ற போது அவர்கள் அதை எப்படி தாண்டி சென்றார்கள் என்பதை கற்றுக்கொள்ளுதல் என்பது மிக முக்கியம். புதிய புதிய விடயங்களை அறிந்து கொள்ளுதல், எஜுகேட் அவர் செல்ஃப்ஸ் என்பது எப்போதும் இந்த ஓவர்கமிங் சேலஞ்ச் என்கின்ற ப்ராசஸில் மிக மிக முக்கியமானதாக இருக்கும். அதேவேளை அப்படியாக நாங்கள் புதிய விடயங்களை கற்றுக்கொள்ளுகின்ற போது டிஃப்ரெண்டான ஸ்ட்ராட்டஜிஸ் எங்களுக்குள் தோன்றும். ஒரு பிரச்சனையை அணுகுவதற்கு வித்தியாசமான அணுகுமுறைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதற்கு இந்த கல்வி அல்லது புதிதாக அறிந்து கொள்ளுதல், நிறைய வாசித்தல், புதிய அனுபவங்களை தேடி பயணப்படுதல் என்பது உதவியாக இருக்கும். ஆகவே எப்போதும் எங்களை நாங்கள் அறிவூட்டி கொண்டிருப்பது, எப்போதும் எங்களை நாங்கள் எஜுகேட் பண்ணி கொண்டிருப்பது என்பது மிக முக்கியம். அப்படி வருகின்ற போது நாங்கள் புதிய உத்திகளை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு, அந்த சந்தர்ப்பம் என்பது எங்களுக்கு கிடைக்கும். அதே நேரம் சில வேளைகளில் இந்த பொறுமையாக இருத்தல் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அந்த பொறுமை தேவையாக இருக்கும். ஒரு விடயத்தை அடைவதற்கு, ஒரு தடியை தாண்டி செல்வதற்கு சில வேளைகளில் ஒரு விதமான ஒரு பொறுமை அவசியமாக இருக்கும். அந்த பொறுமையின் காரணமாக, அந்த பொறுமை என்பது எங்களுக்குள் ஒரு புதிய அளவு உத்வேகத்தை தரக்கூடியதாக இருக்கும். அப்படி அந்த பொறுமையை கடைபிடிப்பது என்பது மிக முக்கியம். அடுத்தது, தடைகளை தாண்டுவதற்கு எப்போதும் எங்களிடம் ஒரு விதமான கமிட்மெண்ட் அண்ட் டெடிக்கேஷன் தேவையாக இருக்கிறது. அது இருந்தால்தான் நாங்கள் எந்த விதமான தடையாக இருந்தாலும் அதன் மீதான அர்ப்பணிப்பும் ஈடுபாடும் இருப்பது மிக மிக முக்கியம். அந்த அர்ப்பணிப்பையும் ஈடுபாட்டையும் நாங்கள் எங்களுக்குள் கொண்டு வர வேண்டும். அதன் மூலமாகத்தான் இது போன்ற தடைகளை நாங்கள் தகர்க்க முடியும். அதே வேளையில் அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும் என்று எங்களுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஒரு தொடர்ச்சியான முயற்சி என்பது தேவையாக இருக்கிறது. பெர்சிஸ்டன்ட் என்று சொல்வார்கள், தொடர் முயற்சி. அந்த தொடர் பயணம் மாதிரியாக இந்த தொடர் முயற்சி இருக்க வேண்டும். ஒரு தடையை உடைப்பதற்கு, ஒரு கல்லை நகர்த்துவதற்கு, ஒரு மிகப்பெரிய கல்லை உடைத்து சிறிதாக்குவதற்கு நாங்கள் தொடர்ந்து அதன் மீது அடிக்க வேண்டும். தொடர்ச்சியாக அந்த முயற்சி என்பது மிக முக்கியமாக தேவையாக இருக்கிறது. ஆகவே அப்படியான ஒரு தொடர்ச்சி என்பது எங்களிடம் இருக்குமாக இருந்தால் நிச்சயம் நாங்கள் எந்த தடைகளையும் உடைத்து முன்னேற முடியும். அதைத்தான் இன்றைய நாளில் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம்.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: பிஸ் டாக் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். இன்று பிஸ்டோக் நிகழ்ச்சியில் உங்களோடு காப்பிரதி நிதி திட்டமிடல் ஆலோசகர் குணா துரைசிங்கம் இணைந்திருக்கிறார். 416-528-1407 வழியாக நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளலாம். குணா, குழந்தைகள் மற்றும் பேர குழந்தைகளின் எதிர்காலம் சிறப்பதற்காக பல்வேறு திட்டங்களை முன்னெடுப்பது அல்லது பல்வேறு விதமான உதவி ஒத்துழைப்புகளை வழங்குவது எங்கள் பண்பாட்டின் ஒரு அடையாளமாக இருக்கிறது. குறிப்பாக பேர குழந்தைகளுக்காக தாத்தா பாட்டி பல விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நிதி திட்டமிடலில் அல்லது அவர்களுடைய நிதியியல் எதிர்காலத்தில் இவ்வாறான உதவிகளை அவர்களால் செய்ய முடியும். ஏனென்றால் பல இடங்களில் தாத்தா பாட்டி வருமானம் பெறுகின்றவர்களாக இருக்கிறார்கள். முதல் தலைமுறையினராக இருக்கக்கூடியவர்களுக்கு ஓய்வூதிய பணம் கிடைக்கும் அல்லது அவர்களிடம் வேறு சொத்துக்கள் இருக்கலாம், அதன் மூலமான வருமானங்கள் கிடைக்கலாம். அந்த வருமானங்களை கொண்டு தங்களுடைய பேரன் பேத்தியின் எதிர்காலத்திற்காக ஏதாவது திட்டங்களை அவர்கள் ஆரம்பிக்க முடியுமா? காப்புறுதி அல்லது கல்விக்கான சேமிப்பு இது போன்ற விடயங்களில் ஈடுபட முடியுமா?
2: கிராண்ட் பேரண்ட்ஸ் என்று வரும் பொழுது அவர்கள் தங்களுடைய கிராண்ட் சில்ட்ரனுக்கு பல வகையான கிஃப்டை கொடுப்பார்கள், டோய் வாங்கி கொடுப்பார்கள், பர்த்டேக்கு நிறைய கிஃப்ட் கொடுப்பார்கள், அப்பப்போது அவர்களுக்கு செலவுக்கு தேவையான காசை கொடுப்பார்கள். இவையெல்லாம் வந்து ஒரு ஒரு ஷோர்ட் டேர்ம் ஆக கொடுக்கக்கூடிய கிஃப்ட். ஆனால் ஒரு லாங் லாஸ்டிங்காக கொடுக்கக்கூடிய ஒரு பிரதானமான கிஃப்டாக இந்த ஒரு கரண்டீட் அல்லது பார்ட்டிசிபேட்டிங் ஹோல் லைஃப் பாலிசி அமைகின்றது. ஒரு கிராண்ட் பேரண்ட் வந்து பிள்ளைகளுக்கான ஒரு ஒரு கேஷ் வேல்யூ உள்ள பாலிசியை வாங்கி அதை வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் பே ஆஃப் பண்ணி, அதாவது 10 வருடம் பே பண்ணக்கூடிய இல்லாட்டி 20 வருடங்களில் பே பண்ணக்கூடிய பாலிசியாக பே பண்ணும் பட்சத்தில் அது வந்து அவர்களுக்கு ஒரு லாங் லாஸ்டிங் கிஃப்டாக அமைகின்றது. மிகவும் பிரதானமாக இன்சூரன்ஸ் பாலிசி என்று வரும் பொழுது அது டிபெண்ட் ஆன் மெனி ஃபேக்டர்ஸ், அதாவது வந்து ஏஜ், ஹெல்த், ஹாபீஸ், ஸ்மோக்கர் ஆர் நான் ஸ்மோக்கர், டிரைவிங் ரெக்கார்ட், இப்படி பல காரணிகளை தங்கியுள்ளது. இவற்றில் மிகவும் பிரதானமான ஒரு காரணி வந்து ஏஜ், அதாவது வந்து யங்க யூ பை சீப்பர், நோபடி இஸ் கோயிங் டு பி எனி யங்கர் தேன் டுடே, அதாவது வந்து மிகவும் குறைந்த வயதில் இருக்கும் பொழுது ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியை கிராண்ட் பேரண்ட்ஸ் தங்களுடைய கிராண்ட் கிட்ஸுக்கு வாங்கி கிஃப்டாக கொடுக்கும் பட்சத்தில் அது வந்து அவர்களுக்கு லாங் லாஸ்டிங்காக அமைகின்றது. அதாவது வந்து வெறும் $100 மந்தை பே பண்ணி இல்லாடி லம்சமாக அனுவலி பே பண்ணி கிராண்ட் பேரண்ட்ஸ் ஒரு பார்ட்டிசிபேஷன் ஹோல் லைஃபை வாங்கும் பொழுது அவர்கள் அடல்ட்டாக வரும் பொழுது ஓனர்ஷிப் அவர்களுக்கு போகின்றது. அவர்களுக்கு அது நிறைந்த கேஷ் வெளிவை அவர்களுக்கு அடல்ட்ஹுட்டில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு படிப்புக்காக இல்லாட்டி அவர்களுடைய ஒரு வீட்டுக்கு டவுன் பேமெண்ட் போடுவதற்காக அந்த கேஷ் வேல்யூ வந்து அவர்களுக்கு பேருதவியாக அமைகின்றது. அது தவிர அவர்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ் இறந்த பிறகும் இது கிராண்ட் பேரண்ட்ஸால் தரப்பட்ட பாலிசி என்ற அந்த லாங் லாஸ்டிங் மெமரியாகவும் அதை அமைகின்றது. இது வந்து வெறும் $100 மந்தோடனோ ஈவன் அதை விட குறைவான காசுடன் கூட ஒரு கிராண்ட் பேரண்ட்ஸ் தங்களுடைய கிராண்ட் சில்ட்ரனுக்கு வாங்க முடியும். இது பல வகையான ஆப்ஷனாக அமைகின்றது. இதை பற்றி மேலதிக விவரங்களை இண்டிவிஜுவல் பேசிஸில் நீங்கள் என்னிடமிருந்து பெற்று அவர்களுக்கு ஒரு லாங் லாஸ்டிங் கிஃப்டை அமைப்பது மிகவும் ஒரு அட்வைசபிளாக அமைகின்றது.
1: நீங்களும் இதுபோல உங்கள் பேர குழந்தைகளுக்கான ஒரு நிதி திட்டமிடலை மேற்கொள்வதற்கு அல்லது அவர்களுக்கான ஒரு நிதி ஆதாரத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு குணா துரைசிங்கத்தை அழைக்கலாம். 416-528-1407. 8:42, இது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: என்றும் இசையுடன் உங்களுடன் 102.7.
1: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன்சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
2: நிர்வாகத்தில் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் CDCP திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள கனேடிய குடியிருப்பாளர்களுக்கு பல் மருத்துவ சேவைகள் இலவசமாக கிடைக்கலாம். நீங்கள் இன்னமும் CDCP விண்ணப்பிக்கவில்லையா? BSRV டென்டல் ஆபீஸ் விண்ணப்பிக்க உதவுகின்றது. வார்டன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸில் பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் அவர்களின் சேவையினையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அத்துடன் முழுமையான டென்டல் கேர் மற்றும் மெடிக்கல் சர்வீசஸும் ஒரே இடத்தில் கிடைக்கின்றன. வாரத்தின் 7 நாட்களும் சேவை. 416-649-6388. உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பேடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதி ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770.
3: கார் வாங்க வேண்டும் ஆனால் கிரெடிட் பற்றி கவலையா? கவலை வேண்டாம். குட் கிரெடிட், பேட் கிரெடிட், நியூ கிரெடிட், நோ கிரெடிட், பேங்க்ரப்சி, கன்சியூமர் ப்ரொபோசல், செல்ஃப் எம்ப்ளாய்டு, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விருப்பமான புதிய அல்லது தரமான பாவித்த வாகனங்களுக்கு 0% வட்டியில் இருந்து தொடங்குகின்ற தவணை வசதி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் $500 கேஸ் கார்டு இலவசம். இது தொடர்பான மேலதிக விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள இப்பொழுதே நீங்கள் அழைக்கலாம் அஜிந்தன் தவராஜாவை. தொடர்புகளுக்கு 416-804-2365.
4: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல், கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்திற்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை EV சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் பாட் லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் புதுவை அழையுங்கள். 416-989-4700. 416-989-4700.
5: நீங்கள் ஒரு ஃபேமிலி டாக்டரை தேடுகின்றீர்களா? டாக்டர் தனீசன் குருமூர்த்தி புதிய ஃபேமிலி பேஷண்ட்ஸை வரவேற்கின்றார். தமிழ் பேசும் மருத்துவர்கள் மற்றும் வாக் இன் டாக்டர் சேவைகளுடன் வைட்டல் கேர் மெடிக்கல் கிளினிக் அண்ட் வைட்டல் கேர் கம்பவுண்டிங் பார்மசி, நியூ கமர்ஸ், IFHP, ஸ்டூடெண்ட் இன்சூரன்ஸ் பேஷண்ட்ஸும் சிகிச்சைகளை பெற்றுக் கொள்ள முடியும். அனைத்து ட்ரக் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படும். வழமையாக கிடைக்காத மருந்துகளுக்கான கஸ்டம் கம்பவுண்டிங் வசதிகளும் உண்டு. சீனியர்ஸுக்கு சிறப்பு தள்ளுபடி, ஃப்ரீ டெலிவரி சேவை. வைட்டல் கேர் மெடிக்கல் கிளினிக் அண்ட் வைட்டல் கேர் கம்பவுண்டிங் பார்மசி, 5928 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், இரா பிளாசாவில். 416-678-2911.
6: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
7: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
8: 8:52.

இனிமையான நாளாக அமையட்டும் என்ற வாழ்த்துக்களோடு விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.

வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு புதிய காலை பொழுதை மழையோடு நாங்கள் வரவேற்றிருக்கின்றோம். இனிய காலை வேளை 9:01 இந்த பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 102.7 அலைவரிசையின் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் .ca என்ற இணையதள முகவரியிலும் அங்கிருந்தாலும் இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழலாம். இடியுடன் கூடிய மழையோடு தான் இன்றைய நாளை நாங்களும் தொடங்கியிருக்கின்றோம். எதிர்பார்க்கப்பட்ட விடயம் நல்ல சிறப்பான ஒரு வெப்பநிலை உயர்வுடன் கூடிய ஒரு அழகான காலை வேளை மழையோடு இருக்கின்றது. தொடர்ச்சியாக 12 மணி வரைக்கும் இன்றைய பொழுதிலும் நேற்று இன்று நாளை கேட்க இருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்து நேர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். 2026 அக்டோபர் மாதத்தின் 13 திகதி செவ்வாய்க்கிழமை. இந்த மாதத்தை ஆரம்பித்து விரைவாகவே நாங்கள் நடுப்பகுதியை இப்போது நெருங்கி இருக்கின்றோம். அக்டோபர் மாதமும் கூட அரைவாசிக்குமே கிட்டத்தட்ட அரைவாசி நிறைவு பெறுகின்றது. அக்டோபர் 13 திகதி இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையில் பிறந்த நாள் திருமண நாள் விஷேட நாட்களை கொண்டாடுகின்ற நேர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். புத்தம் புதிய அழகான இந்த நாளும் உங்களுக்கு சந்தோஷமாக தொடரட்டும். நீங்கள் செய்கின்ற செயல்கள் சிறப்பாக நிறைவேறும். வெட்டமலையிலே மழை இருக்கின்றது. எனவே வாகன போக்குவரத்துகளில் சற்று அதிக அவதானம் தேவைப்படுகின்ற ஒரு காலை பொழுதும் கூட. எனவே பாதுகாப்பான பயணங்களும் உங்களுக்கு அமையட்டும் என்றும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு நேற்று இன்று நாளே இப்போது ஒரு மலைப்பாடலோடு ஆரம்பிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம்

வழியில் மலை பாட்டில் மலை அழகான ஒரு காலை பொழுதை நாங்கள் இப்போது சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். 9:07 இந்த வேளையில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற முக்கியமான சிந்தனை, இஃப் யூ கேன் சேஞ்ச் அ சிச்சுவேஷன் சேஞ்ச் த வே யூ choose to see it. Remember, most of your stress comes from your reaction, not from reality itself. என்பதை அழகாக சொல்லுகின்றது. இந்த சிந்தனை முக்கியமான கருத்துக்களை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும். உங்களால் ஒரு சூழ்நிலையை மாற்ற முடியவில்லை என்று சொன்னால் அதை பார்க்கும் விதத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். ஒன்றை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள், சூழ்நிலைகளின் உண்மைத்தன்மையில் இருந்து உங்களுக்கான அந்த துன்பமோ ஸ்ட்ரெஸ்ஸோ அழுத்தமோ வருவதில்லை. நீங்கள் அதற்கு எப்படி எதிர்வினையாற்றுகின்றீர்கள் என்பதை பொறுத்துத்தான் நீங்கள் பெறக்கூடிய துன்பம் எல்லாமே அமைந்து விடுகின்றது என்பதை இந்த சிந்தனை அழகாக சொல்லுகின்றது. பல விடயங்களை வித்தியாசம் வித்தியாசமாகத்தான் வெவ்வேறு மனிதர்கள் கையாளப் போகின்றார்கள். ஒரே சூழ்நிலையாக இருக்கும், ஆனாலும் அதை பார்க்கக்கூடிய விதம் மனிதர்களுக்கு மனிதர்கள் வேறுபட்டதாகவும் இருக்கும். எனவே ஒரு சிலர் வந்து இலகுவானதாக அதை பார்த்துக்கொண்டு அதை பெரிய அளவிலே ஒரு பிரச்சனைக்குரிய விடயமாக எடுத்துக்கொள்ளாமல் அவர்கள் அதை இலகுவாகவே கையாள தெரிந்து கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு வந்து அந்த சூழ்நிலையிலிருந்து இந்த விதமான ஒரு துன்பமோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரப்போவதில்லை. ஆனாலும் சிறிய விடயமாக இருந்தாலும் கூட அதே சூழ்நிலையில் இன்னும் ஒருவர் அதை ஒரு பெரிய துன்பம் மிகுந்த ஒரு நிலைமையாக பார்க்கின்ற போதுதான் அவருக்கு அது ஒரு பெரும் பிரச்சனையாகவே அமைந்து விடுகின்றது. அது தொடர்ச்சியாக பல சிக்கல்களை அவருக்கு வாழ்க்கையில் ஏற்படுத்திவிடக்கூடியதாகவும் கூட அமைந்து விடுகின்றது. இது எல்லாமே நாங்கள் பார்க்கின்ற விதத்தில்தான் அமைந்து

இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். எனவே அதிகமான துன்பமோ அழுத்தமோ, வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கக்கூடிய கவலைகளோ, நாங்கள் ஒன்றை எடுத்துக்கொள்ளுகின்ற விதத்தில்தான் அமைந்து விடுகின்றது. அதன் உண்மை தன்மையில் இல்லை. சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் இதே சூழ்நிலையில் இன்னும் ஒருவர் வேறு விதமாக எதிர்வினை ஆற்றுகின்ற போது அவருக்கு அந்த சூழ்நிலை தரக்கூடிய பாதிப்பு குறைவாகவும் இருக்கும். ஒரு சில சமயங்களில் இல்லாமலும் கூட இருக்கலாம். ஆனால் அதுவே இன்னும் ஒரு மனிதருக்கு அதே சூழ்நிலை பெரும் பாதிப்பை தரக்கூடியதாக இருக்கும். அதற்கு காரணம் அவர் அதை பார்க்கக்கூடிய விதம் தவறானதாக இருந்து விடுகின்றது. அவருக்கு பாதிப்பு தரக்கூடிய விதத்தில் அவர் அந்த ஒரு சூழ்நிலைக்கு எதிர்வினை ஆற்றுகின்ற போதுதான் அது பெரும் சிக்கலை அங்கு தோற்றுவித்து விடுகின்றது என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். எனவே கண்டிப்பாக நாங்கள் ஒன்றை நினைவிலே எப்போதும் வைத்துக் கொள்ளுதல் அவசியமாகின்றது. எங்களால் ஒரு சூழ்நிலையை மாற்ற முடியவில்லை என்று சொன்னால் அதை பார்க்கின்ற அந்த விதத்தை தான் நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவே அதன் மூலமாக எங்களுக்கு வரக்கூடிய அந்த சிக்கல்களை, அழுத்தங்களை நாங்கள் தவிர்த்து கொள்ள முடியும் என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். எனவே உண்மைத்தன்மை, அதிலிருந்து நாங்கள் பெறக்கூடிய அந்த சோர்வையோ அல்லது கவலையோ விட நாங்கள் பார்க்கின்ற விதத்திலிருந்து பெறக்கூடிய கவலையைத்தான் அதிகரித்து விடுகின்றோம். ஏனென்றால் எங்களது எதிர்வினையாற்றுதல் என்பது தவறானதாக அமைந்து விடுகின்றது என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். எனவே மாற்றங்களை மனதில் கொண்டு வருதல் அவசியம். எல்லாவற்றையும் இலகுவாக இயல்பாக கையாளலாம் என்ற ஒரு நம்பிக்கையுடன் நாங்கள் ஒவ்வொன்றையும் அணுகுகின்ற போது அது பெரிய அளவிலே எங்களுக்கு சிக்கலை தராமலும் இருக்கும் என்பதைத்தான் இந்த அழகான சிந்தனை காலை பொழுதிலே சொல்லி நிற்கின்றது. 9:10 மழையோடு கூடிய ஒரு ஆரம்பம் எதிர்பார்க்கப்பட்டது. காலை வலை என்று இடியுடன் கூடிய மழை இருக்கும் என்று சொல்லி அதே மாதிரி தான் நிலைமைகள் இருக்கின்றன. சிறந்தொரு வெப்பநிலை உயருடன் கூடிய ஒரு காலை பொழுது. 19 காலையில் வெப்பநிலை, 20°C இப்போது நாங்கள் உணர்கின்றோம். இன்றைய நாளின் வெப்பநிலை உயர்வு நம்ப முடியாத மாதிரி இருக்கும். 13 என்று சொல்லி நாங்கள் கொஞ்சம் கேள்வி கேட்க வேண்டியதாகவும் இருக்கும். அந்தளவுக்கு சிறந்தோரு வெப்பநிலை உயர்வை நாங்கள் சந்திக்கப் போகின்றோம். 25 வரை உயர்கின்றதாம் வெப்பநிலை. 32°C உணர இருக்கின்றோம் பிற்பகல் வேளையில் இன்றைய நாளில் என்பதைத்தான் காலநிலை தகவல்கள் சொல்லுகின்றன. பிற்பகல் வேளை ஒரு 2-3 இந்த 32°C பல வாரங்களுக்கு பிறகு இன்று உணர்நிலையாக இருக்கப் போகின்றது. மாலை வலை 20-22 உணரப்படும். இரவு பொழுதில் 14-13°C நாங்கள் உணர இருக்கின்றோம். இன்று மழை இருக்கும். சூரிய வெளிச்சத்தையும் பிற்பகலில் நாங்கள் சந்திக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கின்றன. பிற்பகல் வலை மெல்லிய தூறலாக ஒரு மில்லிமீட்டர் அளவிலான தூறல் இருக்கின்ற நிலைமைகள் இருக்கலாம். இரவு பொழுதிலும் மெல்லிய மழை தூறல் இருக்கலாம். ஆனால் பிற்பகலில் அன்று சூரிய வெளிச்சத்துடன் கூடிய ஒரு மிகச்சிறந்த வெப்பநிலை உயர்வு வருகின்றது என்பதைத்தான் இப்போதைய காலநிலை தகவல்கள் சொல்கின்றன. 6:37 சூரியன் அஸ்தமிக்கும். விரைவாகவே 6:30 நாங்கள் அண்மிக்கின்றோம் சூரியன் அஸ்தமிக்கும் நேரத்தில். எனவே 6:37 இன்றைக்கு சூரியன் அஸ்தமிக்கும் என்பதை தெரிவிக்கிறார்கள். நாளைய நாள் புதன்கிழமை 16 வெப்பநிலை, 15 உணரப்போகின்றோம். காலையில் அதிக வெளிச்சம் இருக்கும். மதிய பொழுதில் முகில் அதிகம் இருக்கலாம். மெல்லிய மலைத்தூரல் கொஞ்சம் காலையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. வியாழக்கிழமை நிலைமை சரிதியாக வெப்பநிலை சரிவுடன் கூடியதாக இருக்கும். இன்றைக்கு உணர்கின்ற கூடிய உணர்நிலை 32 இருக்கின்றது. ஆனால் நாளை மறுதினம் 9°C மட்டுமே கூடிய உணர்நிலையாக உணரப்போகின்றோம். எனவே ஒற்றை இலக்கத்தில் மாறுகின்றது உணர்நிலை உயர்வு. வியாழக்கிழமை வெளிச்சம் முகிலும் அணிந்திருக்கப் போகின்றது. 11 வெப்பநிலை, 9 நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். இரவு பொழுதில் மழை அதிகம் இருக்கக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன. 5 mm அளவிலான மழை பொழிவுக்கான வாய்ப்புகளை சந்திக்கின்றோம். வெள்ளிக்கிழமை மலைத்தூரலோடு பகல் பொழுதை கொண்டிருக்கலாம். 13 வெப்பநிலையாகவும் 11 உணர்நிலையாகவும் இருக்கும் வருகின்ற வெள்ளிக்கிழமை என்பதையும் இப்போதைய காலநிலை தகவல்கள் சொல்கின்றன. தொடர்ச்சியான தூறலுக்கான வாய்ப்புகளை சந்திக்கின்றோம். தொடர்ந்து வருகின்ற இந்த வெள்ளிக்கிழமை இரவு பொழுதில் நாங்கள் 3.5°C உணரக்கூடியதாக இருக்கும். எனவே விரைவாகவே குளிர் வருகின்றது. அதுவும் இந்த காலத்துக்குரிய குளிர் தான், நாங்கள் குறை சொல்ல முடியாது. இந்த முறை சற்று வித்தியாசமாகத்தான் வெப்பநிலை உயர்வுடன் கூடிய நாட்களை நாங்கள் இப்போது சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே விரைவாகவே இந்த வாரத்தின் இறுதி பகுதியில், அதுவும் இந்த வெள்ளிக்கிழமை வருகின்ற போது, இரவு வேளை 3.5°C உணர இருக்கின்றோம். வீக்கெண்டின் நிலைமைகளை பொறுத்தளவில் வெப்பநிலை சரிந்துதான் இருக்கும். சனிக்கிழமை வந்து 8-5 உணரப்படும் பிரதானமாக வெயில். ஞாயிற்றுக்கிழமையும் பிரதானமாக வெயில் தான். 14-12 உணரப்படும் என்பதையும் இப்போதைய காலநிலை தகவல்கள் சொல்கின்றன. 9:13 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 East FM. East FM.
1: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ் போர்டு மலு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTAக்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில், குட் லைஃப் ஃப்ளோரிங். 416-293-0550. 416-293-0550. goodlifeflooring.ca.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899. 6472935899.
3: அமுதே தமிழே, அழகிய மொழியே எனதுயிரே.
4: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
5: Ajax Mitsubishi-யில் இப்போது the sale to remember, no charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் ரேட் ரிடக்ஷனை பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi-யில் the sale to remember. தமிழில் பேச அகமத் தம்சேன், 437-860-7002.
6: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
7: அது சரி.
6: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்.
7: என்னது,
6: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
2: விஜயா ஜுவல்லரியின் 2 கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2 கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு eastfm.ca.

நேரின்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். செவ்வாய்க்கிழமையின் காலை பொழுது நேரம் காலை 9:25. போக்குவரத்து நிலைமைகளை நாங்கள் இந்த பொழுதில் பார்த்தோம் என்று சொன்னால், தாமதங்கள் சற்று அதிகமாகத்தான் காணப்படுகின்றது. மழை இருக்கக்கூடிய அல்லது ஈரலிப்பான வீதிகள் இருக்கின்ற நிலைமைகள் இருக்கின்றன. எனவே எந்த பகுதியிலும் கூட நீங்கள் மெதுவாக வாகனங்களை செலுத்தி செல்ல வேண்டிய நிலைமைகள் தான் இப்போது இருக்கின்றன. இருந்தாலும் வாகன நெரிசல்களும் கூட பல இடங்களிலும் சற்று அதிகமாக நீடிக்கின்ற ஒரு காலை பொழுதாகவும் இந்த வேளை இருக்கின்றது. 401 வெஸ்ட் பவுண்டை பார்த்தோம்னு சொன்னால், நீல்சன் பகுதியிலிருந்து கலெக்டர்ஸில் தாமதங்கள் ஆரம்பிக்கின்றன. நீல்சன் தாண்டிய இடங்களில் மாக்கம் ரோடு அண்மித்த பகுதியில் எக்ஸ்பிரஸில் வந்து வாகன நெரிசல்கள் உயர்வாக இருக்கின்றது. அதுக்கு பிறகு சற்று தணிகின்றது. மெக்கவான் பகுதியில் இருந்து எக்ஸ்பிரஸ் கலெக்டர்ஸ் இரண்டு தடங்களிலும் அதிக வாகன நெரிசல்களை கெனடி வீதி பகுதி வரைக்கும் எதிர்கொள்ளக்கூடிய நிலைமைகள் தென்படுகின்றன. வோர்டன் அவென்யூ தாண்டிய இடங்களிலும் கூட எக்ஸ்பிரஸில் தாமதங்கள் அதிகம் காணப்படுகின்றது. விக்டோரியா பார்க் தாண்டி பயணிக்கின்ற போது கலெக்டர்ஸும் கூட அதிகமான வாகன நெரிசல்களை எதிர்கொள்ளக்கூடிய நிலைமை இப்போது இருக்கின்றது. பேவியூ வரைக்குமே தாமதங்கள் தொடர்ந்து அதிகமாக இருக்கக்கூடிய நிலைமையை தான் இப்போது நீங்கள் சந்திக்க நேரிடும். யங் ஸ்ட்ரீட் வரை தாமதங்கள் தொடர்ச்சியாக தென்படுகின்றன. கீழ் ஸ்ட்ரீட் பகுதியிலிருந்து மீண்டும் வாகன நெரிசல்கள் ஆரம்பிக்கின்றது. ஹைவே 400 தாண்டி பயணிக்கையில் கலெக்டர்ஸில் இடையில் சற்று தணிந்தாலும் அதிக தாமதங்கள் தான் தொடர்ந்து இஸ்லிங்டன் அவென்யூ வரைக்கும் நிலவுகின்றது. இஸ்லிங்டன் தாண்டி பயணிக்கையில் மார்டின் கோ ரோட் வரைக்கும் தாமதங்கள் குறைந்தளவில் தென்படுகின்றன. 401 ஈஸ்ட் பவுண்ட் ஹைவே 427 பகுதிகளில் அதிக தாமதங்கள் நிலவுகின்ற இருக்கின்றது. இந்த வேளையில் அதன் பின்பும் கூட ஹைவே 400 தாண்டிய பகுதிகள் ஜேன் ஸ்ட்ரீட் வரைக்கும் கூட வாகன நெரிசல்கள் உயர்வாகத்தான் இருக்கின்றது. கீழ் ஸ்ட்ரீட் தாண்டிய பகுதிகள் வரைக்கும் குறைந்த தாமதங்கள் தொடர்ந்து காணப்படுகின்றன. மீண்டும் அவென்யூ ரோட் பகுதியிலிருந்து எக்ஸ்பிரஸ் தாமதங்களை எதிர்கொள்ள தொடங்குகின்றது. பேவி அவென்யூ பகுதியில் கலெக்டர்ஸில் வாகன நெரிசல்கள் அதிகம் இருக்கின்றன. அதுக்கு பிறகு குறைந்த தாமதங்களை டிவிபி வரைக்கும் சந்திக்க நேரிடும். ஈஸ்ட் பவுண்டில் டிவிபி சவுத் பவுண்டுக்கு முதல் நாங்கள் 404 சவுத் பவுண்டை பார்த்தோம்னு சொன்னால் அதிக தாமதங்கள் நிலவுகின்றது. ஸ்டீல்ஸ் பகுதியிலிருந்து தாமதங்கள் ஆரம்பிக்கின்றன. பிஞ்சுக்கு முன்னரே கடும் வாகன நெரிசல்கள் எதிர்கொள்ளப்படுகின்றது. தொடர்ச்சியாக நீண்ட தாமதங்களை 401 வரைக்கும் எதிர்கொள்ள நேரிடும். 401 அண்மித்த பகுதியில் இருந்து டிவிபி சவுத் பவுண்டிலும் கூட யோக்மில்ஸ் ரோட் வரைக்குமே கடுமையான வாகன நெரிசல்கள் இப்போது நிலவுகின்றது. அதுக்கு பிறகும் அதிக தாமதங்களை தொடர்ந்து லோரன்ஸ் தாண்டிய இடங்கள் வரைக்கும் சந்திக்கக்கூடியதாக இருக்கும். எக்லிங்டன் பகுதியிலும் கூட வாகன நெரிசல்கள் மீண்டும் உயர்கின்றது. பேவியூ வரைக்குமே தாமதங்கள் தொடர்ந்து அதிகமான நிலை தான் நீடிக்கின்றது இப்போது டிவிபி சவுத் பவுண்டை பொறுத்தளவில். டிவிபி நார்த் பவுண்டும் கூட எக்லிங்டனுக்கு முன்னர் தாமதங்கள் அதிகரிக்கின்றன. எக்லிங்டன் பகுதியில் அதிக தாமதங்கள் நிலவுகின்ற நிலைமை இருக்கின்றது இந்த பொழுதில். டிவிபி நார்த் பவுண்டை பார்த்தோம்னு சொன்னால் 401 வரைக்குமே குறைந்த தாமதங்கள் தொடர்ந்து காணப்படுகின்றன என்பதையும் இந்த பொழுதில் சொல்லிக்கொள்ளலாம். இன்றைக்கு வந்து அக்டோபர் 13 டிசாஸ்டர் டே வந்து கடைபிடிக்கப்படுகின்றது. பேரனர்த்த நாள், ஒரு பேரிடர் அதனை அனுபவிப்பதற்கு யாருமே விரும்புவதில்லை. ஆனால் அது நிகழ்கின்ற சூழ்நிலையில் அதை எதிர்கொள்ள தயாராக இருங்கள். எப்போதுமே நாங்கள் ஒரு சில தயார் நிலைகளுக்கு ஏற்ற வகையில் எங்களை வந்து ஆயத்தமாக வைத்திருத்தல் அவசியம் என்பதை, ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துகின்றது சர்வதேச பேரிடர் குறைப்பு தினம் என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். ஒவ்வொரு பகுதியிலும் நாங்கள் சந்திக்கக்கூடிய அந்த அனர்த்தங்கள், அது இயற்கை அனர்த்தமாக இருக்கலாம் அல்லது போர் மாதிரியான அந்த சூழ்நிலைகளாக இருக்கலாம், அது வேறுபட்டதாக இருக்கும். எனவே அந்தந்த இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் அந்தந்த டிசாஸ்டர்ஸ் அவற்றை வந்து திடீரென்று எதிர்கொள்வதற்குரிய ஆயத்த நிலைமையில் இருங்கள் என்பதை வலியுறுத்துகின்றது. அல்லது அரசாங்கங்களோ வெவ்வேறு நிறுவன அதிகாரிகளோ அது தொடர்பாக கவனம் எடுத்தல் அவசியம் என்பதையும் இந்த நாளில் வலியுறுத்துகின்றார்கள். அதை விடுத்து பார்த்தோம்னு சொன்னால் வேர்ல்ட் த்ரோம்போசிஸ் டேயாகவும் கூட இன்றைய நாள் காணப்படுகின்றது. இரத்த உறைவு தினம் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். பெரும்பாலும் கவனிக்கப்படாமல் போகக்கூடிய ஒரு தீவிரமான சுகாதார அபாயம் என்று சொல்லித்தான் இந்த இரத்த கட்டிகள் தொடர்பாக மக்களுக்கு புரிய வைப்பதற்கான முயற்சியை முன்னெடுக்கின்றது இன்றைய நாள் என்பதையும் கூட இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். உடலில் ஏற்படக்கூடிய அந்த பிளட் கிளாட்ஸ் வந்து உடலில் சாதாரணமாக நிகழக்கூடிய அந்த இரத்த ஓட்டத்தை தடுத்து உயிரிழப்புக்கு கூட வழிவகுக்கலாம் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே நாங்கள் அது தொடர்பான கவனத்தை எடுத்தல் அவசியமாகின்றது என்பதை கூறியிருக்கின்றார்கள். ஒரு சில சந்தர்ப்பங்களில் ஸ்ட்ரோக்ஸ் அண்ட் ஹார்ட் அட்டாக்ஸ் அவற்றையும் கூட இந்த கிளாட்ஸ் வந்து ஏற்படுத்தி விடுகின்றது என்பதையும் இங்கு தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே இந்த நிலையில்தான் நாங்கள் இந்த ஒரு சுகாதார அபாயம் தொடர்பாக
தெரிந்து கொள்ளுதல் அவசியம் என்பதும் சொல்லப்பட்டிருக்கின்றது. தெளிவான தகவல்களை மக்களுக்கு கொண்டு செலுத்த வேண்டிய அந்த ஒரு தேவையும் இருப்பதன் காரணத்தை வலியுறுத்துகின்றது இன்றைய நாள் என்பதையும் சொல்லலாம். இன்று வேர்ல்ட் த்ரோம்போசிஸ் டே என்பதையும் நினைவுபடுத்திக் கொள்கின்றோம். 9:30 இருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம் காலை ஒலிபரப்பில். நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் லாட்டிகா ஜுவல்லரி அண்ட் ஈழநிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கிரிஷ் லைவ் இன் டொரோண்டோ. வருகின்ற சனிக்கிழமை விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். பிரபல தென்னிந்திய பின்னணி பாடகர் கிரிஷுடன் கனேடிய பாடகர்கள் சின்மயி, சௌந்தர்யா, மகிஷா, அஜீஷ் இன்னும் பலர். டிக்கெட்ஸ் $35 முதல். டிக்கெட் me.ca-விலும் eventbrite.ca-விலும் டிக்கெட்டுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். வருகின்ற சனிக்கிழமை October 17 300 ஸ்ட்ரீட் விட்பியில் கனடா இவெண்ட் சென்டரில் கிரிஷ் லைவ் இன் டொரோண்டோ. விவரங்களுக்கு 6479965922 அல்லது 6475409509

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: Ajax Nissan and Infiniti Servings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% retail finance cheyungal Anith trim 2026 Nissan Kicksum 0% finance rate 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rateil peralam 2025 Infiniti QX50 kal 0% finance and lease rateil kaathirukkindrana completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam Tamilil pesa முகமது லெபி 437-477-7960
2: ஒரு நகை வரும் தங்கம் அல்ல ஒரு தாயின் அன்பு தந்தையின் உழைப்பு மகளின் கனவு குடும்பத்தின் பாரம்பரியம் பல தலைமுறைகளாக நாங்கள் நகை ஆசாரியர்களாக எங்கள் முன்னோர்களின் கைகளில் பிறந்த கலை இன்று உங்கள் பொன்னான தருணங்களுக்காக புதிய வடிவிலும் தொடர்கின்றது உங்கள் பாரம்பரியத்தின் பயணத்தில் முகூர்த்தம் ஜுவல்ஸ் 5 ஆண்டுகளை பெருமையோடு கொண்டாடுகின்றது முகூர்த்தம் பாரம்பரியமும் நவீன அழகும் தரமும் நம்பிக்கையுடனும் மெஜஸ்டிக் சிட்டி மோலில் 416-321-7555 முகூர்த்தம் ஜுவல்ஸ் தலைமுறைகளை இணைக்கும் நம்பிக்கை
3: பொன்மன செம்மல் ஏழைகளின் இதய தெய்வம் எம்ஜி ராமச்சந்திரனின் வாழ்வை கொண்டாட செந்தில்குமரனின் நிவாரணம் பெருமையுடன் வழங்கும் எம்ஜிஆர் 110 November 6 வெள்ளி மாலை 7 மணிக்கு ஸ்காப்ரோ மெட்ரோபாலிட்டன் சென்டரில் இந்த நிகழ்வின் ஊடாக சேரும் 100% நிதியும் செலவுகள் எடுக்கப்படாமல் தாயகத்தில் இதய சத்திர சிகிச்சைக்கு ஏங்கி தவிக்கும் இளம் பெற்றோர் மற்றும் சிறார்களின் உயிர்களை காக்க பயன்படுத்தப்படும் உயிர் காக்க உதவுங்கள் விவரங்களுக்கு 416-200-7652
1: ஆரம்பத்தில இருந்து ப்ரொஜெக்ட் முடியுற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு
4: பின்ன காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பர் சொல்லுங்க
1: 416-788-2426 416-788-2426
5: சரோசு மீனாட்சி அம்மன் ஆலயம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது புதிய முகவரி இலக்கு 328 பாஸ்மோர் அவென்யூ யூனிட் 25 மிரோஃபீல்ட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும் 416-535-6560
6: நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்
7: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375 get approval within 24 hours funded within 72 hours
6: mortgage refinancing renewal credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்
7: mortgage solutions கிருபா தனபாலசிங்கம் 416-298-2777 mortgagesolutions.ca
8: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க
9: எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்
8: ஈஸ்ட் எஃப்எம் 102.7

நேற்றன்று நாளையோடு இணைந்திருக்கிறீர்கள். காலை 9:44 நிமிடம். ஒரு மலை அடிவாரம், அதில் இரண்டு மனிதர்கள் கற்களை உடைக்கும் வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இரண்டு பேருக்கும் ஒரே வேலை, ஒரே அளவிலான சுத்தியல், ஏறக்குரிய ஒரே அளவு உடல் வலிமை. காலையில் தொடங்கிய வேலை மாலை ஆகியும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இரண்டு மனிதர்களும் வேகமாக கற்களை உடைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்போது வேலை நிறைவடைகின்ற அந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு முன்னால் இரண்டு பெரிய கற்கள் கிட்டத்தட்ட ஒரே அளவில் ஒரே அளவு உறுதியோடு காத்திருக்கின்றன உடைப்பதற்காக. அந்த பெரிய கற்களை உடைப்பதற்காக முதல் மனிதர் தனது சுத்தியலை வேகமாக இப்போது அசைத்து கொண்டிருக்கின்றார். ஓய்வில்லாமல் சுத்தியலை உயர்த்தி அந்த கற்களின் மீது இறுக்கி அடித்து கொண்டிருக்கின்றார். மீண்டும் மீண்டும் அடிக்கின்றார். ஆனால் அந்த பெரிய கல் மட்டும் உடையவே இல்லை. அருகில் இருந்திருக்கின்ற இரண்டாவது மனிதர் அந்த பெரிய கல்லை சற்று நேரம் கவனிக்கின்றார். முதல் மனிதரோ ஏனிவர் வேலை செய்யாமல் கல்லையே பார்த்து கொண்டிருக்கின்றார். இவரால் அந்த வேலையை செய்யவே முடியாதோ என்று சொல்லி நினைக்கின்றார். இப்போது இரண்டாவது மனிதர் அந்த கல்லை வந்து சிறிது நேரம் முற்று கவனிக்கின்றார். அந்த கல்லில் ஏற்கனவே இருந்திருக்கின்ற ஒரு சிறிய பிளவு அவரது கண்ணில் தென்படுகின்றது. அந்த இடத்தில் சரியாக வைத்து தனது சுத்தியலை அடிக்கின்றார். சில அடிகளிலேயே கல் இரண்டாக பிளக்கின்றது. முதல் மனிதர் ஆச்சரியத்தோடு கேட்கின்றார், இவ்வளவு நேரமும் நான் இந்த கல் மீது அடித்தும் அதனை என்னால் உடைக்க முடியவில்லை, நீ இவ்வளவு விரைவாக அதனை உடைத்து விட்டாய் என்று சொல்லி கேட்டபோது இரண்டாவது மனிதர் சுத்தியலை கீழே வைத்துவிட்டு சொல்லுகின்றாராம், நீ கல்லை உடைக்க கடுமையாக உழைத்தாய், நான் அந்த கல்லை முதலில் புரிந்து கொள்ள முயற்சி செய்தேன், சரியான இடத்தை கண்டுபிடித்து சரியான நேரத்தில் சரியான அளவு விசையை கொடுத்தேன், அது இலகுவாக பிளந்து கொண்டது என்று சொல்லி அந்த மனிதர் சொல்லுகின்றார். ஒரு வித்தியாசம்தான், சில நேரங்களில் அதிக உழைப்பிற்கும் பயனுள்ள உழைப்பிற்கும் இடையில் அந்த வித்தியாசம் இருப்பதை நாங்கள் புரிந்து கொள்ளுதல் அவசியமாகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் என்று சொல்லி பேசுவார்கள். அது தொடர்பாக நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் சொல்லப்படுகின்ற அழகான ஒரு கதைதான் இது. நாங்களும் கூட பல தடவைகள் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை சந்தித்திருப்போம். புதிய விடயங்களை நாங்கள் செய்ய தொடங்குவோம், அதிக நேரத்தை அதில் செலவிடுவோம், அதிக முயற்சியை செய்து அதனை அடைவதற்கான ஒரு முழு உழைப்பையும் கூட கொடுத்து கொண்டிருப்போம். இருந்தாலும் நாங்கள் முன்னேற முடியவில்லையே என்ற ஒரு மனக்குறை எங்களிடம் எப்போதும் இருக்கும். இதில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய சில உண்மைகள் இருக்கின்றன. சில சமயங்களில் தொடர் முயற்சியும் தொடர் உழைப்பும் மட்டுமே எங்களுக்கான வெற்றியை பெற்று தந்துவிடாது. சரியாக சிந்தித்து சரியான வழியில் எங்களது அந்த முயற்சியின் பாதையை சற்று மாற்றுகின்ற போது அந்த வெற்றியை நாங்கள் இலகுவாக அடைந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். அதிக உழைப்பும் கூட எப்போதுமே அதிக முன்னேற்றத்தை கொடுக்கும் என்று சொல்லி நாங்கள் கூறிவிட முடியாது. எனவே சரியான அந்த ஒரு உழைப்பை நீங்கள் சரியான சந்தர்ப்பத்தில் செய்வதற்கு தெரிந்து வைத்துக் கொள்ளுதல் அவசியம் ஆகின்றது. ஒரே தவறான முறையை மீண்டும் மீண்டும் நாங்கள் முயற்சிப்பதிலும் பயன் ஏதும் இல்லை. ஒரு கதவு திறக்கவில்லை என்று சொன்னார், அதே இடத்தில் தொடர்ந்து தள்ளி கொண்டிருப்பது மட்டும் தீர்வாக இருக்காது. அந்த கதவு இறுக பூட்டப்பட்டிருக்கலாம், சாவி தேவைப்படலாம், வேறு வழிகள் இருக்கலாம் என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டு அந்த கதவை தள்ளிக்கொண்டே இருப்பதில் நேரம் செலவிடாமல் வேறு வழிகள் அவற்றை நாங்கள் தொடர்ந்து கண்டுபிடித்து அதன் மூலமாக நாங்கள் செய்ய வேண்டிய அந்த செயலை செய்து முடித்துக் கொள்ளுதல் அவசியமாகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லி இருக்கின்றார்கள். எனவே ஒரே முறையில் பலமுறை முயற்சி செய்து முன்னேற்றம் இல்லை என்று சொன்னால் முயற்சியை மட்டும் அதிகரிக்காமல் நாங்கள் செய்யக்கூடிய அந்த முயற்சியின் முறையையும் ஆராய்தல் அவசியம் ஆகின்றது என்பதை இங்கு கூறியிருக்கின்றார்கள். தொடர்ந்து முயற்சி செய்வது நல்லதுதான், ஆனால் எதை செய்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ளாமல் தொடர்ந்து செய்வது எங்களது நேரத்தையும் ஆற்றலையும் வீணாக்கிவிடும் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். முக்கியமான ஒரு விடயம், முன்னேற்றத்தை எப்போதும் உங்களது உணர்ச்சிகளால் அளவிடாதீர்கள். சில நாட்களில் சிலருக்கு வந்து உற்சாகம் அதிகமாக இருக்கும், சில நாட்களில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லையே என்று சொல்லி எங்களது உற்சாகம் சற்று வடிந்து போயிருக்கும். உங்கள் உணர்வு மட்டுமே உங்களது முன்னேற்றத்திற்கான முழுமையான அளவுகோல்
அல்ல, நீங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களின் எண்ணிக்கை என்ன என்று சொல்லித்தான் நாங்கள் கேட்க வேண்டியதாக இருக்கும். எனவே சரியாக நாங்கள் அனுபவங்களை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக மிகச்சரியாக சிந்தித்து ஒவ்வொரு செயலையும் அணுகுகின்ற போது இலகுவான முன்னேற்ற வழிமுறைகள் எங்களுக்கு தென்படலாம். இலகுவான தீர்வுகள் பல விடயங்களில் எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். தவறான திசையில் வேகமாக செல்வதை விட சரியான திசையை நாங்கள் சற்று சிந்தித்து சற்று நேரமெடுத்து தெரிந்து கொள்ளுதல் அது மிக சிறந்ததாக இருக்கும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். சில நேரங்களில் நாங்கள் வேகமாக முன்னேற வேண்டும் என்ற ஒரு ஆசையில் நாங்கள் எதற்காக அந்த வேலை செய்கின்றோம் என்பதையே மறந்து விடுகின்றோம். ஒரு திறமையை கற்றுக்கொள்கின்றோம், ஆனால் அதை எங்கே எப்படி பயன்படுத்துவது என்று சொல்லி எங்களுக்கு தெரியாமலும் கூட பல சமயங்களில் போய்விடுகின்றது. எனவே சரியாக ஒவ்வொரு விடயத்தையும் சிந்தித்து அதன் அடிப்படையில் செயலாற்றுதல் என்பதுதான் எங்களுக்கு முன்னேற்றத்தை எப்போதும் பெற்றுத்தரும் என்பதையும் இன்றைய காலை பொழுதில் அழகான சிந்தனையாகவும் சொல்லிக் கொள்ளலாம். 9:50 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
2: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
3: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கோப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கோப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards, 416-970-2408, 416-970-2408.
4: ஃபார்முலா ஹாண்டாவில் இப்பொழுது 2026 மாடல்களின் மெகா கிளியர் அவுட் சேல். விசேட ஆஃபர்கள் வழங்கப்படுவதுடன் லிமிடெட் எண்ணிக்கையிலான 2026 வாகனங்களே கையிருப்பில் உள்ளதால் முந்திக் கொள்ளுங்கள். 6478334998. அத்துடன் 2027 மாடல்கள் வந்துவிட்டன. ஸ்பெஷல் ரீட்டெயில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹாண்டாவுக்கு வருகை தாருங்கள். அலையுங்கள் ராஜா தர்மலிங்கம், 6478334998, 6478334998.
5: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? சிஐபிசி வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை சிஐபிசிக்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் சிஐபிசி உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், சிஐபிசி மோட்கேஜ் அட்வைசர், 4164618214162. Some condition apply.
6: MJS Gold House.
7: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
6: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்று சேவை போன்றவற்றுக்கு
7: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTE ஸ்கொயர் மாலில் MJS, 416-299-1630.
6: MJS Gold House.
7: மின்னிடும் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
8: எதிர்வரும் மாநகர சபை தேர்தலில் மார்க்கம் வோட்சபின் தொகுதியில் போட்டியிடும் ஸ்டான்லி சாமை தெரிவு செய்யுங்கள். இந்த தொகுதியில் போக்குவரத்து, பாடசாலை, பூங்கா என மேலும் பல அபிவிருத்தி வேலைகளை முன்னெடுத்து ஒரு சிறந்த பாதுகாப்பான தொகுதியாக மார்க்கம் வோட்சபினை உருவாக்க மிகவும் பரிச்சயமான ஸ்டான்லி சாமை தெரிவு செய்யுங்கள். எதிர்வரும் அக்டோபர் 26 உங்கள் வாக்குகளை ஸ்டான்லி சாமுக்கு அளியுங்கள். 416-884-4396, stanley4markham.ca. இது ஸ்டான்லி சாம் பிரச்சார குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம்.
9: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்,
10: ஈஸ்ட் எஃப்எம்

நேரம் காலை 10:02 இஸ்எஃப்எம் காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். செவ்வாய்க்கிழமை காலை இப்பொழுதில் லாங் வீக்கெண்ட் எல்லாம் நிறைவு செய்து நாங்கள் மீண்டும் பரபரப்பாக என்று வேலை பாடசாலை என்று சொல்லி இந்த காலை இப்பொழுதை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். சிறப்பான ஒரு வெப்பநிலையுடன் கூடிய ஒரு அழகான பகல் பொழுதையும் நாங்கள் தொடர்ந்து எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். 19 இப்போதைய வெப்பநிலை 20°C உணரப்படுகின்றது. லேசான ஒரு மலைத்தூரில் ஒரு சில இடங்களில் இருக்கிறது. ஆனால் ஒரு சில இடங்களில் ஏற்கனவே மழை ஓய்ந்து சூரிய வெளிச்சமும் கூட தென்பட தொடங்கி இருக்கிறது. பிற்பகல் வேளை வெளிச்சம் முகிலணிந்திருக்கக்கூடிய நிலைமைகள் தான் இருக்கும். அதனோடு சேர்த்து 25 வரை இன்று வெப்பநிலை உயர்ந்து 32°C நாங்கள் உணர்கின்றோம். இன்றைய கூடிய உணர்நிலையாக 2 மணிக்கு பிறகு ஒரு சில மணி நேரம் 32°C மீண்டும் உணரப்படும் என்பதைத்தான் தகவல்கள் சொல்லுகின்றன. எனவே சம்மர் லைக் கண்டிஷன்ஸை தான் நாங்கள் சந்திக்கின்றோம். இந்த வருடத்தில் இறுதியாக வருகின்ற ஒரு வெப்ப உயர்வுடன் கூடிய நிலைமையாக இது இருக்கும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். ஃபால் ஹீட் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாகத்தான் இன்றைக்கு எங்களுக்கு இந்த ஒரு மாற்றத்தை தருகின்றது. அதுக்கு பிறகு இன்று வருகின்ற நாட்கள் சடுதியான வெப்பநிலை சரிவுடன் கூடிய நாட்களாக இருக்கப் போகின்றமை தொடர்பான காலநிலை தகவல்களும் கூட தொடர்ந்து பகிரப்படுவதையும் இங்கு நினைவுபடுத்திக் கொள்ளலாம். எனவே இன்று மட்டும்தான் கடைசியாக ஒரு வாய்ப்பு எங்களுக்கு

வெயில் வெளிச்சமும் இருக்கும். இரவு பொழுதில் 14 வெப்பநிலை, 13 இரவின் உடல்நிலையாகவும் இருக்கும். சூரிய அஸ்தமனம் 6:37 இன்று நடைபெற இருப்பதையும் கூட தகவல்கள் சொல்கின்றன. மதிய பொழுதிலும் மாலை பொழுதிலும் ஒரு மிமின்றலும் குறைவாக லேசான மழை துருளும் கூட தொடர்ந்து இருக்கலாம். நாளைக்கு காலையிலும் கூட கொஞ்சம் மழை துருள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதற்கு பிறகு சூரிய வெளிச்சம் தென்பட தொடங்கும். மதிய பொழுதிலும் வெளிச்சம் இருக்கும், ஆனால் முகில் கூட்டங்களும் அதிகம் இருக்கலாம். 16 வெப்பநிலையாக இருக்க போன்றது. நாளைக்கு 15 நாங்கள் உணர இருக்கின்றோம். வியாழக்கிழமை வெப்பநிலை இன்னும் குறைந்து 11 இருக்கும், 9 டிகிரி செல்சியஸே உணர இருக்கின்றோம். வியாழக்கிழமை விரைவான ஒரு மாற்றம் வரப்போகின்றது. வெப்பநிலையை பொறுத்த சூரிய வெளிச்சமும் முகிலும் வியாழக்கிழமை பகல் பொழுதில் இணைந்திருக்கும். இரவு பொழுதில் மழை அதிகம் இருக்கலாம். ஒரு 5 அளவிலான மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகளை சந்திக்கின்றோம் வியாழக்கிழமை. அதன் பின்பு வெள்ளியும் கூட மழை தூருளோடுதான் பகல் பொழுதை கொண்டிருக்க போகின்றதாம். முகில் அதிகம் தொடர்ந்து நிறைந்திருக்கும். சூரிய வெளிச்சத்துக்கான சாத்தியம் சொல்லப்படவில்லை. மழை தூருளும் கூட இடையே வந்து போகலாம். 13 வெப்பநிலை, 11 உணரப்போகின்றோம். வீக்கெண்டின் நிலைமைகளை பார்த்தால் சனிக்கிழமை வெப்பநிலை இன்னும் குறைஞ்சிருக்குமாம். 8 வெப்பநிலை கூடிய வெப்பநிலை இருக்கும், 5 டிகிரி செல்சியஸே உணரப்போகின்றோம். இரவு வேளை அல்லது காலை பொழுதிலெல்லாம் 4:30 என்று உடல்நிலையை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். வருகின்ற வெள்ளி இரவு சனி காலை வேளை ஞாயிற்றுக்கிழமை 14:12 உணரப்படும். பிரதானமாக வெயில் நிறைந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போது தெரிவிக்கப்படுகின்றன. எரிபொருள் விலையில் மாற்றம் ஏதும் ஏற்பட போவதில்லை என்று போலதான் நாளைக்கும் அக்டோபர் 14 எரிபொருள் விலை இருக்கும் என்பதையும் இப்போது தெரிவிக்கிறார்கள். 10:06 ஈஸ்ட் எஃப்எம் காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212 என்ற தொலைபேசிகளுக்கு கழிக்க முடியும். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com என்ற இமெயில் முகவரியின் ஊடாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. 416-535-2323.
2: மிக நீண்ட காலமாக இயங்கி வரும் PPS குரூப் இங்க் நிறுவனம் விடுக்கும் முக்கிய அறிவித்தல். ஜெனரல் லேபருக்கு உடனடியாக ஆட்கள் தேவை. தகுந்த சம்பளம் வழங்கப்படும். ஒர்க் பெர்மிட் உள்ளவர்கள் மட்டும் உங்கள் பெயர், முகவரி, தொலைபேசி இலக்கம் என்பவற்றை info@ppsgroupinc.ca என்ற மின்னஞ்சல் ஊடாக அனுப்பலாம் அல்லது தொலைபேசி ஊடாக அழைத்து பதிவுகளை மேற்கொள்ளலாம். 416-471-4465. PPS குரூப் இங்க், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 9, ஸ்கார்போரோ. PPS குரூப் இங்க் CA.
3: ஃபார்முலா ஹாண்டாவில் இப்பொழுது 2026 மாடல்களின் மெகா கிளியர் அவுட் சேல். விசேட ஆஃபர்கள் வழங்கப்படுவதுடன் லிமிடெட் எண்ணிக்கையிலான 2026 வாகனங்களே கையிருப்பில் உள்ளதால் முந்திக் கொள்ளுங்கள். 416-720-1184. அத்துடன் 2027 மாடல்கள் வந்துவிட்டன. ஸ்பெஷல் ரீட்டெயில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹாண்டாவுக்கு வருகை தாருங்கள். அலையுங்கள் ஷான் சர்வானந்தன். 416-720-1184. 416-720-1184.
1: குளிர்காலம் நெருங்கிவிட்டது. உங்கள் வாகனத்தை தயார்படுத்த ஸ்காப்ரோ வால்வாலின் எக்ஸ்பிரஸ் கேரை நாடுங்கள். அனைத்து வகையிலான வாகனங்களுக்கும் அனைத்து பிராண்ட் டயர்களும் ஹோல் சேல் விலையில் கிடைக்குமிடம். 4 டயர்கள் வாங்கினால் இன்ஸ்டாலேஷன் அண்ட் அலைன்மெண்ட் செக் முற்றிலும் இலவசம். பனி பொழியும் வரை காத்திருக்காதீர்கள். இன்றே குளிர்காலத்துக்கு தயாராகுங்கள். மாக்கமன் மெக்டிக்கல், பயனியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில், வால்வாலின் எக்ஸ்பிரஸ் கேர். 416-293-4141.
4: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
5: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன். 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன். ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 647-708-3440.
2: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
6: திசையெங்கும் கேட்கும் இசை. ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது காலை 10:19 ஆகியிருக்கின்றது. முக்கியமான செய்திகள் சிலவற்றை இந்த பொழுதிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். நேற்றைய தினமும் இது தொடர்பாக பேசப்பட்டிருந்தது. போப் லியோ அவர்கள் ஒரு சத்திர சிகிச்சை ஒன்றை செய்து கொள்வதற்காக இன்றைக்கு அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அவரது நுரையீரலில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கட்டி ஒன்றை அகற்றுவதற்கான ஒரு சர்ஜரி ஒன்றை செய்து கொள்வதற்காகத்தான் இன்று செவ்வாய்க்கிழமை அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த போப்பாண்டவராக அவர் பதவியேற்ற காலத்திலிருந்து மருத்துவமனையில் தங்குவது இதுதான் முதல் தடவை என்பது தொடர்பாகவும் கூறப்படுகின்றது. கடந்த ஞாயிற்றுக்கிழமைதான் 71 வயதான பாண்டிஃப் வந்து செயின்ட் பீட்டர்ஸ் ஸ்கொயரில் கூடியிருந்திருக்கக்கூடிய மக்கள் முன்னிலையில் இந்த விடயம் தொடர்பாக அறிவித்திருந்தார். மருத்துவர்கள் தன்னை பரிசோதித்ததில் தனது நுரையீரலில் ஒரு சிறிய ஒரு கட்டி ஒன்று இருப்பதை கண்டுபிடித்து அதனை அகற்ற வேண்டும் என்று சொல்லி அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். இந்த நொடியூல் வந்து ஒரு அடர்த்தியான அந்த டிஷ்யூஸ் அதன் மூலமாக உருவாகுகின்றது. பல சமயங்களில் அது ஆபத்தில்லாததாகவும் கூட இருக்கும். அதுவும் இந்த தீங்கில்லாத அந்த கட்டிகளை ஆரம்பத்தில் அகற்றுவது என்பது பாதுகாப்பான ஒரு மருத்துவ செயல்முறையாக இருக்கின்ற நிலையில்தான் இந்த சத்திர சிகிச்சையை நான் செய்து கொள்ளப் போகின்றேன் என்று சொல்லியும் கூட அவர் அறிவித்திருந்தார். எனவே அதன் அடிப்படையில் நேற்றைய நாள் அவர் தனது கடமைகளை சிறப்பாக ஆற்றி இன்றைக்கு செவ்வாய்க்கிழமையில் இப்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் வத்திக்கானோடு நீண்டகால தொடர்பு கொண்ட ஒரு தனியார் மருத்துவமனை வடமேற்கு ரோமில் இருக்கக்கூடிய அகஸ்டினோ ஜெமேலி யூனிவர்சிட்டி பாலிகிளினிக் ஹாஸ்பிட்டல் அங்குதான் அவருக்கு இந்த சிகிச்சை செய்யப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்று செவ்வாய்க்கிழமை பிற்பகல் வேளையில் அந்த சத்திர சிகிச்சை நடைபெறும் என்பது தொடர்பான தகவல்களும் வெளியிடப்படுகின்றன. அக்டோபர் 20 வரைக்கும் பாண்டிஃப் வந்து தனது வழமையான அந்த ஒரு பப்ளிக் இவெண்ட்ஸில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்பது தொடர்பான தகவல்களும் கூட இப்போது அறிவிக்கப்பட்டிருப்பதையும் இந்த பொழுதில் பகிர்ந்து கொள்ளலாம். ஃபால் சீசன் ஆரம்பித்து இருக்கின்றது. நிறைய மாற்றங்கள் வழியிலே தென்படுகின்றன. இந்த ஃபால் என்று சொன்னாலே அதனோடு எங்களுக்கு ஞாபகம் வருவது வந்து கலர் கலராக இருக்கக்கூடிய பம்ப்கின்ஸ். இந்த நிலையில் பல இடங்களிலுமே இந்த பம்ப்கின் தொடர்பான அந்த கண்டெஸ்ட் வந்து நடத்தப்படுவது வழக்கமான ஒன்று. கனடாவிலும் கூட பல மாகாணங்களில் பெரிய பூசணிக்காய்களை எடை போட்டு பரிசுகள் வந்து வழங்குவார்கள். இந்த நிலையில் அமெரிக்காவிலும் கூட மிக பெரிய ஒரு பம்ப்கின் கான்டெஸ்ட் ஒன்று நடத்தப்பட்டிருக்கின்றது. US ஜாயின் பம்ப்கின் கான்டெஸ்ட் அது வந்து கலிபோர்னியாவின் ஹாஃப் மூன் பேயில் நடத்தப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அங்கு வந்து 5வது தடவையாகவும் ஒரே நபர்தான் இப்போது வெற்றியீட்டியிருக்கின்றாரா. மின்னசோட்டாவில் இருந்து தனது அந்த ஒரு பிரம்மாண்டமான பூசணிக்காயை அவர் அந்த போட்டியில் கலந்து கொள்வதற்காக கொண்டு வந்திருக்கின்றார். அவர் ஒரு ஹார்டிகல்ச்சர் டீச்சர் என்று சொல்லியும் கூட கூறப்பட்டிருக்கின்றது. அவரது அந்த பெரிய பூசணிக்காய் வந்து 2389 பவுண்ட்ஸ் அடை கொண்டதாக இருந்திருக்கின்றதாம். கிலோகிராம்ஸில் பார்த்தோம் சொன்னால் 1083 கிலோகிராம்ஸ். எனவே இந்த நிலையில்தான் அந்த முதல் பரிசை அந்த பெரிய பம்ப்கின் வந்து தட்டி சென்றிருக்கின்றது. அதனை வளர்த்திருக்கக்கூடிய அந்த ஹார்டிகல்ச்சர் டீச்சர் என்ன சொல்லுகின்றார்ன்னு சொன்னால் அவர் வந்து ஏற்கனவே கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் அந்த சாதனை படைத்திருக்கின்றார். எனவே 2வது தடவையாகவும் அந்த சாதனையை படைப்பதற்கான முயற்சியை தான் எடுக்கின்றேன் என்று சொல்லித்தான் அவர் கூறியிருக்கின்றார். ஏனென்றால் அவரது பதிவு செய்யப்பட்ட அந்த சாதனை வந்து முறியடிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் மீண்டும் 2வது தடவையாகவும் அந்த சாதனையை நான் நிலைநாட்டுவதற்கான முயற்சியை எடுக்கப் போகின்றேன் என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றார். இப்போதைய கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் அதில் இடம் பிடித்திருக்கக்கூடிய பம்ப்கின் என்று சொல்லி பார்த்தால் இங்கிலாந்தின் சவுத் கோஸ்டிலே வளர்க்கப்பட்டிருக்கின்ற ஒரு பிரம்மாண்டமான பம்ப்கின். இது வந்து 2857 பவுண்ட்ஸ் அடை கொண்டதாக வளர்ந்திருக்கின்றதாம். 1300 கிலோகிராம்ஸ் அடை கொண்டதாகவும் கூட அது கடந்த வாரம் அந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் டைட்டிலை பெற்றுக்கொண்டிருக்கின்றது. எனவே அந்த சாதனையை முறியடிப்பதற்கு தான் நான் முயற்சி செய்யப்போகின்றேன் என்று சொல்லி இப்போது US ஜாயின் பம்ப்கின் கான்டெஸ்டில் வெற்றியீட்டியிருக்கக்கூடிய அந்த வெற்றியாளர் தெரிவித்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். காலை 10:24 நிமிடம்.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: கிரிஷ் லைவ் இன் டொரண்டோ
2: அக்டோபர் 17 தேதி சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு கனடா ஈவென்ட் சென்டரில் இலக்கம் 300 வாட்டர் ஸ்ட்ரீட் விட்பி.
1: பிரபல பின்னணி பாடகர் கிறிஸ்டுடன் சின்மயி, சௌந்தர்யா, மகிஷா, அஜீஷ், இன்னும் பலர்.
2: டிக்கெட்டுக்கு முந்திக் கொள்ளுங்கள். விவரங்களுக்கு 6477-549-22
1: டிக்கெட் me.ca அல்லது eventbrite.ca.
2: லட்டிகா ப்ரொடக்ஷன் கிறிஸ் லைவ் இன் டொரண்டோ.
3: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள். நீரோ குமார் 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
4: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
5: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
6: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமி
7: குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
8: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
7: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
8: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
7: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
8: 416-293-7287
7: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67 மார்க்கம்,
8: 416-461-6401.
9: KM Business Solutions, Food Handler Certificate, Smart Serve PTC Licenses, Business Licenses, Accounting, Tax, Payroll and HST Filing, Citizenship, PR, Work Permit, மற்றும் ஸ்ரீ லங்கன் டூவல் சிட்டிசன்ஷிப் பெற உதவுதல். All types of sponsorships, எதுவானாலும் அழையுங்கள். KM Business Solutions, 6475221775. இவை மட்டுமல்ல, Residential and Commercial Mortgage-க்கும் KM Business Solutions, 6475221775, kmbusiness.ca.
10: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்

0: நேரம் 10:37 மிஸ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: நல்ல பாட்டு நல்ல விஷயம்.
2: பார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். PSW ப்ரோக்ராம்ஸின் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. பார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. பார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374 416-412-7374
3: உடனடியாக வேலைக்கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஓரஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் ஜே கே ஆர் சலோன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472-9-3-5899-9
4: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ். ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656,
5: 416-908-5656.
6: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடவு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
5: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
7: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
8: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
9: விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் 2nd ஆண்டு வெற்றி கொண்டாட்டம், மாபெரும் இசை நிகழ்ச்சி, மக்கா லாய், ரஞ்சு, ஆலப் ராஜு, ராகுல் நம்பியா இவர்களுடன் மாலவிகா சுந்தர், வேல் முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கெனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள். மக்கா லாய் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜய் ப்ரொடக்ஷன்ஸ்.ca-யிலும் பெற்றுக் கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
10: முரளி பஸ் உங்களை சுற்றுலாவிற்கு அழைக்கிறது. அக்டோபர் 20 செவ்வாய்க்கிழமை விஜயதசமி அன்று ராச்செஸ்டர் ராஜராஜேஸ்வரி அம்பாள் தேர் திருவிழா கண் குளிர கண்டு வரலாம். காலை சென்று மாலை திரும்ப ஒருவருக்கு $70 மட்டுமே. முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் 416-455-3514. குளிர்காலம் வரப்போகிறது. November 5 முதல் 7 நாட்கள் கியூபா சுற்றுலா. முன்பதிவுகளுக்கு அழைக்கலாம் 416-455-3514.
2: நல்ல பாட்டு நாலு விஷயம். FM 102.7 EastFM.ca.

நேற்று நாளையோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் பொழுது காலை 10:45 ஆகியிருக்கின்றது. நீங்களும் ஒரு சம்பவம் தொடர்பாக கேள்விப்பட்டிருக்கலாம். ஜோர்ஜியா, அமெரிக்காவின் ஜோர்ஜியாவில் ஒரு ரோலர் கோஸ்டர் இன்சிடென்ட் ஒன்றில் ஒருவர் உயிரிழந்து 6 அதிகமானவர்கள் காயம் அடைந்திருந்தார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக தீம் பார்க் கம்பெனி சிக்ஸ் ஃபிளாக்ஸ் இப்போது என்ன அறிவித்திருக்கின்றது என்று சொல்லி பார்த்தால், அதே மாதிரியான அந்த ரோலக்கஸ்டர்ஸ் வந்து 6 அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸில் இப்போது நாங்கள் தற்காலிகமாக அவற்றை வந்து இடைநிறுத்துகின்றோம் என்று சொல்லித்தான் அந்த தீம் பார்க் கம்பெனி சிக்ஸ் ஃபிளாக்ஸ் அறிவித்திருப்பதாகவும் கூட கூறப்பட்டிருக்கின்றது. இந்த தீம் பார்க்ஸில் இருக்கக்கூடிய 9 ரோலர் கோஸ்டர்ஸ் இவற்றைத்தான் தற்காலிகமாக நாங்கள் மூடுகின்றோம் என்று சொல்லி அந்த நிறுவனம் அறிவித்திருப்பதாகவும் கூட இந்த தகவல்கள் இன்று பகிரப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லிக்கொள்ளலாம். உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த நபர் எப்படி இருந்தார் என்பதையோ அல்லது ஏனையவர்கள் எப்படி காயமடைந்தார்கள் என்பது தொடர்பாகவோ அந்த நிறுவனத்தின் அதிகாரிகள் மேலதிகமான தகவல்கள் எதையும் வெளியிடவில்லை என்று சொன்னாலும், இந்த ஜோர்ஜியாவில் இருக்கக்கூடிய அந்த கோப் கவுண்டி போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணையை ஏற்கனவே ஆரம்பித்திருப்பதாகவும் கூட அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் அந்த சம்பவத்தை நேரில் பார்த்திருக்கக்கூடிய ஒருவர் கூறிய தகவல்களின் அடிப்படையில் திடீரென்று அந்த ரோலர் கோஸ்டரிலிருந்து ஒருவர் கீழே விழுவதை தான் கண்டதாக அவர் சொல்லியிருக்கின்றாராம். அதே நேரம் அவர் கீழே விழுந்து 3 தடவைகள் காரில் மோதினார் என்று சொல்லியும் கூட அந்த சம்பவம் தொடர்பான நேரடி சாட்சி வந்து விபரித்திருப்பதாகவும் அந்த தகவல்கள் பகிரப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இதே நேரம் உடனடியாக அந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் கூட அந்த தகவல்களை பார்க்க முடிகின்றது. இந்த பார்க்கில் இருக்கக்கூடிய ஜோர்ஜியாவில் இருக்கின்ற அந்த தீம் பார்க்கில் இருக்கக்கூடிய அந்த கோலியாத் என்று சொல்லி பெயரிடப்பட்டிருக்கின்ற அந்த ரோலர் கோஸ்டர் வந்து 2006 திறக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. 113 km/h என்ற வேகத்தில் அது பயணிக்கக்கூடிய மிக வேகமான ஒரு ரோலர் கோஸ்டர் என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு 200 அடிகளுக்கு 61 meters உயரமாகவும் கூட அது பயணிக்கின்றது என்று சொல்லி அந்த பார்க்கின் வெப்சைட்டும் தெரிவிக்கின்றதாம். வெறும் ஒரு 3.5 நீடிக்கக்கூடிய அந்த ஒரு அனுபவம் வந்து அதில் பயணிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு திகிலான ஒரு அனுபவமாக இருக்கும் என்பதையும் கூட சொல்லியிருக்கின்றார்கள். ரேசர் ஷார்ப் டேர்ன்ஸை அது கொண்டிருக்கின்றது. அதே நேரம் மிக பிரம்மாண்டமான குன்றுகளின் மீதும் அது பறந்து செல்லக்கூடியதாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி அந்த தீம் பார்க்கின் வெப்சைட்டில் அந்த கோலியாத் ரோலர் கோஸ்டர் தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அந்த ஒரு பலராலும் விரும்பப்படக்கூடிய அந்த ரோலர் கோஸ்டரில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றமை கவலையை ஏற்படுத்தியிருப்பதாகவும் கூட அங்கிருக்கக்கூடியவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அதே நேரம் இதற்கு முன்பும் கூட இதே மாதிரியான ஒரு சில சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. சதர்ன் கலிபோர்னியாவில் இருக்கக்கூடிய சிக்ஸ் ஃபிளாக்ஸ் மேஜிக் மவுண்டின் அந்த ரோலர் கோஸ்டரையும் கூட இயக்காமல் நிறுத்துவதாக அறிவித்திருக்கின்றது அந்த தீம் பார்க் கம்பெனி. எனவே அந்த அறிவிப்பு வந்து ஒரு 2 இப்போது இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நிகழ்ந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. சதர்ன் கலிபோர்னியாவில் இருக்கக்கூடிய சிக்ஸ் ஃபிளாக்ஸ் மேஜிக் மவுண்டன் அதன் அந்த ஒரு புகழ்பெற்ற ரோலர் கோஸ்டரை ஏன் நிறுத்துகின்றது என்று சொன்னால், இதே மாதிரி இன்னும் ஒரு சம்பவம் ஒன்று நிகழ்ந்திருக்கின்றதாம். அதில் சவாரி செய்தவர் ஒருவருக்கு கடுமையான ஒரு மூளை காயம் ஏற்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பான பல்வேறுபட்ட வழக்குகள் தொடரப்பட்டதை அடுத்துதான் அந்த ரோலர் கோஸ்டரை தாங்கள் இடைநிறுத்துகின்றோம் என்று சொல்லி அந்த தீம் பார்க் அறிவித்திருக்கின்றது. அதே நேரம் 2022 இன்னும் ஒரு சம்பவம், ஒரு 22 ஒரு ஆண் வந்து உயிரிழந்திருந்தார் அந்த ரோலர் கோஸ்டரில் பயணித்ததை தொடர்ந்து. எனவே அது தொடர்பான ஒரு வழக்கு விசாரணை ஒன்று இப்போது அண்மையில் தானா செட்டில் பண்ணப்பட்டது என்பதையும் கூட இங்கு தெரிவித்திருக்கின்றார்கள். இதை தாண்டி கடந்த வருடமும் கூட 32 ஒரு மனிதர் உயிரிழந்திருந்தாராம் அந்த ஹைஸ்பீட் ரோலர் கோஸ்டரிலே பயணித்த போது. இது வந்து புளோரிடாவில் இருக்கக்கூடிய யூனிவர்சல் எபிக் யூனிவர்ஸ் தீம் பார்க்கில் நடைபெற்ற ஒரு சம்பவம். இவர் வந்து அந்த ரோலர் கோஸ்டரில் பயணித்த போது ஏற்பட்டிருக்கக்கூடிய காயங்களின் காரணமாக உயிரிழந்தார் என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த ரோலர் கோஸ்டர் தொடர்பான விபத்துக்கள் வந்து அதிகரித்து இருக்கின்ற இந்த சூழ்நிலையில்தான் இந்த சிக்ஸ் ஃபிளாக்ஸ் நிறுவனம்
தாங்கள் 9 ரோலர் கோஸ்டர்ஸை இப்போது இடைநிறுத்துகின்றோம் என்பது தொடர்பாக இன்றைக்கு அறிவித்திருக்கின்றது. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் காலை 10:50.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: லாக்மே ஹோம் சிங், கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
3: நியூ ரங்கனாஸ் தங்கச்சுரங்கம் உலகமெங்கும் கிளை பரப்பி வெற்றி நடை போடும் இந்த வேளையில் தமது 30th ஆண்டு விழாவை கோலாகலமாக கொண்டாடுகின்றனர். சிறப்பு சலுகைகளும் மாபெரும் மலிவு விற்பனையும்.
4: இம்மாதம் 25th வரை உங்கள் பழைய நகைகளை 1 கிராமுக்கு $180 முதல் விற்று பணம் பெற்றுக் கொள்ளலாம். அடகு சேவையில் 1 கிராமுக்கு $140 முதல் பெறலாம்.
3: மற்றும் சிங்கப்பூர் துபாய் நகைகள் தங்க விலைக்கே பெற்றுக் கொள்ளலாம். நியூ ரங்கனாஸ் தங்கச்சுரங்கத்தின் 30th ஆண்டு கொண்டாட்டத்தில் இணைந்து பயன்பெற அழைக்கின்றனர். மார்க்கமன் ஸ்டீல்ஸ், யெலோ பில்டிங், 647-702-2159.
5: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன், 289-275-8795. 2 கார்கள் மற்றும் 1 வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன், 289-275-8795. You are in good hands with Allstate.
6: Commercial and construction financing specialist Anthony T. Ponraja.
7: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
6: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
8: 10% down udan commercial mortgage.
6: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
9: Commerce Ventures, 416-457-0651.
8: 416-457-0651. Some conditions may apply.
10: ஸ்கார்பரோவில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்பிக்கையுடன் சேவையாற்றும் மார்னிங் சைட் நிசான் உங்களை அழைக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடல்களுக்கு 0% இன்ட்ரெஸ்டுடன் பைனான்சிங் மற்றும் $7,000 வரையான டிஸ்கவுண்ட் பெறும் அரிய வாய்ப்பு. புதிய நிசான் ரோக் ஹைபிரிடும் இப்போது கிடைக்கிறது. நியூ கிரெடிட் அல்லது பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் வாகனம் வாங்கும் வசதி. மார்னிங் சைட் நிசான், 898 Milner Avenue, ஸ்கார்பரோ. அழையுங்கள் அஜிந்தன் அல்லது சங்கீதன், 416-284-9800.
11: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில், எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 7595 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
12: Your favorite music on your favorite station, 102.7 FM.

ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. எரிபொருள் விலை இன்று போலதான் நாளைக்கும் இருக்கும். எந்த விதமான மாற்றமும் ஏற்பட போவதில்லை என்பதை அறிவிக்கிறார்கள். இந்த ஆண்டின் கடைசியாக உயர்ந்திருக்கின்ற அதிக ஒரு வெப்பநிலை உயர்வுடன் கூடிய ஒரு நாளை தான் நாங்கள் இப்போது சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். 20 வெப்பநிலை, 22 உணர்நிலையாக இருக்கின்றது. சூரிய வெளிச்சம் தென்பட தொடங்கியிருக்கின்றது. மழையோடு காலை பொழுதிருந்திருக்கின்றது. இப்போது பெரும்பாலும் மழை ஓய்ந்து வெளிச்சத்தை நாங்கள் பார்க்க தொடங்குகின்றோம். முகில் வானத்தில் அதிகம் இருக்கின்றது. பிற்பகல் வேளையில் முகிலினமும் கொஞ்சம் விலகி வெளிச்சமும் முகிலும் இணைந்திருக்கக்கூடிய நிலைமைகள் தொடர்ந்திருக்கும். 25 வரை வெப்பநிலை உயர்ந்திருந்தாலும் 32 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நாங்கள் உணர்நிலையையும் கூட பெற இருக்கின்றோம் இன்றைக்கு என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். 2 மணிக்கு பிறகு 32 டிகிரி செல்சியஸை நாங்கள் இன்று உடல்நிலையாக பெற இருக்கின்றோம். 6:37 இன்று சூரிய சமணம் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் இன்னமும் கூட பிற்பகல் வேளை, மாலை பொழுது, இரவு பொழுதிலும் கூட 1 மில்லிமீட்டரிலும் குறைவாக லேசான மழை இருக்கக்கூடிய நிலைமைகள் எதிர்வு கூறப்படுகின்றன. எனவே ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு நேரங்களில் இடையிடையே மழை இருக்கக்கூடிய சாத்தியங்கள் இன்னமும் தொடர்கின்றன. ஆனால் வெப்பநிலை உயர்வு மிக சிறப்பாக இருக்கும். இன்றைக்கு 32 வரை நாங்கள் உணரப்போகின்றோம். இந்த ஒரு எதிர்பாராத வெப்பநிலை உயர்வை தொடர்ந்து இனி வரக்கூடிய நாட்களில் வெப்பநிலை சரிய தொடங்குகின்றன. நாளைக்கு புதன்கிழமை 16-15 தான் உணரப்போகின்றோம். சூரிய வெளிச்சம் காலை பொழுதில் இருக்கும். மதிய பொழுதில் முகில் அதிகரிக்கலாம், ஆனாலும் வெளிச்சத்தை நாங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து வரக்கூடிய வியாழக்கிழமை 11 வெப்பநிலையாக இருக்கும். 9 மட்டுமே உணர்நிலையாக இருக்க போன்றது. பகல் பொழுதில் வெளிச்சம் முகில் இணைந்திருக்கும். மாலையில் மழை 3 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம். இரவு பொழுதில் 5 மில்லிமீட்டர் அளவிலான மழை பொழிவை நாங்கள் சந்திக்க போகின்றோம். வெள்ளிக்கிழமை பெரும்பாலும் மழை தூறலோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. காலையிலிருந்தே தூறல் தொடர்ந்திருக்கும். 13 வரை வெப்பநிலை உயர்கின்றது. 11 டிகிரி செல்சியஸ் உணரப்படும். சூரிய வெளிச்சம் இல்லாமல் மழை தூறலோடு இருக்கக்கூடிய பகல் பொழுதுதான் வெள்ளிக்கிழமை வரப்போகின்றது. தொடர்ந்து வருகின்ற வீக்கெண்டின் நிலைமைகளை பார்த்தால் சனிக்கிழமை வந்து வெப்பநிலை இன்னமும் சரிந்து 8 இருக்குமாம். 5 டிகிரி செல்சியஸை நாங்கள் உணரப்போகின்றோம். சனிக்கிழமை காலை பொழுதில் 4:30 தான் உடனடியாக இருக்கும். ஆனால் பிரதானமாக வெயில் நிறைந்திருக்கின்ற பிரகாசமான பகல் பொழுதும் இருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமையும் வெயில் தான். 14 வெப்பநிலை, 12 வரைக்கும் உணர்லை இருக்கப் போகின்றது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஒரு செய்தி வந்து பல ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்திருக்கின்ற இந்த காலத்து நிலைமை தொடர்பாக சொல்கின்றது. இன்றைக்கு வந்து 32 டிகிரி செல்சியஸை நாங்கள் பெற இருக்கின்றோம் உணர்நிலையாக. இது வந்து கோடை கால நாள் மாதிரி தான் இருக்கப் போகின்றது. வெப்பநிலையின் அடிப்படையிலே பார்த்தோம் என்று சொன்னால் ஜூலை மாதத்தில் இருக்கக்கூடிய நிலைமைகளைத்தான் இன்றைக்கு சந்திக்கின்றோம் என்பதைத்தான் இங்கு தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் கிட்டத்தட்ட இதே காலப்பகுதி, இந்த அக்டோபர் மாதத்தின் 2வது வாரம், 2006 ஒன்டாரியோவின் பல இடங்கள் வந்து ஒரு 30 சென்டிமீட்டர் வரையிலான பனிப்பொழிவை சந்தித்திருந்தது. ஒரு சில இடங்களில் 50 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட பனிப்பொழிவு பதிவாக இருந்ததைத்தான் இந்த ஒரு காலநிலை வரலாற்று தகவல் வந்து ஞாபகப்படுத்துகின்றது. இன்றைக்கும் கூட அக்டோபர் சர்ப்ரைஸை தான் நாங்கள் அனுபவிக்கின்றோம் வித்தியாசமாக. ஆனால் அந்த காலத்திலும் கூட 2006 இதே மாதிரியான ஒரு வித்தியாசமான அக்டோபர் சர்ப்ரைஸை அனுபவித்திருக்கின்றார்கள் ஒன்டாரியோவில் இருந்திருக்கின்றவர்கள் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். மிக அதிகமான அந்த பனிப்பொழிவை சந்தித்திருக்கக்கூடிய பகுதிகளில் 1 மணி நேரத்தில் ஒரு 10 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட பனிப்பொழிவின் அளவு இருந்திருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். லேக் இஃபெக்ட்ஸ் நோ என்று சொல்லப்படக்கூடிய அந்த சீசன் வந்து பெரும்பாலும் ஃபோலின் இறுதிப்பகுதியிலிருந்து குளிர்கால மாதங்களில் இருக்கும். இது வந்து வழக்கமாக இருக்கக்கூடிய நிலைமை தான் இந்த லேக் இஃபெக்ட் ஸ்னோ சீசன் என்று சொல்வார்கள் அந்த கால அந்த நிலைமையை. ஆனால் அந்த ஆண்டிலே சற்று முன்னதாகவே அக்டோபர் மாதத்தின் நடுப்பகுதியிலே அந்த நிலைமை வந்திருக்கின்றது என்பதைத்தான் இங்கு தெரிவித்திருக்கிறார்கள். ஏர்லி சீசன் வந்து ஆரம்பித்திருந்தது. எனவே இதன் காரணமாகத்தான் 2nd week of October 2026 ஒரு ஸ்ட்ராங்கான லோ ப்ரெஷர் சிஸ்டம் உருவாகி அது இந்த கிரேட் லேக்ஸை கடந்து கிழக்காக பயணித்துத்தான் ஆன்டாரியோவிலும் சரி, அமெரிக்காவின் சில பகுதிகளிலும் சரி, கடும் பனிப்பொழிவை இந்த காலத்தில் தந்திருந்ததாம். பஃபலோ ஏரியாஸ் எல்லாமே ஒரு 57 சென்டிமீட்டரிலும் பார்க்க அதிகரித்த பனிப்பொழிவை சந்தித்திருந்தன. போர்ட் போன்ற பகுதிகள் 30 சென்டிமீட்டர் அளவிலான பனிப்பொழிவை பெற்றிருந்தனவாம். கோல்போர்ன் போன்ற இடங்களெல்லாம் 15 சென்டிமீட்டர் வரைக்கும் பதிவாகி இருந்ததுன்னு சொல்லி இந்த ஒரு நிகழ்வு, காலநிலை நிகழ்வு வந்து இங்கு ஞாபகப்படுத்தப்படுகின்றது. இன்றைய நாளில் ஈஸ்ட் எஃப்எம் காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கின்றீர்கள். நேரம் 11:09.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: அமுதே தமிழே, அழகிய மொழியே, எனதுயிரே.
3: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 தேதி காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
4: Ajax Mitsubishi-யில் இப்போது the sale to remember, no charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் ரேட் ரிடக்ஷனை பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi-யில் the sale to remember. தமிழில் பேச அகமத் தம்சேன், 4378607002.
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்.
6: என்னது,
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2 கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2 கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
8: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. Speeding, red light, careless driving மற்றும் criminal offense போன்ற traffic ticket பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services. 416-473-8472. Wagons Legal Services.
3: கோபிம் போட்டோஸ். ஐடி மற்றும் லீகல் போட்டோஸ் தேவைகளுக்கு தமிழர் நிர்வாகத்தில் ஸ்காப்ரூவில் கோபிம் போட்டோஸ். கெனடியன், ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட், விசா, PR, சிட்டிசன்ஷிப் போட்டோக்களை டிஜிட்டலில் பெற்றுக்கொள்ள கோபிம் போட்டோஸ். அத்துடன் பாஸ்போர்ட், PR, டிராவல் டாக்குமெண்ட்ஸ், ஒர்க் பெர்மிட், PR அப்ளிகேஷன்ஸ் மற்றும் ரெனுவல் போன்றவற்றுக்கு உதவி தேவையா? நாடுங்கள் கோபிம் போட்டோஸ். 2347 கெனடி ரோட், யூனிட் 301A, ஸ்காப்ரூ. 416-522-1775.
9: Soul Solutions Foot Clinic. நீண்ட நேரம் நீர்ப்பதால் ஏற்படும் கால்வலி, ஆர்த்ரிடிக் பெயின், ஆணிக்கூடு, பித்தவெடிப்பு போன்றவற்றுக்கு Soul Solutions Foot Clinic. பாதங்கள் அல்லது கால்களில் ஏற்படும் வலிகளை குணப்படுத்த ஷாக் வேவ் தெரப்பி, இலகுவான புதிய சிகிச்சை முறை, நீரிழிவு உள்ளோருக்கு கால் பாதங்கள் பற்றிய மதிப்பீடு, கஸ்டம் மேட் ஆர்த்தோடிக்ஸ் மற்றும் பிரேசஸ், எல்லா விதமான காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். பாத நிபுணர் கவிப்பிரியா கந்தவேள், No. 20 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 72, மார்க்கம் 905-471-4000.
10: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது காலை 11:24 ஆகியிருக்கின்றது. லட்டிகா ஜுவல்லரி அண்ட் ஈழநிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கிரிஷ் லைவ் இன்டோர்னோ வருகின்ற சனிக்கிழமை விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். பிரபல தென்னிந்திய பின்னணி பாடகர் கிரிஷுடன் கனேடிய பாடகர்கள் சின்மயி, சௌந்தர்யா, மகிஷா, அஜீஷ் இன்னும் பலர். டிக்கெட் $35 முதல் டிக்கெட் me.ca-யிலும் eventbrite.ca-யிலும் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள முடியும். வருகின்ற சனிக்கிழமை October 17 இலக்கு 300 வாட்டர் ஸ்ட்ரீட் வீட்பியில் கனடா இவெண்ட் சென்டரில் கிரிஷ் லைவ் இன் டொராண்டோ. விவரங்களுக்கு 6479965922 அல்லது 6475490059. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இப்போது வந்து எல்நினோ வெதர் பேட்டர்ன் தீவிரமடைந்து வருகின்றமை தொடர்பாக தொடர்ச்சியான தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. எனவே இந்த எல்நினோ அமைப்பினால் தூண்டப்பட்டு கனமழை பொழிந்ததன் காரணமாக அர்ஜென்டினாவில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான இகாசு ஃபோல்ஸ் வந்து நேற்று பார்வையாளர்கள் செல்ல முடியாத ஒரு நிலைமையை சந்தித்திருந்தது என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. அர்ஜென்டினா அதிகாரிகள் வந்து சுற்றுலா பயணிகள் இந்த இக்வாசு நீர்வீழ்ச்சிக்கு செல்வதை தடை செய்திருந்தார்கள். தற்காலிகமாக அது நேற்றைய நாள் மூடப்பட்டது என்பது தொடர்பாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த எல்நினோ காரணமாக இப்போது அங்கு வந்து மிக அதிகமான மழை பொழிவு ஏற்பட்டிருப்பதன் விளைவாக அந்த இகாசு ஆற்று அதன் நீர்மட்டம் வந்து வேகமாக உயர்ந்து வருகின்ற நிலையில்தான் ஆற்றின் கரைகளை உடைத்துக் கொண்டு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வருகின்ற சூழ்நிலையில் இப்போது பாதுகாப்பு காரணமாகத்தான் நாங்கள் அதை மூட வேண்டியதாக இருக்கின்றது என்று சொல்லி நேற்று அந்த அர்ஜென்டினியன் அதிகாரிகள் அறிவித்திருந்ததையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அந்த நேஷனல் பார்க் ஆஃபிஷியல்ஸ் வந்து தொடர்ச்சியாகவே பல வழிகளிலும் அவதானிப்புகளை செய்ததன் அடிப்படையில் தான் ஒரு எச்சரிக்கையாக நேற்று திங்கட்கிழமை அந்த சுற்றுலா பயணிகள் செல்லக்கூடிய அந்த பாதையை மூட வேண்டியதாகவும் கூட இருந்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் சொல்லியிருக்கின்றார்கள். காரணம் என்னன்னு சொன்னால் தொடர்ச்சியாக பெய்திருக்கக்கூடிய மழையின் காரணமாக இந்த இகாசு ரிவரில் வழக்கமாக இருக்கக்கூடிய அந்த நீர் ஓட்டத்தின் அளவு வந்து 6 மடங்கு அதிகரித்தது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். ஒரு செகண்டுக்கு 12,000 cubic meters ரிவர் ஃப்ளோ வந்து அங்கு இருந்திருக்கின்றது என்று சொல்லியும் கூறப்பட்டிருந்த நிலையில்தான் ஒரு பெரிய ஆபத்து நிகழ்வதை தவிர்க்கக்கூடிய வகையில் பார்வையாளர்கள் செல்ல முடியாமல் ஒரு தடையை வந்து தற்காலிகமாக நேற்று கொண்டு வந்திருந்தார்கள் என்பதையும் இங்கு செய்திகள் சொல்லுகின்றன. அதுக்கு பிறகு அந்த ஆற்றின் நீரோட்டம் சற்று குறைந்ததை தொடர்ந்து அந்த பகுதி இன்று செவ்வாய்க்கிழமை சுற்றுலா பயணிகளுக்காக மீண்டும் பகுதியளவிலே திறக்கப்படுகின்றது என்பது தொடர்பாகவும் கூட அறிவிக்கப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லிக் கொள்ளலாம். தொடர்ந்து அந்த பகுதியில் மழை பெய்து வருவதன் காரணமாகவும் இந்த இகாசு ஆற்றின் மேல்தளத்தில் இருக்கக்கூடிய அணைகளிலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய நீரின் அளவு குறையாததாலும் அந்த அணுகல் பாதை மூடப்பட்டிருக்கின்றது என்று சொல்லித்தான் நேற்றைய தினம் தெரிவித்திருந்தது அந்த பார்க் நிர்வாகம். இருந்தாலும் கூட இப்போது இன்று பகுதியளவிலே திறக்கப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் நாங்கள் தொடர்ச்சியாக ஏற்படக்கூடிய அந்த நிலைமை மாற்றங்களை அவதானித்து வருகின்றோம். அதற்கேற்ற வகையில் உடனடி நடவடிக்கைகள் அறிவிக்கப்படும் என்பதையும் அந்த பார்க் நிர்வாகம் தெரிவித்திருக்கின்றது. உலகத்தின் மிகப்பெரிய மற்றும் பிரமிக்க வைக்கும் நீர்வீழ்ச்சிகளில் ஒன்றுதான் இந்த இகாசுவா ஃபால் என்பது எல்லோருக்கும் தெரியும். இது வந்து யுனெஸ்கோவின் வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டிலே சேர்க்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் இங்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் வாட்டர்ஃபால் எது என்று சொல்லி கேட்டால் அதுக்கான பதில் இந்த இகாசுவா வாட்டர்ஃபால் என்பதையும் சொல்லலாம். அதே நேரம் மோஸ்ட் இம்ப்ரெசிவ் வாட்டர்ஃபாலாகவும் கூட அது அடையாளப்படுத்தப்படுகின்றது. அர்ஜென்டினாவில் தான் இருக்கின்றது. ஆனால் பிரேசில் மற்றும் அர்ஜென்டினா இந்த 2 நாடுகளின் எல்லையில்தான் அந்த நீர்வீழ்ச்சி வந்து காணப்படுகின்றதாம். 2,700 meters பார்க்க பரந்த பகுதியில் அந்த நீர்வீழ்ச்சி இருக்கின்றது என்பதையும் கூட இங்கு தெரிவித்திருக்கிறார்கள். 2023-2024 கூட அர்ஜென்டினியன் ஆஃபிஷியல்ஸ் அந்த பார்க்கில் இந்த
நீர்வீழ்ச்சிக்கு செல்லக்கூடிய பகுதியை மூடியிருந்தார்கள். காரணம் அப்போதும் ஒரு எல்னினோ சைக்கிள் நீடித்திருந்த காலப்பகுதியில் தான் அதிக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை தொடர்ந்து அந்த பகுதி மூடப்பட்டிருந்தது. அதன் பின்பு இப்போதும் இந்த நிலைமை ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. காலநிலை வல்லுநர்கள் வந்து இந்த 2026-27 ஆண்டுக்கான இந்த எல்னினோ வெதர் ஃபினோமினனை தொடர்ந்து அவதானித்து வருகின்றார்கள். இதுவரைக்குமே நாங்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய மிக வலுவான ஒரு எல்னினோ இவெண்டாக இது அமையப்போகின்றது என்பது தொடர்பாக ஏற்கனவே அவதானிப்புகள் உறுதிப்படுத்தி இருக்கின்றன. அதே நேரம் மனிதர்களால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஒரு காலநிலை மாற்றம் இந்த எல்னினோ இயற்கை விளைவு ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பை இன்னமும் கூட பல மடங்கு உயர்த்தி இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. எல்னினோ வந்து இந்த குவட்டோரியல் பசிபிக் பகுதியில் தான் தொடங்குகின்றது. அந்த பசிபிக் ஓஷன் அந்த நீரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மிக அதிகமான வெப்பம் வந்து அங்கிருந்து வெளியேறி எங்களது வளிமண்டலத்தை அது இன்னமும் கூட வெப்பமாக்குகின்றது. இதன் காரணமாக பூமியின் அந்த ஒரு வட அரைக்கோளத்தில் இந்த ஓட்டம் சீசன் அதில் எல்னினோ வந்து இன்னும் கொஞ்சம் வலுப்பெற்று டிசம்பர் மாதத்தில் அதன் அதிக தாக்கத்தை உலகம் அங்கிலும் இருக்கக்கூடியவர்கள் உணர இருக்கின்றார்கள். இதை தாண்டி அடுத்த வருடத்திலும் கூட அதன் பாதிப்புகள் தொடரும் என்பது தொடர்பாகவும் ஏற்கனவே எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். கடந்த மாதமும் அர்ஜென்டினாவில் இருக்கக்கூடிய அந்த கோஸ்டல் ரீஜன்ஸ் வந்து வழக்கமாக இருக்கக்கூடிய சராசரி மழைப்பொழிவிலும் பார்க்க அதிக மழைப்பொழிவைத்தான் நாம் சந்தித்திருக்கின்றது. இதே மாதிரி தான் ஒவ்வொரு தடவையும் கூட இந்த எல்னினோ நிகழ்வுகளின் போது அதிக மழைப்பொழிவு ஏற்படுகின்றமே அந்த நீர்வீழ்ச்சிக்கு செல்லக்கூடிய அந்த பகுதியை ஆபத்தான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளுகின்றது என்று சொல்லியும் அந்த தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. 11:31 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: station with the best music.
1: It's East FM.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass.
4: 102.7 FM.
5: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன்ட் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710
6: Warden and Finch Sandipil, Dr. Bala avargalin nirvagathil BSRV Medical and Dental Office CDCP thittathin moolam thaguthiyulla Canadian kudiyirppalargalukku pal maruthuva sevigal ilavasamaga kidaikkalam. Neengal innamum CDCP ki vinnappikkavillaya? BSRV Dental Office vinnappikka udavugindrathu. Warden and Finch Sandipil, BSRV Medical and Dental Office il pirivala pal maruthuvar Dr. Gopal avargalin sevaiyinaiyum neengal pettukollalam. அத்துடன் முழுமையான டென்டல் கேர் மற்றும் மெடிக்கல் சர்வீசஸும் ஒரே இடத்தில் கிடைக்கின்றன. வாரத்தின் 7 நாட்களும் சேவை. 416-649-6388.
7: டொரண்டோ தமிழ் புத்தக அரங்கம் 2026 எதிர்வரும் அக்டோபர் மாதம் 24 மற்றும் 25 திகதிகளில் 90 லிட்டில்ஸ் ரோட் ஸ்காப்ரோவில் அமைந்துள்ள மெல்பர்ன் ஃபேமிலி ரிசார்ஸ் சென்டரில் நண்பகல் 12 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெற உள்ளது. புத்தகங்களின் காட்சிப்படுத்தல் மற்றும் விற்பனையுடன் இந்த ஆண்டு நூல் அறிமுகங்கள், கலை இலக்கிய அமர்வுகள் என புத்தகங்களுடன் தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெற உள்ளன. வாசிப்பை நேசிக்கும் அனைவருக்குமான தருணம் இது. தமிழ் நூல்களுடன் இணைவோம், இலக்கியத்தை கொண்டாடுவோம். மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ள www.torontotamilbookfair.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
8: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான, நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச்சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸ் உடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லெஸ் ஓடகீரர் மாதா மாத ரெண்டிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸ் உடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
9: ஒரு நகை வெறும் தங்கம் அல்ல. ஒரு தாயின் அன்பு, தந்தையின் உழைப்பு, மகளின் கனவு, குடும்பத்தின் பாரம்பரியம். பல தலைமுறைகளாக நாங்கள் நகை ஆசாரியர்களாக எங்கள் முன்னோர்களின் கைகளில் பிறந்த கலை இன்று உங்கள் பொன்னான தருணங்களுக்காக புதிய வடிவிலும் தொடர்கின்றது. உங்கள் பாரம்பரியத்தின் பயணத்தில் முகூர்த்தம் ஜுவல்ஸ் 5 ஆண்டுகளை பெருமையோடு கொண்டாடுகின்றது. முகூர்த்தம் பாரம்பரியமும் நவீன அழகும் தரமும் நம்பிக்கையுடனும் மெஜஸ்டிக் சிட்டி மோலில், 416-321-7555. முகூர்த்தம் ஜுவல்ஸ், தலைமுறைகளை இணைக்கும் நம்பிக்கை.
1: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். காலை 11:45 ஆகி இருக்கின்றது. மனிதர்கள் வந்து வேட்டையாடக்கூடிய குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் இருந்தே மனிதர்களிடையே ஒரு முக்கியமான நடத்தை வந்து அவதானிக்கப்படுகின்றது. இப்போதும் இந்த வேட்டையாடக்கூடிய அந்த சமூகங்கள் வாழக்கூடிய பகுதிகளில் அவதானிக்கப்படுகின்ற ஒரு நடத்தை என்னன்னு சொல்லி பார்த்தால், இந்த காடுகளிலே பதுங்கி இருக்கக்கூடிய விலங்குகளை வெளியிலே கொண்டு வருவதற்காக தீமூட்டக்கூடிய அந்த நடத்தையை மனிதர்கள் காட்டுகின்றார்களாம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே இந்த ஹண்டர் குரூப்ஸாக மனிதர்கள் வாழ்ந்த காலத்திலிருந்தே மனிதர்களால் தொடர்ந்து பின்பற்றப்படக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இது காணப்படுகின்றது என்பதைத்தான் வரலாறு தொடர்ந்து சொல்லி வருகின்றது. ஏனென்றால் இந்த விலங்குகளுக்கு வந்து தீப்பரவல் ஏற்படுகின்ற இடங்களிலிருந்து தப்பித்து பிழைக்க வேண்டும் என்று சொல்லி தெரியும். எனவே அவை வந்து தீயை கண்டு பயப்படுகின்றன. எனவே இதன் காரணமாக அந்த தீயிலிருந்து வெளியிலே அவை தப்பித்து ஓடுகின்ற போது அவற்றை இலகுவாகவே வேட்டையாடக்கூடிய மனிதர்களால் பிடித்து விடக்கூடியதாகவும் கூட இருக்கும் என்பதைத்தான் இங்கு தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே இந்த காலத்திலும் கூட இந்த கேம்பிங் செல்பவர்கள் எல்லாம் உருவாக்கக்கூடிய அந்த கேம்ப் ஃபயர் வந்து அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். என்னென்றால் தீயை கண்டு பெரும்பாலான விலங்குகள் அஞ்சி ஓடிவிடுகின்றன. இந்த மாதிரியான ஒரு நடத்தையை ஒரு உயிரினம் காட்டுகின்றது என்று சொல்லித்தான் இப்போதைய ஒரு ஆய்வு முடிவொன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஜேர்னல் ஆஃப் அனிமல் ஈக்காலஜி. அதில் தான் கனடாவில் இருக்கக்கூடிய ஓ நாய்கள், கனேடியன் வோல்ஃப்ஸ் வந்து இதே மாதிரியான ஒரு நடத்தையை காட்டுகின்றன என்று சொல்லி அவதானிக்கப்பட்டிருக்கின்றதாம். நார்த் ஈஸ்ட் பிரிட்டிஷ் கொலம்பியா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஓநாய்களை அவதானித்ததன் விளைவாகத்தான் இப்போதைய இந்த ஆய்வு முடிவுகள் விஞ்ஞானிகளால் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த நார்த் ஈஸ்ட் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் காட்டுத்தீயின் மூலமாக இந்த ஓநாய்கள் ஈர்க்கப்படுவதை விஞ்ஞானிகள் வந்து அவதானித்திருக்கின்றார்கள் என்பதும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. அங்கிருக்கக்கூடிய இக்கோலஜிக்கல் கன்சல்டன்சி ஸ்வாம்ப் டாங்கி சொல்யூஷன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த குழுவை சேர்ந்திருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் என்ன சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், இந்த காட்டுத்தீ ஏற்படுகின்ற அந்த சந்தர்ப்பங்களை அந்த ஓநாய்கள் வந்து தங்களுக்கான அந்த ஹண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக பயன்படுத்தி கொள்ளுகின்றன என்று சொல்லித்தான் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த தீப்பரவல் ஏற்படக்கூடிய அந்த காட்டுப்பகுதியிலிருந்து அடர்த்தியான மரங்களுக்கிடையில் மூஸ் ஆக இருக்கலாம் அல்லது கரிபு, பீவர்ஸ் போன்றவை தங்களது உயிரை காப்பாற்றுவதற்காக தப்பித்து ஓடுகின்றன. எனவே அந்த வாய்ப்பை வந்து இந்த ஓநாய்கள் பயன்படுத்துவதற்காக காத்திருக்கின்றன. இதன் காரணமாகத்தான் இந்த தீப்பரவல் ஏற்படக்கூடிய அந்த பகுதிகளை நோக்கி அவை ஈர்க்கப்படுகின்றன என்று சொல்லித்தான் இங்கு கூறப்படுகின்றது. ஓநாய்கள் வந்து இந்த தீ பரவி இருக்கக்கூடிய அந்த பகுதியின் விளிம்பில் பதுங்கியிருந்து தப்பி ஓடும் இரையை கொத்தி எடுக்க முடியுமா என்று சொல்லி பார்க்கின்றன என்று சொல்லியும் அந்த ஆய்வினை செய்திருக்கக்கூடிய விஞ்ஞானி ஒருவர் சொல்லியிருக்கின்றார். அதே நேரம் ஒரு சில ஓநாய்கள் என்ன செய்கின்றன என்று சொன்னாலாம், அண்மையிலேயே அதிகமாக எரிந்தடைந்திருக்கக்கூடிய பகுதிகளில் எரியாத ஒரு சில குறிப்பிட்ட இடங்கள் இருக்கும். எனவே அந்த இடங்களுக்கு சென்று இரையை தேடுகின்றன என்பதையும் அவர்கள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். ஏனென்றால் அந்த எரியாத ஒரு சில குறுகிய பகுதிகளில் உயிர் பிழைத்திருக்கக்கூடிய ஏனைய ஒரு சில உயிரினங்கள் தங்கியிருக்கலாம். எனவே அந்த இடத்துக்கு சென்று தங்களுக்கான அந்த இரையை அவை தேடுகின்றன என்பது தொடர்பாகவும் கூட அவதானிப்புகள் வெளியிடப்படுகின்றன. தீயிலிருந்து விலகி செல்வதற்கு பதிலாக தீயை நெருங்கி செல்வதனால் ஏற்படக்கூடிய சாத்தியமான அபாயங்களையும் நன்மைகளையும் இந்த ஓநாய்கள் சமன் செய்து கொள்ளுகின்றன என்று சொல்லித்தான் அந்த ஜேர்னலில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு கூறியிருக்கிறார்கள். அதே நேரம் தொடர்ச்சியாக அடிக்கடி இந்த தீப்பரவல் ஏற்படக்கூடிய அந்த பகுதிகளுக்கு அருகில் ஓநாய்கள் வந்து தங்களது வாழ்விடங்களையும் தேர்ந்தெடுக்கின்றன என்பதையும் அதில் தெரிவித்திருக்கின்றார்கள். அதே நேரம் மிக அதிகமான அபாயம் இருக்கக்கூடிய அந்த தீ அதிகம் எரியக்கூடிய பகுதிகளை தவிர்த்து அவை வந்து அந்த தீயின் காரணமாக உருவாகி இருக்கக்கூடிய புகை சூழ்ந்த பகுதிகளுக்கு வேகமாக நகர்கின்றன என்று சொல்லியும் கூட அவற்றின் நடத்தை பெருமாச்சரியத்தை தருவதாகவும் அந்த தகவல்கள் அந்த ஜேர்னலில் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லலாம். ஜேர்னல் ஆஃப் அனிமல் ஈக்காலஜியில் தான் இந்த வால்ஸ் அதுவும் கனேடியன் வால்ஸ் தொடர்பான இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பிரிட்டிஷ் கொலம்பியாவில் பல இடங்களிலும் இருக்கக்கூடிய அந்த ஊசிமுனை காடுகள், அந்த மரங்களை கொண்டிருக்கக்கூடிய போர்
கோரியல் ஈகோசிஸ்டம் வந்து அடிக்கடி தீப்பரவலை தொடர்ந்து சந்தித்து வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். அது வந்து ஒரு அதிகம் காட்டுத்து ஏற்படக்கூடிய பகுதியாகவும் கூட, ஆபத்தான பகுதியாகவும் கூட பார்க்கப்படுகின்றது என்பதையும் கூட ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதுவும் சமீபத்திய ஆண்டுகளில் இந்த பகுதிகளில் காட்டுத்தீயின் பரவல் வந்து பெருமளவிலே அதிகரித்திருக்கின்றது. ஒரு 60 லட்சத்துக்கும் அதிகமான ஹெக்டேர் பரப்பளவு இருக்கக்கூடிய இந்த ஆய்வு பகுதியில் 2023 ஆம் ஆண்டில் கிட்டத்தட்ட ஒரு 14 லட்சம் ஹெக்டேருக்கும் அதிகமான பகுதி வந்து முழுமையாகவே காட்டுத்தீயின் காரணமாக இருந்திருக்கின்றதாம். 2024 ஆம் ஆண்டில் 6,50,000 ஹெக்டேருக்கும் அதிகமான பரப்பளவும் எரிந்து அழிந்திருக்கின்றன என்பது தொடர்பாகவும் கூட கூறப்பட்டிருக்கின்றது என்பதை இந்த பொழுதில் சொல்லிக்கொள்ளலாம். 1911 ஆம் ஆண்டிலிருந்து பிரிட்டிஷ் கொலம்பியா பதிவுகளை பராமரிக்க தொடங்கிய காலத்திலிருந்து இந்த பகுதி முழுவதிலுமே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்டுத்தீ அது ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பாதிப்பை விட அந்த 2 ஆண்டுகள், அதாவது 2023 மற்றும் 2024 ஆம் ஆண்டில் மிக அதிகமான காட்டுத்தீ பதிவாகி இருக்கின்றது என்று சொல்லித்தான் அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. எனவே அதனோடு சேர்த்துதான் இந்த கெனேடியன் வோல்ஸ் அவற்றின் அந்த ஆச்சரியமான ஹண்டிங் பிஹேவியர் தொடர்பாகவும் கூட இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் இது தொடர்பாக நாங்கள் மேலதிகமாக ஆய்வு செய்ய வேண்டும். உண்மையிலேயே அந்த ஓநாய்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகளின் மூலமாகத்தான் உயிர் வாழ்கின்றனவா, அதுக்கு அந்த சர்வைவலுக்கு இப்படிப்பட்ட ஒரு நடத்தை எவ்வளவுக்கு அவசியமானது என்று சொல்லியெல்லாம் கண்டுபிடிப்பதற்கு மேலதிகமாக ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொல்லியும் அந்த ஆய்வாளர்கள் குழு அறிவித்திருக்கின்றது என்பதையும் இந்த பொழுதில் தெரிவித்துக் கொண்டு நாங்களும் நேற்று இன்று நாளையே நிறைவு செய்யப்போன்றும். 11:51 ஆகி இருக்கின்றது. எனவே நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை நாங்கள் நெருங்கியிருக்கின்றோம். சூரிய வெளிச்சம் மிக்க அழகான ஒரு பகல் பொழுதை நாங்கள் தொடர்ந்து அனுபவிக்க இருக்கின்றோம். இப்போது 21-25 உணரப்படுகின்றது. இன்னும் வெப்பநிலை உயர்ந்து 26 இருக்குமாம். கூடிய வெப்பநிலை பிற்பகலில் 33 நாங்கள் உணரப்போகின்றோம் என்பதை இப்போதைய தகவல்கள் சொல்கின்றன. எனவே வெளிச்சம் மிக்க ஒரு சமர் நாளை தான் இன்று நாங்கள் சந்திக்க போகின்றோம். சமர் மாதிரி இருக்கக்கூடிய ஜூலை மாதத்தில் இருப்பது மாதிரியான உணர்வுடன் கூடிய ஒரு நாள் இந்த வருடத்தில் இறுதியாக ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தந்திருக்கின்றது. எனவே அதை அனுபவியுங்கள். வெளிப்புறத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்து விண்டர் சீசனுக்கான தயார்படுத்தலை செய்வதற்கான ஒரு இறுதி வாய்ப்பாகவும் கூட இன்றைய நாள் அமையும் என்பதை நிச்சயம் சொல்லலாம். எனவே இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதைத்தான் இங்கு கூறக்கூடியதாக இருக்கின்றது. இரவில் 14-13 இரவின் உடல்நிலையாகவும் கூட உணரப்படும். 6:37 இன்று சூரியன் அஸ்தமிக்கும் என்பதையும் கூட இங்கு நினைவுபடுத்திக் கொள்ளலாம். இதுவரை நேரமும் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை காலை பொழுதில் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. மிக மகிழ்ச்சியாக இன்றைய நாள் உங்களுக்கு தொடர்ந்து அமையட்டும் என்ற வாழ்த்துக்களோடு இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் மதுமிதா. நன்றி, வணக்கம். நேர்களை மீண்டும் சந்திக்கலாம்.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
1: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேப் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: சந்தஸ்ட் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ்ட் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமினி மிடில்ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
3: குளிர்காலம் நெருங்கிவிட்டது. உங்கள் வாகனத்தை தயார்படுத்த ஸ்கார்போரோ வால்வாலின் எக்ஸ்பிரஸ் கேரை நாடுங்கள். அனைத்து வகையிலான வாகனங்களுக்கும் அனைத்து பிராண்ட் டயர்களும் ஹோல் சேல் விலையில் கிடைக்குமிடம். 4 டயர்கள் வாங்கினால் இன்ஸ்டாலேஷன் அண்ட் அலைன்மெண்ட் செக் முற்றிலும் இலவசம். பனி பொழியும் வரை காத்திருக்காதீர்கள், இன்றே குளிர்காலத்துக்கு தயாராகுங்கள். மாக்கமன் மெக்டிக்கல், பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில், வால்வாலின் எக்ஸ்பிரஸ் கேர். 416-293-4141.
4: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
5: உங்களுக்கு மோர்கேஜ் தேவையா? ஃபர்ஸ்ட் மோர்கேஜ், செகண்ட் மோர்கேஜ், பிரைவேட் மோர்கேஜ் அல்லது பி மோர்கேஜ், எதுவானாலும் தொடர்பு கொள்ளுங்கள். கணேஷ் பாலச்சந்திரன், 416-834-5482. உங்கள் அவசர பிரைவேட் மோர்கேஜ், பி மோர்கேஜ், எதுவானாலும் பேங்கிற்கு மாற்ற வாய்ப்புள்ளது. விவரங்களுக்கு அழையுங்கள் கணேஷ் பாலச்சந்திரன். 416-834-5482. லைசன்ஸ் நம்பர் 13751. மோர்கேஜ் அப்ரூவல் லெண்ட விதிமுறைகள் மற்றும் தகுதிகளுக்கு உட்பட்டது.
6: ஐபி கோல்ட் ஹவுஸ், திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
5: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
7: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
5: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
8: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074. 416-704-8074.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: அறிய வேண்டியவை முதல் அரிய விடயங்கள் வரை, இனிய பாடல்கள் முதல் இன்றி அமையாத செய்திகள் வரை, ஈஸ்ட் எஃப்எம் வாட்ஸ்அப் டொரண்டோ திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை. வாட்ஸ்அப் டொரண்டோ.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். நன்றி மதுமிதா. இன்று அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி 2026ஆம் ஆண்டின் செவ்வாய்க்கிழமையின் ஒலிபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கும் வலிமை போன்று நீங்கள் 3 மணி வரை இஸ்டஃபமில் கேட்க இருப்பது வாட்ஸ்அப் ரவுண்டோ. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருக்க போகும் நான் இரஜா. இனிமையான மதிய வணக்கம் நேர்களே. இன்றைக்கும் ஏராளமான செய்திகள், இனிய பாடல்களோடு உங்களுக்காக வருவதற்கு தயாராக இருக்கின்றன. நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க 102.7 இருக்கின்றது, eastfm.ca இருக்கின்றது. அதேபோன்று eastfm ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதனுடைய நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். eastfm தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அல்லது மின்னஞ்சலும் இருக்கின்றது eastfm102.7@gmail.com. அப்படி வந்து நீங்கள் வெளியே நாங்கள் வானிலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 22ஆக இருக்கின்றது. ஒரு சிறந்த காலநிலை தான் இன்றைய நாள். அதே வழியில் 25 என்ற அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கப் போகின்றது. நாளை 18 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். எரிபொருள் விலையையும் நாங்கள் பார்க்கலாம், என்ன நடைபெறும் அப்படின்னு சொல்லி. நள்ளிரவுக்கு பின்னர் மாற்றம் இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்க்கலாம். நீட்டிலிருந்து வந்து இன்றைக்கு எந்த மாற்றமும் தெரிவிக்கப்பட்டிருக்கவில்லை. இன்றைக்கு நள்ளிரவுக்கு பின்னர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தால் இன்றைக்கும் எந்த மாற்றமும் தெரிவிக்கப்படவில்லை. 12 மணி 2 நிமிடம் வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

பன்னிரெண்டு மணி 6 நிமிடம். சரி, பாட்டுக்குள்ள முருகனை வச்சு பாடி நாங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வச்சிருக்கிறோம். சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். சிட்டி வந்து சொல்லியிருக்கிறது என்ன விஷயம்னு சொன்னால், இந்த அட்வான்ஸ் ஓட்டிங் டொரண்டோவிலே இடம்பெற்றிருந்தது தானே 6 தேதியிலிருந்து 11 தேதி வரையில் இடம்பெற்றிருந்தது. இதில் வந்து வளமைக்கு மாறாக இந்த தடவை வந்து அதிகளவிலான மக்கள் வந்து ஓட் பண்ணியிருந்தார்கள் அட்வான்ஸ் ஓட்டிங்கில் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. 2022 ஆண்டிலே பார்க்கையில் டொரண்டோ முனிசிபல் எலெக்ஷன்ஸில் 115,911 வாக்காளர்கள் வந்து வாக்களித்திருந்தார்களாம். ஆனால் 2026 ஆண்டில் பார்க்கையில் 222,550 பேர் வந்து எலிஜிபிளான வாட்டர்ஸ் வந்து வாக்களித்திருந்தார்கள் அந்த 6 நாட்களில் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2 மடங்கு அப்படின்னு சொல்லலாம். அதே போன்று ஒரு மேயரல் பை எலெக்ஷன் வந்து 2023 ஆண்டு நடைபெற்றது. அந்த வேளையிலே 129,745 வாட்டர்ஸ் வந்து வாக்களித்திருந்தார்களாம். எப்படி பார்த்தாலும் நாங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த தடவை வந்து 222,550 எலிஜிபிள் வாட்டர்ஸ் வந்து வாக்களித்திருந்தார்கள். கிட்டத்தட்ட டபுள் அப்படி என்று சொல்கின்ற அளவுக்கு. சரி, எல்லாருக்கும் ஜோராறு கைதட்டி கொள்ளலாம். ஒரிஜினல் எலெக்ஷன் எப்போது இடம்பெறப்போகுது அப்படின்னு சொன்னால் அக்டோபர் 26 தேதி. இந்த அட்வான்ஸ் ஓட்டிங்கில் வந்து வாக்களிக்காதவர்கள் நீங்கள் இந்த அக்டோபர் 26 தேதி வாக்களித்துக் கொள்ள முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 12:08 வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
0: எல்லாத்தையும் பார்த்துக்கொள்றாங்க. அதை அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
2: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பர் சொல்லுங்க.
0: 416-788-2426.
3: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
4: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன். 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன். ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
5: உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி, சிஐபிசி, பிஎம்ஓ, டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா, ரஷ் க்ளோசிங் தேவையா, வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா, அழையுங்கள். ஜெனிஷான், மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742.
6: துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
3: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
6: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
7: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.
8: ஈஸ்ட் எஃப்எம்.

12:23 இஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்து கொண்டிருக்கின்றது. சரிந்த வழியிலே பார்க்கலாம், இந்த கனடாவிலே பல பகுதிகளில் வந்து இந்த நேர மாற்றம் இருக்கும். பகல் நேரத்தை சமர் டைமில் வந்து இந்த பகல் நேரத்தை வெளிச்சத்தை வந்து நாங்கள் பயன்படுத்துகின்ற விதத்திலேயே டே லைட் சேவிங் அப்படின்னு சொல்லி ஒரு நேர மாற்றம் இருக்கும். அதற்கு பின்னர் வந்து மீளவும் இன்று வரும்போது அந்த மாற்றத்தை வந்து மீளவும் நாங்கள் நிறுத்திவிட்டு வளமையான டைமுக்கு இருப்போம். சரி, இப்படியான ஒரு மாற்றம் பல இடங்கள் ஒன்டாரியோ உட்பட நடைபெற்று கொண்டிருந்தது. ஆனாலும் ஒரு சில இடங்களில் இது எங்களுக்கு தேவையில்லை, இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குன்ற மாதிரி சொல்லி அதை வந்து சில இடங்கள் இனி மாற்றமின்றி இருக்கப்போகுது அப்படின்னு சொல்லி, ஒன்று டேலைட் சேவிங் டைமில் இருக்கும் அந்த ஒரு மணி நேரம் முன்கூட்டி போகிற மாதிரி, இல்லாவிட்டால் வழக்கமான டைமில் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்டாரியோவுக்குள்ள கூட இது வரப்போகிறது, ஆனால் ஒன்டாரியோட எல்லா இடங்களிலும் இல்லை. ஒன்டாரியோவினுடைய நார்த் வெஸ்டர்ன் பகுதிகள் சிலவற்றில், அதாவது வடமேற்கு பகுதியின் சில பகுதிகளில் வந்து நிரந்தரமாக இந்த டே லைட் டைமுக்கு வந்து மாற்றப்பட இருக்கின்றதாம். இந்த மாற்றம் நவம்பர் 1 முதல் வர இருக்கிறது அப்படின்னு சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கிறது. மணிடோபாவோடு சேர்ந்து இருக்கின்றது கேட்ட வகையிலே, மணிடோபாக்கு அருகே இருக்கக்கூடிய ஒன்டாரியோவினுடைய இந்த வடமேற்கு பகுதிகளில் சில பகுதிகள் தான் நிரந்தரமாக பகல் நேரத்துக்கு மாற இருக்கின்றது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி அநேகமாக வந்து பழங்குடியின சமூகங்கள் இருக்கின்ற ஒரு பகுதியாகவும் இருக்கின்றது என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. 12:25 சரி, அதிர்ஷ்டத்திர பக்கம் நாங்கள் போனோம்னு சொன்னால், இன்றைக்கு இந்த 85 மில்லியன் கனடாவினுடைய லொட்டோ வரலாற்றிலேயே வந்து அதிகளவான பரிசு தொகை இன்றைக்கு இருக்க போகிறது. லொட்டோ மேக்ஸினுடைய இந்த ஜாக்பாட் பரிசு தொகை 85 மில்லியன், அதோடு 16 மேக்ஸ் மில்லியன் பரிசு தொகை, அதையும் தாண்டி 100,000 டாலர்ஸ், $100,000 வந்து பரிசு தொகையும் இருக்க போகிறது. 85 இப்படி பரிசு வாரி குமிக்க இருக்கிறாங்க. இதில் யாருக்கும் அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையான்னு சொல்லி பொறுத்திருந்து தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அடிக்கடி இந்த பிள்ளை சொல்லுது எப்படின்னு சொல்லி நினச்சி நீங்கள் யாராவது வின் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்களுக்கும் ஒரு பகுதியை தரலாம். சரி, அது உங்களுடைய சாய்ஸ். 12:26 வாட்ஸ்அப் ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

என்றும் இசையுடன். ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: டொரண்டோவின் மாநகர சபை தேர்தலுக்கான முன்கூட்டிய வாக்களிப்புகளில் சாதனை அளவிலான வாக்குகள் பதிவாகியுள்ளன. 6 நாட்கள் இடம்பெற்ற முன்கூட்டிய வாக்களிப்புகளில் 2,22,000 மேலானோர் வாக்களித்துள்ளனர். இவ்வண்ணிக்கை டொரண்டோவின் கடந்த 2 மாநகர சபை தேர்தல்களின் முன்கூட்டிய வாக்குப்பதிவுகளை விட 92% அதிகமானதாகும். ஒன்டாரியோவின் வடமேற்கு பிராந்தியத்தில் நேரத்தை மாற்றமின்றி நிரந்தரமாக பேணும் நடவடிக்கைகளை மாகாண அரசு முன்னெடுத்துள்ளது. மணிடோபா மாகாணத்திற்கு சமாந்தரமாக நேரத்தை பேணும் நோக்கில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பூர்வகுடியின சமூகங்கள், நகராட்சிகள் மற்றும் வணிகங்களிடையே நேர மாற்றத்தை நிரந்தரமாக்குவது தொடர்பில் ஒருமித்த கருத்து நிலவுவதாக ஒன்டாரியோ பூர்வகுடியின விவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் நீண்ட காலமாக தாமதிக்கப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பில் அரசியல் கட்சிகளுடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட எதிர்பார்த்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். மக்கள் பிரதிநிதிகள் இல்லாமல் மாகாண சபைகள் இயங்குவது ஜனநாயகத்திற்கு விரோதமானது என சுட்டிக்காட்டிய அவர், எனினும் மாகாண சபை தேர்தல் குறித்து தீர்மானம் எடுக்கும் அதிகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு இல்லை என கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் மீது திமுக முன்வைத்த கடுமையான விமர்சனங்களை அடுத்து இருதரப்புக்கும் இடையில் வார்த்தை போர் மூண்டுள்ளது. காங்கிரஸ் தனது வாயை அடக்க வேண்டுமென்றும் இல்லையேல் அடக்கப்படும் எனவும் திமுக எச்சரித்திருந்தது. இந்நிலையில் தமது கேள்விகளுக்கு திமுக பதிலளிக்க வேண்டுமே தவிர திமுகவின் மிரட்டலுக்கு அடிபணிய முடியாது என காங்கிரஸ் தெரிவித்துள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். உங்கள் கார், வீடு, வாடகை வீடு, பிசினஸ், கமர்ஷியல் இன்சூரன்ஸ் எதுவாகினும் நீங்கள் இப்போது செலுத்துகின்ற மாத கட்டணத்தில் 25% வரை சேமிக்க முடியும். இலவச ஆலோசனைகளை பெறுவதற்கு தமிழில் பேச அழையுங்கள் இன்சூரன்ஸ் புரோக்கர் நிரோ குமார். 6479826476. 10 அதிகமான நிறுவனங்களிடமிருந்து உங்கள் இன்சூரன்ஸ் பாலிசியினை பெறுகின்ற வாய்ப்புள்ளது. மேலதிக விவரங்களுக்கு இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்ட் நிரோ குமார், இன்சூரன்ஸ் புரோக்கர் நோவிங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன். தமிழிலும் உரையாடலாம். 6479826476. 6479826476.

0: music.
1: On your favorite station, 102.7.
0: It's East FM.
2: Krish, live in Toronto.
3: October 17th, சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு கனடா ஈவென்ட் சென்டரில் இலக்கம் 300 வாட்டர் ஸ்ட்ரீட் விட்பி.
2: பிரபல பின்னணி பாடகர் கிறிஸ்டுடன் சின்மயி, சௌந்தர்யா, மகிஷா, அஜீஷ், இன்னும் பலர்.
4: ஒரு சின்ன தாமரை.
3: டிக்கெட்டுக்கு முந்திக் கொள்ளுங்கள். விவரங்களுக்கு 6479952929
2: ticketme.ca அல்லது eventbrite.ca.
3: Latika Productions, Chris live in Toronto.
5: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
5: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
5: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
6: 416-293-7287
5: மற்றும் 30 நியூ டெல்லி Drive Unit 67 Markham
6: 416-461-6401.
7: Ajax Nissan and Infinity இல் சேவிங்ஸ் ஈவென்ட். 2026 Nissan Rogue SUV களையும் 0% ரேட்டில் பைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% பைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் பைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% பைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 437-477-7960 437-477-7960.
8: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 6 4 7 2 9 3 5 8 9 9.
9: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
10: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
9: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
5: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markhaman Steels, Red Building இன் உள்ளே. 416-291-3232.
11: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
12: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
0: FM 102.7 East FM.

பன்னிரண்டு மணி 46 நிமிடம். நான் இப்போ தான் சொல்ல போகிறேன் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், இந்த கருத்து கணிப்பு, அதாவது எலெக்ஷன் நெருங்கி வருகின்றது, அட்வான்ஸ் வாட்டிங் டொரண்டோவை பொறுத்தளவிலே ஏற்கனவே நிறைவு பெற்றிருக்கின்றது. இனி வந்து அக்டோபர் 26 தான் அந்த கிளைமேக்ஸ் டே. சரி, அன்றைக்கு வந்து மிச்சம் மீதி இருக்கிறவங்க, இது வரையில் முன்கூட்டிய வாக்களிப்பு செய்யாதவங்க, நீங்கள் போய் வாக்களித்துக் கொள்ள முடியும். நாளைக்கு, அதாவது அக்டோபர் 14 நண்பகலுக்கு முன்னர் கிடைக்கக்கூடியதாக நீங்கள் தபால் மூலம் வாக்களிக்கின்றவர்கள் யாராவது இருந்தீங்க என்று சொன்னால், உங்களுடைய வாக்குகள் நாளை நண்பகலுக்கு முன்னர் கிடைக்கக்கூடியதாக உங்கள் வாக்குகளை அனுப்பிக்கொள்ள வேண்டும் என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். இது டொரண்டோ வாசிகளுக்கானது. சரி, இந்த நேரத்திலே வந்து மேயரல் கேண்டிடேட்ஸ், அவங்களுக்கு இடையிலே குறிப்பாக இப்போது மேயராக இருக்கின்ற ஒலிவியா சாவ், அதே போன்று கவுன்சிலர் பிராட் பிராட்ஃபோர்ட், இவங்க ரெண்டு பேருக்கும் மிகுந்த போட்டி நிலவி வருகின்றது. பல விடயங்கள், வாக்குறுதிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையிலே இன்றைக்கு வெளியான நானோஸ் பாலிங், இதில் வந்து இந்த கருத்து கணிப்பு முடிவில் 757 டொரண்டோ வாசிகள் வந்து பங்கேற்றிருக்கின்றார்கள் அக்டோபர் 8 முதல் 10 வரையில். இதில் யாருக்கு வாக்களிப்பது அப்படி என்று சொல்லி முடிவெடுத்தவர்களிடையே 51% ஒலிவியா சாவ் அவர்களுக்கும், 47% பிராட் பிராட்ஃபோர்ட் அவர்களுக்கும் தங்களுடைய வாக்கு அப்படி என்று சொல்லி கூறியிருக்கின்றார்கள். அதே போன்று இந்த யாருக்கு வாக்களிப்பது என்று சொல்லி முடிவெடுத்த அல்லது முடிவெடுக்காத எலிஜிபிளான அனைத்து வாட்டர்ஸையும் பார்க்கையிலே 43% ஒலிவியா சாவ் அவர்களுக்கு ஆதரவாகவும், அதே போன்று 39% பிராட்ஃபோர்டுக்கும், 1% வேறொருத்தருக்கு, இவங்க ரெண்டு பேரும் இல்லை வேறு யாருக்காவது அப்படின்னு சொல்லியும், 17% நாங்கள் இன்னும் டிசைட் பண்ணல, நாளுக்குத்தானே கொஞ்சம் விடுங்க அப்படின்ற மாதிரி இருக்கின்றார்களாம். சரி, இப்போ பார்த்தால் இந்த டபுள் டிஜிட்டிலெல்லாம் ஒலிவியா சாவ் அவர்கள் பிராட்ஃபோர்ட் அவர்களை முந்தி கொண்டிருந்தார். ஆனால் இப்போ தேர்தலும் நெருங்கிவார் இந்த நேரத்தில் வந்து இந்த ரெண்டு பேருக்கும் இடையிலான போட்டி மிக நெருக்கமாக இருக்கின்றது. வெறும் ஒரு 4 அல்லது 3.5% தான் ஒலிவியா சாவ் அவர்கள் லீட் பண்ணியிருக்கிறார். மிகவும் ஒரு கடுமையான போட்டியாக தான் இது பார்க்கப்படுகின்றது. பிராட் பிராட்ஃபோர்ட் அவர்களுக்கான ஆதரவு அதிகரித்து வருகின்றது. ஒலிவியா சாவ் அவருக்கும் இவருக்கும் இடையிலான அந்த போட்டி தன்மை என்பது, இவருடைய அந்த லீடிங் வந்து குறைந்து வருகின்றது. 4% தான் அதிகளவாக இருக்கின்றது இங்கே மதிப்பிடப்பட்டிருக்கின்றது. கடந்த வாரம் பார்க்கையில் 10 புள்ளிகளினால் இவர் முன்னிலை வைத்திருந்தார் சாவ் அவர்கள். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 3.5% தான் நாம் வந்து டிசைட் பண்ணிய வாட்டர்ஸிடையே இவர் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்றார். 12:48 வாட்ஸ்அப் டொரண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஃபார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். பிஎஸ்டபிள்யூ ப்ரோக்ராம்ஸின் வழக்கமான 8,090 டாலர்கள் கட்டணம் 4,999 டாலர்கள் மாத்திரமே. ஃபார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான 3,500 டாலர்கள் கட்டணம் 1,999 டாலர்கள் மாத்திரமே. ஃபார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது.
2: 6478334998 எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்
3: என்னது
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். 2,500 டாலருக்கு மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் 200 டாலர்கள் செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
5: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலக தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு மரபு ஆய்வு புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
6: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மறு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTAக்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில், குட் லைஃப் ஃப்ளோரிங். 416-293-0550, 416-293-0550, goodlifeflooring.ca.
7: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர். 416-821-0462, 416-821-0462. சம் கண்டிஷன் அப்ளை.
8: பாட்டுக்கொரு பண்பலை. East FM 102.7.

1:02 ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரான்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. 24 இப்போது வெப்பநிலை உயர்வடைந்திருக்கின்றது. 25 அடுத்த மணித்தியாலத்தில் இன்றைய நாளுடைய அதிகுடி வெப்பநிலையை நாங்கள் பெற இருக்கின்றோம். நாளைக்கு 18 இருக்க போகிறது அதிகுடிய வெப்பநிலை. அதேபோன்று இன்றைக்கு தான் அந்த ஒரு சிறப்பான ஒரு வெப்பநிலை என்றும் சொல்லலாம். இனி வருகின்ற நாட்களில் ஒரு ஆவரேஜாக ஒரு 15-16 இப்படித்தான் நாங்கள் பெற இருக்கின்றோம். அதே போன்று எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் எந்த மாற்றமும் தெரிவிக்கப்படவில்லை. நீங்களும் எங்களோடு இணைந்திருக்கதே 102.7 இருக்கின்றது. அதே போன்று eastfm.ca இருக்கின்றது. உலகத்தின் எந்த இடத்திலிருந்தும் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்வதற்கு eastfm ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதனுடாம் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். ஆப் ஸ்டோர்ஸில் அல்லது eastfm.ca செல்வதன் மூலமும் நீங்கள் இலகுவாக eastfm ஆப்பை இலவசமாக டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். பிரத்தியமாக தயாரிக்கப்படுகின்ற செய்திகள், காணொலிகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் eastfm தமிழுடாகவும் யூடியூபில் eastfm 102.7 உடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். eastfm தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 மின்னஞ்சல் இருக்கின்றது eastfm102.7@gmail.com.

6:08 மிஸ்டர் ஃபேம் மூடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். கனடா ஜோண்டர்லேண்ட் வந்து நேற்றைய நாள் தெரிவித்திருக்கின்றார்கள். என்ன விஷயம் அப்படி என்று சொன்னால், தாங்கள் ஒரு 2 ரோலர் கோஸ்டர்ஸை வந்து மூடுகின்றோம் அப்படி என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றார்கள். டெம்பரரியாக இந்த மூடல் இடம்பெறுகின்றது, ஆனால் இது எப்போது திறக்கும் என்று சொல்லி அவங்க இதுவரையில் தெரிவிக்கவில்லை. என்ன காரணம் அப்படி என்று சொன்னால், அமெரிக்காவிலே வந்து ஜோர்ஜியாவில் இருக்கின்ற இவர்களுடைய அந்த இங்கே ஒண்டர்லேண்டில் கனடா ஒண்டர்லேண்டில் இருக்கக்கூடிய 2 ரோலர் கோஸ்டர்ஸுக்கு ஒப்பான ஒரு ரோலர் கோஸ்டரில் வந்து ஒரு நபர் வந்து உயிரிழந்திருந்தாராம். இதன் அடிப்படையிலே தான் ஒரு முன்னெச்சரிக்கையாக தாங்கள் இந்த 2 ரோலர் கோஸ்டர்ஸையும் வந்து டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணுகின்றோம், அவை இனி இயங்க போவதில்லை அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள். அந்த டைம் லைன் இதுவரையில் தெரிவிக்கப்படவில்லை, எப்போது இது திறக்கப்படுமா இல்லையா அப்படின்னு சொல்லி சிக்ஸ் ஃப்ளாக்ஸ் வந்து இதை கூறியிருக்கின்றது. பெஹாமத் அதே போன்று லெவியத்தான், இந்த 2 ரோலர் கோஸ்டர்ஸும் தான் இப்போது மூடப்பட்டிருக்கின்றன என்பது சொல்லப்பட்டிருக்கின்றது. நேற்று இது தொடர்பாக கனடா ஒண்டர்லேண்ட் வந்து அறிவித்திருக்கின்றது. ஆகவே இதையும் ஒண்டர்லேண்ட் பிரியர்கள் கவனத்தில் கொள்ள முடியும். ஜோர்ஜியாவில் வந்து கோலியாத் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ரோலர் கோஸ்டர், இது வந்து 113 கிலோமீட்டர் பர் அவரில் இயங்குமாம். 61 மீட்டருக்கு உயரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இதில் தான் ஒரு உயிரிழப்பு இடம்பெற்றிருக்கின்றது. இது வந்து குறைந்தபட்சம் 7வதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜோர்ஜியா பார்க்கில் 2006 ஆண்டில் இது திறக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நேரமே வந்து ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருந்தது அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியான ஒரு நிலையில் தான் கனடா ஒண்டர்லேண்ட் அங்கே வந்து இந்த வான்ல இருக்கக்கூடிய லொக்கேஷனில் இந்த குறிப்பிட்ட 2 ரோலர் கோஸ்டர்ஸும் வந்து முட்கூட்டிய அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இவை மூடப்பட்டிருக்கின்றன. நல்ல விஷயம்தான். உயிர் பெருசா இல்லை உங்களுக்கு ரோலர் கோஸ்டர் பெருசான்னு சொன்னால் நிச்சயமாக எல்லாரும் உயிரைத்தான் பார்ப்பாங்க. அதனால தான் அவங்களும் அப்படி செய்திருக்கின்றார்கள். 1:10 அதே போன்று இந்த ஆல்பர்ட்டாவினுடைய எலெக்ஷன் அது தொடர்பான செய்தி எல்லாம் இருக்கின்றது. இன்னும் ஏராளமான செய்திகளும் இருக்கின்றன, அவற்றை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதிர்ஷ்டம் பக்கமும் இருக்கு ஒரு இன்னும் ஒரு நியூஸ், அதையும் நாங்கள் பார்க்கலாம். லட்டிகா ஜுவல்லரி அண்ட் ஈழநிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கிரிஷ் லைவ் இன் டொரண்டோ வருகின்ற சனிக்கிழமை விட்பி கனடா ஈவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். பிரபல தென்னிந்திய பின்னணி பாடகர் கிரிஷுடன் கெனடிய பாடகர்கள் சின்மயி, சௌந்தர்யா, மகிஷா, அஜீஷ் இன்னும் பலர். டிக்கெட்ஸ் $35 முதல். டிக்கெட் MI.CA-யிலும் ஈவெண்ட் பிரைட்டிலும் டிக்கெட்டுகளை பெறலாம். வருகின்ற சனிக்கிழமை October 17 300 வாட்டர் ஸ்ட்ரீட் விட்பியில் கனடா ஈவெண்ட் சென்டரில் கிரிஷ் லைவ் இன் டொரண்டோ. விவரங்களுக்கு 6479965922 அல்லது 6475490059.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: Productions, விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லைவ் ரஞ்சித் ஆலப் ராஜு ராகு நம்பியார் இவர்களுடன் மாலவிகா சுந்தர் வேல் முருகன் பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசை கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள் மக்கா லைவ் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் vjproductions.ca-யிலும் பெற்றுக் கொள்ளுங்கள் எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
2: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல் கமர்ஷியல் ரெசிடென்சியல் இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்துக்கும் நம்பிக்கையான சேவை ஆபீஸ் ரீட்டைல் ஸ்டோர் ரெஸ்டாரண்ட் மெடிக்கல் ஆபீஸ் இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை இவி சார்ஜர் இன்ஸ்டாலேஷன் 100 ஆம்பில் இருந்து 200 ஆம்ப் பேனல் அப்கிரேட் ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் பாட் லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும் பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் புர்வை அழையுங்கள் 416-989-4700 416-989-4700
3: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக் கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, தி பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ, 416-535-2323, 416-535-2323.
4: சரோசு மீனாட்சி அம்மன் ஆலயம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி இலக்கு 328 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 25, மிரோஃபீல்ட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560
5: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் இப்போது த சேல் டு ரிமெம்பர், நோ சார்ஜ் 10 இயர் அல்லது 160,000 கிலோமீட்டர் எக்ஸ்டெண்டட் கம்ப்ரஹென்சிவ் கோல்டு வாரண்டி. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் நோ சார்ஜ் ஸ்னோ டயர்ஸ், ஸ்டீல் ரிம்ஸ் அண்ட் TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் ரேட் ரிடக்ஷனை பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட்களுக்கு 0% ஃபைனான்ஸ் ரேட். ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் த சேல் டு ரிமெம்பர். தமிழில் பேச அகமது தம்சேன், 4378607002.
6: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங், 416-626-8421.
7: இப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102

0: நெளியிற கொடையிற சரியிற அலையிற
1: ஒட்டி கொழையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற பெறப்பட்டு கலையிற
0: நெளியிற என குத்தி கொடையிற கொடி கொத்தா சரிகிற ஒரு பிச்சை.

1:26 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. உங்கள் அபிமான ஆல்பியன் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே கேப்ரிஸ் ஆப்பலோ யோக் சினிமாஸில் ஜேசன் சஞ்சய் இயக்கத்தில் சிக்மா மற்றும் மீசிய முறுக்குட்டு, ஏழு கடல் ஏழு மலை, பாத்தா அன்பில் அவன் டாரத்தி ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு ஆல்பியன் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே கேப்ரிஸ் ஆப்பலோ மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள். சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். ஆல்பர்டன்ஸ் வந்து வருகின்ற திங்கட்கிழமை, அதாவது அக்டோபர் 19 தாங்க வந்து முக்கியமான ஒரு வாக்கெடுப்பில் ஈடுபட இருக்கின்றார்கள். அதாவது கனடாவோடு தொடர்ந்து அவர்கள் இணைந்திருப்பதா, அதாவது இல்லாவிட்டால் அவர்கள் தனிநாடாக மாறுவதா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ தெரியல. நீண்ட காலமாக இப்படி ஒரு நிலை அங்கேயே இருந்து வருகின்றது. இடையிலே அது தொடர்பாக அந்த பேச்சு வந்து நிறுத்தப்பட்டிருந்தது, ஆனால் மீளவும் வந்து எழுச்சி பெற்றிருக்கின்றது. சரி, இந்த நேரத்திலே வந்து நேற்றைய நாள் தேங்க்ஸ் கிவிங் உரையிலே கனடிய பிரதமர் மாக்கானி அவர்கள் கூட, அதுவும் இப்போது இருக்கின்ற ஒரு முக்கிய ஒரு காலகட்டத்திலே கெனடியன்ஸ் எல்லாருமே வந்து ஒன்றாக இருக்க வேண்டியது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதுவும் ஆல்பர்ட்டாவை பொறுத்தளவிலே அவர்கள் நீண்ட காலமாக இந்த நாட்டை வந்து கட்டி எழுப்புவதற்காக பல தலைமுறைகளாக உழைத்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி, எவ்வளவு ஒற்றுமையாக இருப்பது நாங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி பல விடயங்களை கூறியிருந்தார். அதே போன்று ஆல்பர்ட்டாவினுடைய பிரீமியர் கூட தனக்கும் தொடர்ந்து கனடாவோடு இணைந்திருப்பது தான் விருப்பமானது அப்படின்னு கூட சொல்லியிருந்தார். சரி, இந்த நிலையிலே என்ன நடைபெறப் போகிறது அப்படின்னு சொல்லி மக்கள் தீர்மானிக்க இருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே இன்றைக்கு வந்து ஒரு செய்தி இந்த தேர்தல் தொடர்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 310 அளவிலான அட்வான்ஸ் போலிங் ஸ்டேஷன்ஸ் வந்து ஆல்பர்ட்டாவிலே இன்றைக்கு ஓபன் ஆகி இருக்கின்றதாம். ஒரு வரலாற்றில் இல்லாத அளவுக்கு மிக பெருந்தொகையானோர் இதில் வாக்களிப்பார்கள் அப்படின்னு சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகின்றதாம். ஒரு 10 கேள்விகள் வந்து அவர்களிடம் கேட்கப்பட இருக்கின்றன. அதற்கு வந்து அவங்க எக்ஸ் அப்படின்னு சொல்லி தங்களுடைய அந்த வாக்குகளை அளிக்கப் போகின்றார்கள் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல் 9 கேள்வியும் வந்து கனடாவினுடைய கன்ஸ்டிடியூஷன், அதே போன்று இமிக்ரேஷன் சார்ந்ததாக இருக்க போகிறதாம். அரசியல் அமைப்பு மற்றும் குடியுரிமை தொடர்பான விடயங்களை உள்ளடக்கியதாக 9 கேள்விகள் இருக்குமாம். 10th கேள்விதான் இந்த சர்ச்சைக்குரிய ஒரு கேள்வி. அதாவது கனடாவிலே தொடர்ந்து தாங்கள் கனடியனாகவே இருப்பதா, அல்லது வந்து ஒரு 2nd கட்ட ஒரு அடுத்த வாக்கெடுப்பை நடத்துவதா இந்த கனடாவிலிருந்து பிரிந்து செல்வது தொடர்பாக அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு கேள்வி 10th கேள்வி இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் அடுத்த இனி வரப்போகின்ற விஷயங்கள் தீர்மானிக்கப்படுமாம். 20th தேதி, அதாவது எலெக்ஷனுக்கு அடுத்த நாள் வருகின்ற செவ்வாய்க்கிழமை, இது தொடர்பாக அந்த கேள்விக்கு பதில் தெரிந்துவிடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றதாம். 1:28 நிமிடம்.

என்றும் இசையுடன். ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: அல்பர்டாவின் பிரிவினையோடு தொடர்பு பட்ட வாக்களிப்பிற்கான முன்கூட்டிய வாக்குப்பதிவுகள் இன்று ஆரம்பித்துள்ளன. கனடாவிலிருந்து பிரிவதற்கான பொது வாக்கெடுப்பு அவசியமா என்பது அடங்கலாக 10 கேள்விகளுக்கு அல்பர்டா மக்கள் பதில் அளிக்க உள்ளனர். 5 நாட்கள் முன்கூட்டிய வாக்குப்பதிவுகளை அடுத்து எதிர்வரும் 19 தேதி முழுமையான வாக்களிப்புகள் இடம்பெற்று மறுநாள் முடிவுகள் வெளியாகும். டொரண்டோவின் 35% மக்கள் தாம் வாழும் பகுதிகள் இரவில் பாதுகாப்பானவை என உணரவில்லை என்று புதிய கனடா பல்ஸ் இன்சைட்ஸ் கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவித்துள்ளன. எனினும் ஒரு வருடத்திற்கு முன்னரை விட இச்சதவீதம் 3% குறைவடைந்துள்ளது. அவசர நிலையொன்றின் போது டொரண்டோ காவல்துறையின் வருகை தாமதமாக இருக்கும் என அஞ்சுவோரின் சதவீதம் 68% உள்ளதுடன் இச்சதவீதமும் ஒரு வருடத்தில் 4% குறைவடைந்துள்ளது. இலங்கையில் சிறையில் அடைக்கப்படும் பிக்குகளிற்கு சிறப்பு சலுகைகளை வழங்கும் வகையில் சிறைச்சாலை சட்டங்களில் மாற்றங்களை ஏற்படுத்த துரித நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தி அரசு தெரிவித்துள்ளமை கவனம் பெற்றுள்ளது. பொது மன்னிப்பு ரத்து செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட ஞானசார தேரரின் காவியுடை களையப்பட்டு சிறைச்சாலை உடை வழங்கப்பட்ட சர்ச்சைகளில் சட்ட விதிகளில் எவருக்கும் சலுகைகள் இல்லையென அரசாங்கம் வாதிட்டிருந்தது. ஆந்திர மாநிலத்திற்கு உத்தியோகபூர்வ பயணத்தை மேற்கொண்ட தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அம்மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவுடன் பேச்சுக்களை நடத்தியுள்ளார். கிருஷ்ணா நதிநீர் திறப்பு, கோதாவரி, கிருஷ்ணா காவிரி நதிகளின் இணைப்பு ஆகிய விடயங்கள் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளன. இரு மாநில வளர்ச்சி தொடர்பில் ஆந்திர முதல்வருடன் பேசியதாக முதலமைச்சர் விஜய் கூறியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: இந்த வாரம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs, call Swapna at 416-888-9492.
2: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். இப்போ ஆன்டாரியோல வந்து லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டில் புது ரூல்ஸ் வரப்போகுது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். அப்படி வந்து நீங்கள் ஒரு டெனண்ட்டுக்கு N4 நோட்டீஸ் தரீங்க, ரெண்ட் பே பண்ணாததுக்காக அப்படின்ட்டு நீங்கள் தந்தீங்களனாக்கா, முந்தி அந்த நோட்டீஸ் பீரியடுக்கு 14 days இருந்தது நீங்கள் லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டில் பதியறதுக்காக. இப்போ அந்த நோட்டீஸ் டைம் வந்து 7 மாறி இருக்கு. ஒருத்தர் வந்து ரெண்ட் உங்களுக்கு தொடர்ச்சியாக லேட்டாக தராங்க, விச் மீன்ஸ் அவங்க எப்பவுமே 7 இல்லை அதுக்கும் கூட லேட்டாக ஆக்குறாங்க. 3 தடவை 6 பீரியடில் அவங்க லேட்டாக பண்ணாங்களானா, இதுக்கு வந்து கன்சிஸ்டன்ட்லி தொடர்ச்சியாக ரெண்ட்டை லேட்டாக பே பண்ணுறாங்கன்னுட்டு அர்த்தம். நீங்கள் அதுக்காகவும் அவங்கள லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டுக்கு கூட்டிகிட்டு போய் எவிக்ட் பண்ணலாம் அந்த டெனண்ட்டை வீட்டிலேருந்து. அப்படி ஒரு டெனண்ட்டை வந்து நீங்கள் ஹியரிங்க்கு கூட்டிகிட்டு போகிறீங்க, அண்ட் அவங்க வந்து ஏதாவது மெயின்டெனன்ஸ்க்காக இஷ்யூ சொல்கிறாங்க, வீட்டில் இது சரியில்லை அது சரியில்லை அதனால தான் நான் ரெண்ட்டை பே பண்ணாமல் விட்டேன் அப்படின்ட்டு சொன்னாங்களேனா, இப்போ புது ரூல் பிரகாரம் அவங்க வந்து 6 என்ன காஸ்ட் ஆப்போடுதோ அந்த மெயின்டெனன்ஸ்க்கு, அதோட 50% உங்களுக்கு ஹியரிங்க்கு 7 முன்னாடி அவங்க உங்களுக்கு தந்த ஆணும் லேண்ட்லார்டுக்கு, அப்போதான் அந்த மெயின்டெனன்ஸை அவங்க கிளைம் பண்ணலாம் ஹியரிங்கில். இன்னொன்று என்ன ரூல்ன்னு பார்த்தீங்களா, N12 இருக்கு. அது வந்து லேண்ட்லார்ட் அண்ட் வீடு வாங்குறவங்க வந்து சொந்த யூஸ்க்காக வீடு எடுக்கிறதுக்காக N12 நோட்டீஸ் ஒன்று கொடுப்பாங்க. அந்த நோட்டீஸ் பீரியட் முந்தி வந்து 60 இல்லை 90 அண்ட் 1 காம்பன்சேஷனோட இருந்தது. இப்போ அது வந்து நீங்கள் 120 விச் மீன்ஸ் 4 டைம் கொடுத்து நீங்கள் டெனண்ட்டை எழுப்பினீங்களனாக்கா நீங்கள் அந்த 1 காம்பன்சேஷன் பே பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி சில ரூல் சேஞ்சஸ் வந்துருக்கு. உங்களுக்கு இன்னும் தெரியணும்னாக்கா நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம், 416-888-9492. தேங்க் யூ.
1: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் மேலதிக விவரங்களுக்கு 416-888-9492.
3: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: குளிர்காலம் நெருங்கிவிட்டது. உங்கள் வாகனத்தை தயார்படுத்த ஸ்கார்போரோ வால்வாலின் எக்ஸ்பிரஸ் கேர் ஏனாடுங்கள். அனைத்து வகையிலான வாகனங்களுக்கும் அனைத்து பிராண்ட் டயர்களும் ஹோல் சேல் விலையில் கிடைக்குமிடம். 4 டயர்கள் வாங்கினால் இன்ஸ்டாலேஷன் அண்ட் அலைன்மெண்ட் செக் முற்றிலும் இலவசம். பனி பொழியும் வரை காத்திருக்காதீர்கள், இன்றே குளிர்காலத்துக்கு தயாராகுங்கள். மாக்கமன் மெக்டிக்கல் பயனியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வாலின் எக்ஸ்பிரஸ் கேர். 416-293-4141.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 6 4 7 2 9 3 5 8 9 9.
3: ஃபார்முலா ஹாண்டாவில் இப்பொழுது 2026 மாடல்களின் மெகா கிளியர் அவுட் சேல். விசேட ஆஃபர்கள் வழங்கப்படுவதுடன் லிமிடெட் எண்ணிக்கையிலான 2026 வாகனங்களே கையிருப்பில் உள்ளதால் முந்திக் கொள்ளுங்கள். 416-720-1184. அத்துடன் 2027 மாடல்கள் வந்துவிட்டன. ஸ்பெஷல் ரீட்டெயில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹாண்டாவுக்கு வருகை தாருங்கள். அலையுங்கள் ஷான் சர்வானந்தன். 416-720-1184. 416-720-1184.
1: கோவிம் போட்டோஸ் ஐடி மற்றும் லீகல் போட்டோஸ் தேவைகளுக்கு தமிழர் நிர்வாகத்தில் ஸ்கார்ப்ரோவில் கோவிம் போட்டோஸ். கெனடியன், ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட், விசா, PR, சிட்டிசன்ஷிப் போட்டோக்களை டிஜிட்டலில் பெற்றுக்கொள்ள கோவிம் போட்டோஸ். அத்துடன் பாஸ்போர்ட், PR, டிராவல் டாக்குமெண்ட்ஸ், ஒர்க் பெர்மிட், PR அப்ளிகேஷன்ஸ் மற்றும் ரெனுவல் போன்றவற்றுக்கு உதவி தேவையா? நாடுங்கள் கோவிம் போட்டோஸ். 2347 கெனடி ரோட், யூனிட் 301A, ஸ்கார்ப்ரோ. 416-522-1775.
4: நியூ ரங்கநாஸ் தங்கச்சு ரங்கம் உலகமெங்கும் கிளை பரப்பி வெற்றி நடை போடும் இந்த வேளையில் தமது 30th ஆண்டு விழாவை கோலாகலமாக கொண்டாடுகின்றனர். சிறப்பு சலுகைகளும் மாபெரும் மலிவு விற்பனையும்.
5: இம்மாதம் 25th தேதி வரை உங்கள் பழைய நகைகளை ஒரு கிராமுக்கு $180 முதல் விற்று பணம் பெற்றுக் கொள்ளலாம். அடகு சேவையில் ஒரு கிராமுக்கு $140 முதல் பெறலாம்.
4: மற்றும் சிங்கப்பூர், துபாய் நகைகள் தங்க விலைக்கே பெற்றுக் கொள்ளலாம். நியூ ரங்கநாஸ் தங்கச்சு ரங்கத்தின் 30th ஆண்டு கொண்டாட்டத்தில் இணைந்து பயன்பெற அழைக்கின்றனர். மார்க்கமன் ஸ்டீல்ஸ், யெல்லோ பில்டிங், 6477022159.
6: வார்டன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், CDCP திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள கெனடிய குடியிருப்பாளர்களுக்கு பல் மருத்துவ சேவைகள் இலவசமாக கிடைக்கலாம். நீங்கள் இன்னமும் CDCP விண்ணப்பிக்கவில்லையா? BSRV டென்டல் ஆபீஸ் விண்ணப்பிக்க உதவுகின்றது. வார்டன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸில் பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் அவர்களின் சேவையினையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அத்துடன் முழுமையான டென்டல் கேர் மற்றும் மெடிக்கல் சர்வீசஸும் ஒரே இடத்தில் கிடைக்கின்றன. வாரத்தின் 7 நாட்களும் சேவை. 416-649-6388.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 289-275-8795. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 289-275-8795. You are in good hands with Allstate.
4: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கொப்பக்ரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கொப்பக்ரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards. 416-970-2408. 416-970-2408.
0: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா, தாம் ஒரு இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில், எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மார்க்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
7: எதிர்வரும் மாநகர சபை தேர்தலில் மார்க்கம் போட்சபின் தொகுதியில் போட்டியிடும் ஸ்டான்லி சாமை தெரிவு செய்யுங்கள். இந்த தொகுதியில் போக்குவரத்து, பாடசாலை, பூங்கா என மேலும் பல அபிவிருத்தி வேலைகளை முன்னெடுத்து ஒரு சிறந்த பாதுகாப்பான தொகுதியாக மார்க்கம் போட்சபனை உருவாக்க மிகவும் பரிச்சயமான ஸ்டான்லி சாமை தெரிவு செய்யுங்கள். எதிர்வரும் அக்டோபர் 26 உங்கள் வாக்குகளை ஸ்டான்லி சாமுக்கு அளியுங்கள். 416-884-4396 stanley4markham.ca. இது ஸ்டான்லி சாம் பிரச்சார குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம்.
8: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
9: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
8: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
9: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
7: ஒரு நகை வரும் தங்கமல்ல, ஒரு தாயின் அன்பு, தந்தையின் உழைப்பு, மகளின் கனவு, குடும்பத்தின் பாரம்பரியம். பல தலைமுறைகளாக நாங்கள் நகை ஆசாரியர்களாக எங்கள் முன்னோர்களின் கைகளில் பிறந்த கலை இன்று உங்கள் பொன்னான தருணங்களுக்காக புதிய வடிவிலும் தொடர்கின்றது. உங்கள் பாரம்பரியத்தின் பயணத்தில் முகூர்த்தம் ஜுவல்ஸ் 5 ஆண்டுகளை பெருமையோடு கொண்டாடுகின்றது. முகூர்த்தம் பாரம்பரியமும் நவீன அழகும் தரமும் நம்பிக்கையுடனும் மெஜஸ்டிக் சிட்டி மோலில், 416-321-7555. முகூர்த்தம் ஜுவல்ஸ், தலைமுறைகளை இணைக்கும் நம்பிக்கை.
10: நல்ல பாட்டு, 4 விஷயம். FM 102.7 East FM.ca.

1:54 நிமிடம் மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம், இந்த பைக் லேன்ஸ் தொடர்பான ஒரு விடயம் கூறப்பட்டிருக்கிறது. எட்டோபிகோலி வந்து இந்த பைக் லேன் ரிமூவல்ஸ் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்திலே வந்து சைக்கிள் ஓட்டிகள் தாங்கள் இந்த தங்களுடைய அதாவது ஒன்டாரியோ அரசாங்கத்தினுடைய திட்டத்தை எதிர்த்து மேல்முறையீடு செய்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள். அதை கனடாவினுடைய உச்ச நீதிமன்றத்தை அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். தங்களுடைய அந்த அப்பீலை வந்து நீங்கள் சரியாக விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் ப்ளோ ஸ்ட்ரீட்டின் வெஸ்டினுடைய சில பகுதிகளில் இந்த சைக்கிள் பாதைகளை வந்து அகற்ற தொடங்குகின்றதான இந்த அறிவிப்பு வந்ததை தொடர்ந்து அவர்கள் இப்படி ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் இது போக்குவரத்து நெரிசலை வந்து இன்னமும் அதிகமாக்குகின்றது அப்படி என்று சொல்லி முக்கியமான மூன்று இடங்களிலே வந்து டொரண்டோவிலே மாகாண அரசாங்கம் வந்து இந்த சைக்கிள் பாதைகளை வந்து அகற்றுகின்ற பணியை மேற்கொண்டிருந்ததும் தெரிந்த ஒரு விஷயம். அதுக்கு பின்னர் வந்து இது ஒரு நீதிபதியினால் வந்து நிறுத்தப்பட்டு அதற்கு பின்னர் மீளவும் அதற்கான அனுமதி அரசாங்கத்துக்கு கிடைத்திருந்ததும் இங்கே குறிப்பிடத்தக்கது. 1:56 வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: பின்னணி பாடகர் கிறிஸ்டுடன் சின்மயி, சௌந்தர்யா, மகிஷா, அஜீஷ், இன்னும் பலர்.
2: ஒரு சின்ன தாமரை.
3: டிக்கெட்டுக்கு முந்திக் கொள்ளுங்கள். விவரங்களுக்கு 647-592-2
1: அல்லது
3: புதிய
4: ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
5: 20 வருடங்களாக சமூக பணிகளில் ஈடுபட்டு வரும் ருக்ஷன் பரா பாடசாலை பிள்ளைகளின் சிறப்பான கல்வி சூழல், பாதுகாப்பான பாடசாலைகள், சமமான வாய்ப்பு உட்பட அழகிய பல நல்ல விடயங்களை முன்னிறுத்துகின்றார். உங்கள் வாக்குகளை வேண்டி நிற்கின்றார். தொடர்புகளுக்கு 647-2-7-3-8-0-9-6. இந்த விளம்பரம் ருக்ஷன் பரா தேர்தல் பிரச்சார குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கட்டணம் செலுத்தப்பட்டது.
6: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
7: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
8: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில் மெக்காவினுக்கும் மிடில் ஃபீல்டுக்கும் இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
4: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலியுவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
5: ஆருத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோர்ட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆருத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
9: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 647-982-6476. 10க்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 647-982-6476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
10: சோல் சொல்யூஷன்ஸ் ஃபுட் கிளினிக். நீண்ட நேரம் நீர்ப்பதால் ஏற்படும் கால்வலி, ஆத்லெட்டிக் பெயின், ஆணிக்கூடு, பித்தவெடிப்பு போன்றவற்றுக்கு சோல் சொல்யூஷன்ஸ் ஃபுட் கிளினிக். பாதங்கள் அல்லது கால்களில் ஏற்படும் வலிகளை குணப்படுத்த ஷாக் வேவ் தெரப்பி, இலகுவான புதிய சிகிச்சை முறை, நீரிழிவு உள்ளோருக்கு கால் பாதங்கள் பற்றிய மதிப்பீடு, கஸ்டம் மேட் ஆர்த்தோடிக்ஸ் மற்றும் பிரேசஸ், எல்லா விதமான காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். பாத நிபுணர் கவிப்பிரியா கந்தவேள், No. 20 நியூ டெல்லி டிரைவ், Unit 72, மார்க்கம், 905-471-4000.
11: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்றுவிடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
12: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐநோத்லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன் 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன். ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐநோத்லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன் யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
13: நீங்கள் கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் இன்வெஸ்ட்மென்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகிறார் Anthony T. Ponraja, Commerce Ventures, 416-457-0651.
14: ABS Mr. P. Singaraj, வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவமிக்க ஒருவராய் திகழ்கின்றார் ABS Mr. P. Singaraj. தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார் ABS Mr. P. Singaraj. பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. Singaraj.
15: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனாடு.
16: வெர்கோ வெட்ஸ் லோ, 416-993-8443.
17: ABS Mr. P. Singaraj is the best for the Tamil community.
13: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
18: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
13: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
18: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
13: 33

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் எஃப்எம். எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.
1: மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவா.
2: 2:07 இஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ரொண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியே இப்போது 26 இருக்கின்றது வெப்பநிலை. சொன்னதை விட இன்னும் அதிகமாக நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அதே போன்று நாளை 18 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். இன்றைக்கு ஒரு சிறந்த ஒரு காலநிலை 26 இருக்கின்றது. எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் எந்த மாற்றமும் தெரிவிக்கப்படவில்லை. நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க 102.7 இருக்கின்றது, ஈஸ்ட் எஃப்எம் .ca இருக்கின்றது. உலகத்தின் எந்த இடத்திலிருந்தும் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பையும் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆப் ஸ்டோர்ஸ் மூலமோ அல்லது வந்து ஈஸ்ட் எஃப்எம் .ca செல்வதன் மூலமும் டவுன்லோட் பண்ணி நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். பிரதி மாத அறிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழுடாகவும், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உடாகவும் பார்த்து மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 4162412124168241212 மின்னஞ்சல் இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.

0: 2:13 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இப்பொழுது தொடக்கம் நாங்கள் எங்கே செல்ல போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தால், வீடு விற்பனை முகவர் லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளப் போகின்றோம்.
1: லட்சுமந்தசாமி இன்றைய நாளில் ஒரு புத்தம் புதிய வீடுகளுடைய விற்பனையோடு புதிய ப்ரொஜெக்டோடு உங்களை சந்திக்கின்றார். குறிப்பாக பிக்கோரிங்கில் உங்களுக்கான ஒரு மிக முக்கியமான வாய்ப்பு, உங்களுடைய தற்போதைய வாழ்விடத்தை நீங்கள் ஒரு விசாலமான இல்லத்துக்கு குறைவான விலையில் சொந்தமாகிக் கொள்ள எண்ணி இருந்தால், அதே வேளையில் நீங்கள் ஒரு பெரிய வீட்டினையே பெற வேண்டும், பெரிய லாட் சைஸுடன் ஒரு வீட்டினை பெற வேண்டும் என்கிற எண்ணத்தினை கொண்டிருந்தால், உங்களுக்கான ஒரு முக்கியமான வாய்ப்பினை லட்சுமந்தசாமி இன்றைய நாளில் எடுத்து வந்து கொண்டிருக்கின்றார். பிக்கோரிங்கில் புதிதாக கட்டப்படுகின்ற ப்ளூம் பார்க் கட்டுமானத்தில் உங்களுக்கான ஒரு டபுள் கராஜ் டீடாச் வீட்டினை நீங்கள் சொந்தமாகிக் கொள்ள முடியும். தோன்றனன் பீர மேத்யூ சந்திப்புக்கு அண்மையில் இந்த டபுள் கராஜ் டீடாச் வீடுகள் கட்டப்பட இருக்கின்றன. குறிப்பாக 36 ஃபுட் மற்றும் 43 ஃபுட் லாட் டிசைனை கொண்டிருக்கின்ற வீடுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 2300 ஸ்கொயர் ஃபீட்டிலிருந்து 3500 ஸ்கொயர் ஃபீட் வரையிலான அளவுகளில் நீங்கள் இந்த டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக மிகவும் டிமாண்ட் காணப்படுகின்ற 43 ஃபுட் லாட் டிசைனை கொண்டிருக்கின்ற வீடுகள், இந்த வீடுகளை பொறுத்தவரையில் மிகவும் லிமிடெட் எண்ணிக்கையில்தான் கிடைக்கப்படுகின்றன. ஹை டிமாண்ட் காணப்படுகின்றது, நீங்கள் தாமதிக்காமல் ரிசர்வ் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் காணப்படுகின்றது. குறிப்பாக இந்த 43 ஃபுட் லாட் டிசைனை கொண்டிருக்கின்ற 3000 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை 1.1 million 94,000 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த விலைகள் முன்னர் விற்கப்பட்ட விலைகளை விட மிகவும் குறைவான விலைகள். அதே வேளையில் ரிலீஸ் 1 கிடைக்கப்படுகின்ற விசேட விலைகள் என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். பில்டர்ஸின் பிளான் முகவர் லட்சுமந்தசாமி அழைத்து ஆரம்ப டெபாசிட் டிராப்டினை கொடுத்து நீங்கள் இந்த வீடுகளை ரிசர்வ் செய்து கொள்ளலாம். 416-888-8044 அலோகேஷன் முறையிலேயே இந்த வீடுகள் வழங்கப்படுகின்றன. க்ளோசிங் 2027 டிசம்பர் மற்றும் 2028 கிடைக்கப்படுகிறது. பல்வேறுபட்ட வசதிகள் அண்மையில் இருக்கின்றன. ஃபுட் பேசிக்ஸ் இப்பொழுது கட்டப்பட்டு வருகின்றது. அதே வேளையில் 10 ஹெக்டேர் பரப்பளவில் ரெக்ரேஷன் சென்டர் அமைக்கப்பட இருக்கின்றது, பார்க் அமைக்கப்பட இருக்கின்றது. இந்த ரெக்ரேஷன் சென்டரை பொறுத்தவரையில் ஃபிட்னஸ், ஹாக்கி ரிங், டென்னிஸ் கோர்ட், பேஸ்பால் கோர்ட், அதேவேளையில் சிறுவர்களுக்கான பிளே கிரவுண்ட், ஸ்பேஷ் பேட் ஆகியவற்றை உள்ளடக்கி இருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு ஒரு மிகச்சிறந்த ஒரு ப்ரொஜெக்டாக இந்த ப்ளூம் பார்க் கட்டுமானம் பிக்கோரிங்கில் தோன்றனன் பீர மேத்யூ சந்திப்புக்கு அண்மையில் உருவாக இருக்கின்றது. இங்குதான் நீங்கள் இவ்வாறு 36 ஃபுட் மற்றும் 43 ஃபுட் லாட் டிசைனை கொண்டிருக்கின்ற டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை பெற இருக்கின்றீர்கள். மிகவும் டிமாண்ட் இருக்கின்ற 43 ஃபுட் டிசைன் லாட் சைஸினை நீங்கள் பெறப்போவீர்கள். 3000 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கிற வீடுகள் லட்சுமந்தசாமி அழைக்கலாம். விவரங்களுக்கு 416-888-8044 அதுவழியில் ஸ்டோஃபீல்டில் மார்க்கமன் பெதெஸ்டா சந்திப்பு கண்மையில் ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களை நீங்கள் மிட் $700,000 இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். டீடாச் வீடுகளை நீங்கள் இந்த கட்டுமானத்தில் பெறலாம். இது பற்றிய விவரங்களுக்கும் லட்சுமந்தசாமியை தொடர்பு கொள்ளலாம்.
0: 2:16 வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம், டொரண்டோவிலே வந்து எத்தனை பேர் அல்லது எத்தனை வீதமானவர்கள் தங்களுடைய நெய்பர்ஹுட், தங்களுடைய அருகே இருக்கின்ற சுற்றுப்புறம் வந்து பாதுகாப்பானது, அதுவும் குறிப்பாக ஆஃப்டர் டார்க் அப்படி என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிற இரவு பொழுதுல இந்த ஹலோயின் சீசன்ல அப்படி ஒரு கேள்வி அப்படி என்று கூட நினைக்கலாம். அதுவரை இதுவரை என்ன விஷயம் என்று சொன்னால், ஆஃப்டர் தி டார்க் இருட்டு வந்த பிறகு உங்களுடைய நெய்பர்ஹுட் சேஃபா இல்லையா, நீங்க எப்படி யோசிக்கிறீங்க அப்படி என்று சொல்லி டொரண்டோனியன்ஸ் இன்னொரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு வந்து 35% சொல்லியிருக்கிறார்களாம், எங்களுக்கு பாதுகாப்பு மாதிரி தெரியல நாங்க நடக்கிறது அப்படி என்று சொல்லி கூறியிருக்கிறார்களாம். கனடா பல்ஸ் இன்சைட்ஸ் தான் இந்த கேள்விக்கணையை வந்து மக்களை பார்த்து தொடுத்திருக்கின்றது. இந்த நிலையில தான் அந்த முடிவு கூறப்பட்டிருக்கிறது. 10% சொல்லியிருக்கிறாங்க ஸ்ட்ராங்லி இல்லை, பாதுகாப்பு இல்லை அப்படி என்று சொல்லி, 25% இல்லை அப்படி என்று சொல்லியிருக்கிறாங்க ஏதோ ஒரு விதத்தில். ஆனால் 44% என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் பாதுகாப்பாக தான் இருக்குது அப்படி என்று சொல்லியும், அதே போன்று இல்லை பாதுகாப்பு தான் எங்களுடைய நெய்பர்ஹுட் அப்படின்னு சொல்லி 21% அடித்து சொல்லியிருக்கிறாங்களாம். இந்த பாதுகாப்பு என்று சொன்னவங்க தான் அதிகமாக இருக்கிறார்கள், அதாவது 65% பாதுகாப்பு என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் 35% பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கின்றார்களாம். 2:17 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: அமுதே தமிழே, அழகிய மொழியே, எனதுயிரே.
2: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
0: Ajax Mitsubishi இப்போது the sale to remember, no charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் ரேட் ரிடக்ஷனை பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi the sale to remember. தமிழில் பேச அகமது தம்சேன்,
3: 4370027002 4780607002 4780607002 Subhra Mortgage Financial Solutions Residential Commercial Kana First Second Mortgages Refinance Renewal Equity Line of Credit Nai Petrukolvadil Siramangalai Sandikkirgal No Problem Pradhana Vangigalil 24 Kadanai Petru Theram Olungugal Bad Credit Consult Proposal Bankruptcy Ullavargalum Petrukolla Mudiyam Ungal Loan Processing Nai Udanakudan Email Udaga Update Seyyapadam Subhra Mortgage Financial Solution Nason 1585 Markham Road Unit 406 416 56 56 416 908 5656.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 $1,00,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323 4167792323.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22-carat 1-gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22-carat 1-pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-22
5: இவர்களுடன் மாலவிகா சுந்தர், வேல்முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள். மக்கா லைவ் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் vjproductions.ca பெற்றுக் கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
6: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு eastfm.ca.

0: டொரண்டோவின் மாநகர சபை தேர்தலுக்கான முன்கூட்டிய வாக்களிப்புகளில் சாதனை அளவிலான வாக்குகள் பதிவாகியுள்ளன. 6 நாட்கள் இடம்பெற்ற முன்கூட்டிய வாக்களிப்புகளில் 222,000 மேலானோர் வாக்களித்துள்ளனர். இவ்வெண்ணிக்கை டொரண்டோவின் கடந்த 2 மாநகர சபை தேர்தல்களின் முன்கூட்டிய வாக்குப்பதிவுகளை விட 92% அதிகமானதாகும். ஆண்டாரியோவின் வடமேற்கு பிராந்தியத்தில் நேரத்தை மாற்றமின்றி நிரந்தரமாக பேணும் நடவடிக்கைகளை மாகாண அரசு முன்னெடுத்துள்ளது. மணிடோபா மாகாணத்திற்கு சமாந்தரமாக நேரத்தை பேணும் நோக்கில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பூர்வக்குடியின சமூகங்கள், நகராட்சிகள் மற்றும் வணிகங்களிடையே நேர மாற்றத்தை நிரந்தரமாக்குவது தொடர்பில் ஒருமித்த கருத்து நிலவுவதாக ஆண்டாரியோ பூர்வக்குடியின விவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் நீண்ட காலமாக தாமதிக்கப்பட்டுள்ள மாநகர சபை தேர்தல்கள் தொடர்பில் அரசியல் கட்சிகளுடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட எதிர்பார்த்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். மக்கள் பிரதிநிதிகள் இல்லாமல் மாகாண சபைகள் இயங்குவது ஜனநாயகத்துக்கு விரோதமானது என சுட்டிக்காட்டிய அவர், எனினும் மாகாண சபை தேர்தல் குறித்து தீர்மானம் எடுக்கும் அதிகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு இல்லை என கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் மீது திமுக முன்வைத்த கடுமையான விமர்சனங்களை அடுத்து இருதரப்புக்கும் இடையில் வார்த்தை போர் மூண்டுள்ளது. காங்கிரஸ் தனது வாயை அடக்க வேண்டுமென்றும் இல்லையேல் அடக்கப்படும் எனவும் திமுக எச்சரித்திருந்தது. இந்நிலையில் தமது கேள்விகளுக்கு திமுக பதிலளிக்க வேண்டுமே தவிர திமுகவின் மிரட்டலுக்கு அடிபணிய முடியாது என காங்கிரஸ் தெரிவித்துள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். Station with the best music.
2: It's East FM.
3: It's East FM.
4: Feel the power. Feel the bass.
5: 102.7 FM.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: ஃபார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். பிஎஸ்டபிள்யூ ப்ரோக்ராம்ஸின் வழக்கமான 8,090 டாலர்கள் கட்டணம் 4,999 டாலர்கள் மாத்திரமே. ஃபார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான 3,500 டாலர்கள் கட்டணம் 1,999 டாலர்கள் மாத்திரமே. ஃபார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374.
2: Ajax Nissan and Infinity Servings Event. 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960.
3: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710
4: KM Business Solutions, Food Handler Certificate, Smart Serve PTC Licenses, Business Licenses, Accounting, Tax, Payroll and HST Filing, Citizenship, PR, Work Permit, மற்றும் Sri Lankan Dual Citizenship பெற உதவுதல். All types of sponsorships, எதுவானாலும் அழையுங்கள். KM Business Solutions, 6475221775. இவை மட்டுமல்ல, Residential and Commercial Mortgage-க்கும் KM Business Solutions, 6475221775, kmbusiness.ca.
5: முரளி பஸ் உங்களை சுற்றுலாவிற்கு அழைக்கிறது. அக்டோபர் 20 செவ்வாய்க்கிழமை விஜயதசமி அன்று ராச்செஸ்டர் ராஜராஜேஸ்வரி அம்பாள் தேர் திருவிழா கண் குளிர கண்டு வரலாம். காலை சென்று மாலை திரும்ப ஒருவருக்கு $70 மட்டுமே. முன்பதிவுகளுக்கு அழையுங்கள். 416-455-3514. குளிர்காலம் வரப்போகிறது. November 5 முதல் 7 கியூபா சுற்றுலா. முன்பதிவுகளுக்கு அழைக்கலாம். 416-455-3514.
6: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர். East FM 102.7.

0: 2:41 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் மீளவும் வீடு விற்பனை முகவர் லட்சுமி கந்தசாமி வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளப் போகின்றோம்.
1: பிக்கவிங்கில் உங்களுக்கான புத்தம் புதிய டபுள் கராஜ் டீடாச் வீடு ஒன்றினை பெறக்கூடிய ப்ளூம்பர்க் ப்ரொஜெக்டினுடைய விற்பனை தொடர்பில் லட்சுமிகந்தசாமி தகவல்கள் எடுத்து வந்து கொண்டிருக்கின்றார். மிகவும் எதிர்பார்ப்புக்குரிய ஒரு கட்டுமானமாக பிக்கவிங்கில் டோன்டனன் பீர மேத்யூ சந்திப்புக்கு அண்மையில் இந்த ப்ளூம்பர்க் கட்டுமானம் இடம்பெறப் போகின்றது. குறிப்பாக இந்த ப்ளூம்பர்க் கட்டுமானத்தை பொறுத்தவரையில் 36 ஃபுட் மற்றும் 43 ஃபுட் லோட் டிசைனினை கொண்டிருக்கின்ற டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை நீங்கள் ஒப்பீட்டளவில் குறைவான விலையில் பெறப்போன்றீர்கள். 2,300 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 3,500 ஸ்கொயர் ஃபீட் வரையிலான அளவுகளில் நீங்கள் இந்த டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக் கொள்ள முடியும். மிகவும் டிமாண்ட் இருக்கின்ற 43 ஃபுட் லோட் டிசைனை கொண்டிருக்கின்ற 3,000 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற டபுள் கராஜ் டீடாச் வீடுகள் 1.1 million 94,000 இருந்து கிடைக்கப்படுகின்றன. முன்னைய விலைகளை விட இது குறைவான விலை என்பதோடு ரிலீஸ் 1 வழங்கப்படுகின்ற ஆரம்பகட்ட ரேட் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் டிமாண்ட் மிகவும் ஹையாக இருக்கின்றது இந்த 43 ஃபுட் லோட் டிசைன் வீடுகளுக்கு. எனவே நீங்கள் முன்கூட்டிய டிராப்டினை கொடுத்து ரிசர்வ் செய்து கொள்வது முக்கியமானது. அலோகேஷன் அடிப்படையிலேயே இந்த வீடுகள் வழங்கப்படுகின்றன. பில்டர்ஸின் பிளான் முகவர் லட்சுமிகந்தசாமி அழைத்து நீங்கள் ரிசர்வ் செய்து கொள்ள முடியும். 416-888-8044 டோன்டனன் பீர மேத்யூ சந்திப்பு கண்மையில் ப்ளூம் பார்க் கட்டுமானத்தில் உங்களுக்கான டபுள் கராஜ் டீடாச் வீடுகள் 36 ஃபுட் மற்றும் 43 ஃபுட் லாட் டிசைனை கொண்டிருக்கின்ற வீடுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 1,017,000 நீங்கள் இந்த வீடுகளை பெற்றுக்கொள்ளலாம். இந்த வீடுகளுக்கு அண்மையில் ஃபுட் பேசிக்ஸ் கட்டப்பட்டு வருகின்றது. விலையில் 10 ஹெக்டேர்ஸ் பரப்பளவில் ஒரு ரெக்ரேஷன் சென்டர் பார்க்ஸ் ஆகியனவும் கட்டப்பட இருக்கின்றன. இதில் ஃபிட்னஸ் சென்டர், ஹாக்கி ரிங், டென்னிஸ் கோர்ட், பேஸ்பால் கோர்ட், சிறுவர்களுக்கான பிளே கிரவுண்ட், ஸ்பிளாஷ் பேட் என்று சொல்லி பல்வேறு பட்ட விடயங்கள் அமைய போன்றவையும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. மிகவும் டிமாண்ட் இருக்கின்ற 43 ஃபுட் லாட் டிசைன், 3,000 ஸ்கொயர் ஃபீட் வீடுகளை கூட நீங்கள் பதிவு செய்து கொள்ள முடியும். எனவே நீங்கள் ஆரம்ப டெபோசிட் டிராப்டினை கொடுத்து பில்டர்ஸின் பிளான் முகவர் லட்சுமிகந்தசாமி ஊடாக நீங்கள் பதிவுகளை செய்து கொள்ளலாம். 416-888-8044 2027 டிசம்பரில் மற்றும் 2028 இந்த வீடுகள் க்ளோசிங்கினை கொண்டிருக்கின்றன. அதுவேளையில் ஸ்டோஃபிலில் உங்களுக்கான புத்தமுதிய ஃப்ரீ ஹோல் டவுன் கோசினை மிட் $700,000 இருந்து பெறக்கூடிய வாய்ப்பையும் லட்சுமிகந்தசாமி எடுத்து வந்து கொண்டிருக்கின்றார். டீடாச் வீடுகளை கூட நீங்கள் இந்த கட்டுமானத்தில் பெற்றுக் கொள்ள முடியும். விவரங்களுக்கு 416-888-8044
0: 2:44 வாட்ஸ்அப் டொரண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. டூரம் பலிசார் வந்து ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்கின்றார்கள். இந்த சிறுவர்களை டார்கெட் பண்ணக்கூடியதாக த கொம் அப்படின்னு சொல்லி, அதாவது த கம்யூனிட்டியினுடைய ஷார்ட் ஃபார்மாக இருக்கின்றதாம் இது. மாணவர்கள் குழந்தைகளை வந்து இவர்கள் தவறான வழியிலே வழி நடத்துவதற்கு இதை பயன்படுத்துகின்றார்கள் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள். குறிப்பாக வந்து குழந்தைகள் அநேகமாக விளையாடக்கூடிய ஆப்ஸ், பிளாட்ஃபார்ம்ஸ் போன்றவை, டிஸ்கோட், டெலிகிராம், ஸ்னாப்சாட், ரோப்ளாக்ஸ், மைன்கிராஃப்ட், ட்விச்ட், ஸ்டீம் இப்படி என்று சொல்லி பல தளங்களை இவர்கள் டார்கெட் பண்ணுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவை இது தொடர்பாக பெற்றோர் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.

நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கலாம். அதே போன்று சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்க வேண்டாம். இத்துடன் நிறைவேற்க வருகின்றது வாட்ஸ்அப் டொரண்டோ. மீண்டும் ஒரு இனி ஒலிபரப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றுச் செல்லும் நான் நீரஜா. தொடர்ந்தும் நீங்கள் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.

0: பின்னணி பாடகர் கிறிஸ்டுடன் சின்மயி, சௌந்தர்யா, மகிஷா, அஜீஷ், இன்னும் பலர்.
1: டிக்கெட்டுக்கு முந்திக் கொள்ளுங்கள். விவரங்களுக்கு 6477 549 2 2 6 4 7 5 4 9 0 0 5 9
0: டிக்கெட் மீ டாட் சிஏ அல்லது இவன்ட் ரைட் டாட் சிஏ.
1: லட்டிகா ப்ரொடக்ஷன், கிறிஸ் லைவ் இன் டொரண்டோ.
2: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கோப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கோப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards. 416-970-2408. 416-970-2408.
3: மிக நீண்ட காலமாக இயங்கி வரும் PPS குரூப் இங்க் நிறுவனம் விடுக்கும் முக்கிய அறிவித்தல். ஜெனரல் லேபருக்கு உடனடியாக ஆட்கள் தேவை. தகுந்த சம்பளம் வழங்கப்படும். ஒர்க் பெர்மிட் உள்ளவர்கள் மட்டும் உங்கள் பெயர், முகவரி, தொலைபேசி இலக்கம் என்பவற்றை info@ppsgroupinc.ca என்ற மின்னஞ்சல் ஊடாக அனுப்பலாம் அல்லது தொலைபேசி ஊடாக அழைத்து பதிவுகளை மேற்கொள்ளலாம். 416-471-4465. PPS குரூப் இங்க், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 9, ஸ்கார்போ. PPS குரூப் இங்க் CA.
4: ஃபார்முலா ஹாண்டாவில் இப்பொழுது 2026 மாடல்களின் மெகா கிளியர் அவுட் சேல். விசேட ஆஃபர்கள் வழங்கப்படுவதுடன் லிமிடெட் எண்ணிக்கையிலான 2026 வாகனங்களே கையிருப்பில் உள்ளதால் முந்திக் கொள்ளுங்கள். 6478334998. அத்துடன் 2027 மாடல்கள் வந்துவிட்டன. ஸ்பெஷல் ரீட்டெயில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹாண்டாவுக்கு வருகை தாருங்கள். அலையுங்கள் ராஜா தர்மலிங்கம், 6478334998, 6478334998.
5: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி,
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்
6: என்னது?
5: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
8: லக்மி ஹோம்ஸ் இங்க் ஆதரவில் கனடிய TMS VS தேவேந்திரனின் ராஜகீதம் சுபின் நோட்ஸ் இசையில் வழங்கும் இன்னிசை மாலை. சூப்பர் சிங்க புகழ் சுகன்யாவுடன் ஜி தமிழ் புகழ் ஜாதவி மற்றும் கனடாவின் முன்னணி இசைக்கலைஞர்கள் கலந்து கொள்ளும் இசை நிகழ்ச்சி எதிர்வரும் அக்டோபர் 31ஆம் தேதி மாலை 6:30 தமிழ் இசை கலாம் என்ற மண்டபத்தில் ராஜகீதம் வழங்கும் இன்னிசை மாலை.
9: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services. 416-473-8472. Wagons Legal Services.
10: நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
11: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
10: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
11: Mortgage Solutions. கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. MortgageSolutions.ca.
12: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
13: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
12: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
6: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS கார்கோ, மார்க்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங் உள்ளே 416-291-3232.
14: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS கார்கோ.
15: திசையெங்கும் கேட்கும் இசை East FM. EastFM.ca.

0: பேசும்
1: 102.7 இளம் உலகம் மானம் வரலாறு காடு கடல் இசை திரை
2: சபா இப்பவே கண்ண கட்டுது
3: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா
1: சுவையான பாடல்களும் சுவாரஸ்யமான தகவல்களும் கலந்து வரும் காற்றலை புழுதாய்
4: ஹலோ யாருங்க
5: ஹலோ
6: ஹலோ
4: நாங்க எஃப்எம் ரேடியோல இருந்து பேசுறோம்மா
1: வார நாட்களில் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம் இன் திசையெங்கும் கிழக்கு
7: நன்றி நீரஜா நேரம் 3 மணி இப்பொழுது முதல் 5 மணி வரைக்குமே திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க போகின்றோம். இனிமையான பாடல்கள் உங்களுக்காக ஒன்றுக்கு பின்னால ஒன்று இன்றைக்கு வருவதற்காக எப்பவுமே ரெடியா இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலையின் ஊடாக 5 மணி வரைக்குமே திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சி ஒலிக்கப் போகின்றது. ஒலிபரப்பில் நான் சுரேகா. இனிமையான வணக்கம் நேர்களே.

0: 3:05 இஸ்டெஃபெமுடன் இணைந்திருக்கின்றோம். திசியங்கும் கிழக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 27 டிகிரி செல்சியஸ் 34 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். மாலை வெளியில் கூட 21 டிகிரி செல்சியஸ் 24 உணர இருக்கின்றோம். நள்ளிரவில் 1 மில்லிமீட்டருக்கான மழைப்பொழிவு இருக்கின்றது அப்படின்னு சொல்லி தற்போதைய தரவுகள் கூறுகின்றன. நாளை புதன்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 16 டிகிரி செல்சியஸும் 15 உணர இருக்கின்றோம். வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் இந்த விதமான மாற்றங்களையும் தரப்போவதில்லை. நீங்கள் ஈஸ்ட் FM.ca ஊடாக உலகத்தில் எங்கிருந்தாலுமே எங்களுடைய நிகழ்ச்சிகளை வந்து மிக தெளிவாக கற்று ரசிக்கலாம். அது மட்டுமல்லாமல் நாங்கள் பிரத்யேகமாக வெளியிடுகின்ற காணொலிகளை நீங்கள் பார்வையிடுவதற்கு பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக ஈஸ்ட் FM, தமிழ் யூடியூப் ஊடாக ஈஸ்ட் FM 102.7, அலுவலக தொடர்பு இலக்கம் 416-824-1212, ஈஸ்ட் FM 102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். 3:06 இது திசையெங்கும் கிழக்கு. இந்த வழியில் நாங்கள் லக்ஷன் கந்தசாமி தருகின்ற தகவல்களை கட்டறிந்து வரலாம்.
1: ப்ளூம் பார்க் கட்டுமானத்தில் உங்களுக்கான ஒரு டபுள் கராஜ் டீடாச் வீட்டினை பெறக்கூடிய புதிய வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்திருக்கின்றார். குறிப்பாக 36 ft மற்றும் 43 ft லோட் டிசைனோடு கட்டப்படுகின்ற இந்த வீடுகள் மிகவும் டிமாண்ட் இருக்கின்ற இந்த லோட் சைஸ் வேகமாக விற்பனையாகக்கூடிய வாய்ப்புகளை கொண்டிருக்கின்றது. அலோகேஷன் முறையில் மாத்திரமே இந்த வீடுகள் வழங்கப்படுகின்றன. குறிப்பாக நீங்கள் ஒரு பெரிய அளவிலான வீட்டினை ஒப்பீட்டளவில் குறைவான விலையில் பெற வேண்டியிருந்தால், அல்லது நீங்கள் வாழுகின்ற தற்போதைய இல்லத்தினை ஒரு பெரிய இல்லமாக நீங்கள் மேம்படுத்த வேண்டியிருந்தால், உங்களுக்கான ஒரு சிறந்த வாய்ப்பு பிக்கவரங்கள் தோன்றடன் பீரமெத்தியு சந்திப்பு கண்மையில் இந்த ப்ளூம் பார்க் கட்டுமானத்தில் கிடைக்கப்பெற போகிறது. 36 ft மற்றும் 43 ft லோட் டிசைன் வீடுகள் 2300 ஸ்கொயர் ஃபீட் இருந்து

பேமெண்ட் மேக் பண்ணிவிட்டு ஆரம்ப டெபாசிட் டிராப்டினை கொடுத்து ரிசர்வ் செய்து கொள்ள முடியும். 416-888-8044 2027 டிசம்பரில் அல்லது 2028 ஆண்டில் இந்த வீடுகள் க்ளோசிங்கினை கொண்டிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. அதுவெளியில் இந்த வீடுகளை பொறுத்தவரையில் பல்வேறுபட்ட விடயங்கள் இதில் இந்த வீடுகளுக்கு அண்மையில் உருவாக்கப்பட இருக்கின்றன. ஃபுட் பேசிக்ஸ் இப்பொழுது கட்டப்பட்டு வருகின்ற அதுவெளியில் 10 hectares பரப்பளவில் பார்க்ஸ் மற்றும் ரெக்ரியேஷன் சென்டர் உருவாக்கப்பட இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த ரெக்ரியேஷன் சென்டரில் ஃபிட்னஸ், ஹாக்கி ரிங், டென்னிஸ் கோர்ட், பாஸ்கெட்பால் கோர்ட் மற்றும் ஸ்பிளாஷ் பேட், சில்ட்ரனுக்கான பிளே கிரவுண்ட் ஆகியனவும் வர இருக்கிறவை இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. 36 மற்றும் 43 ஃபுட் லோட்டிசென்ஸ் வீடுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். டபுள் கிராஷ் டீடாச் வீடுகள் 2300 square feet இருந்து 3500 square feet வரையிலான அளவுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மிகவும் டிமாண்ட் இருக்கின்ற இந்த அளவு வீடுகளை நீங்களும் ரிசர்வ் செய்து கொள்ள லட்சம் அந்த சமயம் தொடர்பு கொள்ளலாம். 416-888-8044 அதுவெளியில் ஸ்டோஃபீல்டில் மார்க்கமன் பெதெஸ்டா சந்திப்பு கண்மையில் புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களை மிட் $700,000 இருந்து பெறக்கூடிய வாய்ப்பை லட்சம் வந்து சாமி வழங்குகிறார். அதுவெளியில் 36 மற்றும் 44 லோட் டிசைனை கொண்டிருக்கின்ற டீடாச் வீடுகளையும் இந்த கட்டுமானத்தில் பெற முடியும். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு அழைக்கலாம் 416-888-8044. 416-888-8044.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறன் கிளீன் பண்றேன் நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
2: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது
1: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
2: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்மே ஹோம்ஸ் போன் நம்பர் சொல்லுங்க.
1: 416-788-24-26.
3: குளிர்காலம் நெருங்கிவிட்டது. உங்கள் வாகனத்தை தயார்படுத்த ஸ்காப்ரோ வால்வாலின் எக்ஸ்பிரஸ் கியாரை நாடுங்கள். அனைத்து வகையிலான வாகனங்களுக்கும் அனைத்து பிராண்ட் டயர்களும் ஹோல் சேல் விலையில் கிடைக்குமிடம். 4 டயர்கள் வாங்கினால் இன்ஸ்டலேஷன் அண்ட் அலைன்மெண்ட் செக் முற்றிலும் இலவசம். பனி பொழியும் வரை காத்திருக்காதீர்கள். இன்றே குளிர்காலத்துக்கு தயாராகுங்கள். மாக்கமன் மெக்னிக்கல் பயனியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வாலின் எக்ஸ்பிரஸ் கியர். 416-293-4141.
4: வார்டன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் CDCP திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள கனேடிய குடியிருப்பாளர்களுக்கு பல் மருத்துவ சேவைகள் இலவசமாக கிடைக்கலாம். நீங்கள் இன்னமும் CDCP விண்ணப்பிக்கவில்லையா? BSRV டென்டல் ஆபீஸ் விண்ணப்பிக்க உதவுகின்றது. வார்டன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸில் பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் அவர்களின் சேவையினையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அத்துடன் முழுமையான டென்டல் கேர் மற்றும் மெடிக்கல் சர்வீசஸும் ஒரே இடத்தில் கிடைக்கின்றன. வாரத்தின் 7 நாட்களும் சேவை. 416-649-6388.
5: டொரண்டோ தமிழ் புத்தக அரங்கம் 2026 எதிர்வரும் அக்டோபர் மாதம் 24 மற்றும் 25 திகதிகளில் 90 லிட்டில்ஸ் ரோட் ஸ்காப்ரோவில் அமைந்துள்ள மெல்பர்ன் ஃபேமிலி ரிசார்ஸ் சென்டரில் நண்பகல் 12 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெற உள்ளது. புத்தகங்களின் காட்சிப்படுத்தல் மற்றும் விற்பனையுடன் இந்த ஆண்டு நூல் அறிமுகங்கள், கலை இலக்கிய அமர்வுகள் என புத்தகங்களுடன் தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெற உள்ளன. வாசிப்பை நேசிக்கும் அனைவருக்குமான தருணம் இது. தமிழ் நூல்களுடன் இணைவோம், இலக்கியத்தை கொண்டாடுவோம். மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ள www.torontotamilbookfair.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
6: விஜய் ப்ரொடக்ஷன்ஸ் விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் 2 வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா. ரஞ்சித், ஆலப்ராஜு, ராகுல் நம்பியா இவர்களுடன் மாளவிகா சுந்தர், வேல் முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள். மக்கா லைவ் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் vjproductions.ca பெற்றுக் கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
7: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ.
8: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
7: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
9: Ajax Mitsubishi இல் இப்போது The Sale to Remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் ரேட் ரிடக்ஷனை பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் The Sale to Remember. தமிழில் பேச அகமது தம்சேன். 4378607002.
10: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை RBC, CIBC, BMO, TD போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா, ரஷ் க்ளோசிங் தேவையா, வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா, அழைங்கள் ஜனிஷான். மேனேஜிங் பார்ட்னர் மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங். 6478910742 6478910742.
11: ஒரு நகை வெறும் தங்கம் அல்ல. ஒரு தாயின் அன்பு, தந்தையின் உழைப்பு, மகளின் கனவு, குடும்பத்தின் பாரம்பரியம். பாரம்பரியம். பல தலைமுறைகளாக நாங்கள் நகை ஆசாரியர்களாக எங்கள் முன்னோர்களின் கைகளில் பிறந்த கலை இன்று உங்கள் பொன்னான தருணங்களுக்காக புதிய வடிவிலும் தொடர்கின்றது. உங்கள் பாரம்பரியத்தின் பயணத்தில் முகூர்த்தம் ஜுவல்ஸ் 5 ஆண்டுகளை பெருமையோடு கொண்டாடுகின்றது. முகூர்த்தம் பாரம்பரியமும் நவீன அழகும் தரமும் நம்பிக்கையுடனும் மெஜஸ்டிக் சிட்டி மோலில் 416-321-7555 முகூர்த்தம் ஜுவல்ஸ் தலைமுறைகளை இணைக்கும் நம்பிக்கை.
12: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 3:22 இஸ்டெஃபெமுடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் பாபு கேட்ரிங் தருகின்ற தகவல்களையும் கட்டறிந்து வரலாம்.
1: 4500 ஷெப்பர்டோனியில் இருக்கின்ற பாபு கேட்ரிங் வந்து அவ்வாரத்தில் 7 நாட்களுமே காலை 6 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் திறந்திருப்பார்கள். உங்களுக்காக 7 வித்தியாசமான பிரேக்ஃபாஸ்ட் கொம்போஸ் வழங்கப்படுகின்றது. காஃபி அல்லது டீயோடு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதையும் தாண்டி வந்து நீங்கள் டால்பின் கொத்து, இது வந்து சிக்கன் மட்டன் $2 ஆஃபில் பெற்றுக்கொள்ளலாம். ஃப்ரைட் ரைஸ் கம்போ வந்து சிக்கன் மட்டன் சீ ஃபுட் அண்ட் இருக்கின்றது, இதையும் நீங்கள் $2 ஆஃபில் பெற்றுக்கொள்ளலாம். வெள்ளிக்கிழமைகள்ல வந்து திருமண விருந்து 21 வகை பதார்த்தங்களோடு வாழை இலையிலே பாயசம் சக்கரை பொங்கலோடு $2 ஆஃபில் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று வாழை இலையிலே ரால் தொக்கு, இது பிட்டோடு கணவாய் தொக்கு, முட்டை பொரியல், நண்டு பொரியல், சம்பலோடும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே வழியில் நண்டு கொத்தை கூட நீங்கள் வாழை இலையில் பெற்றுக்கொள்ளலாம், முட்டை பொரியல், நண்டு பொரியலோடு. வீக்கெண்ட்ல வந்து வாழை இலையில் ஊராடு ஊர்கோழி விருந்திருக்கின்றது. அதே போன்று அரைச்சி மீன் கறி ஊர்கோழி போன்றவற்றை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அனைத்து வகை உணவு, சிற்றுண்டி, ஹலால் உணவுகள் எல்லாவற்றையும் நீங்கள் டேக் அவுட் கேட்ரிங்காக பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் வீட்டு விசேட தினங்களுக்கு தேவையானது, பார்ட்டிஸுக்கு தேவையான உணவுகளை கூட நீங்கள் ஓர்டர் பண்ணி பாபுவிலே பெற்றுக்கொள்ள முடியும். இதையும் தாண்டி தினமும் வெவ்வேறு உணவு டீல் உங்களுக்காக இருக்கின்றன. சிங்கப்பூர் நூடுல்ஸ் வந்து நீங்கள் 7.95 சிக்கன் ஷ்ரிம்போடு பெற்றுக்கொள்ளலாம். அதே போன்று மலேசிய நூடுல்ஸ் வந்து சிக்கன் ஷ்ரிம்போடு 8.95, சிக்கன் கொத்து வந்து 8.95, மட்டன் கொத்து 9.95, சுறாப்பிட்டு அல்லது ஷ்ரிம்ப்ட்டு வந்து 7.95 பெற்றுக்கொள்ள முடியும். அதே வேளையில் சிக்கன் பாஸ்டா வந்து 9.95 பெற்றுக்கொள்ளலாம். இதெல்லாமே வந்து இப்போது உங்களுக்காக $2 ஆஃபில் இந்த விலைகளில் தந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று நீங்கள் அப்பம், பாலப்பமோ, பிளைன் அப்பமோ 50 சென்ட்ஸ் ஆஃபிலே வந்து ஒரு அப்பம் 95 சென்ட்ஸுக்கு பெற்றுக்கொள்ளலாம். அதே வேளையில் 10 இளம் தோசை $2 ஆஃபிலே வந்து நீங்கள் சாம்பார் சம்பலோடு 7.95 பெற்றுக்கொள்ள முடியும். மசாலா தோசை வந்து $3 ஆஃபிலே 4.95 சாம்பார் சட்னியோடு பெற்றுக்கொள்ளலாம். இப்படி எக்கச்சக்க தெரிவுகள் இருக்கின்றன. அதே போன்று 4 பேருக்கான கொம்போ, இது வந்து புட்டு மிக்ஸ் இருக்கின்றது 19.95. அதே போன்று சிங்கப்பூர் நூடுல்ஸ் ஷ்ரிம்போடு இருக்கின்றது $10 ஆஃபிலே 24.95. இப்படி ஏராளமான தெரிவுகள் இருக்கின்றன. ரொட்டி வந்து நீங்கள் 50 சென்ட்ஸுக்கு பெற்றுக்கொள்ளலாம். அதிகபட்சம் 10 ரொட்டி, ஒரு மீட் கறி, ஒரு சிறிய மீட் கறியை வாங்கி கொள்ளும் போது இப்படி எக்கச்சக்க தெரிவுகள் இருக்கின்றன. நேரடியாக வேற பாபு கேட்ரிங் அல்லது அலையுங்கள் 416-298-2917.

0: அல்பர்டாவின் பிரிவினையோடு தொடர்புபட்ட வாக்களிப்புக்கான முன்கூட்டிய வாக்குப்பதிவுகள் இன்று ஆரம்பித்துள்ளன. கனடாவிலிருந்து பிரிவதற்கான பொது வாக்கெடுப்பு அவசியமா என்பது அடங்கலாக 10 கேள்விகளுக்கு அல்பர்டா மக்கள் பதிலளிக்க உள்ளனர். 5 நாட்கள் முன்கூட்டிய வாக்குப்பதிவுகளை அடுத்து எதிர்வரும் 19 தேதி முழுமையான வாக்களிப்புகள் இடம்பெற்று மறுநாள் முடிவுகள் வெளியாகும். டொரண்டோவின் 35 விதமான மக்கள் தாம் வாழும் பகுதிகளில் இரவில் பாதுகாப்பானவை என உணரவில்லை என்று புதிய கனடா பல்ஸ் இன்சைட்ஸ் கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவித்துள்ளன. எனினும் ஒரு வருடத்திற்கு முன்னரை விட இச்சதவீதம் 3% குறைந்துள்ளது. அவசர நிலையொன்றின் போது டொரண்டோ காவல்துறையின் வருகை தாமதமாக இருக்கும் என அஞ்சுவோரின் சதவிகிதம் 68% உள்ளதுடன் இச்சதவிகிதமும் ஒரு வருடத்தில் 4% குறைந்துள்ளது. இலங்கையில் சிறையில் அடைக்கப்படும் பிக்குகளுக்கு சிறப்பு சலுகைகளை வழங்கும் வகையில் சிறைச்சாலை சட்டங்களில் மாற்றங்களை ஏற்படுத்த துரித நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தி அரசு தெரிவித்துள்ளமை கவனம் பெற்றுள்ளது. பொது மன்னிப்பு ரத்து செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட ஞானசாரதேரரின் காவியுடை களையப்பட்டு சிறைச்சாலை உடை வழங்கப்பட்ட சர்ச்சைகளில் சட்ட விதிகளில் எவருக்கும் சலுகைகள் இல்லை என அரசாங்கம் வாதிட்டிருந்தது. ஆந்திர மாநிலத்திற்கு உத்தியோகபூர்வ பயணத்தை மேற்கொண்ட தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அம்மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவுடன் பேச்சுக்களை நடத்தியுள்ளார். கிருஷ்ணா நதிநீர் திறப்பு, கோதாவரி கிருஷ்ணா காவிரி நதிகளின் இணைப்பு ஆகிய விடயங்கள் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளன. இரு மாநில வளர்ச்சி தொடர்பில் ஆந்திர முதல்வருடன் பேசியதாக முதலமைச்சர் விஜய் கூறியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: உங்கள் கார், வீடு, வாடகை வீடு, பிசினஸ், கமர்ஷியல் இன்சூரன்ஸ் எதுவாகினும் நீங்கள் இப்போது செலுத்துகின்ற மாத கட்டணத்தில் 25% வரை சேமிக்க முடியும். இலவச ஆலோசனைகளை பெறுவதற்கு தமிழில் பேச அழையுங்கள் இன்சூரன்ஸ் புரோக்கர் நிரோ குமார். 6479826476. 10 அதிகமான நிறுவனங்களிடமிருந்து உங்கள் இன்சூரன்ஸ் பாலிசியினை பெறுகின்ற வாய்ப்புள்ளது. மேலதிக விவரங்களுக்கு இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்ட் நிரோ குமார், இன்சூரன்ஸ் புரோக்கர் நோவிங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன். தமிழிலும் உரையாடலாம். 6479826476. 6479826476.

0: 3:37 இஸ்டெஃபெமுடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் லக்ஷன் கந்தசாமி தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து வரலாம்.
1: பிக்கரிங்கில் டோன்டனன் பீட மேத்யூ சந்திப்புக்கு அண்மையில் ப்ளூம் பார்க் கட்டுமானத்தின் விற்பனைகளோடு லக்ஷன் கந்தசாமி இன்றைய நாளில் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். குறிப்பாக டபுள் கிராஷ் டீடாச் வீடுகள், 36 பூல் மற்றும் 43 பூல் லாட் சைஸினை கொண்டிருக்கின்ற இந்த டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 2300 ஸ்கொயர் ஃபீட்டிலிருந்து 3500 ஸ்கொயர் ஃபீட் வரையிலான வீடுகள் காணப்படுகின்றன. 1,17,000 ஆரம்ப விலையிலிருந்து இந்த டபுள் கராஷ் டீடாச் வீடுகளை, குறிப்பாக 36 ஃபுட் மற்றும் 43 ஃபுட் லாட் டிசைன் வீடுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய தற்போதைய வாழ்விடத்தை ஒரு பெரிய வாழ்விடமாக நீங்கள் அப்கிரேட் செய்து கொள்ளினால், அல்லது பெரிய ஒரு இல்லத்தினை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற கனவினை கொண்டிருந்தால், ஒப்பீட்டு அளவில் குறைவான விலையில் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு. முன்னைய விலைகளை விட குறைவான விலை என்பதோடு ரிலீஸ் ஃபண்டில் வழங்கப்படுகின்ற விசேட ஆரம்பகட்ட விலையாகவும் இது காணப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் மிகவும் டிமாண்ட் அதிகமாக இருக்கின்ற 43 ஃபுட் லாட் டிசைனை கொண்ட 3000 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை நீங்கள் 1.1,94,000 இருந்து பெற முடியும். மிக குறைவான லோட்கள் மாத்திரமே இந்த 43 ஃபுட் லாட் டிசைன் வீடுகளில் கிடைக்கப்படுகின்றன. முன்கூட்டியே நீங்கள் டிராப்டினை கொடுத்து ரிசர்வ் செய்து கொள்ளலாம். அலோகேஷன் அடிப்படையில் மாத்திரமே இந்த வீடுகள் கிடைக்கப்படுவதால் பில்டர்ஸின் பிளான் நம் முகவர் லக்ஷன் கந்தசாமி அழைக்க முடியும். 416-888-8044 2027 டிசம்பர் மற்றும் 2028 இந்த வீடுகள் க்ளோசிங்கினை கொண்டிருக்கின்றன. இந்த பிக்கரிங் ப்ளூம் பார்க் கட்டுமானத்துக்கு அண்மையில் சிறந்த வசதிகள் அமைய இருக்கின்றன. ஃபுட் பேசிக்ஸ் கட்டப்பட்டு வருகின்றது. அதுவேளையில் 10 ஹெக்டேர் பரப்பளவில் பார்க்ஸ் மற்றும் ரெக்ரேஷன் சென்டர் உருவாக்கப்பட இருக்கின்றது. இதில் ஃபிட்னஸ் சென்டர், ஹாக்கி ரிங், டென்னிஸ் கோர்ட், பேஸ்போல் கோர்ட், சிறுவர்களுக்கான பிளே கிரவுண்ட், ஸ்பிளாஷ் பேட் என்று சொல்லி பல்வேறுபட்ட விடயங்கள் வரப்போன்றமையும் இங்கே குறிப்பிடத்தக்கது. 36 ஃபுட் மற்றும் 43 ஃபுட் லாட் டிசைன் வீடுகள் 2300 ஸ்கொயர் ஃபீட்டிலிருந்து 3500 ஸ்கொயர் ஃபீட் வரையிலான அளவுகளை பெற்றுக்கொள்ள முடியும். 43 ஃபுட் லாட் டிசைன் வீடுகள் மிகவும் அதிக அளவிலான டிமாண்ட் இருக்கின்ற அதே வேளையில் மிக குறைந்த லோட்கள் மாத்திரமே கட்டப்படுவதால் நீங்கள் முன்கூட்டியே முந்திக் கொண்டு ரிசர்வ் செய்து கொள்ள பில்டர்ஸின் பிளான் நம்பர் லக்ஷன் கந்தசாமியை தொடர்பு கொள்ளலாம். 416-888-8044 ஸ்டோஃபிலில் மார்க்கமன் பெதெஸ்டா சந்திப்புக்கு அண்மையில் புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களை மிட் சிவகான $1,000 பெறக்கூடிய வாய்ப்பு லட்சம் சமயம் வழங்கப்படுகின்றது. இந்த கட்டுமானத்தில் 36 ஃபுட் மற்றும் 44 லாட் டிசைன் டீடாச் வீடுகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். விவரங்களுக்கு 416-888-8044.

0: 3:44 இஸ்டிஃபமுடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றது. லட்டிகா ஜுவல்லரி அண்ட் ஈழநிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கிரேஷ் லைவ் இன் டொரண்டோ. வருகின்ற சனிக்கிழமை விட்பி கனடா ஈவன் சென்டரில் காண தயாராகுங்கள். பிரபல தென்னிந்திய பின்னணி பாடகர் கிரிஷுடன் கனேடிய பாடகர்கள் சின்மயி, சௌந்தர்யா, மகேஷா, அஜேஷ், இன்னும் பலர். டிக்கெட் $35 முதல். டிக்கெட் me.ca ஈவன் bright.ca டிக்கெட்டுகளை பெறலாம். வருகின்ற சனிக்கிழமை October 17 300 வாட்டர் ஸ்ட்ரீட் விட்பியில் கனடா ஈவென்ட் சென்டரில் கிரிஷ் லைவ் இன் டொரண்டோ. விவரங்களுக்கு 6479965922 அல்லது 6475490059. 3:45 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் பாபு கேட்டரிங் தருகின்ற தகவல்களையும் கேட்டறிந்து வரலாம்.
1: 4500 ஷெப்பர்ட் அவனியஸ்டிலே மேக்கவனன் ஷெப்பர்ட் சந்திப்பு அருகே பாபு கேட்டரிங் தினமும் உங்களுக்காக காலை 6 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் திறந்திருப்பார்கள். அனைத்து விதமான உணவுகள், சிற்றுண்டிகள், ஹலால் உணவுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளுமே வந்து உங்களுக்கு ஏராளமான ஸ்பெஷல்ஸ் வழங்கப்படுகின்றது. சிங்கப்பூர் நூடுல்ஸ் வந்து நீங்கள் 795 சிக்கன் ஸ்ரீம்போர்டு பெற்றுக்கொள்ளலாம். மலேசிய நூடுல்ஸ் வந்து 895 சிக்கன் ஸ்ரீம்போர்டும், சிக்கன் கொத்து வந்து 895 பெற்றுக்கொள்ளலாம். அதே போன்று மட்டன் கொத்து 995, சுறாப்பிட்டு அல்லது ஷ்ரிம்பிட்டு வந்து 795 இருக்கும். 10 ஈழம் தோசை 795 பெற்றுக்கொள்ளலாம் சாம்பார் சம்பலோடு. அதே வழியில் சிக்கன் பாஸ்டா வந்து 995 பெற்றுக்கொள்ள முடியும். இதெல்லாமே வந்து இப்போது $2 ஆஃப் ப்ரைஸ் ஆக இருக்கின்றன. அதே வழியில் பாலப்பமோ பிளைன் அப்பமோ ஒன்று வந்து நீங்கள் 95 சென்ட்ஸுக்கு பெற்றுக்கொள்ளலாம், 50 சென்ட்ஸ் ஓஃபிலி. அதே வேளையில் மசாலா தோசையும் $3 ஓஃபிலி. சாம்பார் சட்னியோடு 495 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு 4 பேர் கொண்ட குடும்பங்களுக்கு டின்னர் ஸ்பெஷலாக $10 ஓஃபிலி. புட்டு மிக்ஸ் இருக்கின்றது, மீடியம் சைஸ் சிக்கன் அல்லது மட்டன் கறியோடு, சிறிய சைஸ் எக்ஸ்லான் கறி, அதே போன்று சம்பளம் வர இருக்கின்றது 1995. அதே போன்று சிங்கப்பூர் நூடுல்ஸ் ஷ்ரிம்போடு சிக்கன் அல்லது மட்டன் மீடியம் சைஸ் கறியோடு ஸ்மால் எக்ஸ்பிளான் பிக்கலும் வருகின்றது 24.95 $10 ஓஃபிலி. நீங்கள் ரொட்டி வந்து 50 சென்ட்ஸுக்கு பெற்றுக்கொள்ளலாம். இதற்கு வந்து ஒரு சிறிய சைஸ் மீட் கறி ஏதோ ஒன்றை நீங்கள் வாங்கும் போது அதிகபட்சம் $10 ஆஃப் ரொட்டியை வந்து நீங்கள் 50 சென்ட்ஸுக்கு பெற்றுக்கொள்ளலாம். சமோசாவும் அப்படித்தான், நீங்கள் ஒரு மினிமம் $10 பர்ச்சேஸ் பண்ணும் போது ஒரு சமோசா அதாவது 5 சமோசாக்கு $1 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். $5 for $1 என்று பெற்றுக்கொள்ளலாம். 20 pieces லிமிடெட் என்று சொல்லி கூறியிருக்கின்றார்கள். மார்னிங் வழியிலே வந்து அதாவது 6 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் திறந்திருக்கும். 7 விதமான பிரேக்ஃபாஸ்ட் கொம்போஸ் இருக்கின்றன, டீ அல்லது காஃபியோடு 595 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே வழியிலே சனி ஞாயிற்றுக்கிழமைகள் வந்து வாழையிலேயில ஊராடு ஊர்கோழியோடு விருந்து, அரைச்ச மீன்கறி, ஊர்கோல் போன்றவற்றை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். வெள்ளிக்கிழமைகள்ல வந்து 21 வகை பதார்த்தங்களோடு வாழையிலையில் பாயசம் சர்க்கரை பொங்கலோடு $2 ஓஃபில் நீங்கள் உணவுகளை பெற்றுக்கொள்ளலாம். வாழையிலே நண்டு கொத்து முட்டை பொரியல் நண்டு பொரியலோடு இருக்கின்றது. ரால் தொக்கு, கணவாய் தொக்கு, முட்டை பொரியல், பிட்டு, நண்டு பொரியல் சம்பலோடு வாழையிலையும் பெற்றுக்கொள்ளலாம். ஏராளமான தெரிவுகள் இருக்கின்றன. பாபு கேட்டரிங் 4162982917.

0: பதினாறு வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973589
1: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
2: உங்களுக்கு மோர்கேஜ் தேவையா? ஃபர்ஸ்ட் மோர்கேஜ், செகண்ட் மோர்கேஜ், பிரைவேட் மோர்கேஜ் அல்லது பி மோர்கேஜ் எதுவானாலும் தொடர்பு கொள்ளுங்கள். கணேஷ் பாலச்சந்திரன், 416-834-5482. உங்கள் அவசர பிரைவேட் மோர்கேஜ், பி மோர்கேஜ் எதுவானாலும் பேங்கிற்கு மாற்ற வாய்ப்புள்ளது. விவரங்களுக்கு அழையுங்கள் கணேஷ் பாலச்சந்திரன், 416-834-5482. லைசன்ஸ் நம்பர் 13751. மோர்கேஜ் அப்ரூவல் லெண்ட விதிமுறைகள் மற்றும் தகுதிகளுக்கு உட்பட்டது.
3: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல், கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்திற்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை EV சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் பாட் லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் புர்வை அழையுங்கள். 416-989-4700, 416-989-4700.
2: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
4: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
2: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
5: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074, 416-704-8074.
6: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் FM, log on to eastfm.ca.

0: நேரம் 4:05 இஸ்டேஃபம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 28 டிகிரி செல்சியஸ், 35 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் எந்தவிதமான மாற்றங்களையும் தரப்போவதில்லை. நீங்கள் ஈஸ்டெஃப்எம் .சி ஊடகத்தில் எங்கிருந்தாலுமே எங்களுடைய நிகழ்ச்சிகள் வந்து மிக தெளிவாக கற்று ரசிக்கலாம். அது மட்டுமில்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக ஈஸ்டெஃப்எம் தமிழ், யூடியூப் ஊடாக ஈஸ்டெஃப்எம் 102.7, அலுவலக தொடர்பிலக்கம் 416-8241212, ஈஸ்டெஃப்எம் 102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இந்த வழியில் நாங்கள் லட்சன் கந்தசாமி தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து வரலாம்.
1: பிக்கரிங்கில் தோன்றடன் பீர மேத்யூ சந்திப்பு கண்மையில் புத்தமுதிய ப்ளூம் பார்க் கட்டுமானங்களின் விற்பனையோடு லட்சுமி கந்தசாமி உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். மிகவும் டிமாண்ட் இருக்கின்ற பெரிய ஃபுட் லாட் சைஸினை கொண்டிருக்கின்ற வீடுகளாக இந்த வீடுகள் காணப்படுகின்றன. 36 ஃபுட் மற்றும் 43 ஃபுட் லாட் டிசைன் வீடுகள். இந்த டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை நீங்கள் 1,017,000 பெற முடியும். குறிப்பாக 2,300 ஸ்கொயர் ஃபீட்டிலிருந்து 3,500 ஸ்கொயர் ஃபீட் வரையிலான கொண்டிருக்கின்ற வீடுகள். குறிப்பாக நீங்கள் உங்களுடைய வாழ்விடத்தை ஒரு பெரிய டபுள் கராஜ் இல்லமாக மேம்படுத்திக் கொள்ளுகிற எண்ணத்தினையோ அல்லது பெரிய ஒரு இல்லத்தினை வாங்குகின்ற கனவினையோ கொண்டிருந்தால் ஒப்பீட்டளவில் குறைவான விலையில் சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு. முன்னே விலைகளை விட குறைந்த ஆரம்ப விலை, அது மட்டும் இல்லாமல் ரிலீஸ் 1 வழங்கப்படுகின்ற ஸ்பெஷல் ஆரம்ப விலையோடு நீங்கள் இந்த வீடுகளை ஒன்றினை சொந்தமாக கொள்ள முடியும். லட்சங்கந்தசாமி பில்டர்ஸின் பிளான் நம்புகவராக இருக்கின்றார். அலக்கேஷ் அடிப்படையில் மாத்திரமே இந்த வீடுகள் கிடைக்கப்படுகின்றனால் நீங்கள் தாமதிக்காமல் லட்சங்கந்தசாமி அழைத்து ஆரம்ப டெபாசிட் டிராப்டினை கொடுத்து ரிசர்வ் செய்து கொள்ளலாம். 416-888-8044 36 ஃபுட் மற்றும் 43 ஃபுட் லோட் டிசைன்ஸ் வீடுகள். 2,300 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 3,500 ஸ்கொயர் ஃபீட் வரையில் இந்த டபுள் கராஜ் டீடாச் வீடுகள் இந்த ப்ளூம் பார்க் கட்டுமானத்தில் பிக்கவரிங்கில் கிடைக்கப்படுகின்றன. குறிப்பாக 43 ஃபுட் டிசைன் வீடுகளுக்கு மிகவும்

டெக்ஸ்டிங் வருகின்றது 416-888-8044, 416-888-8044. அது மட்டும் இல்லாமல் ஸ்டோஃபிலில் புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் கோஸ்களை மிட் 700,000 டாலர்ஸில் இருந்து பெறக்கூடிய வாய்ப்பும் லக்ஷ்மந்த சாமியால் வழங்கப்படுகின்றது. இது பற்றிய விவரங்களுக்கும் நீங்கள் அழைக்கலாம் 416-888-8044, 416-888-8044.

0: நேரம் 4:12 இஸ்டெஃப்எம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் பாபு கேட்டரிங் தருகின்ற தகவல்களையும் கட்டறிந்து வரலாம்.
1: குறிப்பா வந்து

0: சிக்கன் ஷ்ரிம்போடு 895 இருக்கும், சிக்கன் கொத்து வந்து 895 இருக்கும், மட்டன் கொத்து 995 இருக்கும், சுறாப்பட்டு அல்லது ஷ்ரிம்பட்டு வந்து 795 ஆம்லெட் சம்பலோட பெற்றுக்கொள்ளலாம். அதே போன்று 10 ஈழம் தோசை சாம்பார் சம்பலோட 795 இருக்கும், சிக்கன் பாஸ்தா வந்து 995 பெற்றுக்கொள்ள முடியும். அப்பம் வந்து பாலப்பமோ பிளெயின் அப்பமோ 50 சென்ட்ஸ் ஓஃபிலே நீங்கள் ஒரு அப்பம் 95 சென்ட்ஸுக்கு பெற்றுக்கொள்ளலாம். அதே வழியில் மசாலா தோசை 495 பெற்றுக்கொள்ள போகின்றீர்கள். சாம்பார் மற்றும் சட்னியோடு $3 ஓஃபில் இந்த டீல் தந்து கொண்டிருக்கிறார்கள் 495. இதையும் தாண்டி 4 பேர் கொண்ட குடும்பத்திற்கு டின்னர் ஸ்பெஷல் $10 ஓஃபிலே புட்டு மிக்ஸ் இருக்கின்றது, மீடியம் சைஸ் சிக்கன் அல்லது மட்டன் கறியோடு சிறிய சைஸ் எக் பிளான் கறியும் வர இருக்கின்றது, சம்பளம் வரப்போகின்றது 1995. அதே வழியில் இன்னும் ஒரு ஆஃபர் இருக்கிறது, சிங்கப்பூர் நூடுல் ஷ்ரிம்போடு மீடியம் சைஸ் சிக்கன் அல்லது மட்டன் கறி மோல் எக் பிளான் பீக்களோடு 24.95, இதுவும் $10 ஓஃபில் 24.99 தருகின்றார்கள். 4 பேருக்கு தரமா போதுமென்று சொல்லி கூறியிருக்கின்றார்கள். அதே போன்று ஏராளமான பிரேக்ஃபாஸ்ட் கொம்போஸ் இருக்கின்றன, 7 வகையானவை. டீ அல்லது காஃபியோடு நீங்கள் 5.95 பெற்றுக்கொள்ளலாம். காலை 6 மணி முதல் இரவு 11 மணி வரைக்கும் உங்களுக்கு தேவையான இலங்கை இந்திய உணவுகள் சிற்றுண்டிகள் எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாவை கேட்டுறீங்க. வீக்கெண்ட் ஸ்பெஷல் வந்து வாழை இலையில் ஊராடு ஊர்கோழியோடு விருந்து, அதே போன்று அரைத்த மீன்கறி ஊர்கூள் போன்றவற்றை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வெள்ளிக்கிழமைகள்ல வந்து திருமண விருந்து இருக்கின்றது, 21 வகை பதார்த்தங்களோடு வாழை இலையில் பாயசம் சர்க்கரை பொங்கலோடு உங்களுக்காக $2 ஓஃபில் கிடைக்க இருக்கின்றது. அதையும் தாண்டி டால்பின் கொத்திருக்கின்றது, சிக்கன் மட்டன் இதுவும் $2 ஓஃபில், ஃப்ரைட் ரைஸ் கொம்போ சிக்கன் அல்லது மட்டன் அல்லது சீ ஃபுட் $2 ஓஃபில் பெற்றுக்கொள்ளலாம். எல்லாவற்றையும் நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் நேரடியாக வரலாம் பாபு கேட்டரிங், அல்லது மேலதிய விவரங்களுக்கு அழையுங்கள் 416-298-2917.
1: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க. Everything you like, everything you need is found only here. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஆமோதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே.
3: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு மரபு ஆய்வு புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 காலை 10 மணிக்கு ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 நாட்கள் மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 மணி முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 நாட்கள் மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
4: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
5: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
4: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன் 416-835-4128. 416-835-4128.
5: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
6: ஃபார்முலா ஹாண்டாவில் இப்பொழுது 2026 மாடல்களின் மெகா கிளியர் அவுட் சேல். விசேட ஆஃபர்கள் வழங்கப்படுவதுடன் லிமிடெட் எண்ணிக்கையிலான 2026 வாகனங்களே கையிருப்பில் உள்ளதால் முந்திக் கொள்ளுங்கள். 416-720-1184. அத்துடன் 2027 மாடல்கள் வந்துவிட்டன. ஸ்பெஷல் ரீட்டெயில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹாண்டாவுக்கு வருகை தாருங்கள். அலையுங்கள் ஷான் சர்வானந்தன் 416-720-1184. 416-720-1184.
3: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள் நீதன் கந்தசாமி. அலை
7: கம்யூனிட்டி லீகல் சர்வீசஸ். 289-242-5450.
8: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
9: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM.

0: 4:23 ஸ்டெஃபம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் மோட்கேஜ் 24 தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து வரலாம்.
1: அனைத்து மோக்கேஜ் மற்றும் ரீஃபினான்ஸ் சேவைகளுக்கும் இலவச ஆலோசனைக்கும் நாடுங்கள். 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் உள்ள மோக்கேஜ் 24 நிறுவனம். குறிப்பாக நீங்கள் 2 இயர்ஸ்க்கு மேல ஒரு பிசினஸ் கம்பெனியை ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720 மேல் இருக்கின்ற பொழுது அப்படி 100,000 வரை பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் சிறந்த வட்டி வீதத்திலே பெற்றுக்கொள்ள முடியும். அதேபோல பிசினஸ் ஸ்டார்டிங் லோன் நேம் $75,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை தருகிறது மோக்கேஜ் 24 நிறுவனம். மேலதி விபரங்களை பெற்றுக்கொள்ள 416-821-4512 416-821-4512 ஆக நீங்கள் அழைக்கலாம். குறிப்பாக நீங்கள் லைன் கிரெடிட் கார் லோன் கிரெடிட் கார்டு மற்றும் ஏனைய கடன்களுக்கெல்லாம் அதி உயர் வட்டிகளை செலுத்தி கொண்டிருந்தால் இந்த கடன்களை ஒன்றாக்கி 50% வரை குறைத்து ஒரே மோக்கச்சாக பிரதான வங்கியிலான டிடி ஸ்கோஷியா மற்றும் பிஎம்ஓ போன்ற வங்கிகளில் மிக குறைந்த வட்டி வீதத்திலே மோக்கச்சினை பெற்று ஒன் பேமெண்டாக செலுத்தக்கூடிய வசதியும் பெற்றுத் தருகிறது மோக்கேஜ் 24 நிறுவனம். நேரடியாக அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-821-4512 ஆக நீங்கள் அழைக்கலாம். அதுபோல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, குறிப்பாக நீங்கள் ஒரு ஃபார்ம் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம் அல்லது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கான மோக்கச்சை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதிலும் ஜிடிஏக்குள்ளே ஜிடிஏ தாண்டி வெளியிலே குறிப்பாக நைரா ஃபால்ஸ், ஒட்டாவா, லண்டன் ஒன்றரை போன்ற இடங்களில் இவ்வாறு மோக்கச்சினை பெற்றுத் தருகிறது மோக்கேஜ் 24 நிறுவனம். 416-821-4512 ஆக நீங்கள் அழைக்கலாம். உங்களுக்கு அதிக கடன் பிரச்சனை இருக்கின்ற பொழுது நீங்கள் கோமிக்கிட்டி லோனை பெற்று கடனை கட்ட முடியும். குறிப்பாக ஃபர்ஸ்ட் மோக்கேஜினை பிரேக் பண்ணாமல் $500,000 வரை கோமிக்கிட்டி லோனை லெண்டர் ஃபீ இல்லாமலும் ரினியூவல் ஃபீ இல்லாமலும் பெற்று இதில் வட்டியும் முதலும் சேர்த்து கட்டக்கூடிய ஒழுங்கை மேற்கொண்டு தருகிறது மோக்கேஜ் 24 நிறுவனம். நேரடியாக அழைப்பதற்கான தொலைபேசி இலக்கத்தை மீண்டும் நினைப்படுத்துகிறோம். 416-821-4512 ஆக நீங்கள் அழைக்கலாம். உங்கள் வீட்டுக்கான மோக்கச்சினை நீங்கள் வங்கியில் ரினிவல் செய்ய முடியவில்லை என்றால் கூட அது பீலண்ட சூடாகவும் பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்கை மேற்கொண்டு தருகிறது. இதுபோல நீங்கள் செகண்ட் மோக்கச்சினை ஒரு சிறந்த வட்டி வீதத்தை பெற்றுக் கொள்ளலாம். இதில் லெண்டர் ஃபீ, அப்ரசல், கிரெடிட் செக் இல்லாமல் 24 மணி நேரத்தில் இதுக்கான அப்ரூவலை பெற்று 72 மணி நேரத்தில் ஃபண்டை பெற்றுக் கொள்ள முடியும். மோக்கேஜ் 24 நிறுவனம் ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 இடங்களில் அமைந்திருக்கிறது. ஆகவே உங்களுடைய மோக்க சம்பந்தமாக ரீஃபைனான்ஸ் சம்பந்தமாக எந்த ஒரு தேவைகளும் இலவச ஆலோசனைக்கு நீங்கள் நாடலாம். 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் உள்ள மோக்கேஜ் 24 நிறுவனம். 416-821-4512 416-821-4512

உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: டொரண்டோவின் மாநகர சபை தேர்தலுக்கான முன்கூட்டிய வாக்களிப்புகளில் சாதனை அளவிலான வாக்குகள் பதிவாகியுள்ளன. 6 நாட்கள் இடம்பெற்ற முன்கூட்டிய வாக்களிப்புகளில் 222,000 மேலானோர் வாக்களித்துள்ளனர். இவ்வெண்ணிக்கை டொரண்டோவின் கடந்த 2 மாநகர சபை தேர்தல்களின் முன்கூட்டிய வாக்குப்பதிவுகளை விட 92% அதிகமானதாகும். ஒன்டாரியோவின் வடமேற்கு பிராந்தியத்தில் நேரத்தை மாற்றமின்றி நிரந்தரமாக பேணும் நடவடிக்கைகளை மாகாண அரசு முன்னெடுத்துள்ளது. மானிடோபா மாகாணத்திற்கு சமாந்தரமான நேரத்தை பேணும் நோக்கில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பூர்வக்குடியின சமூகங்கள், நகராட்சிகள் மற்றும் வணிகங்களிடையே நேர மாற்றத்தை நிரந்தரமாக்குவது தொடர்பில் ஒருமித்த கருத்துக்கள் நிலவுவதாக ஒன்டாரியோ பூர்வக்குடியின விவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் நீண்டகாலமாக தாமதிக்கப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பில் அரசியல் கட்சிகளுடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட எதிர்பார்த்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். மக்கள் பிரதிநிதிகள் இல்லாமல் மாகாண சபைகள் இயங்குவது ஜனநாயகத்திற்கு விரோதமானது என சுட்டிக்காட்டிய அவர், எனினும் மாகாண சபை தேர்தல்கள் குறித்து தீர்மானம் எடுக்கும் அதிகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு இல்லை என கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் மீது திமுக முன்வைத்த கடுமையான விமர்சனங்களை அடுத்து இருதரப்புக்கும் இடையில் வார்த்தை போர் மூண்டுள்ளது. காங்கிரஸ் தனது வாயை அடைக்க வேண்டும் என்றும் இல்லையில் அடக்கப்படும் எனவும் திமுக எச்சரித்திருந்தது. இந்நிலையில் தமது கேள்விகளுக்கு திமுக பதிலளிக்க வேண்டுமே தவிர திமுகவின் மிரட்டலுக்கு அடிபணிய முடியாதென காங்கிரஸ் தெரிவித்துள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: இசையுடன் இஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: 4:36 ஈஸ்டேஃபெமுடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வழியில் நாங்கள் லக்ஷன் கந்தசாமி தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து வரலாம்.
1: பிக்கரிங்கில் தோன்றனன் பீர மேத்யூ சந்திப்பு கண்மையில் ப்ளூம் பார்க் கட்டுமானத்தில் புத்தம் புதிய டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெறக்கூடிய வாய்ப்பு லக்ஷன் கந்தசாமி வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மிக முக்கியமாக 36 ஃபுட் லாட்ஸ் மற்றும் 43 ஃபுட் லாட் டிசைனினை கொண்டிருக்கின்ற வீடுகளாக இந்த வீடுகள் காணப்படுகின்றன. இந்த வீடுகளை பொறுத்தவரையில் 2300 ஸ்கொயர் ஃபீட்டிலிருந்து 3500 ஸ்கொயர் ஃபீட் வரையில் நீங்கள் பெறுகொள்ள முடியும். $1,17,000 ஆரம்ப விலையிலிருந்து நீங்கள் இந்த டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை குறிப்பாக 36 ஃபுட் மற்றும் 43 ஃபுட் லாட் டிசைனில் பெறக்கூடிய வாய்ப்பாக இந்த வாய்ப்பு காணப்படுகின்றது. ஒப்பீட்டளவில் குறைவான விலை, அது மட்டுமல்லாமல் ரிலீஸ் ஃபண்டில் கிடைக்கப்படுகின்ற ஸ்பெஷல் ஆரம்பகட்ட விலைகளாகவும் இவை காணப்படுகின்றன. 43 ஃபுட் லோட் டிசைன் வீடுகளை பொறுத்தவரையில் டிமாண்ட் மிகவும் ஹையாக இருக்கின்றது. அதே வழியில் மிக குறைவான லோட்கள் மாத்திரமே இந்த சைஸில் கிடைக்கப்படுகின்றன. 43 ஃபுட் லோட் டிசைன் 3000 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை 1.1 million 94,000 இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இவ்வாறு டிமாண்ட் உயர்வாக இருப்பதால் அலோகேஷன் அடிப்படையில் முறையில் மாத்திரமே நீங்கள் இந்த வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். பில்டர்ஸின் பிளான் நம்புகவர் லக்ஷன் கந்தசாமி அழைத்து நீங்கள் ஆரம்ப டெபாசிட் டிராப்டினை கொடுத்து ரிசர்வ் செய்து கொள்ள முடியும். உங்களுக்கு கேரண்டியாக ஒரு லோட் கிடைப்பதை அவர் உறுதிப்படுத்துகின்றார். 416-888-8044 பிக்கரிங்கில் தோன்றனன் பீர மேத்யூ சந்திப்பு கண்மையில் ப்ளூம் பார்க் கட்டுமானத்தில் புத்தமுதிய டபுள் கிராஜ் டீடாச் வீடுகள் 36 ஃபுட் மற்றும் 43 ஃபுட் லாட் டிசைனில் கிடைக்கப்படுகின்ற வீடுகளாகவே காணப்படுகின்றன. ஃபுட் பேசிக்ஸ் இதற்கண்மையில் கட்டப்பட்டு வருகின்றது. 10 hectares பரப்பளவில் பார்க் மற்றும் ரெக்ரேஷன் சென்டர் உருவாக்கப்பட இருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. லக்ஷன் கந்தசாமியினுடைய பிளானம் ஆக்சஸ் ஊடாக நீங்கள் இந்த வீடுகளில் ஒன்றினை பெற்றுக்கொள்ள முடியும். 416-888-8044 அது வழியில் ஸ்டோஃபிலில் மார்க்கமன் பெத்தஸ்டா சந்திப்பு கண்மையில் புத்தமுதிய ஃப்ரீ ஹோல் டவுன் கோசோனினை மிட் $700,000 இருந்து பெறுவதற்கும் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 416-888-8044

0: 4:43 இஸ்டெஃபெமுடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு வலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் பாபு கேட்டரிங் தருகின்ற தகவல்களையும் கேட்டறிந்து வரலாம்.
1: 4500 ஷெப்பர்ட் அவெனியில் செல்லிருக்கின்ற பாபு கேட்டரிங் ஏராளமான டீல்ஸ் இப்போது உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். $2 ஆஃபிலே சிங்கப்பூர் நூடுல்ஸ் சிக்கன் ஸ்ரீம்போர்டு 7.95 இருக்கும். மலேசிய நூடுல்ஸ் வந்து சிக்கன் ஸ்ரீம்போர்டு 8.95 இருக்கும். சிக்கன் கொத்து 8.95 இருக்கும். மட்டன் கொத்து வந்து 9.95 இருக்கும். அதே போன்று சுறாப்பட்டு அல்லது ஸ்ரீம்பட்டு வந்து ஆம்லெட் சம்பலோடு 7.95 இருக்கும். அதே போன்று நீங்கள் சிக்கன் பாஸ்டாவை 9.95 பெற்றுக்கொள்ளலாம். 10 ஈழம் தோசை சாம்பார் சம்பலோடு 7.95 பெற்றுக்கொள்ள முடியும். அதே வழியில் $3 ஆஃபிலே மசாலா தோசையை சாம்பார் சம்பல் மற்றும் சாம்பார் சட்னியோடு 4.95 பெற்றுக்கொள்ளலாம். அதே வேளையில் அப்பம் இருக்கின்றது, பால் அல்லது பிளெயின் அப்பத்தை நீங்கள் 50 சென்ட்ஸ் ஆஃபிலே 95 சென்ட்ஸுக்கு ஒரு அப்பத்தை பெற்றுக்கொள்ளலாம். 4 பேர் கொண்ட குடும்பங்களுக்கு வந்து டின்னர் ஸ்பெஷலாக $10 ஆஃபிலே புட்டு மிக்ஸ் இருக்கின்றது 19.95. மீடியம் சைஸ் சிக்கன் அல்லது மட்டன் கறி, சிறிய சைஸ் எக்ஸ்பிளான் கறி, அதே வழியில் சம்பலோடு பெற்றுக்கொள்ளலாம். அதே போன்று சிங்கப்பூர் நூடுல் இருக்கின்றது, நீங்கள் ஷ்ரிம்போடு மீடியம் சைஸ் சிக்கன் அல்லது மட்டன் கறி ஸ்மால் எக்ஸ்பிளான் பிக்கலோடு 24.95 $10 ஆஃபில் பெற்றுக்கொள்ளலாம். ரொட்டி வந்து நீங்கள் 50 சென்ட்ஸுக்கு பெற்றுக்கொள்ள முடியும், அதிகபட்சம் 10 பீசஸ் வந்து பெற்றுக்கொள்ளலாம். அதே வழியில் சிறிய சைஸ் மீட் கறி ஏதாவது ஒன்று வாங்கும் போது இந்த டீல் உங்களுக்காக இருக்கின்றது. அதேவேளை $10 மினிமம் பர்ச்சேஸ் நீங்கள் செய்யும் போது சமோசா வந்து $5 for $1 பெற்றுக்கொள்ளலாம். 20 சமோசாஸ் அதிகபட்சமாக பெறலாம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். வாழை இலையில் உங்களுக்கு ஊர்கோழி அல்லது ஊர் ஆடு கறியோடு சனி ஞாயிறு ஸ்பெஷல் இருக்கின்றது. அரைச்சி மீன்கறி ஊர்கோழிவற்றையும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் வீக்கெண்ட் ஸ்பெஷலாக பெற்றுக்கொள்ளலாம். நண்டு கொத்து இருக்கின்றது வாழை இலையில், முட்டைப்பொரியல் நண்டு பொரியலோடு வாழை இலையில் புட்டு ராய் தொக்கு கணவாய் தொக்கு முட்டைப்பொரியல் நண்டு பொரியல் சம்பலோடும் பெற்றுக்கொள்ளலாம். 7 விதமான பிரேக்ஃபாஸ்ட் இருக்கின்றது, 5.95 பெற்றுக்கொள்ளலாம். டீயோ அல்லது காஃபியோடு நேரடியாக வரலாம் பாபு கேட்டரிங் அல்லது அழையுங்கள் 416-298-2917.

0: 4:50 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் மோட்கேஜ் 24 தருகின்ற தகவல்களையும் கேட்டறிந்து வரலாம்.
1: அனைத்து மோட்கேஜ் மற்றும் ரீஃபைனான்ஸ் சேவைகளுக்கும் இலவச ஆலோசனைக்கு நாடுங்கள். 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் உள்ள மோட்கேஜ் 24 நிறுவனம். நீங்கள் 2 இயர்ஸ்க்கு மேல ஒரு பிசினஸ் கம்பெனி ரன் பண்ணி கொண்டிருந்தா உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720க்கு மேல் இருக்கின்ற பொழுது அப்டு $100,000 வரை பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் சிறந்த வட்டி விகிதத்தில் பெற்றுக் கொள்ள முடியும். குறிப்பாக நீங்கள் ஒரு பிசினஸ் ஸ்டார்டிங் லோனாக புதிதாக ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கின்ற பொழுது $75,000 வரை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் பெற்று தருகிறது. மோர்கேஜ் 24 நிறுவனம் 416-821-4512 ஊடாக நீங்கள் அழைக்கலாம். குறிப்பாக நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, குறிப்பாக ஒரு ஃபார்ம் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம் அல்லது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கான மோக்கேஜை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதுவும் குறிப்பாக ஜிடிஏக்குள்ளே ஜிடிஏ தாண்டி வெளியில் இவ்வாறான ப்ராப்பர்ட்டிக்கான மோக்கேஜை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கான ஏற்பாடுகளை கூட மேற்கொண்டு தருகிறது. மோக்கேஜ் 24 நிறுவனம் 416-821-4512 ஊடாக நீங்கள் அழைக்கலாம். உங்களுக்கு அதிக கடன் பிரச்சனை இருக்கின்ற பொழுது நீங்கள் கோமிக்கிட்டி லோனை பெற்று உங்களுடைய கடனை அடைக்க முடியும். குறிப்பாக உங்களுடைய ஃபர்ஸ்ட் மோக்கேஜை பிரேக் பண்ணாமல் $500,000 வரை கோமிக்கிட்டி லோனை லெண்டர் ஃபீ இல்லாமலும் ரெனுவல் ஃபீ இல்லாமலும் பெற்று தருகிறது. இதில் வட்டியும் முதலும் சேர்த்து கட்டக்கூடிய ஒரு வசதியை மேற்கொண்டு தருகிறது மோர்கேஜ் 24 நிறுவனம். நேரடியாக அழைப்பதற்கு 416-821-4512 ஊடாக நீங்கள் அழைத்து விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். இதேவேளை நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கான மோர்கேஜினை நீங்கள் பிரதான வங்கியில் ரினியூ செய்ய முடியவில்லை என்றால் கூட அதை வீல் என்ற சூடாக பெற்று தரக்கூடிய ஒழுங்கை மேற்கொண்டு தருகிறது மோர்கேஜ் 24 நிறுவனம். 416-821-4512 ஊடாக நீங்கள் அழைக்கலாம். இதேவேளை நீங்கள் லைன் கிரெடிட் கார் லோன் கிரெடிட் கார்டு மற்றும் ஏரிய கடன்களுக்கெல்லாம் அதி உயர் வட்டிகளை செலுத்திக் கொண்டிருந்தால் இந்த கடன்களை ஒன்றாக்கி 50% வரை குறைத்து ஒரே மோக்கச்சாக பிரதான வங்கியலான டிடி, ஸ்கோஷியா, பிஎம்ஓ போன்ற வங்கிகளில் உங்களுக்கு மிக குறைந்த வட்டி வீதத்திலே மோக்கேஜினை பெற்று ஒன் பேமெண்டாக செலுத்தக்கூடிய வசதியும் பெற்று தருகிறது மோக்கேஜ் 24 நிறுவனம். ஆகவே நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-821-4512 ஊடாக நீங்கள் அழைத்து முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 இடங்களில் அலுவலகங்கள் அமைந்திருக்கிறது. மிஸ்ஸஸ் அக்காவில் இஸ்கேமல் மோலுக்கு உண்டாகும் டொரண்டோவில் ஜங்கன் ஷேப்பர்ட் மிஸ் காபுரில் மாக்கமன் மில்ல சந்திப்பு கரைகள் அமைந்திருக்கிறது மோக்கேஜ் 24. அழைப்பதற்கு 416-821-4512.
0: இந்த தகவலுடன் நாங்களும் நிகழ்ச்சியினை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. தொடர்ந்தும் காஃபி டபுள் லாவணியா இணைந்திருப்பார். இதே போலவே இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் சுரேகா ரூபன். இனிமையான வணக்கம் நேயர்களே.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: Lakme Home Sing Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarion license builder with Tarion warranty. Lakme Home Sing 416-788-2426.
0: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கல் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச Muhammad Levy 437-477-7960 437-477-7960.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் ஜே கே ஆர் சலோன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் ஜே கே ஆர் சலோன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
1: குளிர்காலம் நெருங்கிவிட்டது. உங்கள் வாகனத்தை தயார்படுத்த ஸ்காப்ரோ வால்வாலின் எக்ஸ்பிரஸ் கேரை நாடுங்கள். அனைத்து வகையிலான வாகனங்களுக்கும் அனைத்து பிராண்ட் டயர்களும் ஹோல் சேல் விலையில் கிடைக்குமிடம். 4 டயர்கள் வாங்கினால் இன்ஸ்டாலேஷன் அண்ட் அலைன்மெண்ட் செக் முற்றிலும் இலவசம். பனி பொழியும் வரை காத்திருக்காதீர்கள். இன்றே குளிர்காலத்துக்கு தயாராகுங்கள். மார்க்கம் அண்ட் மெக்டிக்கல் பயனியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வாலின் எக்ஸ்பிரஸ் கேர் 416-293-4141.
3: நீங்கள் ஒரு ஃபேமிலி டாக்டரை தேடுகின்றீர்களா? டாக்டர் தனீசன் குருமூர்த்தி புதிய ஃபேமிலி பேஷண்ட்ஸை வரவேற்கின்றார். தமிழ் பேசும் மருத்துவர்கள் மற்றும் வாக் இன் டாக்டர் சேவைகளுடன் வைட்டல் கேர் மெடிக்கல் கிளினிக் அண்ட் வைட்டல் கேர் கம்பவுண்டிங் பார்மசி நியூ கமர்ஸ் IFHP ஸ்டூடெண்ட் இன்சூரன்ஸ் பேஷன்ஸும் சிகிச்சைகளை பெற்றுக் கொள்ள முடியும். 7 நாட்களும் திறந்திருக்கும். அனைத்து ட்ராக் பிளான்ஸ்களும் ஏற்றுக்கொள்ளப்படும். வழமையாக கிடைக்காத மருந்துகளுக்கான கஸ்டம் கம்பவுண்டிங் வசதிகளும் உண்டு. சீனியர்ஸுக்கு சிறப்பு தள்ளுபடி, ஃப்ரீ டெலிவரி. Vital Care Medical Clinic and Vital Care Compounding Pharmacy 5928 Finch Avenue East Ira Plaza Ville 416-678-2911.

0: நன்றி சுரேகா. நேரம் 5:02. நேர்களை இப்பொழுது முதல் 7 வரை இஸ்எஃப்எம்மின் காற்றலையில் காஃபி டபுள் டபுளோடு இணைந்து கொள்ளலாம். 416-55-4400 தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு லாவண்யா. இனிமையான வணக்கம் நேர்களே.
1: சலம்பல சலம்பல அடியே சிரிக்கிற அணியே.
2: என்னடா கண்ணு கலங்குது ஆனா வாய் சிரிக்குது.
1: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
2: அச்சச்சா
1: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்.
2: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல. நீ நல்லா வைபப்படு.

0: 5 மணி 6 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள். 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-55-44-0 416-55-44-0 நிகழ்ச்சியில் தொடர்வது லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்கள்.
1: பிக்கரிங்கில் தோன்றுடன் பீட்டர் மேத்யூ சந்திப்பு கண்மையில் ப்ளூம் பார்க் கட்டுமானத்தில் புத்தம்புதிய டபுள் கராஜ் டீடாச் வீடுகள், 36 ஃபுட் மற்றும் 43 ஃபுட் லாட் டிசைனை கொண்டிருக்கின்ற வீடுகளாக இந்த வீடுகள் கட்டப்படுகின்றன. 2,300 ஸ்கொயர் ஃபீட்டிலிருந்து 3,500 ஸ்கொயர் ஃபீட் வரையில் நீங்கள் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். 2,500 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளினுடைய ஆரம்ப விலை $1,017,000 இருக்கின்றது. 43 ஃபுட் லாட் டிசைன் வீடுகள் அதிக அளவில் மக்களால் விரும்பப்படுகின்ற வீடுகளாக காணப்படுகின்றன. 3,000 ஸ்கொயர் ஃபீட் அளமையை கொண்டிருக்கின்ற இந்த 43 ஃபுட் லாட் டிசைன் வீடுகளினுடைய ஆரம்ப விலை $1,194,000 ஆக இருக்கிறது. டிமாண்ட் மிகவும் ஹையாக இருப்பதால் நீங்கள் முன்கூட்டியே உங்களுடைய டிராப்டினை கொடுத்து ரிசர்வ் பண்ணி கொள்ளலாம். பில்டர்ஸின் பிளாட்டினம் முகவர் லக்ஷன் கந்தசாமி ஊடாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அலோகேஷன் முறையில் தான் இந்த லாட்கள் வழங்கப்படுகின்றன. மிகவும் குறைவான லோட்கள் மாத்திரமே இந்த 43 ஃபுட் லோட் டிசைன் வீடுகளில் இருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. அழைக்கலாம் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. முன்னைய விலைகளை விட குறைவான ஆரம்ப விலை, அதே வேளையில் ரிலீஸ் பண்ணில் கிடைக்கப்படுகின்ற ஸ்பெஷல் ஆரம்பகட்ட விலையாகவும் இது காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. 2027 டிசம்பரில் அல்லது 2028 இந்த வீடுகள் க்ளோசிங்கினை கொண்டிருக்கின்றன. டோன்டன் பீர மேத்யூ சந்திப்பு கண்மையில் ப்ளூம் பார்க் கட்டுமானம் குறிப்பாக ஃபுட் பேசிக்ஸ் இந்த பகுதியில் கட்டப்பட்டு வருகிறது. 10 ஹெக்டேர்கள் பரப்பளவில் பார்க் மற்றும் பல்வேறு வசதிகளை கொண்ட ரெக்ரியேஷன் சென்டர் ஆகியனவும் உள்ளடக்கப்பட இருக்கிறது. சிறுவர்களுக்கான பிளே கிரவுண்ட், ஸ்பிளாஷ் பேட் ஆகியனவும் வர இருக்கிறமையும் இங்கே குறிப்பிட தக்கதாக இருக்கின்றது. லக்ஷன் கந்தசாமியை அழைத்து நீங்களும் இவ்வாறு 43 ஃபுட் மற்றும் 36 ஃபுட் லாட் சைஸில் கட்டப்பட இருக்கின்ற இந்த டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியும். 416-888-8044. அதுவேளையில் ஸ்டோஃபீலில் கட்டப்படுகின்ற ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களில் ஒன்றினை கூட நீங்கள் மிட் சிவகந்த $1,000 இருந்து பெற்றுக்கொள்ளவும். லக்ஷன் கந்தசாமியை தொடர்பு கொண்டு விவரங்களை பெறலாம். 416-888-8044 416-888-8044

0: 5:13 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி. 7:00 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5544-0400 நிகழ்ச்சியில் தொடர்வது பாபு கேட்டரிங்கில் இருந்து தகவல்கள்.
1: 4500 ஷெப்பர்ட் அவென்யூஸில் பாபு கேட்டரிங் அமைந்திருக்கின்றார்கள். தினமும் காலை 6 மணியிலிருந்து இரவு 11 மணி வரை உங்களுக்கு தேவையான அனைத்து இலங்கை இந்திய உணவுகள், ஹலால் உணவுகள் போன்றவற்றை, அதே வழியில் சிற்றுண்டிகள் எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதே வழியில் 7 வித்தியாசமான பிரேக்ஃபாஸ்ட் வந்து காஃபி அல்லது டீயோடு நீங்கள் $2 ஓபிலே வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம். 5.95 தந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே வழியிலே டால்பின் கொத்திருக்கின்றது, சிக்கன் மட்டன்.

0: கொத்து ரொட்டிகளை நீங்கள் $2 ஆஃபில் பெற்றுக்கொள்ளலாம். ஃப்ரைட் ரைஸ், கம்போ, சிக்கன், மட்டன், சீ ஃபுட் இவற்றையும் $2 ஆஃபில் பெற்றுக்கொள்ளலாம். வெள்ளிக்கிழமை திருமண விருந்து இருக்கின்றது. 21 உணவு பதார்த்தங்கள், வாழை இலையில் பாயசம் சர்க்கரை பொங்கலோடு $2 ஆஃபில் பெற்றுக்கொள்ளலாம். நண்டு கொத்து இருக்கின்றது வாழை இலையில், முட்டை பொரியல், நண்டு பொரியலோடும். அதே வழியில் புட்டு வந்து வாழை இலையில், ரால் தொக்கு, கணவாய் தொக்கு, முட்டை பொரியல், நண்டு பொரியல் சம்பலோடு பெற்றுக்கொள்ளலாம். வீக்கெண்ட் ஸ்பெஷலாக வாழை இலையில் ஊராடு, ஊர்கோழியோடு விருந்து, அதே வேளையில் அரைச்ச மீன்கறி, ஊர்க்குள் போன்றவற்றையும் வீக்கெண்ட் ஸ்பெஷலாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். உடைய அனைத்து விதமான கேட்டரிங் அதே போன்ற டேக் அவுட்டுக்கு பாபு கேட்டரிங்க நீங்கள் வர முடியும். இப்போது பார்த்தீங்கன்னா சொன்னால் ஏராளமான ஆஃபர்ஸ் தந்து கொண்டிருக்கின்றார்கள். $2 ஆஃபிலே சிங்கப்பூர் நூடுல்ஸ் சிக்கன் ஸ்ரீம்போடு $7.95, மலேசியன் நூடுல்ஸும் சிக்கன் ஸ்ரீம்போடு $8.95, சிக்கன் கொத்து $8.95, மட்டன் கொத்து $9.95, சுறா அல்லது ஸ்ரீம் புட்டு வந்து $7.95, ஆம்லெட் சம்பலோடும், அதே வேளையில் 10 ஈழம் தோசை சாம்பார் சம்பலோடு $7.95, சிக்கன் பாஸ்தா வந்து $9.95 பெற்றுக்கொள்ளலாம். மசாலா தோசை வந்து சாம்பார் சட்னியோடு $3 ஓஃபில் $4.95. அதே வேளையில் அப்பம் வந்து நீங்கள் 50 cents ஓஃபிலி இப்போது ஒரு அப்பம் பாலப்பமோ பிளைன் அப்பமோ $0.95 பெற்றுக்கொள்ள முடியும். $10 ஓஃபிலி புட்டு மிக்ஸ் இருக்கின்றது $19.95. அதே போன்று சிங்கப்பூர் நூடுல்ஸ் $24.95 பெற்றுக்கொள்ளலாம். ரொட்டி வந்து நீங்கள் ஒரு சிஎஸ்ஐ மீட் கறி ஒன்று பெற்றுக்கொள்ளும் போது 50 cents அதிகபட்சமாக 10 ரொட்டியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நேரடியாக வரலாம் பாபு கேட்டரிங் அல்லது அழையுங்கள் 416-298-2917.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. 416-535-2323.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம், வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
4: ருக்ஷன் பரா, மாக்கம் ஓடிலக்கம் 5 மற்றும் மேலிற்கான கல்விச்சபை அரங்காவலர், பப்ளிக் ஸ்கூல் போர்ட் டிரஸ்டியாக வர போட்டியிடுகின்றார். கடந்த 20 வருடங்களாக சமூக பணிகளில் ஈடுபட்டு வரும் ருக்ஷன் பரா, பாடசாலை பிள்ளைகளின் சிறப்பான கல்விச் சூழல், பாதுகாப்பான பாடசாலைகள், சமமான வாய்ப்பு உட்பட அழகிய பல நல்ல விடயங்களை முன்னிறுத்துகின்றார். உங்கள் வாக்குகளை வேண்டி நிற்கின்றார். தொடர்புகளுக்கு 647-273-8096. இந்த விளம்பரம் ருக்ஷன் பரா தேர்தல் பிரச்சார குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கட்டணம் செலுத்தப்பட்டது.
5: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட்

0: நேரம் 5:21 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள். 7 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5544-0400 நிகழ்ச்சியில் தொடர்வது மோர்கேஜ் 24 இருந்து தகவல்கள்.
1: அனைத்து மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ்களுக்கும் இலவச ஆலோசனைக்கு நாடுங்கள். 10 மேல் அனுபவம் உள்ள மோர்கேஜ் 24 நிறுவனம். குறிப்பாக நீங்கள் 2 மேல் ஒரு பிசினஸ் கம்பெனி ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720 மேல் இருக்கின்ற பொழுது அப்டு 100,000 வரை பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் சிறந்த வட்டி வீதத்திலே பெற்றுக்கொள்ள முடியும். பிசினஸ் ஸ்டார்டிங் லோனாக $72 வரையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெற்றுத் தருகிறது மோர்கேஜ் 24 நிறுவனம். நேரடியாக அழைக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களை அறிந்து கொள்ளலாம். 416-821-4512 ஆக நீங்கள் அழைக்க முடியும். குறிப்பாக நீங்கள் ஒரு லைன் ஆஃப் கிரெடிட் கார்டு, லோன் கிரெடிட் கார்டு சொல்லி ஏராளமான கடன்களுக்கெல்லாம் அதி உயர் வட்டிகளை செலுத்திக் கொண்டிருந்தால் இந்த கடன்களை ஒன்றாக்கி 50% வரை குறைத்து ஒரே மோக்கேஜாக பிரதான வங்கியான டிடி, ஸ்கோஷியா, பிஎம்ஓ போன்ற வங்கிகளில் சிறந்த வட்டி வீதத்தில் மோக்கேஜினை பெற்று ஒன் பேமெண்டாக செலுத்தக்கூடிய அனைத்து வசதியும் ஏற்படுத்தி தருகிறது மோக்கேஜ் 24 நிறுவனம். நேரடியாக அழைக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களை அறிந்து கொள்ள முடியும். 416-821-4512 ஆக அழைத்து விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, குறிப்பாக நீங்கள் ஃபார்ம் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம் அல்லது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கான மோக்கேஜை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதிலும் குறிப்பாக ஜிடிஏக்குள்ளே, ஜிடிஏ தாண்டி வெளியிலே நீங்கள் குறிப்பாக நகர ஃபோர்ஸ், ஒட்டவா, லண்டன், ஒன்டாரியோ போன்ற இடங்களில் மோக்கேஜினை பெற்றுக் தருகிறது மோக்கேஜ் 24 நிறுவனம். 416-821-4512 ஆக நீங்கள் அழைக்கலாம். உங்களுக்கு அதிகமான கடன் பயிற்சி இருக்கின்ற பொழுது நீங்கள் கோமிக்கிட்டி லோனை பெறுகின்ற கூட கடனை காட்டக்கூடிய வாய்ப்பு தருகிறது. குறிப்பாக ஃபர்ஸ்ட் மோக்கேஜினை பிரேக் பண்ணாமல் $500,000 வரை கோமிக்கிட்டி லோனை லெண்டர் ஃபீ இல்லாமலும் ரினுவல் ஃபீ இல்லாமலும் பெற்று இதில் வட்டியும் முதலும் சேர்த்து கட்டக்கூடிய ஒழுங்கை மேற்கொண்டு இருக்கிறது மோர்கேஜ் 24 நிறுவனம். 416-821-4512 ஊடாக அழைத்து முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் வீட்டுக்கான மோர்கேஜினை நீங்கள் வங்கியில் ரினுவல் செய்ய முடியவில்லை என்றால் கூட பி லெண்டர்ஸ் ஊடகம் அதனை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் பெற்று தருகிறது மோர்கேஜ் 24 நிறுவனம். 416-821-4512 ஊடாக அழைக்கலாம். செகண்ட் மோர்கேஜினை சிறந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ளலாம். இதில் லெண்டர் ஃபீ, அப்ரெசல், கிரெடிட் செக் இல்லாமல் 24 மணி நேரத்தில் அப்ரூவலை பெற்று 72 மணி நேரத்தில் ஃபண்டை பெற்றுக் கொள்ள முடியும் மோர்கேஜ் 24 நிறுவனம். ஜிடிஏ பகுதியில் 3 இடங்கள் அமைந்திருக்கிறது. 416-821-4512 416-821-4512

0: 5:28 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி 7:00 வரை நீங்கள் அமைந்து கொள்ளலாம். 416-5-5-4-4-0-4-0 நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் லாவண்யா, பபி கரெக்டரன், எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சோமா இருக்கும் பபி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சோமா இருக்கிறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: நான் வந்து கேட்டுற பாட்டு வந்து கேளடி கண்மணி படத்துல எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடி நம் மண்ணில் இந்த காதல் என்று யாரும் வாழ மூடுமோ அந்த பாட்டு.
0: சரி, செய்திகளை தொடர்ந்து அந்த பாடலை கேட்கலாம். நன்றி பபி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி லாவண்யா, வணக்கம்.
0: 7 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5-5-4-4-0-4-0 416-5-5-4-4-0-4-0 லதிகா ஜுவல்லரி அண்ட் இளநிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கிரிஷ் லைவ் இன் டொரண்டோ வருகின்ற சனிக்கிழமை விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். பிரபல தென்னிந்திய பின்னணி பாடகர் கிரிஷுடன் கனடிய பாடகர்கள் சின்மை, சௌந்தர்யா, மகிஷா, அஜீஷ் இன்னும் பலர். டிக்கெட் $35 முதல். டிக்கெட் மீலும் ticketme.ca-யிலும் eventbrite.ca-யிலும் டிக்கெட்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வருகின்ற சனிக்கிழமை October 17 300 Water Street விட்பியில் கனடா இவெண்ட் சென்டரில் கிரிஷ் லைவ் இன் டொரண்டோ. விவரங்களுக்கு 647-996-5922 அல்லது 647-549-0059.
2: சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட், செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-5608-5656.
3: East FM, Tamil, Seidigal.

0: அல்பர்டாவின் பிரிவினையோடு தொடர்பு பட்ட வாக்களிப்புக்கான முன்கூட்டிய வாக்குப்பதிவுகள் இன்று ஆரம்பித்துள்ளன. கனடாவில் இருந்து பிரிவதற்கான பொது வாக்கெடுப்பு அவசியமா என்பது அடங்கலாக 10 கேள்விகளுக்கு அல்பர்டா மக்கள் பதிலளிக்க உள்ளனர். 5 நாட்கள் முன்கூட்டிய வாக்குப்பதிவுகளை அடுத்து எதிர்வரும் 19 தேதி முழுமையான வாக்களிப்புகள் இடம்பெற்று மறுநாள் முடிவுகள் வெளியாகும். டொரண்டோவின் 35% மக்கள் தாம் வாழும் பகுதிகள் இரவில் பாதுகாப்பானவை என உணரவில்லை என்று புதிய கனடா பல்ஸ் இன்சைட்ஸ் கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவித்துள்ளன. எனினும் ஒரு வருடத்துக்கு முன்னரை விட இச்சதவீதம் 3% குறைந்துள்ளது. அவசர நிலையொன்றின் போது டொரண்டோ காவல்துறையின் வருகை தாமதமாக இருக்கும் என அஞ்சுவோரின் 68% உள்ளதுடன் இச்சதவீதமும் ஒரு வருடத்தில் 5% குறைந்துள்ளது. இலங்கையில் சிறையில் அடைக்கப்படும் பிக்குகளுக்கு சிறப்பு சலுகைகளை வழங்கும் வகையில் சிறைச்சாலை சட்டங்களில் மாற்றங்களை ஏற்படுத்த துரித நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தி அரசு தெரிவித்துள்ளமை கவனம் பெற்றுள்ளது. பொது மன்னிப்பு ரத்து செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட ஞானசார தேரரின் காவியுடை களியப்பட்டு சிறைச்சாலை உடை வழங்கப்பட்ட சர்ச்சைகளில் சட்ட விதிகளில் எவருக்கும் சலுகைகள் இல்லை என அரசாங்கம் வாதிட்டிருந்தது. ஆந்திர மாநிலத்துக்கு உத்தியோகபூர்வ பயணத்தை மேற்கொண்ட தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அம்மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவுடன் பேச்சுக்களை நடத்தியுள்ளார். கிருஷ்ணா நதி நீர் திறப்பு, கோதாவரி கிருஷ்ணா காவிரி நதிகளின் இணைப்பு ஆகிய விடயங்கள் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளன. இரு மாநில வளர்ச்சி தொடர்பில் ஆந்திர முதல்வருடன் பேசியதாக முதலமைச்சர் விஜய் கூறியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: இசையும் இம்சையும் இணைந்து

0: நேரம் 5:37 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள். 7 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5544-4000. நிகழ்ச்சியில் தொடர்வது லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்கள்.
1: நீங்கள் உங்களுடைய வாழ்விடத்தை ஒரு பெரிய இல்லமாக மாற்றிக்கொள்ளுகின்ற அப்டேட் செய்து கொள்ளுகின்ற எண்ணத்தினை கொண்டிருந்தால், ஒரு பெரிய டபுள் கிராஜ் டீடாச் வீட்டினை ஒரு இல்லமாக அமைத்துக் கொள்ளுகின்ற கனவினை கொண்டிருந்தால், உங்களுக்கான ஒரு சிறந்த வாய்ப்பினை பிக்கோரிங்கில் புத்தம்புதிய ப்ளூம் பார்க் கட்டுமானத்தில் ஏற்படுத்தி தருகின்றார் லட்சம் கந்தசாமி. தோன்றன் பீர மெத்யூ சந்திப்புக்கு அண்மையில் கட்டப்படுகின்ற டபுள் கிராஜ் டீடாச் வீடுகள் மிக முக்கியமாக 36 ஃபுட் லாட் மற்றும் 43 ஃபுட் லாட் டிசைனை கொண்டிருக்கின்ற வீடுகளாக இந்த வீடுகள் காணப்படுகின்றன. 2300 ஸ்கொயர் ஃபீட்டிலிருந்து 3500 ஸ்கொயர் ஃபீட் வரையிலான அளவுகளில் நீங்கள் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். மிக முக்கியமாக அதிகளவில் மக்களால் விரும்பப்படுகின்ற 43 ஃபுட் லாட் டிசைன் வீடுகள் 3000 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற இந்த டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை கூட நீங்கள் 1.1 million 94,000 இருந்து பெற முடியும். மிக குறைவான லோட்கள் மாத்திரமே இந்த சைஸில் கட்டப்படுவதோடு டிமாண்ட் மிகவும் ஹையாக இருப்பதால் நீங்களும் உங்களுக்கான ஒரு வீட்டினை பெற விரும்பினால், 43 ஃபுல் லாட் சைஸில் வர 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் பெற விரும்பினால் தாமதிக்காமல் ரிசர்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அலோகேஷன் முறையிலேயே இந்த வீடுகள் வழங்கப்படுகின்றன. முன்னைய விட ஒப்பீட்டளவில் குறைவான விலை, அதன்படியில் ரிலீஸ் ஒன்னில் கிடைக்கப்படுகின்ற எக்ஸ்க்ளூசிவான ஆரம்பகட்ட விலையாக இருக்கின்றது. பில்டர்ஸின் பிளான் நம்புவர் லட்சம் கந்தசாமி அழைத்து நீங்கள் ஆரம்ப டெபாசிட் டிராப்டினை கொடுத்து ரிசர்வ் செய்கின்ற பொழுது உங்களுக்கான லோட் கிடைப்பதனை அவர் உறுதிப்படுத்துகின்றார். 416-888-8044 2027 டிசம்பர் அல்லது 2028 இந்த வீடுகள் க்ளோசிங்கை கொண்டிருக்கின்றன. ஃபுட் பேசிக்ஸ் இந்த பகுதியில் கட்டப்பட்டு வருகின்றது. அதே வேளையில் 10 hectares பரப்பளவில் பார்க்ஸ் மற்றும் ரெக்ரியேஷன் சென்டர் ஆகியனவும் உருவாக்கப்பட இருக்கின்றன. ஏராளமான வசதிகளை இந்த ரெக்ரியேஷன் சென்டர் உள்ளடக்கி இருக்கின்றன. அதே வேளையில் சிறுவர்களுக்கான பிளே கிரவுண்ட்ஸ் மற்றும் ஸ்பிளாஷ் பேட் ஆகியனவும் கட்டப்பட இருக்கின்றன. லட்சம் கந்தசாமி அழைத்து விவரங்களை பெறலாம். 416-888-8044. அதுவேளையில் ஸ்டோஃபிலில் மார்க்கமன் பெதிஸ்டா சந்திப்பு கண்மையில் புத்தமுதிய ஃப்ரீ ஹோல் டவுன் கோஸ் ஒன்றினை மீட் $700,000 இருந்து பெறக்கூடிய வாய்ப்பும் லட்சம் கந்தசாமி வழங்கப்படுகின்றது. 416-888-8044 416-888-8044

0: இருக்கிறது.
1: 5:45 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள். 7 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 4164 4 0 4 0 4 1 4 5 5 4 4 0 4 0. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் லாவண்யா, எப்படி இருக்கீங்க?
1: நல்ல, சூமா இருக்கிறோம் ராஜ். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சூமா இருக்கிறேன். எங்க ரிஷி?
1: ரிஷி ப்ரோக்ராமுக்கு வரமாட்டேன்னு வெளியில போயிட்டார்.
2: நன்றி
1: உங்களுக்கு, வணக்கம்.
2: நன்றி, வணக்கம்.
1: பாடலுக்கு முன்னதாக பாபு கேட்டரிங்கில் இருந்து தகவல்கள்.
3: பாபு கேட்டரிங் 4500 ஷெப் அட்டவணியில் அமைந்திருக்கின்றார்கள். வாரத்தில் ஏழு நாட்களுமே காலை 6 மணியிலிருந்து இரவு 11 மணி வரைக்கும் திறந்திருப்பார்கள். இப்போது ஏராளமான டீல்ஸ் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. $2 ஆஃபிலே வெவ்வேறு உணவுகள் இருக்கின்றன. சிங்கப்பூர் நூடுல்ஸ் இருக்கின்றது, சிக்கன் ஷ்ரீம்போர்டு 7.95. மலேசியன் நூடுல்ஸ் வந்து சிக்கன் ஷ்ரீம்போர்டு 8.95. சிக்கன் கொத்து 8.95. மட்டன் கொத்து 9.95. சுரா அல்லது ஷ்ரீம் பொட்டு வந்து 7.95 இருக்கும். 10 இளம் தோசை சாம்பார் சம்பலோடு 7.95. அதே போன்று சிக்கன் பாஸ்டா 9.95 பெற்றுக் கொள்ளலாம். $3 ஆஃபிலே மசாலா தோசை சாம்பார் சட்னியோடு 4.95 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போது வந்து ஏதாவது ஒரு அப்பம், நீங்கள் பாலோ அல்லது பிளெயின் அப்பமோ எது எடுத்தாலும் ஒரு அப்பம் 95 சென்ட்ஸுக்கு, 50 சென்ட்ஸ் ஓஃபிலி 95 சென்ட்ஸுக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோலே 4 பேர் கொண்ட குடும்பங்களுக்கு தினம் ஸ்பெஷலாக $10 ஓஃபில் புட்டு மிக்ஸ் இருக்கின்றது. மீடியம் சைஸ் சிக்கன் அல்லது மட்டன் கரியோடு ஸ்மால் எக் பிளான் கறி சம்பலோடு 19.95. சிங்கப்பூர் நூடுல்ஸ் இருக்கின்றது, ஷ்ரிம்போடு மீடியம் சைஸ் சிக்கன் அல்லது மட்டன் கறி ஸ்மால் எக் பிளான் பிக்கல் 24.95 $10 ஆஃபில் பெற்றுக் கொள்ளலாம். அதே வழியில் ரொட்டி இருக்கின்றது, நீங்கள் 50 சென்ட்ஸுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். ஏதாவது சிறிய அளவிலான மீட் கறி பெற்றுக்கொள்ளும் போது அதிகபட்சம் $10 ரொட்டியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே போன்று சமூசா கூட நீங்கள் $5 for $1 மினிமம் $10 பர்ச்சேஸ் பண்ணும் போது பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மேக்சிமம் வந்து 20 சமோசாஸ் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பிரேக்ஃபாஸ்ட் கருவிகள் ஏழு இருக்கின்றன, நீங்கள் டீ அல்லது காஃபியோடு பெற்றுக்கொள்ள முடியும். 5.95 இருக்கு. அதே வேளையில் இங்கே வந்து வெள்ளிக்கிழமைகள்ல திருமணம் இருந்திருக்கின்றது. வாழை இலையில் 21 வகை உணவுப் பொருட்களோடு பாயசம் சர்க்கரை பொங்கல் $2 ஆஃபில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதை அதே போன்று வாழை இலை நண்டு கொத்திருக்கின்றது, முட்டை பொரியல் நண்டு பொரியலோடும் வாழை இலையில் பிட்டு வந்து ரால் தொக்கு கணவாய் தொக்கு முட்டை பொரியல் நண்டு பொரியல் சம்பலன் சொல்லி எக்கச்சக்க தெரிவுகள் இருக்கின்றன. நேரடியாக வரலாம் பாபு கேட்ரிங் அல்லது 4162982917.
4: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
5: Wow, அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சுமையிலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
6: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
7: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காவினுக்கும் மிடில்ஃபீல்டுக்கும் இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 4162991020.
8: Pharma College வழங்கும் Back to School Mega Offer. PSW programs in வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. Pharmacy Assistant Program, Early Childhood Assistant Program, French மற்றும் Food Service Worker programs ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. Pharma College, டொரண்டோவில் Markham & Finch மற்றும் Brampton ஆகிய இரண்டு வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374.
9: Ajax Mitsubishi இல் இப்போது the sale to remember, no charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 Outlander mild hybrid களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the sale to remember. தமிழில் பேச அகமத் தம்சேன், 4378607002.
10: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்.

0: 5:54 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி 7:00 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 4165544 நிகழ்ச்சியில் தொடர்வது மோர்கேஜ் 24 நிறுவனத்திலிருந்து தகவல்கள்.
1: அனைத்து மோர்கேஜ் மற்றும் ரீஃபைனான்ஸ் சேவைகளுக்கும் இலவச ஆலோசனைக்கு நாடுங்கள். 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவமுள்ள மோர்கேஜ் 24 நிறுவனம் 416-821-4512 நீங்கள் அழைக்கலாம். நீங்கள் 2 இயர்ஸ்க்கு மேல் பிசினஸ் கம்பெனி ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720 மேல் இருக்கின்ற பொழுது அப் டு $100,000 வரை பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் சிறந்த வட்டி வீதத்திலே பெற்றுக் கொள்ள முடியும். குறிப்பாக பிசினஸ் ஸ்டார்டிங் லோனினை $75,000 பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெற்றுத் தருகிறது மோர்கேஜ் 24 நிறுவனம். நேரடியாக அழைப்பதற்கான தொலைபேசி இலக்கம் 416-821-4512 நீங்கள் அழைக்கலாம். குறிப்பாக நீங்கள் லைன் ஆஃப் கிரெடிட் கார் லோன், கிரெடிட் கார்டு மற்றும் ஏனைய கடன்களுக்கெல்லாம் அதி உயர் வட்டிகளை செலுத்திக் கொண்டிருந்தால் இந்த கடன்களை ஒன்றாக்கி 50% வரை குறைத்து ஒரே மோக்கச்சாக பிரதான வங்கியிலான டிடி, ஸ்கோஷியா, பிஎம்ஓ போன்ற வங்கிகளில் உங்களுக்கு குறைந்த வட்டி வீதத்திலே மோக்கச்சினை பெற்று அனைத்துமே ஒரு ஒன் பேமெண்டாக செலுத்தக்கூடிய வசதியும் பெற்றுத் தருகிறது மோக்கச் 24 நிறுவனம். 416-821-4512 நீங்கள் அழைத்து முழுமையான விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, குறிப்பாக ஒரு ஃபார்ம் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம் அல்லது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கான மோக்கச்சை நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும், அதிலும் குறிப்பாக ஜிடிஏக்குள்ளே ஜிடிஏ தாண்டி வெளியிலே நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் அதற்கான ஏற்பாடுகள் கூட மேற்கொண்டு தருகிறது மோக்கச் 24 நிறுவனம். 416-821-4512 நீங்கள் அழைத்து முழுமையான விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். உங்களுக்கு அதிக கடன் பிரச்சனை இருக்கின்ற போது கோமிக்கிட்டி லோனை பெற்று கடனையும் கட்ட முடியும். குறிப்பாக நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் மோக்கேஜினை பிரேக் பண்ணாமல் $500,000 வரை கோமிக்கிட்டி லோனை லெண்டர் ஃபீ இல்லாமலும் ரினுவல் ஃபீ இல்லாமலும் பெற்று இதில் வட்டியை முதலும் சேர்த்து கட்டக்கூடிய ஒரு ஒழுங்கை மேற்கொண்டு தருகிறது மோக்கேஜ் 24 நிறுவனம். ஆகவே இந்த கோமிக்கிட்டி லோன் பற்றி மேலதிக விவரங்களை அறிந்து கொள்வதற்கு அழைக்கலாம். 416-821-4512 அழைத்து முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் வீட்டுக்கான மோக்கச்சினை நீங்கள் வங்கியில் ரினுவல் செய்ய முடியவில்லை என்றால் கூட அது பீல் என்ற சூடாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பையும் பெற்றுத் தருகிறது மோக்கேஜ் 24 நிறுவனம். ஆகவே மோக்கேஜ் சம்பந்தமாக உங்களுக்கு அனைத்து தேவைகளுக்கும் இலவச ஆலோசனைக்கு நீங்கள் நாடலாம். 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்கள் ஊடாக தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது. மிஸ்ஸஸ் அக்கலேஸ்கே மாலுக்கு முன்பாக டொரண்டோவில் ஜங்கன் ஷோப்படலும் ஸ்காப்ரோவில் மாக்கமில்ல சந்திப்பு கரைகளில் அமைந்திருக்கிறது மோக்கேஜ் 24 416-821-4512.

ஆறு மணி 3 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி 77 மணி வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5544-0 416-5544-0 வெளியில் 25 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது, 33 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் புதன்கிழமை 16 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது, 15 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இன்று நள்ளிரவுக்கு பின் வாகன எரிபொருளின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை.

0: நேரம் 6:06 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள். 7 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5-5-4-4-0-4-0 இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் லாவணி, ஏதோ நலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க தேவகுமார்?
1: நலமா இருக்கிறோம். உங்களோட
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறோம்?
1: திரௌபதி படத்திலே இருந்து முத்துமணி மணி அந்த பாட்டுக்கு.
0: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி தேவகுமார், மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம். பாடலுக்கு முன்னதாக லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்கள்.
2: பிக்கரிங்கில் டோன்டனன் பீர மேத்யூ சந்திப்பு கண்மையில் ப்ளூம் பார்க் கட்டுமானத்தில் புத்தம்புதிய டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெறுகின்ற ஒரு வாய்ப்பு லக்ஷன் கந்தசாமியில் இன்று எடுத்து வரப்பட்டு வருகின்றது. குறிப்பாக 36 ஃபுல் லாட் சைஸ் மற்றும் 43 ஃபுல் லாட் சைஸில் நீங்கள் இந்த வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். இது முக்கியமானது. 2300 ஸ்கொயர் ஃபீட்லிருந்து 3500 ஸ்கொயர் ஃபீட் வரையிலான அளவுகளில் நீங்கள் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் உங்களுடைய தற்போதைய வாழ்விடத்தை ஒரு டபுள் கராஜ் இல்லமாக 36 ஃபுல் லாட் சைஸ் மற்றும் 43 ஃபுல் லாட் சைஸ் இல்லமாக மாற்றிக்கொள்ளுகின்ற எண்ணத்தினை கொண்டிருந்தால், அல்லது இவ்வாறான ஒரு டபுள் கராஜ் இல்லத்தினை வாங்கிக் கொள்ளுகின்ற கனவினை கொண்டிருந்தால், முன்னைய விலைகளை விட குறைவான விலையில் ரிலீஸ் ஒன்னுக்கான ஆரம்பகட்ட விலைகளில் கிடைக்கப்படுகின்ற முக்கியமான ஒரு வாய்ப்பாக இது காணப்படுகின்றது. மிக முக்கியமாக அதிக அளவில் டிமாண்ட் இருக்கின்ற 43 ஃபுல் லாட் சைஸ் 3000 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை 1.1 million 94,000 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மிக குறைவான நோட்கள் மாத்திரமே இவ்வாறு கட்டப்படுகின்றன. எனவே நீங்கள் தாமதிக்காமல் ரிசர்வ் செய்து கொள்வதற்கு பில்டர்ஸின் பிளான் நம்புவர் லக்ஷங்கந்த சாமியை தொடர்பு கொள்ள முடியும். 2027 டிசம்பரில் அல்லது 2028 க்ளோசிங் வருகின்றது. இந்த வீடுகளுக்கு அண்மையில் பல்வேறுபட்ட வசதிகள் உருவாக்கப்பட இருக்கின்றன. குறிப்பாக ஃபுட் பேசிக்ஸ் இப்பொழுது கட்டப்பட்டு வருகின்றது. 10 hectares பரப்பளவில் பார்க்ஸ் மற்றும் ரெக்ரேஷன் சென்டர் ஆகியன உருவாக்கப்பட இருக்கின்றன. சில்ட்ரன் பிளே கிரவுண்ட், ஸ்பிளாஷ் பேடன் சொல்லி பல்வேறுபட்ட விடயங்கள் வர இருக்கின்றன. இவ்வாறுதான் பிக்கரிங்கில் டோன்டனன் பீதமெண்டியூ சந்திப்பு கண்மையில் நீங்கள் இவ்வாறு ஒரு 36 ஃபுட் லோட் சைஸ் அல்லது 43 ஃபுட் லோட் சைஸினை கொண்டிருக்கின்ற டபுள் கராஜ் டீடாச் வீட்டினை பெற்றுக்கொள்ள முடியும். லக்ஷங்கந்தசாமி 416 888

0: 6:14 கேட்டுக்கொண்டிருப்பது இஸ்டஃபமின் காஃபி 7:00 வரை நீங்கள் அமைந்து கொள்ளலாம். 416-5544-0400 நிகழ்ச்சியில் தொடர்வது பாபு கேட்டரிங்கில் இருந்து தகவல்கள்.
1: பாபு கேட்டரிங் 4500 ஷெப்பர்ட் அவனியஸ்டில் அமைந்திருக்கின்றார்கள். இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வெவ்வேறு ஜீன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தருகின்றார்கள். $2 ஆஃபில் நீங்கள் சுரா அல்லது ஸ்ரீம்ப் கொட்டு வந்து ஓம்லெட் சாம்பலோட 7.95 பெற்றுக் கொள்ளலாம். அது விலையில் 10 இளம் தோசை சாம்பார் சாம்பலோட 7.95 இருக்கும். சிக்கன் பாஸ்தா வந்து 9.95 இருக்கும். சிங்கப்பூர் நூடுல்ஸ் வந்து சிக்கன் ஸ்ரீம்போடு 7.95 இருக்கும். மலேசிய நூடுல்ஸ் சிக்கன் ஸ்ரீம்போடு 8.95 இருக்கும். மட்டன் கொத்து 9.95, சிக்கன் கொத்து வந்து 8.95 பெற்றுக்கொள்ளலாம். அதே விலையில் $3 ஆஃபில் மசாலா தோசை சாம்பார் சட்னியோடு 4.95 இருக்கும். அப்பம் வந்து நீங்கள் ஒரு அப்பத்தை பாலப்பமோ பிளைன் அப்பமோ 95 சென்ட்ஸுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். 50 சென்ட்ஸ் ஓஃபிலே இப்படி ஏராளமான டீல்ஸ் இருக்கின்றன. அதே போன்று 4 பேர் கொண்ட குடும்பங்களுக்கு புட்டு மிக்ஸ் $10 ஓஃபிலே 19.95 மீடியம் சைஸ் சிக்கன் அல்லது மட்டன் கறி ஸ்மால் எக் பிளான் கறி அதே போன்று சாம்பலோட பெற்றுக்கொள்ளலாம். $10 ஓஃபில் சிங்கப்பூர் நூடுல்ஸ் இருக்கின்றது. ஸ்ரிம் மீடியம் சைஸ் சிக்கன் அல்லது மட்டன் கறி ஸ்மால் எக் பிளான் பிக்கலோடு 24.95 இருக்கும். ஒரு சிறிய சைஸ் மீட் கறி நீங்கள் ஏதாவது ஒன்று எடுக்கும் போது ரொட்டி வந்து 50 சென்ட்ஸுக்கு பெற்றுக்கொள்ளலாம். மேக்ஸிமம் ஒரு 10 ரொட்டி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போன்று சமோசா $5 for $1 20 சமோசா அதிகபட்சமாக பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் மினிமம் ஒரு $10 பர்ச்சேஸ் பண்ணும் போது இதை தவிர ஏராளமான பிரேக்ஃபாஸ்ட் காம்போஸ் 7 வகையானவை இருக்கின்றன. டீ அல்லது காஃபியோடு நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 5.95 இருக்கு. காலை 6 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் திறந்திருக்கும். ஃப்ரைட் ரைஸ் காம்போ இருக்கின்றது. சிக்கன் மட்டன் சீ ஃபுட் $2 ஆஃபில் பெற்றுக்கொள்ளலாம். டால்பின் கொத்து சிக்கன் மட்டன் $2 ஆஃபில் பெற்றுக்கொள்ள முடியும். சனி ஞாயிறு ஸ்பெஷலாக வாழை இலையில் ஒரு ஆடு உருக்கோழியோடு விருந்து அரைச்ச மீன் கறி ஊர்க்குள் போன்றவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். வெள்ளிக்கிழமையில வந்து திருமண விருந்து 21 உணவு பதார்த்தங்களோடு வாழை இலையில் பாயசம் சர்க்கரை பொங்கலோடு $2 ஆஃபில் பெற்றுக்கொள்ளலாம். அதே வழியில நண்டு கொத்து இருக்கின்றது. இறால் சொத்து கணவாய் முட்டை பொரியல் நண்டு பொரியலோடு பிட்டம் இருக்கின்றது. இப்படி ஏராளமான ஆஃபர்ஸ் இருக்கின்றன பாபு கேட்டரிங். 4162982917. The station with the best music. It's East FM. It's East FM. Feel the power. Feel the bass. 102.7 FM. கிரிஷ் லைவ் இன் டொரண்டோ
2: October 11 சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு கனடா ஈவென்ட் சென்டரில் இலக்கம் 300 வாட்டர் ஸ்ட்ரீட் விப்பி.
3: பிரபல பின்னணி பாடகர் கிரிஷுடன் சின்மயி சௌந்தர்யா மகிஷா அஜீஷ் இன்னும் பலர்.
2: டிக்கெட்டுக்கு முந்திக் கொள்ளுங்கள். விவரங்களுக்கு 6479-5922
3: டிக்கெட் மீ .ca அல்லது eventbrite.ca.
2: லட்டிக ப்ரொடக்ஷன் கிரிஷ் லைவ் இன் டொரண்டோ.
4: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
5: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் 6 யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 Copper Creek Drive மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ்பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 Copper Creek Drive மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 யார்ட்ஸ். 416-970-2408. 416-970-2408.
4: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
4: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
4: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி.
6: 416-293-7287
4: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ்
7: யூனிட் 67 மார்க்கம்.
6: 416-461-6401.
8: எதிர்வரும் மாநகர சபை தேர்தலில் மார்க்கம் வோட்ஸ்அபின் தொகுதியில் போட்டியிடும் ஸ்டான்லி சாமை தெரிவு செய்யுங்கள். இந்த தொகுதியில் போக்குவரத்து, பாடசாலை, பூங்கா என மேலும் பல அபிவிருத்தி வேலைகளை முன்னெடுத்து ஒரு சிறந்த பாதுகாப்பான தொகுதியாக மார்க்கம் வோட்ஸ்அபினை உருவாக்க மிகவும் பரிச்சயமான ஸ்டான்லி சாமை தெரிவு செய்யுங்கள். எதிர்வரும் அக்டோபர் 26 தேதி உங்கள் வாக்குகளை ஸ்டான்லி சாமுக்கு அளியுங்கள். 416-884-4396 stanley4markham.ca. இது ஸ்டான்லி சாம் பிரச்சார குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம்.
9: புன்மன சும்மல் ஏழைகளின் இதய தெய்வம் எம்ஜி ராமச்சந்திரனின் வாழ்வை கொண்டாட செந்தில்குமரனின் நிவாரணம் பெருமையுடன் வழங்கும் எம்ஜிஆர் 110 நவம்பர் 6 வெள்ளி மாலை 7 மணிக்கு ஸ்காப்ரோ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். இந்த நிகழ்வின் ஊடாக சேரும் 100% நிதியும் செலவுகள் எடுக்கப்படாமல் தாயகத்தில் இதய சத்திர சிகிச்சைக்கு ஏங்கி தவிக்கும் இளம் பெற்றோர் மற்றும் சிறார்களின் உயிர்களை காக்க பயன்படுத்தப்படும் உயிர் காக்க உதவுங்கள். விவரங்களுக்கு 416-200-7652 nivaranam.com.
10: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு ஈஸ்ட்.

0: 6:24 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் லாவண்யா.
0: வணக்கம் கரண், எப்படி இருக்கீங்க?
1: நான் நலமா இருக்கேன், நீங்க எப்படி?
0: நாங்களும் நல்ல சும்மா இருக்கோம். என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: இதுதான் அந்த மாயி வட பாட்டு.
0: சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி கரண், வணக்கம்.
1: நன்றி, நன்றி.
0: பாடலுக்கு முன்னதாக மோர்கேஜ் 24 நிறுவனத்திலிருந்து தகவல்கள்.
2: மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ்களுக்கு நீங்க நாடலாம் மோர்கேஜ் 24 நிறுவனம். நாங்கள் மேலதிய விவரங்களையும் பெற்றுக்கொள்ள போகின்றோம்.
3: எந்த ஒரு மோர்கேஜ் தேவையாக இருந்தாலும் மோர்கேஜ் 24 நிறுவனத்திடம் அதற்கான தீர்வு வந்து இருக்கின்றது. தொலைபேசி ஊடாக நீங்கள் வந்து ஒரு மோர்கேஜை வந்து நீங்கள் மோர்கேஜ் சம்பந்தமான எந்த ஒரு கேள்வியை கேட்டாலும் நாங்கள் வந்து அதற்கான தீர்வை வந்து நாங்கள் வந்து உடனே வழங்குகின்றோம். ஆகவே அழையுங்கள். 416-821-4512 என்ற இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்கலாம். இதையும் தாண்டி இன்று பலருக்கும் இருக்கிற முக்கியமான விடயம் என்று சொல்லி சொன்னால், உங்களுக்கான கடன், அதாவது வந்து உங்களுக்கு கிரெடிட் கார்டு கடன் ஒரு 100,000 இருந்தால் உங்களோட மாதாந்த கட்டு பணம் கிட்டத்தட்ட ஒரு $3,000 மட்டும் பே பண்ணுவீங்க. அந்த $3,000 நீங்கள் பே பண்ணும் பொழுது அதை ஹோம் இக்யூட்டி லோனாக பெற்றீங்கன்னா நீங்கள் கட்டுற காசு மாதாந்தம் $800 தான் பே பண்ணுவீங்க. அது உங்களுடைய கிரெடிட்டையும் ஹெல்த்தியாக வைத்திருக்க உதவும். ஹோம் இக்யூட்டி லோனை பெறுவதற்கு 416-821-4512 இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு செகண்ட் மோர்கேஜ் இருக்கலாம், அல்லது வந்து பிரைவேட் மோர்கேஜ் இருக்கலாம், கடன் இருக்கலாம், மோர்கேஜ் என்று சொல்லி பல திக்குகளில் பல பேமெண்ட்டுக்கு போகலாம். உங்களுக்கு பெரிய ஒரு தொகை சேர்த்து உங்களை மேனேஜ் பண்ணாமல் இல்லாமல் இருந்தால் உங்களோட ப்ராப்பர்ட்டியை ரீஃபைனான்ஸ் பண்ணி ஒரு புது மோர்கேஜாக எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மோர்கேஜாக செய்யும் பொழுது நீங்கள் சேமிக்கும் பணம் 50% மேல, 4,000 கட்டினா $2,000 தான் நீங்க பே பண்ணுவீங்க கிட்டத்தட்ட. அழையுங்கள் ரீஃபைனான்ஸ் பண்ணுவதற்கு. அதன் பிரதான வங்கியான ஸ்கோஷியா பிஎம்ஓடிஐ வங்கியில் 416-821-4512. பிரிய தொகையையும் மோர்கேஜ்களையும் குறித்த நேரத்தில் பிரதான வங்கியான ஸ்கோஷி பிஎம்ஓடிஐ வங்கியில் செய்திருக்கும். அழையுங்கள் 416-821-4512 என்ற இலக்கத்துக்கு அழையுங்கள். இது மட்டுமின்றி உங்களுக்கான கமர்ஷியல் மோர்கேஜ், அதாவது வந்து கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக கமர்ஷியல் மோர்கேஜில் வந்து சின்ன மோர்கேஜாலும் பெரிய மோர்கேஜாக இருந்தாலும் எந்த பெரிய மோர்கேஜானாலும் நம்மால் செய்திட முடியும். அதுமே குறைந்த டவுன் பேமெண்ட் ஒரு ஷார்ட் சினாரியோ வந்து இப்போ வந்து ஒரு $10 million வந்து ஒரு வடிகால் ஒரு ஃபுல் பிளாஸாகவே நாங்கள் மோர்கேஜ் செய்துறாங்க ஜஸ்ட் வித் 10% டவுன். அதே போல் வந்து ஒரு பிஸ்னஸையும் ஒரு ப்ராப்பர்ட்டியையும் சேர்த்து வேணாங்க கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் $5 million. அதாக மிக குறைந்த டவுன் பேமெண்ட் உங்களுக்கான கமர்ஷியல் மோர்கேஜ் செய்து தருகிறோம் எங்களுக்கு எக்ஸ்பர்ட் டீம் ஊடாக. ஆகவே அழையுங்கள் 416-821-4512 கமர்ஷியல் மோர்கேஜ் தேவைகளுக்கு 416-821-4512. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான பிஸ்னஸ் லோன் அப்ரூவல் இன் 24 hours, அதுவும் வந்து பிரதான வங்கியிலான மிக குறைந்த வட்டி விதத்தில், அதாவது 100,000 நீங்கள் எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கான மாதாந்த கட்டுப்பணங்கள் கிட்டத்தட்ட ஒரு $900 தான் வரும். அதாவது லோனாக வந்து அந்த 100,000 வந்து நாங்கள் பெற்று தருவோம். உங்களோட கிரெடிட் ஸ்கோர் வந்து ஓவர் 720 மேலே இருக்கணும். உங்களுடைய பிசினஸ் 2 இயர்ஸுக்கு மேல் இருந்தால் நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-821-4512. அதாவது எந்த ஒரு ரெசிடென்ட் மோர்கேஜாக இருக்கலாம், பிசினஸ் மோர்கேஜாக இருக்கலாம், இல்லை பிசினஸ் லோனாக இருக்கலாம். ஜிடிஏ பெரும்பாலத்திலே 3 இடங்களிலே காரியாலயம் கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது மோர்கேஜ் 24. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை குறித்துக் கொள்ளுங்கள் 416-821-4512. நன்றி.

டொரண்டோவின் மாநகர சபை தேர்தலுக்கான முன்கூட்டிய வாக்களிப்புகளில் சாதனை அளவிலான வாக்குகள் பதிவாகியுள்ளன. 6 நாட்கள் இடம்பெற்ற முன்கூட்டிய வாக்களிப்புகளில் 2,22,000 மேலானோர் வாக்களித்துள்ளனர். இவ்வெண்ணிக்கை டொரண்டோவின் கடந்த 2 மாநகர சபை தேர்தல்களின் முன்கூட்டிய வாக்குப்பதிவுகளை விட 92% அதிகமானதாகும். டொரண்டோவின் வடமேற்கு பிராந்தியத்தில் நீரத்தை மாற்றமின்றி நிரந்தரமாக பேணும் நடவடிக்கைகளை மாகாண அரசு முன்னெடுத்துள்ளது. மனிடோபா மாகாணத்துக்கு சமாந்தரமாக நீரத்தை பேணும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பூர்வக்குடியின சமூகங்கள், நகராட்சிகள் மற்றும் வணிகங்களுக்கிடையே நீர மாற்றத்தை நிரந்தரமாக்குவது தொடர்பில் ஒருமித்த கருத்து நிலவுவதாக ஒன்டாரியோ பூர்வக்குடிய விவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் நீண்ட காலமாக தாமதிக்கப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பில் அரசியல் கட்சிகளுடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட எதிர்பார்த்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். மக்கள் பிரதிநிதிகள் இல்லாமல் மாகாண சபைகள் இயங்குவது ஜனநாயகத்துக்கு விரோதமானது என சுட்டிக்காட்டிய அவர், எனினும் மாகாண சபை தேர்தல் குறித்து தீர்மானம் எடுக்கும் அதிகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு இல்லை என கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் மீது திமுக முன்வைத்த கடுமையான விமர்சனங்களை அடுத்து இருதரப்புக்கும் இடையில் வார்த்தை போர் மூண்டுள்ளது. காங்கிரஸ் தனது வாயை அடக்க வேண்டுமென்றும் இல்லையில் அடக்கப்படும் எனவும் திமுக எச்சரித்திருந்தது. இந்த நிலையில் தமது கேள்விகளுக்கு திமுக பதிலளிக்க வேண்டுமே தவிர திமுகவின் மிரட்டலுக்கு அடிபணிய முடியாதென காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: 6:39 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சியில் தொடர்வது லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்கள்.
1: பிக்கரங்கில் உங்களுக்கான டபுள் கராஜ் உடன் கூடிய டீடாச் வீடு ஒன்றினை புத்தமுதிய ப்ளூம் பார்க் கட்டுமானத்தில் டோன்டன் பீர மேத்யூ சந்திப்புக்கு அண்மையில் சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு லக்ஷன் கந்தசாமி என்ற நாளில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மிக குறிப்பாக 36 ஃபுல் லாட் சைஸ் மற்றும் 43 ஃபுல் லாட் சைஸினை கொண்டிருக்கின்ற டபுள் கராஜ் டீடாச் வீடுகள் அவை காணப்படுகின்றன. 2300 ஸ்கொயர் ஃபீட்டிலிருந்து 3500 ஸ்கொயர் ஃபீட் வரையிலான அளவுகளில் நீங்கள் இந்த டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய தற்போதைய வாழ்விடத்தை ஒரு டபுள் கராஜ் விசாலமான இல்லமாக, விசாலமான ஸ்கொயர் ஃபுட் அளவினை கொண்டிருக்கின்ற, விசாலமான ஃபுல் லாட்டினை கொண்டிருக்கின்ற இல்லமாக நீங்கள் மாற்றிக்கொள்ள விரும்பினால், அல்லது இவ்வாறு விசாலமான ஃபுல் லாட் சைஸினை கொண்டிருக்கின்ற மற்றும் விசாலமான இல்லமாக நீங்கள் ஒரு இல்லத்தை பெற விரும்பினால், உங்களுக்கான ஒரு சிறந்த வாய்ப்பாக மிகச்சிறந்த லொகேஷனில் இந்த வீடுகளுடைய கட்டுமானம் இடம்பெறப் போகிறது. ப்ளூம் பார்க் கட்டுமானத்தில் இவ்வாறு 36 ஃபுல் லாட் சைஸ் மற்றும் 43 ஃபுல் லாட் சைஸினை கொண்டிருக்கின்ற டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். மிகவும் டிமாண்ட் ஹையாக இருக்கின்ற 43 ஃபுட் டிசைன் லாட் சைஸ் வீடுகள் மிக குறைவான லோட்கள் மாத்திரமே கட்டப்பட இருக்கின்றன. அலோகேஷன் முறையில் மாத்திரமே இந்த வீடுகள் வழங்கப்பட இருக்கின்றன. முன்னைய விலைகளை விட குறைந்த விலையில் ரிலீஸ் ஒன்றுக்கான ஆரம்பகட்ட விலைகளில் இந்த டபுள் கராஜ் டீடாச் வீடுகள் இவ்வாறு விசாலமான லாட் டிசைனோடு கிடைக்கப்படுகின்றன. குறிப்பிடத்தக்கது, எனவே டிமாண்ட் உயர்வாக இருப்பதாலும் மிக குறைவான லோட்கள் மாத்திரமே கட்டப்படுவதாலும் நீங்கள் முன்கூட்டிய டிராப்டினை கொடுத்து ரிசர்வ் செய்து கொள்ள முடியும். பில்டர்ஸின் பிளான் முகவர் லக்ஷன் கந்தசாமி அழைத்து ஆரம்ப டெபாசிட்டுக்குரிய டிராப்டினை கொடுத்து உங்களுடைய ரிசர்வேஷனை நீங்கள் செய்து கொள்ளலாம். உங்களுக்கான லோட் கிடைப்பதை லக்ஷன் கந்தசாமி உறுதிப்படுத்துகின்றார். 2027 டிசம்பர் மற்றும் 2028 க்ளோசிங்கினை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பல்வேறுபட்ட வசதிகள் உருவாக்கப்பட்டு வருகின்ற மிகச்சிறந்த லொகேஷனில் இந்த ப்ளூம் பார்க் கட்டுமானம் இடம் வருகின்றது. லக்ஷன் கந்தசாமி அழைக்கலாம். விவரங்களுக்கு 416-888-8044. இது மட்டுமல்லாமல் ஸ்டோஃபிலில் மார்க்கமன் பெத்தேஸ்டா சந்திப்புக்கு அண்மையில் டவுன் ஹவுஸ்கள் ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களை மீட் $700,000 இருந்து பெறக்கூடிய வாய்ப்பும் லக்ஷன் கந்தசாமி வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. 2028 இந்த வீடுகள் க்ளோசிங்கினை கொண்டிருக்கின்றன. 36 ஃபுல் லாட் சைஸ், 40 ஃபுல் லாட் சைஸில் டீடாச் வீடுகளையும் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளையும் நீங்கள் ஸ்டோஃபிலில் இந்த கட்டுமானத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். இது பற்றிய விவரங்களுக்கும் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. 416-888-8044.

0: ஆறு மணி 43 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சியில் தொடர்வது பாபு கேட்டரிங்கில் இருந்து தகவல்கள்.
1: பாபு கேட்டரிங் 4500 ஷெப்பர்ட் அவனியை செல்ல வாரத்தில் 7 நாட்களுமே காலை 6 to 11 வரைக்கும் திறந்திருப்பார்கள். உங்களுக்கு தேவையான அனைத்து உணவுகள் சிற்றுட்டிகள் போன்றவற்றை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 7 வகையான பிரேக்ஃபாஸ்ட் காம்போஸ் இருக்கின்றன. காஃபி அல்லது டீயோடு 5.95 பெற்றுக்கொள்ளலாம். அதே வழி 4 பேர் கொண்ட குடும்பங்களுக்கு டின்னர் ஸ்பெஷல் $10 ஆஃபிலே புட்டு மிக்ஸ் இருக்கின்றது. மீடியம் சைஸ் சிக்கன் மட்டன் கறிகளோடு, நீங்கள் சிக்கன் அல்லது மட்டன் கறியோடு மீடியம் ஸ்மால் சைஸ் எக் பிளாண்ட் கறி, அதே போன்று சிறிய சம்பளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் 19.95. அதே போன்று $10 ஆஃபில் சிங்கப்பூர் நூடுல்ஸ் ஷ்ரிம்போடு இருக்கின்றது. மீடியம் சைஸ் சிக்கன் அல்லது மட்டன் கறி ஸ்மால் எக் பிளாண்ட் பீக்களோடு 24.95 பெற்றுக்கொள்ளலாம். அதையும் தாண்டி நீங்கள் ஒவ்வொரு நாட்களுமே வந்து வெவ்வேறு ஆஃபர்ஸ் உங்களுக்காக இருக்கின்றன. $2 ஆஃபிலே வெவ்வேறு உணவுகள் இருக்கின்றன. சிங்கப்பூர் நூடுல்ஸ் சிக்கன் ஷ்ரிம்போடு 7.95, மலேசிய நூடுல்ஸ் வந்து சிக்கன் ஷ்ரிம்போடு 8.95, சிக்கன் கொத்து 8.95, மட்டன் கொத்து 9.95, சுறா அல்லது ஷ்ரிம் புட்டு வந்து 7.95 இருக்கும். அதே வழியில் 10 ஈழம் தோசை சாம்பார் சம்பளுடைய 7.95 இருக்கும். சிக்கன் பாஸ்தா 9.95 பெற்றுக்கொள்ளலாம். மசாலா தோசை வந்து $3 ஆஃபில் நீங்கள் சாம்பார் சட்னியோட 4.95 இருக்கும். அப்பம் வந்து பால் அப்பம் அல்லது பிளெயின் அப்பம் ஒன்று வந்து 95 cents இருக்கும் பெற்றுக்கொள்ளலாம். வீக்கெண்ட் ஸ்பெஷலாக வாழை இலையில் ஊராடு ஊர்கோழியோடு விருந்து அரைச்ச மீன்கறி ஊர்கூழ் போன்றவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். அதே வழியில் திருமண விருந்து இருக்கின்றது வள்ளிக்கிழமைகளில். வாழை இலையில் 21 உணவு பதார்த்தங்களோடு பாயசம் சர்க்கரை பொங்கலோடு $2 ஆஃபில் பெற்றுக்கொள்ளலாம். டால்ஃபின் கொத்திருக்கின்றது சிக்கன் அல்லது மட்டன் $2 ஆஃபிலும், ஃப்ரைட் ரைஸ் காம்போ சிக்கன் மட்டன் சீ ஃபுட் போன்றவற்றை $2 ஆஃபிலும் பெற்றுக்கொள்ள முடியும். நண்டு கொத்திருக்கின்றது, அதே போன்று ரால் தூக்கு கணவாய் தூக்கு முட்டை பொரியல் நண்டு பொரியல் சம்பளோட பிட்டு இருக்கின்றது. இப்படி எக்கச்சக்க உணவுகள் எல்லாம் இருக்கின்றன. டேக் அவுட் கேட்டரிங் தேவைகளுக்கும் நீங்கள் அழைக்கலாம் பாபு கேட்டரிங் 416-298-2917.

0: 6:49 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சியில் தொடர்வது மோர்கேஜ் 24 நிறுவனத்திலிருந்து தகவல்கள்.
1: அனைத்து மோர்கேஜ் மற்றும் ரீஃபைனான்ஸ் விலக்கும் இலவச ஆலோசனைக்கு நாடுதான் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ள மோர்கேஜ் 24 நிறுவனம் இந்த வேலையில் நாங்கள் மேலதிக விவரங்களை பெற்றுக் கொள்ளப் போகின்றோம்.
2: எந்த ஒரு மோர்கேஜ் தேவையாக இருந்தாலும் மோர்கேஜ் 24 நிறுவனத்திலும் அதற்கான தீர்வு தொலைபேசியில் அழைக்கும் பொழுதே நாங்கள் வழங்குகின்றோம். இது மட்டுமன்றி இந்த பலருக்கும் இருக்கிற முக்கியமான விடயம் உங்களுடைய கடன். ஒரு 100,000 உங்களுக்கு டெப்ஸ் இருந்தால் உங்களோட மாதாந்த கட்டுப்பாடுகளை கிட்டத்தட்ட $3,000 பே பண்ணுவீங்க. இவன்தோ மினிமம் பேமெண்ட் செய்து கொண்டிருந்தாலும் உங்களோட கிரெடிட் ஸ்கோர் குறைந்து செல்வதை அவதானிக்க முடியும். அப்படி ஒரு சூழலில் நீங்க இருந்தால் உங்களோட ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ணாம நீங்கள் ஹோம் இக்விட்டி லோன் 100,000 பெற்றீங்கன்னா மாதாந்த கட்டுப்பணம் $800 மட்டுமே வரும். அதன் வட்டியும் முதலும் சேர்த்து 1,000 மேற்பட்ட லேண்ட் ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து இதால வந்து பெனிஃபிட் அடைஞ்சிருக்கிறாங்க. ஆகவே அலையுங்கள் மோர்கேஜ் 24 நிறுவனத்தை 416-821-4512 மீண்டும் 416-821-4512 என்ற இலக்கத்துக்கு அழைத்து மேலதிக விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். இது மட்டும் இல்ல, உங்களுக்கு வந்து இப்ப ஃபர்ஸ்ட் மோர்கேஜ் இருக்கு, செகண்ட் மோர்கேஜ் இருக்கு, பிரைவேட் மோர்கேஜ் இருக்கு, கார் கடன் என்று அடுக்கிக்கொண்டே போகலாம். அவ்வளவு காசையும் தனித்தனியே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் மாதாந்த கட்டுப்பணங்களாக போகும். ஆனால் உங்களோட ப்ராப்பர்ட்டியை ரீஃபைனான்ஸ் பண்ணி ஒரு மோர்கேஜ் ஆக்கினால் உங்களோட மாதாந்த கட்டுப்பணங்கள் 5,000 கட்டுற இடத்துல $2,500 தான் கட்டுவீங்க. 50% வரை குறைப்பதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது. அதுவும் பிரதான வங்கியிலான TDB, MS, கோஷி ஆகிய வங்கியில் அந்த மோர்கேஜ் செய்து தருவதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. அலையுங்கள் 416-821-4512 என்ற இலக்கத்துக்கு மோர்கேஜ் 24 நிறுவனத்தை நீங்கள் அழைக்கலாம். இது மட்டுமன்றி இன்றைக்கு பலருக்கும் இருக்க முக்கியமான விடயம் வந்து உங்களுடைய செகண்ட் மோர்கேஜ் வந்தா அதுக்கு வந்து ஈஸியான ப்ரொசஸ்ல பிரெஷர் கிரெடிட் செக் எதுவுமே இல்லாமல் அப்ரூவல் இன் 24 hours, ஃபண்டிங் இன் 72 hours, அப் டு $500,000 மட்டும் செகண்ட் மோர்கேஜை பெற்றுக் கொடுக்கின்றோம். அடையுங்கள் 10 வருடங்களுக்கு மேலாக சின்னன்றிருந்து பெரிய அளவுக்கான கமர்ஷியல் மோர்கேஜ், அதாவது நீங்க ஒரு பிளாசா பண்ண போறீங்கன்னாலும் கூட மிக குறைந்த மோர்கேஜ் இதுல வந்து டவுன் பேமெண்ட் உங்களுக்கான பிளாசா போய் வந்து நாங்கள் மோர்கேஜ் பெற்று தர முடியும். உதாரணமாக இப்ப கடந்த ஒரு 3 months வந்து $10 million ஃபுல் பிளாஸாக்கான மோர்கேஜை வந்து 10% டவுனோட மட்டும் நாங்கள் பெற்றுக் கொடுத்தனாங்கள். ஆகவே எந்த ஒரு மோர்கேஜ் தேவையாக இருந்தாலும் உங்களுடைய மோர்கேஜை வந்து எப்படி கமர்ஷியல் மோர்கேஜ் செய்ய முன் எங்களுடன் கலந்து ஆலோசியுங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை குறித்துக் கொள்ளுங்கள். மோர்கேஜ் 24 நிறுவனத்தை கமர்ஷியல் மோர்கேஜுக்கு 416-821-4512. எந்த ஒரு கமர்ஷியல் மோர்கேஜும் ஆரம்பிக்கும் முதல் நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் மீண்டும் 416-821-4512. இது மட்டும் இல்லாமல் பிசினஸ் லோன் வந்து பிரதான வங்கியில் அப் டு 100,000 மட்டும் பெற்று தருகிறோம். அதுவும் வந்து அப்ரூவல் இன் வித் இன் 1 week, ஃபண்டிங் இன் 14 days, கிரெடிட் ஸ்கோர் ஓவர் 720 மேல இருக்க வேண்டும். 2 years உங்களோட பிசினஸ் இருந்தால் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-821-4512. மோர்கேஜ் 24 நிறுவனத்தை 416-821-4512. எந்த ஒரு கமர்ஷியல் ரெசிடென்டல் மோர்கேஜுக்கும் அழைக்க வேண்டிய நிறுவனம். நன்றி.
0: அந்த தகவல்களோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள். மீண்டும் நாளைய தினம் மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொண்டு பாடல்களை கேட்டு மகிழலாம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு நிபாஜினி மற்றும் சஹானா விடைபெற்று செல்வது லாவண்யா. இனிமையான வணக்கம் நேர்களே.
3: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
4: விஜி ப்ரொடக்ஷன்ஸ் விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் 2nd ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா. ரஞ்சித், ஆலப் ராஜு, ராகு நம்பியா இவர்களுடன் மாலவிகா சுந்தர், வேல் முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள் மக்கா லாய். டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜய ப்ரொடக்ஷன்ஸ்.ca-யிலும் பெற்றுக் கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
5: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. 10க்கும் மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
6: ராமன் ஹோம் கம்ஃபர்ட். உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர். லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான, நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச்சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லஸ் ஓடகீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
7: KM Business Solutions, Food Handler Certificate, Smart Serve PTC Licenses, Business Licenses, Accounting, Tax, Payroll and HST Filing, Citizenship, PR, Work Permit, மற்றும் ஸ்ரீ லங்கன் டூவல் சிட்டிசன்ஷிப் பெற உதவுதல். All types of sponsorships, எதுவானாலும் அழையுங்கள். KM Business Solutions, 6475221775. இவை மட்டுமல்ல, Residential and Commercial Mortgage-க்கும் KM Business Solutions, 647-522-1775, kmbusiness.ca.
8: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
9: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோ லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன், ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோ லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 647-708-3440.
10: உங்கள் சகலவிதமான மோர்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
11: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோர்கேஜ் பெற முடியும்.
10: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
11: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட் ஆக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
10: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா. கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 416-457-0651. Conditions apply.
12: ABS Mr. P. Singaraj, வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj, தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. Singaraj, பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. Singaraj,
13: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
14: வெர்கோ வெட்ஸ் லோ, 416-993-8443.
15: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமூர் இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமூர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமூர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
16: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
17: அது சரி.
16: உங்களுக்கு Audi 2026 A3 கார்.
17: என்னது,
16: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
9: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
18: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீஸ் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
19: எங்கள் இசை ஈஸ்ட் FM 102.7.

0: கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் எப்போதுமே கேளுங்க.
1: இருக்கவே இருக்கு, கேட்டு பாருங்க. 7 மணியிலிருந்து 9 மணி வரை மண்டே டு ஃப்ரைடே ஈஸ்ட் எஃப்எம்ல ரெண்டு பேர் வருவாங்க.
2: மாப்பிள்ள நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன்.
1: நம்ம விஷயம் மட்டுமில்லங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஊர் ஈவினிங் கேட்டு பாருங்க.
3: நம்ம எல்லாம் கிரியேட்டர் மாமா, புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
0: நன்றி லாவண்யா. நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாலை வணக்கம் சஹானா.
4: மாலை வணக்கம் நிபாஜினி. எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நானும் நலமா இருக்கிறேன்.
0: சரி, லாங் வீக்கெண்ட் எல்லாம் எப்படி போச்சு?
4: அதான் அந்த மாதிரி போச்சு. நான் ஒரு பாட்டுக்கு போனா அது ஒரு பாட்டு,
0: அது போனதே தெரியல. அந்த மாதிரி
4: கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள டியூஸ்டே வந்துருச்சு.
0: சரி, நாங்களும் தொடர்ந்து 9 மணி வரைக்கும் நம்ம உரிமை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகின்றோம். istfm.co.in நிகழ்ச்சிகளை கேட்கலாம். பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் istfm தமிழ், யூடியூபில் istfm 102.7.
4: istfm தொடர்புகளுக்கு 4 1 2 4 1 2 1 2 அல்லது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி istfm102.7@gmail.com. இதே மாதிரி காணல இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தற்போது வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் உணர்நிலை 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்குது. உண்மைதானா அப்படின்ட்டு எங்களுக்கே ஷாக்கிங்கா இருக்கும், ஆனா உண்மைதான்.
0: இது நம்பலாமா?
4: நம்ப தம்பித்தான்.
0: இந்த மாசத்துல இப்படி ஒரு வெதரான
4: மாதிரி
0: இருந்தாலும், இருந்தாலுமே இந்த மழையுடன் கூடிய ஒரு இரவு பொழுதாகத்தான் இருக்க போறது. இரவு பொழுதுல மழையுடன் கூடிய காலநிலையாக இருக்க போகுது என்று எதிர்கூறப்பட்டிருக்கிறது. 14 டிகிரி செல்சியஸுக்கு இன்று நள்ளிரவு பொழுதில் காலநிலை இருக்க போறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள்.
4: ஆமாம், அது மட்டும் இல்லாமல் எரிபொருளின் விலையும் நள்ளிரவில் எந்த விதமான மாற்றமும் இருக்க போவதில்லை அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு.
0: சரி, இதெல்லாம் தாண்டி இப்ப நிகழ்ச்சியில என்ன செய்ய போறோம் என்று பார்த்தோம்னு சொன்னா, வழக்கம் போலவே தான் இன்றைக்கும் நாங்களும் தங்கத்தமிழ் வார்த்தையில் ஆரம்பிச்சு, அதை தொடர்ந்து நல்லதா 4 விஷயம், அதை தொடர்ந்து செய்திகள், அதை தொடர்ந்து உள்ளூர் உலகத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் முக்கியமான செய்திகளான முதன்மை 3 பகுதியோடு நாங்களும் இணைந்திருக்க
4: போறோம். அதே மாதிரி 8 மணிக்கு எப்பவும் போல இன்றைய நாளும் போர்ட் நிகழ்ச்சியோடு நேர்களை இணைத்துக் கொள்ளும் நேரமாக இருக்க போகிறது. இன்றைய நாள்ல நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னா, அள்ளி தந்த பூமி போர்ட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகிறோம்.
0: சரி, இதெல்லாம் மட்டுமில்லாமல் நாங்களும் நல்ல நல்ல பாடல்களும் உங்களுக்காக தரப்போகிறோம். எனவே நீங்க என்ன செய்யணும் என்றா, 2 மணித்தி அலங்கள் எஸ்எஃப்எம் வானொலியில் நம்ம உரிமை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முடியும்.
5: மியூசிக் மியூசிக்

0: ஐயோ ஐயோ ஈ ஆண்டு நாங்களும் ஆடிக்கொண்டே நிகழ்ச்சி ஆரம்பிச்சு வச்சிருக்கோம் இல்லையா சார்?
1: ஆமா நிச்சயமா.
0: அதே சந்தோஷத்தோட நாங்களும் வந்து இப்ப தங்க தமிழ் வார்த்தை பகுதிக்கு வந்திருக்கின்றோம். இன்றும் ஒரு அழகிய தமிழ் வார்த்தை, மறைந்த இல்லாவிட்டா மறக்கப்பட்ட தமிழ் வார்த்தை தான் இன்றும் எடுத்து வந்திருக்கின்றோம்.
1: அந்த வகையில் இன்றைய நாள் என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, இன்றைக்கு வந்து காலையில வந்து நிறைய இடங்கள் வந்து மழை பெஞ்சுது, அதுக்கேற்ற மாதிரி ஒரு வார்த்தையாத்தான் இருக்க போது. அதாவது செறிந்த பெருமழை, குளிர்ந்த மழைக்காலம், அதாவது டென்ஸ் ஹெவி வெயின் அல்லது கூல் ஷவரை குறிக்கும் இந்த வார்த்தை தான் நளி மழை என்ற அந்த வார்த்தை.
0: நளி மழை என்பது நளி என்றால் செறிவு அல்லது குளிர்ச்சி, இடைவிடாமல் அடர்த்தியாக பொழியும் கார்காலத்து பெருமழையை குறிக்க பயன்படுத்தப்பட்ட ஒரு அழகிய ஒரு கூட்டு சொல் இதுதான் நளி மழை என்பதாகும். குறிப்பாக நற்றினை என்ற நூலில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.
1: இன்றைய நாள் நாங்கள் தந்திருந்த வார்த்தை அதுவாக இருந்தது. தொடர்ந்து மெனிந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் தமிழுடன்.

0: 7:12 எஸ்டிஎஃப்எம்மானலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நம்ம உரிமை நிகழ்ச்சி ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: இந்த பகுதியில் பாபு கேட்ரிங் வழங்குகின்ற தகவல்களையும் கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: 4500 ஷெப்பர்ட் டவுன் ஏஸ்டில் இருக்கின்ற பாபு கேட்ரிங் தினமும் ஏழு வித்தியாசமான பிரேக்ஃபாஸ்ட் காம்போஸை தருகின்றார்கள். டீ அல்லது காஃபியோடு நீங்கள் 5.95 பெற்றுக் கொள்ளலாம். இதையும் தாண்டி டால்பின் கொத்து, சிக்கன், மட்டன் போன்றவற்றை $2 ஆஃபிலும், ஃப்ரைட் ரைஸ் காம்போ இருக்கின்றது, சிக்கன், மட்டன், சீ ஃபுட், இதையும் $2 ஆஃபில் பெற்றுக் கொள்ளலாம். அதே வழியில் சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல வந்து வாழை இலையில் ஊராடு, ஊர்கோழியோடு விருந்து, அரைச்ச மீன்கறி, ஊர்கோல் போன்றவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். தினமும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஏராளமான டீல்ஸ் இருக்கின்றன. அதுவும் இப்போது $2 ஓப்பிலே இவற்றை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. 7.95 சிங்கப்பூர் நூடுல்ஸ் இருக்கின்றது, சிக்கன் ஷ்ரிம்போடு. 8.95 மலேசிய நூடுல்ஸ், சிக்கன் ஷ்ரிம்போடு பெற்றுக்கொள்ளலாம். அதே போன்று 8.95 சிக்கன் கொத்து இருக்கின்றது, மட்டன் கொத்து 9.95. அதே வழியில் சுறா அல்லது ஷ்ரிம்ப் கொட்டு வந்து 7.95. ஆம்லெட் சம்பலோடு பெற்றுக்கொள்ளலாம். 10 இளம் தோசை, அதே வழியில் சாம்பார் உங்களுக்கு சம்பலோடு 7.95. சிக்கன் பாஸ்டா 9.95. $3 ஓப்பிலே வந்து மசாலா தோசை சாம்பார் சட்னியோடு 4.95 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அப்பம் வந்து பால் அப்பமோ பிளெயின் அப்பமோ 50 cents ஓப்பிலே ஒரு அப்பம் 95 cents பெற்றுக்கொள்ளலாம். சிங்கப்பூர் நூடுல்ஸ் ஷ்ரிம்போடு மீடியம் சைஸ் சிக்கன் அல்லது மட்டன் கறி ஸ்மால் எக்லான் பிக்லோடு $10 ஓப்பிலே 24.95 நான்கு பேர் உண்ணக்கூடியதாக உங்களுக்கு ஸ்பெஷலாக தருகின்றார்கள். அதே போன்று 19.95 புட்டு மிக்ஸ் இருக்கின்றது, இதுவும் $10 ஓப்பிலே தான் உங்களுக்கு கிடைக்கின்றது. மீடியம் சைஸ் சிக்கன் அல்லது மட்டன் கறி, ஸ்மால் எக்ஃபிளான் கறி, அதே போன்று சம்பலோடும் வரப்போகின்றது. இதையும் தாண்டி நண்டு கொத்து வாழை இலையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். முட்டை பொரியல் நண்டு பொரியலோடு வாழை இலையில் புட்டு வந்து ராய் தொக்கு, கணவாய் தொக்கு, முட்டை பொரியல், நண்டு பொரியல் சம்பலோடும் பெற்றுக்கொள்ளலாம். வெள்ளிக்கிழமைகள்ல வந்து திருமண விருந்து இருக்கின்றது, 21 வகை பதார்த்தங்களோடு வாழை இலையிலே பாயசம் சர்க்கரை பொங்கலோடும் $2 ஓப்பிலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். உங்கள் அனைத்து விதமான டேக் அவுட் ஆகட்டும் அல்லது வந்து கேட்டரிங் வசதிகளுக்கும் பாபு கேட்டரிங்கை நீங்கள் அணுக முடியும். அதே போன்று அனைத்து விதமான ஸ்ரீலங்கன் இந்தியன் உணவுகள், ஹலால் உணவுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நேரடியாக

0: காட்டுக்குரு பண்பலை East FM 102.7.
1: பதினாறு வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 6 4 7 2 9 3 5 8 9 9.
2: குளிர்காலம் நெருங்கிவிட்டது. உங்கள் வாகனத்தை தயார்படுத்த ஸ்காப்ரோ வால்வாலின் எக்ஸ்பிரஸ் கேரை நாடுங்கள். அனைத்து வகையிலான வாகனங்களுக்கும் அனைத்து பிராண்ட் டயர்களும் ஹோல் சேல் விலையில் கிடைக்குமிடம். 4 டயர்கள் வாங்கினால் இன்ஸ்டாலேஷன் அண்ட் அலைன்மெண்ட் செக் முற்றிலும் இலவசம். பனி பொழியும் வரை காத்திருக்காதீர்கள், இன்றே குளிர்காலத்துக்கு தயாராகுங்கள். மாக்கமன் மெக்டிக்கல் பயனியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வாலின் எக்ஸ்பிரஸ் கேர். 416-293-4141.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 2892758795. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 2892758795. You are in good hands with Allstate.
2: கோபிம் போட்டோஸ் ஐடி மற்றும் லீகல் போட்டோஸ் தேவைகளுக்கு தமிழர் நிர்வாகத்தில் ஸ்காப்ரோவில் கோபிம் போட்டோஸ். கெனடியன், ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட், விசா, PR, சிட்டிசன்ஷிப் போட்டோக்களை டிஜிட்டலில் பெற்றுக்கொள்ள கோபிம் போட்டோஸ். அத்துடன் பாஸ்போர்ட், PR, டிராவல் டாக்குமெண்ட்ஸ், ஒர்க் பெர்மிட், PR அப்ளிகேஷன்ஸ் மற்றும் ரெனுவல் போன்றவற்றுக்கு உதவி தேவையா? நாடுங்கள் கோபிம் போட்டோஸ். 2347 கெனடி ரோட், யூனிட் 301A, ஸ்காப்ரோ. 416-522-1775.
0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன். 102.7.

0: நாங்களும் நல்லதான விஷயம் சொல்லும் நேரமாகி இருக்கிறது.
1: அதில் குறிப்பாக நாங்கள் இன்றைக்கு என்ன எடுத்து வந்திருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடினமான ஒரு இலக்கை அடைய விரும்பினால் அதை உங்கள் நண்பர்களிடமோ அல்லது சமூக வலைதளங்களிலோ முன்கூட்டியே அறிவிப்பதை தவிருங்கள் என்று தான் சொல்ல, அதாவது ஓட்டவாயா இருக்காது
0: எல்லார்ட்டையும் போய் எல்லாத்தையும் சொல்ல வேணாம் அப்படின்றதான். அதாவது இதனை இலக்கு உளவியல், அதாவது பொது அறிவிப்பு தடை, இல்யூஷன் ஆஃப் ப்ராக்ரஸ் அல்லது சோஷியல் ரியாலிட்டி ஸ்ட்ரைவிங் என்று அழைக்கின்றார்கள். புதிய இலக்கை மற்றவர்களிடம் கூறி பாராட்டம் பெறும் போதே மூளையின் வெகுமதி அமைப்பதால் அந்த ரிவார்ட் சிஸ்டம் டோபமினை சுரந்து விட்டு அந்த இலக்கை அடையாமலே நாம் ஏதோ சாதித்து விட்டோம் என்ற பொய்யான திருப்தியை வந்து எங்களுக்கு தந்துருமா.
1: நிறைய விஷயம் எல்லாம் சொல்றீங்க சார். ஆனா எனவே நாங்க என்ன சொல்ல வரோம்னா, ஒரு இலக்கை அடையும் வரைக்கும் அதை பத்தி வெளியே பேசாதீங்க என்றுதான் நாங்க சொல்ல வரோம். எனவே நீங்கள் உங்கள் திட்டங்களை ரகசியமாக வைத்து உழைப்பின் பலன் கிடைத்த பிறகு உலகிற்கு சொல்வதே வெற்றிக்கான ஒரு எளிய வழி என்று கூட சொல்லலாம். சரி, 7:28 நாங்கள் இந்த பொழுதில் மோகேஜ் 24 தரும் தகவல்களை கேட்டறிய போகிறோம்.
2: அனைத்து மோகேஜ் மற்றும் ரீஃபைனான்ஸ் சேவைகளுக்கும் இலவச ஆலோசனைக்கு நாடுங்கள். 10 ஆண்டுகளுக்கு நினைவுள்ள மோகேஜ் 24 நிறுவனம், இது பற்றி நாங்கள் மேலதிக விவரங்கள் கூட அறிந்து கொள்ள போகின்றோம்.
3: எந்த ஒரு மோகேஜ் தேவையாக இருந்தாலும் மோகேஜ் 24 நிறுவனத்திடம் அதற்கான சேவை வந்து அப்படின்னு சொன்னா, கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக தொலைபேசி ஊடாகவே நாங்கள் வந்து அதுக்கான சேவையை வழங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த மோகேஜ் செய்ய முடியுமா முடியாதா என்பது மிக தெளிவாக கூறி அந்த மோகேஜ் நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். இன்று பலருக்கும் இருக்கிற முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னா, உங்களுடைய கிரெடிட் கார்டு டெப்ஸ் இருந்தால் நீங்க என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், ஒரு 100,000 டெப்ஸ் இருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் குறைந்து செல்லும், மினிமம் பேமெண்ட் செய்தால் மட்டும் $3,000 மந்த்லி பேமெண்ட் செய்வீங்க. அப்படி ஒரு சூழல் இருக்கிற 1,000க்கு மேற்பட்ட ஹோம் ஓனர்ஸ் வந்து ஒரு பெட்டர் ரிலீஃப் தான் ஹோம் ஈக்விட்டி லோன் என்ற ப்ராடக்ட். இது வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் மோர்கேஜ் பிரேக் பண்ணாமல் ஹோம் ஈக்விட்டி லோனை பெறும் பொழுது உங்களோட மாதாந்த கட்டுப்பாடுகள் $800 தான், அது வட்டியும் முதலும் சேர்த்து நீங்கள் வந்து பே பண்ணுவீங்க. அழையுங்கள் 416-821-4512. மோர்கேஜ் 24 நிறுவனத்தை அழைப்பதற்கு 416-821-4512 என்ற இலக்கத்துக்கு அழைப்பதன் மூலம் இந்த சேவையை நீங்கள் எப்படி அடைய முடியும், இந்த ஹோம் ஈக்விட்டி லோன் எப்படி பெற முடியும் என்ற விவரங்கள் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். இதையும் தாண்டி இன்றைக்கு வந்து ரீஃபைனான்ஸ் என்பது வந்து உங்களுக்கு செகண்ட் மோர்கேஜ் இருக்கலாம், பிரைவேட் மோர்கேஜ் இருக்கலாம், கிரெடிட் கார்டு டெப்ஸ், வெஹிக்கிள் லீஸ் என்று எல்லாத்தையும் பிரிச்சு பார்த்து ஒரு $10,000 பே பண்ணி கொண்டிருந்தாலும் எக்ஸாம்பிளுக்கு அதை ஒரு $5,000 ஆக்க முடியும் ரீஃபைனான்ஸ் பண்ணுவதன் மூலம், ஒரு மோர்கேஜ் ஆக்குவதன் மூலம். அதுவும் பிரதான வங்கிகள் தான். அழையுங்கள் 416-821-4512. மோர்கேஜ் 24 நிறுவனத்தை அழைப்பதற்கு 416-821-4512 என்ற இலக்கத்துக்கு நீங்கள் வந்து அழைக்கலாம். இது மட்டுமன்றி இன்று பலருக்கும் இருக்கிற முக்கியமான விஷயம் வந்து உங்களுக்கான செகண்ட் மோர்கேஜ் அப்ரூவல் 24 hours ஃபண்டிங் இன் 72 hours, நோ கிரெடிட் டேக், நோ அப்ரேசல். அழையுங்கள் 416-821-4512 என்ற இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்கலாம். மட்டும் வந்து கொமர்ஷியல் மோர்கேஜ் என்று வரும்பொழுது வந்து மோர்கேஜ் 24 நிறுவனம் கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக கொமர்ஷியல் மோர்கேஜ் துறையிலே வந்து பலவிதமான மோர்கேஜ்கள் செய்து கொடுத்துருக்க, பிசினஸும் கொமர்ஷியலும் அதே போல இன்னொரு வந்து பிசினஸும் ஒரு பிளாசாவையும் சேர்த்து வேண்டுவதற்கு வந்து ஒரு $7 million, அதுக்கும் வந்து குறைந்த வட்டி வீதத்தினையும் குறைந்த ஒரு டவுன் பேமெண்ட்டையும் அதற்கான மோர்கேஜை பெற்றுக்க கொடுத்தோம். ஆகவே எந்த ஒரு கமர்ஷியல் மோர்கேஜ் ஆக இருந்தாலும் கமர்ஷியல் மோர்கேஜ் ஆரம்பிக்க முதல் நீங்கள் எங்களுடன் கலந்து ஆலோசிக்கலாம். அதாவது நிச்சயமாக உங்களுக்கான ஆலோசனைகளை வழங்குகின்றோம். எங்களுடைய பாஸ்ட் ப்ரொஃபைல்களை நாங்கள் காட்டலாம். எங்களோட கிளையன்ஸ் ரெஃபரன்ஸ் வந்து என்னென்ன மோர்கேஜ் எப்படி நாங்கள் செய்து கொடுத்தாங்க, நீங்கள் வந்து அவர்களுடைய கலந்து ஆலோசித்து எப்படி எங்கள் சேவை இருந்தது கேட்டு ஆரம்பிக்கலாம். என கமர்ஷியல் வந்து ஒரு லாங் ஜேர்னி, ஆகவே மிக நம்பிக்கையுடன் உங்களுடைய கமர்ஷியல் மோர்கேஜ் ஜேர்னி ஆரம்பிப்பதற்கு நீங்கள் அழைக்க வேண்டிய நிறுவனம் மோர்கேஜ் 24. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை குறித்துக் கொள்ளுங்கள் 416-821-4512. 416-821-4512 என்ற இலக்கத்துக்கு அழைப்பதன் மூலம் உங்களுக்கான கமர்ஷியல் ரெசிடென்டல் மோர்கேஜுக்கான தேவைகளை நீங்கள் ஆரம்பிக்கலாம். நன்றி.
4: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: அல்பர்டாவின் பிரிவினையோடு தொடர்புபட்ட வாக்களிப்புக்கான முன்கூட்டிய வாக்குப்பதிவுகள் இன்று ஆரம்பித்துள்ளன. கனடாவிலிருந்து பிரிவதற்கான பொது வாக்கெடுப்பு அவசியமா என்பது அடங்கலாக 10 கேள்விகளுக்கு அல்பர்டா மக்கள் பதிலளிக்க உள்ளனர். 5 நாட்கள் முன்கூட்டிய வாக்குப்பதிவுகளை அடுத்து எதிர்வரும் 19 தேதி முழுமையான வாக்களிப்புகள் இடம்பெற்று மறுநாள் முடிவுகள் வெளியாகும்.
1: டொராண்டோவின் 35% மக்கள் தாம் வாழும் பகுதிகளில் இரவில் பாதுகாப்பானவை என உணரவில்லை என்று புதிய கனடா பால்ஸ் இன்சைட்ஸ் கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவித்துள்ளன. எனினும் ஒரு வருடத்திற்கு முன்னரை விட இச்சதவீதம் 3% குறைந்துள்ளது. அவசர நிலை ஒன்றின் போது டொராண்டோ காவல்துறையின் வருகை தாமதமாக இருக்கும் என அஞ்சுவோரின் சதவீதம் 68% உள்ளதுடன் இச்சதவீதமும் ஒரு வருடத்தில் 4% குறைந்துள்ளது.
0: இலங்கையில் சிறையில் அடைக்கப்படும் பிக்குகளுக்கு சிறப்பு சலுகைகளை வழங்கும் வகையில் சிறைச்சாலை சட்டங்களில் மாற்றங்களை ஏற்படுத்த துரித நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தி அரசு தெரிவித்துள்ளமை கவனம் பெற்றுள்ளது. பொது மன்னிப்பு ரத்து செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட ஞானசார தேரரின் காவியுடை களையப்பட்டு சிறைச்சாலை உடை வழங்கப்பட்ட சர்ச்சைகளில் சட்டவிதிகளில் எவருக்கும் சலுகைகள் இல்லை என அரசாங்கம் வாதிட்டிருந்தது.
1: ஆந்திர மாநிலத்திற்கு உத்தியோகபூர்வ பயணத்தை மேற்கொண்ட தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அம்மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவுடன் பேச்சுக்களை நடத்தியுள்ளார். கிருஷ்ணா நதிநீர் திறப்பு, கோதாவரி கிருஷ்ணா காவிரி நதிகளின் இணைப்பு ஆகிய விடயங்கள் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளன. இரு மாநில வளர்ச்சி தொடர்பில் ஆந்திர முதல்வருடன் பேசியதாக முதலமைச்சர் விஜய் கூறியுள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். Station with the best music.
3: It's East FM.
4: It's East FM.
5: Feel the power.
6: Feel the bass.
7: 102.7 FM.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: Ajax Mitsubishi இல் இப்போது the sale to remember, no charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the sale to remember. தமிழில் பேச அகமத் தம்சீன்,
2: 437-860-7002-437-860-7002.
3: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Dikumidayal. Ingu Matume, Dr. Pavithra Nandishwarar, Survey Valangahirar, 416-299-1020.
4: Amude Tamile, Alagiya Moliye, Enadoyire.
5: Anaithulaga Tamilar Peravai Erpattil, Ulaga Tamil Aayvu Manadu, 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி, பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
6: மாக்கமன் ஸ்டீல்ஸ் நியூ ரங்கநாஸ் தங்கச்சுரங்கம் தமது 30th ஆண்டு நிறைவை முன்னிட்டு இம்மாதம் 25th வரை சிங்கப்பூர், துபாய் நகைகளை சிறப்பு மலிவு விலைகளில் வழங்குகிறது. இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் பழைய நகைகளை கிராம் ஒன்றிற்கு $180 வரை விற்றுக் கொள்ளலாம். அடகு சேவையில் கிராம் ஒன்றிற்கு $130 வரை சிறந்த வட்டி வீதத்தில் தரப்படுகிறது. தங்க நகைகளை செய்கூலி சேதாரம் இல்லாமல் தங்கத்தின் விலைக்கே வாங்குவதுடன் 1 தவணை முறையில் பணம் செலுத்தலாம். நியூ ரங்கநாஸ் தங்கச்சுரங்கம், மாக்கமன் ஸ்டீல்ஸ், யெல்லோ பில்டிங், 6477022159.
7: உங்களுக்கு மோர்கேஜ் தேவையா? ஃபர்ஸ்ட் மோர்கேஜ், செகண்ட் மோர்கேஜ், பிரைவேட் மோர்கேஜ் அல்லது பி மோர்கேஜ் எதுவானாலும் தொடர்பு கொள்ளுங்கள். கணேஷ் பாலச்சந்திரன், 416-834-5482. உங்கள் அவசர பிரைவேட் மோர்கேஜ், பி மோர்கேஜ் எதுவானாலும் பேங்கிற்கு மாற்ற வாய்ப்புள்ளது. விவரங்களுக்கு அழையுங்கள் கணேஷ் பாலச்சந்திரன், 416-834-5482, லைசன்ஸ் நம்பர் 13751. மோர்கேஜ் அப்ரூவல் லெண்ட விதிமுறைகள் மற்றும் தகுதிகளுக்கு உட்பட்டது.
8: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTAக்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில், குட் லைஃப் ஃப்ளோரிங், 416-293-0550, 2930550. goodlifeflooring.ca.
0: காற்றில் பரவும் இசை போல.
9: ஈஸ்ட் எஃப்எம்.

0: 7:44 எஸ்எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த பகுதியில் பாபு கேட்டரிங் வழங்குகின்ற தகவல்களையும் கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: 4500 ஷெப்பர்ட் ஆன் ஏசியில் இருக்கின்ற பாபு கேட்டரிங் மெக்கவனன் ஷெப்பர்ட் சந்திப்புக்கு அருகே இருக்கின்றார்கள். வாரத்தில் 7 நாட்களுமே காலை 6 மணி முதல் உங்களுக்கான உணவுகள் சிற்றுண்டிகள் போன்றவற்றை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இரவு 11 மணி வரைக்கும் திறந்திருப்பார்கள். பிரேக்ஃபாஸ்ட் காம்போஸ் எல்லாம் 7 வித்தியாசமான காம்போஸ் இருக்கிறது. டீ அல்லது காஃபியோடு 5.95 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல டால்பின் கொத்து சிக்கன் மட்டன் போன்றவற்றை $2 ஆஃபிலும், ஃப்ரைட் ரைஸ் காம்போ இருக்கின்றது, சிக்கன் மட்டன் சீ ஃபுட் இதையும் கூட நீங்கள் $2 ஆஃபில் பெற்றுக்கொள்ளலாம். வள்ளிக்கிழமை 21 உணவுகளோடு வாழை இலையிலே பாயசம் சர்க்கரை பொங்கலோடு $2 ஆஃபில் பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று வாழை இலையில் ராய் தோக்கு, கணவாய் தோக்கு, முட்டை பொரியல், நண்டு பொரியல், சம்பலோடு பிட்டு நண்டு கொத்தை கூட நீங்கள் வாழை இலையில் பெற்றுக்கொள்ளலாம். முட்டை பொரியல், நண்டு பொரியலோடு வீக்கெண்ட்ல வந்து ஸ்பெஷலாக வாழை இலையில் ஊராடு, ஊர்கோழியோடு விருந்தம், அரைச்சி மீன்கறி, ஊர்க்குள் போன்றவற்றை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதையும் தாண்டி தினமுமே வந்து $2 ஆஃபில் சிங்கப்பூர் நூடுல்ஸ் இருக்கின்றது, சிக்கன் ஸ்ரீம்போர்டு 7.95, மலேசிய நூடுல்ஸ் சிக்கன் ஸ்ரீம்போர்டு 8.95, சிக்கன் கொத்து 8.95, மட்டன் கொத்து 9.95, சுறா அல்லது ஸ்ரீம் புட்டு வந்து 7.95, 10 ஈழம் தோசை வந்து நீங்கள் சாம்பல் சாம்பாரோட 7.95க்கும், சிக்கன் பாஸ்டா வந்து 9.95க்கும், மசாலா தோசை வந்து சாம்பார் சட்னியோட 4.95க்கும், அதே போன்று பால் அப்பம் அல்லது பிளெயின் அப்பம் ஒரு அப்பம் வந்து 95 சென்ட்ஸுக்கும் பெற்றுக்கொள்ளலாம். இதையும் தாண்டி டின்னர் ஸ்பெஷல் இருக்கின்றது, ஒரு 4 பேர் கொண்ட குடும்பத்திற்கு $10 ஆஃபிலே புட்டு மிக்ஸ் இருக்கின்றது, மீடியம் சைஸ் சிக்கன் அல்லது மட்டன் கறி, ஸ்மால் எக் பிளான்ட் கறி, அதே போன்று சம்பலோடு 19.95க்கும், சிங்கப்பூர் நூடுல்ஸ் இருக்கின்றது, நூடுல் ஷ்ரிம்போடு, சிக்கன் அல்லது மட்டன் மீடியம் சைஸ் கறி, ஸ்மால் எக் பிளான்ட் பிக்கலோடு 24.95க்கு $10 ஆஃபில் பெற்றுக்கொள்ளலாம். ரொட்டி வந்து நீங்கள் சிறிய சைஸ் மீட் கறி வாங்கும் போது அதிகபட்சமாக 10 ரொட்டியை 50 சென்ட்ஸுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். சமோசா இருக்கின்றது, மினிமம் $10க்கு பர்ச்சேஸ் பண்ணும் போது $5 for $1 பெற்றுக்கொள்ளலாம். சுவனி அதிகபட்சமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இப்படி எக்கச்சக்க தெரிவுகள் இருக்கின்றன. பாபு கேட்டரிங் நேரடியாகவும் வரலாம். அதே போன்று இலங்கை இந்திய உணவுகள், சிற்றுண்டிகள், ஹலால் உணவுகள் எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். டேக் அவுட் இருக்கின்றது, கேட்டரிங் இருக்கின்றது, உங்களுடைய அனைத்து விஷயங்களுக்கு தேவையான கேட்டரிங்கை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பாபு கேட்டரிங் 4162982917.
0: நாங்கள் முதன்மை 3 பகுதிக்கு வந்திருக்கின்றோம். முக்கியமான 3 விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் நேரமாக இருக்கிறது. அந்த வகையில அண்டை மாகாணமான மனிடோபாவுடன் நேரத்தை சீரமைத்து வணிகம், போக்குவரத்து மற்றும் பொது சேவைகளை எளிதாக்கும் வகையில் கனடாவின் ஒன்டாரியோ அரசு கெனோரா உள்ளிட்ட வடமேற்கு பகுதிகளில் 2026 நவம்பர் 1 முதல் நிரந்தரமாக டேலைட் சேவிங் டைமை அமல்படுத்த திட்டமிட்டிருப்பதாக ஒரு செய்தி வெளியாக இருக்குது. அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒன்டாரியோவிலே நீ 2 டைம் ஜோன் வரப்போகிறது தான் சொல்லியிருக்கிறாங்க.
2: அப்படியா? ஆமாம், அதே மாதிரி தான். இதனால் அப்பகுதி மக்கள் வரும் நவம்பர் 1, அதாவது நவம்பர் 1 அன்று கடிகார நேரத்தை 1 மணி நேரம் பின்னோக்கி மாற்ற வேண்டியதில்லை அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. உள்ளூர் நகராட்சிகள், பழங்குடியின தலைவர்கள் மற்றும் வணிக அமைப்புகள் பெரும்பான்மை ஆதரவுடன் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அமைச்சர் கிரேக் ரெக்ஃபோர்ட் வந்து தெரிவித்திருக்கின்றாராம்.
0: அதே வேளையில் டொராண்டோ உள்ளிட்ட ஒன்டாரியோவின் கிழக்கு பகுதிகளில் வழக்கமான நேர மாற்றம் நடைமுறை தொடர்ந்து நடக்கும். அதாவது எங்களுக்கு எந்த வித மாற்றம் இல்லை, நாங்கள் எப்படியுமே அந்த 1 hour மாறி மாறி தான் இருக்க போகுது. ஆனால் ஒன்டாரியோவை விட வடமேற்கு பகுதிகளில் இந்த மாற்றம் வரப்போவதாகத்தான் குறிப்பிட்டிருக்கிறார்கள் நவம்பர் 1 முதல். இன்னொரு செய்தியாக பார்த்தீங்கன்னா மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றம் மேலும் தீவிரமடைந்து வருகிறது. யேமனின் ஹவுதி அமைப்பினர் சவுதி அரேபியாவின் ரியாத் சர்வதேச விமான நிலையம் மற்றும் ஆரம் எண்ணெய் நிறுவன கட்டமைப்புகள் மீது தொடர் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகிறது.
2: இதனால் ரியாத் விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதுடன் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விநியோகம் மற்றும் எரிபொருள் விலையில் பெரும் பாதிப்புகள் ஏற்படும் அபாயம் உருவாகியிருக்கின்றது. இதேவேளையில் கருங்கடல் பகுதியிலும் ட்ரோன் தாக்குதல்கள் காரணமாக வணிக கப்பல்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன.
0: இன்னொரு செய்தியாக அமெரிக்க இடைக்கால தேர்தலுக்கு, அதாவது மிட் டேர்ம் எலெக்ஷன்ஸ் வந்து இன்னும் சில வாரங்களே உள்ள நிலையில் ஜனநாயக கட்சியின் முக்கிய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான இல்ஹான் ஒமர் வாஷிங்டன் இல்லத்தில் அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்பு படையினர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி திடீர் சோதனை நடத்தியிருக்கிறார்களாம். எதுக்காக இருக்கும் என்றுதான் இன்னும் தெரியவில்லை.
2: ஆமாம், இந்த சம்பவம் அமெரிக்க அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. முன்னாள் அதிபர் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையே இது என்று இல்ஹான் உமர் வந்து குற்றம் சாட்டியிருக்கின்றார். தேர்தல் நெருங்கும் வேளையில் எதிர்க்கட்சி பிரதிநிதியின் வீட்டில் நடத்தப்பட்ட இந்த சோதனைக்கு பல்வேறு தரப்பினரும் வந்து கண்டனம் தெரிவித்து வருகின்றனர்.
0: இதுவரை நேரமும் நாங்களும் முதன்மை மூன்று பகுதியுடன் இணைந்திருந்தோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது இஸ்தெஃப்எம் வானொலியில் நம்ம ஊர் இவினை.

0: நேரம் 7:53 நிமிடம். இஸ்டெஃபம் 102 தசமேழோடு இணைந்திருக்கின்றீர்கள்.
1: இந்த பொழுதில் மோகேஷ் 24 தரும் தகவல்களை கட்டறிய போகிறோம்.
2: மோகேஜ் மற்றும் ரீஃபினான்ஸ் சேவைகளுக்கு நாடலாம் மோகேஜ் 24 நிறுவனம். நாங்கள் மேலதிய விவரங்களை கூட அறிந்து கொள்ள போகின்றோம்.
3: எந்த ஒரு மோகேஜ் தேவையாக இருந்தாலும் உங்களுக்கு தொலைபேசி ஊடாக உங்களுக்கான தீர்வை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இன்று நேற்றில் கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக இதே சேவையை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இன்று நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பலருக்கும் இருக்கு முக்கியமான விடயம் உங்களுக்கு கடன். அதாவது கிட்ட உங்களுக்கு 100,000 டெப்ஸ் இருந்தாலும் உங்களோட மாதாந்த கட்டுப்பணங்கள் திட்டத்தட்ட $3,000 கிட்ட பே பண்ணுவீங்க. அது மட்டுமன்றி உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் குறைந்து செல்வதை அவதானிக்க முடியும். அப்படி ஒரு சூழல் நீங்க இருந்தால் நீங்கள் ஹோம் இக்விட்டி லோனை பெறுவதன் மூலம் உங்கள் மாதாந்த கட்டுப்பணங்கள் $800 வட்டியும் முதலும் சேர்த்து கட்டுவது மட்டுமன்றி உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோரையும் ஹெல்த்தியாக வைத்திருக்க உதவும். அலையுங்கள் 416-821-4512 என்ற இலக்கத்துக்கு அழைக்கலாம். இதையும் தாண்டி இன்று வந்து பலருக்கும் இருக்கிற முக்கியமான ஒரு அடுத்த விடயம் என்னன்னு சொல்லி சொன்னால் ரீஃபைனான்ஸ். அதாவது வந்து ரீஃபைனான்ஸ் நீங்க என்ன சிச்சுவேஷன் இருந்தால் ரீஃபைனான்ஸ் செய்யணும்னா உங்களுக்கு ஒரு வெஹிக்கிள் லோன் இருக்கு, கிரெடிட் கார்டு டெப்ஸ் இருக்கு, வேறு வேற கடன் எல்லாம் சேர்த்து உங்க மாதாந்த கட்டுப்பணங்களை பாத்தீங்கன்னா பெரிய ஒரு அமௌண்ட் போய்கொண்டிருந்தால் நீங்க ரீஃபைனான்ஸுக்கு எலிஜிபிள்னு அர்த்தம். அப்படி ரீஃபைனான்ஸ் பண்ணுவதால் என்ன நன்மையில் பாத்தீங்கன்னு சொன்னால் உங்க மாதாந்த கட்டுப்பணங்களை கிட்டத்தட்ட 50% வரை குறைத்து ஒரு பேமெண்ட் ஆகி ஒரு மோர்கேஜாக ஆக்கலாம். அதுவும் பிரதான வங்கியில் அலையுங்கள். மேலதிய விவரங்களுக்கு 416-821-4512 என்ற தொலைபேசி அழைக்கும் பொழுது அதை நாங்கள் செய்ய வேணுமா, உங்களை ரீஃபைனான்ஸ் செய்வதில் எவ்வளவு காசு சேமிப்பீங்க என்ற ஆலோசனைகள் வழங்குகிறோம். அதுக்கு பின் உங்களை தீர்மானங்களை பெற்றுக்கொள்ள நீங்கள் மேற்கொள்ளலாம். அலையுங்கள் 416-821-4512. செகண்ட் மோர்கேஜ் அப்ரோல் 24 hours ஃபண்டிங் இன் 72 hours அப் டு 500,000. அதுக்கு வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-821-4512 என்ற இலக்கத்துக்கு அழைக்கலாம். பட் பர்ச்சேஸுக்கான மோர்கேஜ் வந்து ஃபார்ம்லேண்ட் எந்த ஒரு ரெசிடென்ட் மோர்கேஜுக்கும் தீர்வு இருக்கின்றது. கமர்ஷியல் மோர்கேஜ் பாத்தீங்கன்னா கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பலவிதமான கமர்ஷியல் மோர்கேஜ்களை பூர்த்தி செய்த நிறுவனமாகவும் இந்த கடந்த 6 மாத காலங்களுக்குள்ள எங்களுக்கு வந்து ஒரு மிக பலவிதமான மோர்கேஜ் செய்து கொடுத்துருக்கோம். ஒரு ரெஸ்டாரண்ட் ப்ராப்பர்ட்டியை சேர்த்து பண்றதுக்கு ஒரு $7 million மோர்கேஜை வந்து செய்து கொடுத்துருக்கோம் வித் 10% டவுன். இன்னொன்று வந்து ஃபுல்லி வந்து இண்டஸ்ட்ரியல் பிளாஸா $10 million மோர்கேஜை வந்து வங்கியில வந்து உங்களுக்கு 10% டவுனோடு செய்து கொடுத்துருக்கின்றோம். ஆகவே இப்படியான பெரிய கமர்ஷியல் மோர்கேஜ் தேவையாக இருந்தாலும் மோர்கேஜ் 24 நிறுவனத்திடம் மிக குறைந்த டவுன் பேமெண்ட் அந்த கமர்ஷியல் மோர்கேஜை வந்து செய்வதற்கான தீர்வு இருக்கின்றது. அலையுங்கள் 416-821-4512. கமர்ஷியல் மோர்கேஜ்களுக்கு 416-821-4512 என்ற இலக்கத்துக்கு அழைப்பதன் மூலம் நீங்கள் எந்த ஒரு கமர்ஷியல் மோர்கேஜை ஆரம்பிக்க முதலும் நீங்கள் உங்களை கலந்து ஆலோசித்து அந்த ஆப்ஷனை நீங்கள் ஓப்பனாக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் எந்த ஒரு கமர்ஷியல் மோர்கேஜ் தேவைகளுக்கும் 8216-821-4512 என்ற இலக்கத்துக்கு மோர்கேஜ் 24 நிறுவனத்தை அழைக்கலாம். நன்றி, வணக்கம்.